0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாடு, மேற்குவங்கம், அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகளை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேற்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் இசிஐ நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷவாணி கோடி பண்பலை 100.5.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. கதிரவன் பூமியை ஒளியூட்டுகின்ற காலை பொழுது மனதுக்கும் உடலுக்கும் உற்சாகம் தருகிறது. துளிர்விடும் செடிகள், பறவைகள் எழுப்பும் ஓசைகள் என இனிமை சேர்க்கும் காலை பொழுதில் கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மீரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் உளவு குரல் எண் 1037.

0: ஒருபலம் எடையுள்ள புழுதியை கால்பலம் எடை வரும்படி உழுது காயவிட்டால் ஒருபிடி எருக்கூட இடாமல் நல்ல விளைச்சலை நிலத்தில் உருவாக்கலாம். குறள் எண் 1037, அதிகாரம் உழவு.
1: தொடுப்புழுதி கக்ஸா உனக்கில் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும்.
0: ஒருபலம் எடையுள்ள புழுதியை கால்பலம் எடை வரும்படி உழுது காயவிட்டால் ஒருபிடி எருக்கூட இடாமல் நல்ல விளைச்சலை நிலத்தில் உருவாக்கலாம். குறள் எண் 1037, அதிகாரம் உழவு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை.

0: நிகழ்ச்சி வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: கொடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாமணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ்.

0: அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: சென்னை பாடி திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில்.

சென்னையில் உள்ள பாடி என்ற பகுதியில் அமைந்துள்ளது திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில். இது தேவாரம் பாடிய சமய குரவர்களின் காலத்தில் திருவள்ளிதாயம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இங்கு வள்ளீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. மூலவரின் பெயர் திருவள்ளீஸ்வரர் திருவள்ளித முடையனார் என்பதாகும். அம்மனின் பெயர் ஜெகதாம்பிகை தாயம்மை. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 21வது தலம். குரு பகவானின் குமாரனான பரத்வாஜ மகரிஷி கருங்குருவியாக பிறந்த போது இத்தலத்துக்கு வந்து கொன்றை மரத்தின் அடியில் கோயில் கொண்டிருந்த ஈசனை வழிபாடு செய்தார். உடனே அவருக்கு சிவன் காட்சி கொடுத்து வலியன் என்று அழைக்கப்படும் கருங்குருவியை பறவைகளின் தலைவனாக மாறும்படி அருள் பாலித்தார். வலியனுக்கு அருள் செய்த ஈசன் அதனால் அவருக்கு வலியநாதர் என்ற திருநாமம் உண்டானது. இந்த நிகழ்வினால் தலத்துக்கு திருவள்ளிதாயம் என்கிற பெயர் ஏற்பட்டது. இக்கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாக தெரிகிறது. மூலவர் சுயம்புமூர்த்தி. இவருக்கு மேல் உள்ள விமானம் கஜபிருஷ்ட, அதாவது யானையின் பின்புற அமைப்புடையது. வியாழ பகவான் எனப்படும் குரு தான் செய்த தவறால் தனது சகோதரனின் மனைவி மேனகையின் சாபத்தை பெற்றார். அவரை சந்தித்த மார்க்கண்டேய மகரிஷி இத்தலத்தில் உள்ள சிவனை வணங்கினால் பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று வழிகாட்டினார். அதன்படி இங்கு வந்த வியாழ பகவான் இத்தல புனித தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கி அருள் பெற்றார். குரு பகவான் தன் சாபம் தீர்ந்த இந்த தலத்தில் ஈசனை வழிபடுகிறவர்களுக்கு எந்த குறையும் நேராது அருள் செய்து காப்பேன் என்று வாக்கு தந்ததாக தல புராணம் தெரிவிக்கின்றது. எனவே ஆலங்குடிக்கு நிகரான குருஸ்தலமாக திருவள்ளீஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. இதனால் இது குருஸ்தலம் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கிறது.

குரு பகவானுக்கு தனிச்சன்னதி இங்கு இருக்கின்றது. இத்தலத்தில் முருகப்பெருமான் நான்கு கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியுள்ளார். வெளிப்பிரகாரத்தில் இருந்து உள் மண்டபத்தில் நுழைந்தவுடன் மூலவர் திருவள்ளிதாயநாதர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. உள்பிரகாரத்தின் வலதுபுறம் தெற்கு நோக்கியபடி அம்பாள் சன்னதி இருக்கிறது. அம்பாளின் திருநாமம் தாயம்மை என்பதாகும். அம்பாள் சன்னதிக்கு நேரெதிரே தெற்கு வெளிப்பிரகாரத்தில் சிம்ம வாகனம் அம்பாளை நோக்கியவாறு உள்ளது. இக்கோயிலின் திருக்குளம் பரத்வாஜ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்ம புத்திரிகளான கமலி வள்ளி ஆகிய இருவரையும் விநாயகர் இத்தலத்தில்தான் திருமணம் செய்து கொண்டார் என புராண வரலாறு கூறுகிறது. இதற்கு சான்றாக இங்கு கமலை வள்ளிகளுடன் இருக்கும்படியான விநாயகரின் உற்சவர் சிலை உள்ளது. திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம்

0: முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த தலத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ஜெகதாம்பிகை சமேத திருவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் திருவிளக்கேற்றி வழிபாடு செய்கிற போது சகல நன்மைகளும் உண்டாகும். திருமண வேண்டுதல்கள் பலிக்கும், குரு அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். சென்னை பாடி திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் திருக்கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலின் 1.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல் மாட்டுத்தாவணி மதுரை
2: வழங்கும் வசந்த விடியல்.
7: கொஞ்சம் மழலைகளின் குதூகலமான பேச்சில் இதயம் நிறைக்க இது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தொழி நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு சின்ன தம்பி வந்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள இப்ப நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சந்தோஷ்குமார்.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: டாம் சீப் ஸ்கூல்.
0: சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? எங்களுக்கு
1: பாடல்.
0: எங்க பாடுங்க கேப்போம்.
1: பாட்டு.

லசா என் படகு ஐலசா, வாகை மரத்தால என் படகு ஐலசா, என் படகு ஐலசா, வாங்காங்க செய்தேனே என் படகு ஐலசா, என் படகு ஐலசா, ஆல மரத்தால என் படகு ஐலசா, என் படகு ஐலசா, ஆல.

0: படகு ஐலச வேகமாக போகுதயா என் படகு ஐலச வேணுமனா ஏறிக்கோள் என் படகு ஐலச என் படகில் ஐலச.
1: ரொம்ப அழகா பாடுனீங்களே இந்த பாடலை, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது?
0: டீச்சர்.
1: அப்படியா, அவங்க உங்களுக்கு என்ன பாடம்லாம் எடுக்கிறாங்க?
0: இங்கிலீஷ், தமிழ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்,
1: எல்லா படமும் எடுக்கிறாங்க. உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்க?
0: பாப்பா, அப்பா, அம்மா, நானி, எங்க அண்ணி.
1: அப்பா பேர் என்ன?
0: ராபர்ட்.
1: அம்மா பேர்?
0: மாரியம்மாள்.
1: வீட்டில் வேற யார் இருக்கா, அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
0: ஜெயவர்ஷா, தேவன்பு, சந்தோஷ்குமார்.
1: இவங்கெல்லாம் உங்க வீட்டில் இருக்காங்க. ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
0: நாலு.
1: அவங்க பேர்லாம் என்ன?
0: யோகேஸ்வரன், கோகுல், மணிகண்டன், அஸ்வின்.
1: உங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவங்க கூட சேர்ந்து நீங்க என்ன விளையாடுவீங்க?

0: ஓடிபிடிச்சு கண்டுபிடிச்சுலாம் விளையாடுவீங்க. சரி, நீங்க இப்போ சின்ன பையலா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளானதும் என்ன பார்க்க போறீங்க?
1: ஸ்கூல் சார்.
0: வாதியாரே என்ன பண்ணுவீங்க?
1: பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுப்பேன்.
0: நீங்க நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன் சார்.
0: சரி, நீங்க படிச்சு பெரிய பையலா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நிறைத்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: பெண்கள் குழந்தைகளுக்கு நேரும் வன்முறைகளுக்கு என்னதான் சட்டம் தண்டிச்சாலும் நம்ம மனசு மாறணும். பெண் பிள்ளைங்கன்னா இதுதான், ஆண் பிள்ளைங்கன்னா அதுதான், அப்படி பழைய டயலாக் வேணாம், மாறணும். பெண் ஆண் சமத்துவம், பாலினம் மரியாதை, இத பத்தி நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைங்ககிட்ட சொல்லி கொடுப்போம்.
3: சாதி பாகுபாடு எப்படி சமூகத்திற்கு ஒரு ஆபத்தோ, அதே போல பாலின பாகுபாடும் ஒரு ஆபத்து தான். சமத்துவம் காண்போம்.
4: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,
11: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
12: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
11: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
12: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
11: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
12: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
13: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
14: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
15: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
16: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள், திண்டுக்கல்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா

0: சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஊரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி மதுரை.
1: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியாக வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
2: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாமணி மதுரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை. வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக்கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும், அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும், அக்கட்சியின்

0: மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே நான்கு முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சியம்மன் முன்னீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கன்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச்

0: செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
7: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: சிவா டெக்ஸ்டைல்.

0: மாட்டுத்தாவணி, மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: வழங்கிய வசந்த விடியல்.
2: உற்சாகமான இந்த காலை வேளையில் நேயர்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க, வள்ளமை தங்கி இனியவை கரங்களில் சேர வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு பெறுகிறது வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜி மேரி. நன்றி நேயர்களே, இனி சுகமான காலை.

வள்ளமை தங்கி இனியவை கரங்களில் சேர வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு பெறுகிறது வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜி மேரி. நன்றி நேர்களே, இனி சுகமான காலை.

இனிய காலை வணக்கம் நேர்களே. பஞ்சு மேகங்கள் தவலும் விஞ்சும் அலகோடு வானம், தஞ்சம் இடம் தேடி தென்றல் கெஞ்சி நுழைந்தோடும் சோலை, கொஞ்சி வளைந்தாடும் பயிர்கள் அஞ்சுகும் பிள்ளை மொழியில் நெஞ்சின் அமர் காலை வேளையில் இதமாய்ப் புலர்கின்றது இன்றைய சுகமான காலை. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் கே.எஸ். கார்த்திக்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
6: காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம் பாடி இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேயர்களை, இப்பொழுது மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பேச அழைக்கலாம். இப்பொழுது 24, 24, 24, 24, 24, 24, 26 மற்றும் 24, 24, 29 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க இப்பொழுது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம் பாடி இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை உணர்களை. தற்பொழுது மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம் நிகழ்ச்சி என்று சேலம் மாவட்ட நேயர்களுக்காக விரிய வருகின்றது. இப்பொழுதே தொடர்பு கொள்ளுங்கள். 2424 மற்றும் 2424 மற்றும் ஒரு எண் 2429. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண்ணான 0542 சேர்த்து வாருங்கள். இப்பொழுது மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: சாம்பல்
1: அள்ளி
0: அல்லது
1: பன்வகை
0: அல்லது
1: மூங்கில் ஊது கொம்பு
0: அல்லது
1: யானை
0: அல்லது
1: துன்பம்
0: அல்லது
1: சந்திரன்
0: ஆம்பல்
1: அள்ளி.

கோடை மலையின் இசைச்சாரல். இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேர்களே, தற்பொழுது மனதோடராகும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்ட நேயர்கள் தொடர்புகளெல்லாம் இப்பொழுது மனதோடராகும் நிகழ்ச்சியில் பேசுவதற்காக.

மேகக்கூட்டங்கள் வழியே மெல்லிசை பாடி வரும் இதனும் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை. நேர்களை தற்பொழுது மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற இப்பொழுது

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

கொடைக்கானல் அப்சர்வேட்டரி சோலார் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய டெலஸ்கோப் ஆபரேட்டர் பணிக்கான நேர்காணல் நாளை காலை நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 240 245, முன் இணைப்பிற்கு 0 4542.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
9: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
10: ஏன் பருத்தி?

0: இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, வர வர நம்முடைய அரண்மனை சமையலில் ருசியே தெரிவதில்லையே ஐயா.
2: ஓ, ருசி பார்த்து ருசி பார்த்து நான் மறுத்தே போய்விட்டதாம் அண்ணா.
3: அமைச்சரே, அப்படி இல்லை ஐயா, இந்த தலைமை சமையல்காரர் சரியில்லை, அதுதான் மாற்றி விடலாம் என்றிருக்கிறேன்.
2: ஏன் மண்ணா, இவ்வளவு நாள் அவர் ஆக்கி போட ஆக்கி போட நன்றாக சாப்பிட்டீர்களே, இப்போது திடீரென அவரை வேலையை விட்டு நிறுத்துகிறேன் என்று சொல்கிறீர்கள். அவரை அழைத்து கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் போகிறது.
3: இல்லை இல்லை அமைச்சரே, என்னுடைய மனம் இதை ஏற்க மறுக்கிறது. எனக்கு மறைமுகமாக ஏற்கனவே 3 விண்ணப்பங்கள் வந்துவிட்டன. அதில் யாரை தேர்வு செய்வது என்பதுதான் இப்போது எனக்கு இருக்கக்கூடிய குழப்பமே.
2: ஓ, அந்த அளவுக்கு போய்விட்டதா? அப்படியானால் பழைய தலைமை சமையல்காரருக்கு அவ்வளவுதான் வேலிடிட்டி. சரிமண்ணா, அப்படியானால் உங்கள் குழப்பம் தீர ஒரு வழி சொல்கிறேன்.
3: என்ன அமைச்சரே, என்ன வழி?
2: மூவரையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுழற்சி முறையில் அரண்மனையில் வந்து சமைக்க சொல்லுங்கள். ஒரு மாத காலம் அவர்கள் சமைத்த பிறகு வாக்கு அடிப்படையில் அவர்களை தேர்வு செய்து விடலாம்.
3: அமைச்சரே, நாக்கு அடிப்படையில் என்று சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்கிறது. இது என்ன அமைச்சரே, வாக்கு அடிப்படை?
2: ஆமாம்மண்ணா, நம் அரண்மனையில் உள்ள அனைத்து பணியாளர்களிடமும் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி தலைமை சமையல்காரர் எளிமையாக தெரிவு செய்து விடலாம். அதுவே சிறந்த முறையாக இருக்கும்.
3: அப்படியா சொல்லுகிறீர் அமைச்சரே? வாக்கெடுப்பு எடுப்பது என்பது அவ்வளவு சரியானதாக இருக்குமா? வாக்கெடுப்பு அவ்வளவு சிறந்தது என்கிறீர்களா?
2: ஆமாம் அண்ணா, இந்த நாளில் நாம் வாக்களிக்க பயன்படுத்தி வரும் EVM எனப்படும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி தெரிந்து கொள்ளலாமா அண்ணா?
3: சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமைச்சரே, கேட்போம்.
2: அண்ணா, அன்று குடவோலை முறை துவங்கி இன்று எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வரை வந்து நின்றிருக்கிறோம். இந்தியாவில் முதன் முதலாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மற்றும் ECIL நிறுவனம் தான் சட்டப்பூர்வமான அனுமதி பெற்று இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரித்தது. முழுக்க முழுக்க இந்திய பொறியாளர்களை கொண்ட இந்த ஓட்டிங் மிஷின் தயாரிக்கும் BL குழுவிற்கு அன்று தலைமை வகித்தவர் யாரு தெரியுமா?
3: யார் அமைச்சரே?
2: பிரபல எழுத்தாளரான சுஜாதா எனப்படும் S. ரங்கராஜன் அவர்கள்.
3: ஓ, அப்படியா அமைச்சரே?
2: இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் தயாரிக்கப்பட்டவுடன் இந்தியா முழுக்க பரவலாக 6 மாநகரங்களில் அரசு கண்காட்சிகளில் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. 1989 வாக்கில் தேர்தல் ஆணையம் இந்த EVM எனப்படும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கேரளா, ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல்களில் இந்த இயந்திரத்தை பரிசோதனை முறையில் பயன்படுத்தி வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம். பிறகு 1999 கோவாவில் நடைபெற்ற பொது தேர்தலில் முதன் முதலில் இந்த மின்னணு வாக்கெடுப்பு இயந்திரம் முழுமையான அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2003 ஆண்டிற்கு பிறகு நாடெங்கும் பரவலாக இந்த இயந்திரம் தேர்தல் ஆணையத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
3: சரி அமைச்சரே, இந்த மின்னணு வாக்கெடுப்பு இயந்திரம் எப்படி இருக்கும்?
2: மன்னா, இந்த மின்னணு வாக்கெடுப்பு இயந்திரத்தில் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் என்று 2 பகுதிகள் இருக்கின்றன. பேலட் யூனிட்டில் தேர்தலில் பங்கெடுக்கும் கட்சிகளின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டு அதிகாரியின் வசம் இருக்கும். ஒருவர் வாக்களிக்க வந்ததும் தேர்தல் அதிகாரி கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கும் பேலட் பட்டனை அழுத்துவார். அதற்கு பிறகு பேலட் யூனிட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதன் சமிக்கையாக பச்சை நிற விளக்கு எரியும். அதற்கு பிறகு வாக்காளர் தன்னுடைய வாக்கை செலுத்த முடியும். அதன் அறிகுறியாக நீளமாக ஒரு பீப் ஒலி எழும்பும். அந்த ஒலிக்கு பிறகு இன்னொரு முறை அந்த பட்டனை அழுத்தினால் இன்னொரு வாக்கு விழவே விழாதாம்மண்ணா.
3: ஓ, அப்படியா அமைச்சரே?
2: ஆமாம்மண்ணா, ஒன்றுக்கும் மேற்பட்ட போலி வாக்குகளை தடுக்கவே அந்த யுக்தி. வாக்காளர்கள் அளிக்கும் வாக்குகள் முழுமையாக கண்ட்ரோல் யூனிட்டில் பதிவாகும். அதை மிகவும் பாதுகாப்பான முறையில் சீலிட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு தேர்தல் அதிகாரி அனுப்பி வைப்பார்.
3: ஏன் அமைச்சரே, இந்த இயந்திரத்தை இந்த ஹேக்கிங் முறையில் ஏதாவது செய்ய முடியுமா?
2: அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லையாமண்ணா. இந்த இயந்திரத்தில் வேறு எந்த முறையிலும் எந்த கனெக்ஷனையும் கொடுக்கவே முடியாதாம். ஒருவேளை அந்த இயந்திரம் உங்கள் கையில் கிடைத்து விடுகிறது, அப்போது கூட உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதாம். மிகப்பெரிய வன்பொருள் மென்பொருள் தொழில்நுட்ப உதவி கொண்டு மிகப்பெரிய அளவில் நேர செலவு, மூளை செலவு, பொருட்செலவு செய்தால் கூட இதை ஹேக் செய்ய முடியாது என்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினர்.
3: ஓ, அந்த அளவுக்கு நம்முடைய வாக்கு பாதுகாக்கப்படுகிறதா அமைச்சரே?
2: ஆமாம் ஆமாம் அண்ணா.
3: சிறப்பு சிறப்பு அமைச்சரே, வாக்களிப்பதன் முக்கியத்துவம் பற்றியும் வாக்களிக்கும் இயந்திரத்தை பற்றியும் மிக அருமையாக சொன்னீர்கள், சிறப்பு.
2: சரி மன்னா, இந்த வாக்குக்கும் நாக்குக்கும் என்ன ஒற்றுமை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.
3: என்ன மச்சரே, வாக்குக்கும் நாக்குக்கும் என்ன ஒற்றுமையா? என்னவாக இருக்கும்? ஒன்றும் புலப்படவில்லையே ஐயா, நீங்களே சொல்லிவிடுங்களேன்.
2: மன்னா, வாக்கு நாக்கு 2 3 எழுத்து தான் மன்னா.
3: என்ன?
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்.

0: செட்டிகள், டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர், ராதா கோபாலகிருஷ்ணன். மந்திரியாக கஜேந்திரன்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: May 4
0: ஐக்கிய அரசின் ஒரே ஒரு பெண் பிரதமர் இவர் ஆவார்.
2: இங்கிலாந்தை ஆண்ட முதலாவது பெண் பிரதமர் அவர் ஆவார்.
0: மார்கரெட் தாட்சர் என்பது அவர் பெயராம்.
2: இங்கிலாந்தின் இரும்பு பெண்மணி என்பது அவருக்கு கிடைத்த பெருமையாம்.
0: இவரது கொள்கைகள் தாட்சரிசம் எனப்பட்டது.
2: பின் நாட்களில் அதுவே இவரது செல்வாக்கினை சரிந்திடச் செய்தது.
0: தொழிலாளர்களின் நலனை பாதிக்கும்படியான திட்டங்கள்,
2: தேவையற்ற வரி விதிப்புகளால் நாட்டின் வருவாயில் நட்டங்கள்.
0: இருப்பினும் இங்கிலாந்து வரலாற்றில் இவருக்கு தனியிடம்.
2: உலகினில் பெண்களின் உயர்வினில் தாட்சர் ஓர் உதாரணம்.
0: 1979
2: ஐக்கிய ராஜ்யத்தின் முதலாவது பெண் பிரதமராக
0: மார்கரெட் தாட்சர் பதவியேற்ற தினம் இன்று.
2: சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர்,
0: தியாக பிரம்மம் என போற்றப்படுபவர்.
2: திருவாரூரில் இவரது பிறப்பு.
0: தொடர்ந்து திருவையாற்றில் குடி அமர்வு.
2: சோந்தி வெங்கடராமையரிடம் சங்கீதம் பயின்றார்.
0: சிறந்த வழிநடத்தல் திறமையால் இசை உலகை வென்றார்.
2: பலவிதமான அபூர்வ ராகங்களில் இயற்றினார் கீர்த்தனைகள்.
0: கர்நாடக சங்கீதத்திற்கு இவரின் கீர்த்தனைகளே அடிப்படைகள்.
2: ராம பக்தியால் பல தலங்களுக்கு யாத்திரைகள் சென்றார்.
0: அங்கு எண்ணற்ற கீர்த்திகளை இயற்றி இசையோடு நின்றார்.
2: இசை நாடகங்களும் இவரது படைப்புகளின் பெருமை.
0: 109 அபூர்வ ராகங்களை கையாண்டுள்ளது இவரது திறமை.
2: 1767
0: சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான
2: தியாகராஜ சுவாமிகள் பிறந்த தினம் இன்று.
0: மைசூரின் புலி என அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர்.
2: மாமன்னர் ஹைதர் அலியின் புதல்வர் என்ற அருமைக்கு உரியவர்.
0: ஆங்கில மைசூர் போரில் தந்தைக்கு தந்தது பெரும் உதவி.
2: அப்பாவின் மரணத்திற்கு பின்னர் கிடைத்தது அரசர் பதவி.
0: இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவது ஒன்றே நோக்கம்.
2: பிரான்சின் மாவீரன் நெப்போலியனோடு பேச்சுவார்த்தை நடத்தியது அதன் தாக்கம்.
0: இந்து இஸ்லாமியர் சகோதரத்துவத்தை வலியுறுத்தினார்.
2: விவசாயத்தில் கலப்பின விதைகள் உயர் ரக பயிர்கள் என புதுமைகளை புகுத்தினார்.
0: போரில் ராக்கெட் ஏவுகணைகளை முதன் முதலில் பயன்படுத்தியவராவார்.
2: பிற்கால பிரிட்டிஷ்காரர்களின் தொழில்நுட்பங்களுக்கு இவரே முன்னோடியாவார்.
0: 1799
2: மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் நினைவு தினம் இன்று.
0: உலக அளவில் தீயணைக்கும் படை வீரர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நாள்.
2: அந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் May 4 நாள்.
0: ஆஸ்திரேலியாவில் நிகழ்ந்த காட்டு தீயில் இறந்த வீரர்கள் நினைவாக
2: அனுசரிக்கப்படுகிறது இந்த நாள். அகில உலக தீ அணைப்பு படையினர் தினமாக.
0: மீட்பு பணிகளில் தங்களையே தியாகம் செய்பவர்கள்.
2: தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது பிற உயிர்களை காப்பவர்கள்.
0: ஆபத்துகள் நிறைந்த பணி.
2: ஆயினும் இவர்களின் ஈடுபாடு அதில் தனி.
0: May 4
2: அகில உலக தீ அணைப்பு படையினர் தினம் இன்று.
3: செங்கல்பட்டு கழுத்தூரில் பிறந்தவர்.
4: ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர்.
3: நியூயார்க் டைம்ஸ் இதழில் நிருபராக பணியாற்றியவர்.
4: புது கவிதைகளின் மீது ஆர்வம் கொண்டவர்.

0: அதனால் ஆனார் தமிழ் புது கவிதைகளின் முன்னோடிகளுள் ஒருவராக.
1: புகழ்பெற்ற கணையாளி இலக்கிய இதழை நிறுவி நடத்தியவரும்
0: தினமணி நாளிதழின் ஆசிரியராகவும் இருந்த
1: தமிழ் இதழாளர்
0: எழுத்தாளர் கி. கஸ்தூரி ரங்கன் நினைவு நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 2011
0: இந்தியாவில் பாதிக்கும் மேற்பட்ட வணிக ரீதியிலான மின்சார ஆற்றல் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவது
1: நிலக்கரியினால்.
0: இந்தியாவில் சுரங்க தொழில் தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 1774.
0: தொடங்கியோர்
1: ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின்
0: ஜான் சம்னர்
1: மற்றும்
0: சுடோனியஸ் கிரானைட் ஹெல்தி.
1: தொடங்கப்பட்ட இடம்
0: மேற்கு வங்கத்தில் உள்ள ராணிகஞ்ச்.
1: நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்யும் அத்தனை தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் விதமாக
0: இன்று கடைபிடிக்கிறோம்
1: தேசிய நிலக்கரி சுரங்க தொழிலாளர் நாளாக.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி மதுரை.
6: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சுகமான காலை.

0: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன். ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில் கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443886452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 9443886452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
7: காட்டலையில் பாடி வரும் இன்னிசை சோலை, இது நம் கூடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 105 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: பல்ஸ் வை தகவல்களோடு காலை பொழுதினை இனிமையாக்கி நிறைவுக்கு வருகிறது. சுகமான காலை தொடர்பிருக்கிறது மனதோடு ராகம். சேலம் மாவட்ட நேயர்களுக்காக நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மேற்குவங்கம், அசாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் இசிஐ நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்

0: 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி கோடை பண்பலை 100.5.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன்புரன் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம்
6: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, உங்கள் உளம் கவர்ந்த கோடை பன்மலை 100.5 மங்களன் மகள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகும். இன்றைய நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னா, மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் வெள்ளி கொலுசுகளுக்கு புகழ் பெற்றது. ஏற்காடு மலை, மேட்டூர் அணை, சங்ககிரி கோட்டை இதெல்லாம் சுற்றுலா தலமா இருக்கிற சேலம் மாவட்ட நேயர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியோடு. ஜெய் மீரி, இப்ப முதல் நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
10: சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்துல இருந்து மாது பேசுறேன் மேடம்.
1: மாது?
10: ஆமாங்க மேடம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
10: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
10: நான் வந்து தறி தொழில் நெசவுங்க.
1: நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? சொந்தமா பண்றீங்களா?
10: ஆமாங்க மேடம், சொந்தமா தான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி சரி, நெசவு தொழில வந்து நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
10: வேறங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் மேடம்.
1: சரிங்க,
10: தொழிலோடு சரியில்லைங்க மேடம், தொழிலாம் ரொம்ப டல் ஆயிடுச்சு மேடம்.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: ஆட்டை தீண்டு மாட்டை தீண்டு, ஆனா சில மனிதனை மட்டும் தீண்டக்கூடாதுன்னு இன்னைக்குமே சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் தீண்டாமைன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. தீண்டாமைங்கிற சமூக நோய் வராம இருக்க நம்ம பசங்களுக்கு சமத்துவம் பகுத்தறிவை வளர்க்க சொல்லிக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளோட எழுத்துக்களை படிக்க ஊக்குவிப்போம்.
1: சாதி பாகுபாடு அது நம் எல்லோரையும் பின்தள்ளும் ஒரு சங்கிலி. சமத்துவம் காண்போம், சாதிய பாகுபாட்டை களைவோம்.
0: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும்

0: நீங்க
1: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
2: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
1: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
2: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
1: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
2: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
11: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்விஎஸ் காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
10: கோடை பண்பலை 100.5 போமேக்ஸ் பானின்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
12: தரமான தயாராகுது
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
14: பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
10: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள்.
15: வணக்கம். உலகத்துல பல மனிதர்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை அப்படியே மனசுக்குள்ள தேக்கி வச்சுட்டு அதை தாண்டி போக முடியாம அதுலயே இருக்கவும் முடியாம உழன்றுட்டே இருக்கிறத நாம பார்த்துட்டே இருக்கோம். கஷ்டங்கிறது கையில இருக்கிற கல்லு மாதிரிங்க. அதை கண்ணு கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா உலகத்தையே மறைச்சிரும், கொஞ்சம் தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வசனத்தையே இங்க குறிப்பிடுறேன். அப்படின்னா நம்மள பல பேர் அப்படித்தான் இப்போ ரொம்ப தடுமாறிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. புகழ்பெற்ற ஒரு இங்கிலாந்து ஓவியர் ஒருத்தர், அவர் பேரு வில்லியம் ஹோல்மன் ஹார்ட் அப்படின்னு, அவர் ஒரு ஓவியம் வரைஞ்சாரு. என்ன ஓவியம் அது அப்படின்னா, ஒரு பெரிய பூந்தோட்டம் சுற்றி, அந்த பூந்தோட்டத்துல அவ்வளோ அழகழகான நல்ல வண்ண மலர்கள் எல்லாம் இருக்கு. அதுல வண்டுகள் ரீங்காரம் இடுற மாதிரியான அந்த காட்சி எல்லாமும் வரைஞ்சிருக்காரு. நல்ல ஒரு தெளிந்த நீரோடை அந்த பக்கம் ஓடி வர்ற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கு, அழகான பூந்தோட்டம். அதுக்கு நடுவுல ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டினுடைய வாசல்ல ஒருத்தர் கையில ஒரு சின்ன விளக்கு வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. அந்த பொழுது பாத்தீங்கன்னா பகலும் இல்லை, முழு இரவும் இல்லை, ஒரு அந்தி சாய்ந்த பிறகு வரக்கூடிய ஒரு மயங்கிய வேலை மாதிரி, இருட்டு தொடங்கக்கூடிய நேரம் மாதிரி அந்த ஓவியத்துல அந்த வண்ணம் எல்லாம் தீட்டியிருப்பாரு. இதுல இந்த ஓவியத்தை அவரு அவருடைய நண்பர்கிட்ட காமிக்கிறாரு. நண்பர் அதை பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க, ஆனா அதுல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்ன தப்பு அப்படின்னா, அந்த மனிதர் நிக்கிறாரு இல்லையா கையில ஒரு விளக்க வச்சுட்டு அந்த கதவுக்கு முன்னாடி, அந்த கதவு சாத்தப்பட்டிருக்கு, ஆனா அந்த கதவுல தாழ்பாலோ அல்லது கைப்பிடியோ எதுவுமே இல்லை. அதாவது

0: இந்த கதவை திறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அது அப்படியே மூடின மாதிரியே இருக்கே, கதவுனா ஒரு கைப்பிடி தாழ்ப்பாள் ஏதாவது இருக்கணும்ல அப்படின்னு அந்த நண்பர் கேக்குறாரு. அதுக்கு அந்த ஓவியத்தை வரைஞ்ச வில்லியம் ஹோல்மன் சொல்றாரு, உண்மைதான், அந்த கதவுக்கு வெளிப்பக்கம் தாழ்ப்பாள் கிடையாது, ஏன்னா அது ஏதோ ஒரு வீட்டினுடைய கதவு கிடையாது, மனிதர்களாகிய நம்முடைய இதய கதவு அப்படின்னு சொல்றாரு. புரியலையே எனக்கு அப்படின்னு அந்த நண்பர் மறுபடியும் கேக்குற போது அவர் விளக்கமா சொல்றாரு, உலகத்துல இருக்கிற பல மனிதர்களுடைய நிலைமையத்தான் நான் இதுல ஓவியத்துல சித்தரிச்சிருக்கிறேன். பல பேர் இதை பார்த்துட்டு சுற்றி இருக்கிற பூக்கள், அந்த வண்ணங்கள், வண்டுகள் பறக்கிற அந்த காட்சி எல்லாம் பாராட்டிட்டு போயிட்டாங்க, நீ மட்டும்தான் அந்த ஓவியத்தினுடைய மையக்கரு என்னவோ அதை வச்சு கேள்வி கேட்ட என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. வெளியில நிக்கிற அந்த மனிதன் கையில விளக்கு வச்சிருக்காரு இல்லையா, அவரு கடவுள். கடவுள் நமக்காக வெளியில காத்துட்டு இருக்காரு, நல்ல ஒளி காட்டி நம்மளை அழைச்சிட்டு போறதுக்காக. நாம தான் நம்மளுடைய இதய கதவு அப்படிங்கிறத நாம திறக்கிறதே கிடையாது, அதை திறந்து வெளியில வந்து பார்த்தா நம்மை ஒளிமயமான ஒரு பாதையில அழைச்சிட்டு போறதுக்காக கடவுளே காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அர்த்தத்தை வச்சுதான் அந்த ஓவியத்தை வரைஞ்சேன் அப்படின்னு அந்த வில்லியம் ஹோல்மன் என்கின்ற ஓவியர் சொல்லி முடிக்கிறார். இதுல என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரிதான், பல பேர் நம்மளுடைய பிரச்சனைய பெருசா நினைச்சிட்டு அதிலேயே உழன்று போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன அளவுக்கு வாழ்க்கையை அணுகுறாங்க, எப்படி எல்லாம் அதை வந்து தாண்டி வர்றாங்க, பிரச்சனைகளை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள்ங்கிறத நாமும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன கூட்டுக்குள்ள ஒரு நத்தை உடலை சுருக்கிக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி, அல்லது ஒரு எதிர்வினையை பார்த்த உடனே ஓட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஆமை மாதிரியோ வாழறதுக்கு மனிதர்கள் பிறக்கவே இல்லை. இந்த உலகம் என்கின்ற மிகப்பெரிய அழகான நந்தவனம், அதுல விசாலமான பல வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று போனால் இன்னொன்று, இன்னொன்று அது போனால் அடுத்த ஒன்று என்று தொடர்ந்த முயற்சி தான் வாழ்க்கை பயணத்தை எப்பவுமே அழகாக ஆக்கும். சிந்திக்கலாமா?
1: கோடை பந்தலை 100.5 போமேக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமேக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
5: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
4: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
5: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
4: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சர்க்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
9: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
13: வணக்கம் மேடம்.
12: வணக்கம், பேர் சொல்லுங்க.
13: வெங்கடேஷ், சேலம் மாவட்டம் வாமூர், தாராபுரம் பொருள். எங்கூர் தாராபுரம் கிடையாது, சேலம் மாவட்டத்துல.

0: சேலம் மாவட்டமா?
1: நீங்க
0: என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க நீங்க?
1: கைத்தறி நெசவு.
0: நீங்க எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க?
1: நான் 15 வருஷமா நீங்க இருக்க மாட்டோம்.
0: சரிங்க, சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய பொழுதுபோக்குலாம் என்ன?
1: எங்க பொழுதுபோக்கு எஃப்எம் கேக்கறதுதான்.
0: பிடிச்ச நிகழ்ச்சினா என்ன என்ன சொல்லுவீங்க?
1: 4 மணிக்கு வருது இல்ல
0: வண்ண தூரிகை.
1: ஆமாங்க மேடம்.
0: நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வழங்கிய மனதோடு ராகம்
3: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
6: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
5: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943 96014.
7: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலையின் 1:05 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்டா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலத்தின் வானவில். இன்றைய வண்ணம், கோடை வெயிலை சமாளிப்பது எப்படி? அறிமுக நேயர்களுக்கு 24, 24, 24, மகளிருக்கு 24, 24, 29 மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24, 24, 26, 290, 333 கொடைக்கானலின் முன் இணைப்பியன் 0452. நேயர்களே, இதற்கான ஒளிப்பதிவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு கோடை பண்பலையின் 1:05 மனதோடு ராகம். அடுத்த நேயருக்கு வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் ஆர்டிஎம்ல இருந்து பிரேமா பேசுறேங்க.
1: பிரேமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க மேடம். நீங்க எப்படி மேடம் இருக்கிறீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கோங்க.
2: சரிங்க.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரேமா?
2: மேடம், நான் வீட்டுலதான் இப்ப இருக்கிறேன். வீட்டு வேலையை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி டீ கடை வச்சிருந்தாங்க.
1: சரிங்க.
2: அது அப்புறம் எடுத்தாச்சு. இப்போ நான் வீட்டில் தாங்க. வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேடம்.
1: பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கீங்க?
2: ஆமாங்க. அவங்க எல்லாம் 5வது, 6வது, 1வது ஒருத்தர் படிக்கிறாங்க.
1: சரிங்க.
2: அவங்கள அவங்களோட வேலைகளை கவனிச்சுட்டு இருப்பாங்க மேடம்.
1: ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட பேசினதுல. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மனதோடு ராகம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
5: ஹலோ, நான் சந்தோஷ் பேசுறேன்.
4: சந்தோஷ், படிக்கிறீங்களா?
5: நான் படிக்கிறேன்.
4: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
5: 6வது.
4: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?

0: வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சந்தோஷ்? வீட்டுல
1: அப்பா அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க.
0: எல்லாருமே இருக்காங்க. சந்தோஷ் பேசுறத வந்து கேட்டுட்டு இருக்காங்களா?
1: ஆமாக்கா.
0: அக்கா என்ன பண்றாங்க?
1: அக்கா இல்லக்கா, எனக்கு அண்ணா இங்க இருக்கிறாங்க.
0: அவங்க பேர் சொல்லுங்க.
1: சூர்யா, விக்கி.
0: அப்பா பேர் அம்மா பேர் எல்லாம் சொல்லலாமா?
1: நான் சொல்லலாம்.
0: சொல்லுங்க.
1: முருகன், கண்ணன்.
0: சரி, என்ன பண்றாங்க அப்பா?
1: ட்ரைல் ரோடு.
0: அம்மா என்ன பண்றாங்க?
1: அம்மா மில்லு வேலைக்கு போறாங்க.
0: சரிங்க சந்தோஷ், உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலையின் 1.5 நாம் இணைந்திருப்பது மனதோடு ராகம். சேலம் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயருக்கு வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: சேலம் மாவட்டம் மாட்டியம்பலத்து கீதா பேசுறேன் மேடம்.
1: பேருங்க?
2: கீதா.
1: கீதா, கீதா. சேலம் மாவட்டம் அப்படின்னு கேக்குது, பேரு வந்து அப்படியே உள்ள போயிருது. கீதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப வீட்டுல தான் மேடம் இருக்கோம், ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருந்தேன்.
1: சரி,
2: இப்போ வீட்டுல தான் மேடம் இருக்கேன். மாடு எல்லாம் இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷங்க கீதா, உங்க கூட பேசினதுல நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை நூறுபள்ளியில் சைபால்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு நண்பர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளோதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும், புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க, அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள் மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரல. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அது தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான் போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட்.

0: முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது. அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாராம்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சரியா கிரங்கோ சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சேலம் மாவட்ட நேயர்களை சந்தித்து விருப்ப பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன், ஜி மேரி. நன்றி நேயர்களே. இனி விரிகிறது வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைகட்டு, காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1427 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள் வேலூரில் உள்ள தந்தை பெரியார் பொறியியல் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் கண்காணிப்பு கேமராக்களுடன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரும் தேர்தல் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் முகவர்கள், காவலர்கள் அனைவரும் காலை 5:30 மணியிலிருந்து சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணுவதற்காக சுமார் 300 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 7 மணி அளவில் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையிலும் சீல் திறக்கப்பட்டது. தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு நலன் கருதி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஆம்புலன்ஸ் வசதி

0: அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகியுள்ள வாக்குகளை எண்ணுவதற்காக சுமார் 300 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 7 மணி அளவில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையிலும் சீல் திறக்கப்பட்டது. தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு நலன் கருதி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் ஆம்புலன்ஸ் வசதியும் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வேலூரிலிருந்து மோகன்.
1: தேனி மாவட்டத்திலும் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை கொடுவிலார்பட்டியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் 81.52% வாக்குகள் பதிவாகின. இதில் பதிவான வாக்குகள் காலை 8 மணி முதல் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் பணியாளர்களால் எண்ணப்பட்டு வருகிறது. இதற்காக மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், நுண்பார்வையாளர்கள் என 300 மேற்பட்டோர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குகள் எண்ணப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தலா 14 மேஜைகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும், 5 மேஜைகள் தபால் வாக்குகளுக்கும், 4 மேஜைகள் மின்னணு தபால் வாக்குகளுக்கும் என 23 மேஜைகள் ஒதுக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர் மற்றும் கம்பம் ஆகிய 3 தொகுதிகள் 25 சுற்றுகளாகவும், பெரியகுளம் தனி தொகுதியில் மற்றும் 26 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கிடையே வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் துவங்கியுள்ளது. முதற்கட்டமாக தபால் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. செஞ்சி, மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி திண்டிவனம் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. விழுப்புரம், வானூர் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி விழுப்புரத்தில் துவங்கியுள்ளன. தொடர்ந்து அமைதியான முறையில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட்டு வருகின்றன. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படுகின்றன. இப்பணிகளை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்று முன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளும் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. அசாமில் பிஜேபி 1 தொகுதியிலும், கேரளாவில் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இத்துடன் தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:05. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இதோ.
2: இன்றைக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நாம் இந்த அரங்கத்தில் ஆகாஷ்வாணி சென்னை செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விவாத அரங்கில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னுடன் திரு சமூக ஆர்வலர் திரு உமாபதி அவர்களும், பத்திரிகையாளர் துரை கருணாநிதி அவர்களும், பாமகவின் மாநில இலக்கிய அணி தலைவர் டாக்டர் வேலாயுதம் அவர்களும், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்களும் இங்கே இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாம் வந்து இன்றைக்கு முதல் அமர்வில் இந்த ஒரு பல செய்திகளை எடுத்து பேச வேண்டியிருக்கிறோம். மிக முக்கியமாக இன்றைப்பு இப்போது வரை வந்திருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்களை பற்றி படிப்படியாக நாம் புரிந்து கொள்ள

0: தொடங்குவோம். முதலில் திரு உமாபதி அவரிடமிருந்தே நான் இந்த விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க சார்.
0: குறிப்பாக இந்த முதல் நிலை என்பது இப்போது ஒரு தபால் வாக்குகளும் மற்றும் ஒரு இன்னொரு பகுதி மேஜையில் வந்து இந்த முதல் சுற்று வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இது வந்து என்ன விதமான ஒரு போக்கை வந்து உங்கள் மனசில் ஏற்படுத்துகிறது, என்ன விதமான ஒரு பார்வையை ஏற்படுத்துகிறதுன்னு நினைக்கிறீங்க சார்?
1: இல்லை சார், இதில் ஒன்று இப்போ இந்த நிலையில் ஒரு ட்ரெண்டு நம்ம சொல்ல முடியல. போக போக ஒரு 8-9 ரவுண்டு போன பிறகு தான் ஓரளவுக்கு அது செட்டில் ஆகும். தபால் ஓட்டும் இதுவும் சேர்த்து எண்ணும்போது ஒரு குழப்ப நிலை தான் இருக்கும், ஒரு பகுதி பகுதியாக எண்ணி வரும்போது. அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம இந்த ட்ரெண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் டு நெக் போகிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத விதமாக அதிமுகவை விட தாவேக்கா சில தொகுதிகளில் முன்னிலை அப்படின்னு போடுறாங்க. இது முன்னிலைன்னு எடுத்துக்கலாமா இல்லையான்னு தெரில. நம்ம ரொம்ப அனுபவம் மிக்க பத்திரிகையாளர் துரை கருணா இருக்கிறாரு. நம்மளும் இதை நிறைய தேர்தலில் பார்த்துருக்கோம். இது ஒரு இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு நேரமா, இது சரியான ஒரு தருணமா, இது எந்த ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம கண்காணிச்சுன்னு இருக்கலாம் சார்.
0: திரு ரஜினி சார், நீங்கள் தான் வந்து திமுகவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர். உங்கள் பார்வையில் நீங்கள் இது வந்து மக்கள் வந்து உங்களுக்கு சார்பாக இன்றைக்கு வந்து படிப்படியாக வாக்களித்து வருவதாக உங்களுக்கு தோணுகிறதா? இந்த இனிஷியலான ஸ்டேஜஸில் எப்படி உங்கள் பார்வை இருக்குது?
2: இல்லை, பொதுவாக விமர்சனத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாமல் நாங்கள் சாதனைகளை வைத்து மேற்கொண்ட தேர்தல் இது. நாங்கள் என்ன சாதிச்சிருக்கோமோ, திமுக என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுடைய தீர்ப்பை இன்றைக்கு முழுமையாக திமுகக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த நம்பர்ஸ் வந்து ஃபைனல் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா அந்த இவிஎம் ஸ்டார்ட் ஆனால் தான் தெரியும். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் தாவேக்கா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதிமுக விட தாவேக்கா முன்னிலை வைக்கிற இது கம்ப்ளீட்டாக அதிமுகவோட ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டுமோ அதை செயல்பட தவறி இருக்கிறது அதிமுக. இது அதனால தான் இந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தாலும் தெரியும், இந்த நம்பர்ஸில் முன்னிலையில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான். இது வந்து மாறும், ஏன்னா இன்னொரு 10-11 மணிக்கு
1: இந்த நிலையில் வந்து அதிமுக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா என்ன?
2: இல்லை, ஃபெயிலியர்னு சொல்ல, நீங்கள் கேட்ட கேள்வி தாவேக்கா விட முன்னிலை வைக்கிறதுக்கான காரணம், அவர்கள் ஒரு இது ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டு இருந்தால் இது அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பதை என்னுடைய ஒரு பார்வையாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வாக்களித்தவர்கள் ஏறக்குறைய பெண்களுடைய ஓட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2,91,000, அதாவது 2,91,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. திருநர் வந்து 7,600 திருநங்கர், இது மொத்தம் வந்து 5,73,00,000 வாக்காளர்கள் இங்கே இருக்கிறாங்க.
1: இல்லை, ஆரம்ப ட்ரெண்டு கூட ஆரம்ப கட்டத்தில் இப்போ வந்த ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல டிஎம்கே அலைன்ஸுக்கு, அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள்.
2: இல்லை,
1: இருக்காவேக்கா 12 அது 7 போது அந்த அலைன்ஸு கொஞ்சம் அப்படி ஆஃப்டர் போஸ்ட் போல் எலெக்ஷனில் சீனரியோ மாறுற மாதிரி தான் இப்போ இருக்குது நிலமை.
2: இல்லை, அதுதான் எப்பயுமே வந்து இப்போ அதாவது சென்ற தேர்தலை பார்க்குறப்ப ஈஸியாக கணிச்சிடலான்னு சொல்லுவாங்க, பட் இந்த தேர்தல் கொஞ்சம் ஒரு மாற்றமான தேர்தல் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 2 வரையும் இழுக்கும் போல். ஆக்சுவலாக எல்லா ரவுண்டும் முடிந்த பிறகு தான் ஒரு கார்னர் ஃபைட்டு இருக்கும் எல்லா தொகுதியிலும். ஒரு கார்னர் ஃபைட்டில் ஒரு சில தொகுதிகள் 1,000 ஓட்டு 100-200 ஓட்டில் கூட வேட்பாளர்கள் ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிலை தான் இருக்குது. இது வந்து இது கிடையாது, பட் இதுலேயும் திமுக முன்னிலை வகிக்கிறது என்பதை உள்ளபடியாக இப்போ இது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு.
0: ஐயா வேளாதேன் சார், நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் இப்போ இனிஷியலாக வந்து இந்த மாதிரியான ஒரு படிப்படியாக மீன் முழுசாக ஒரு போக்கு இன்னும் தெரியலை. ஆனால் வந்து உங்களுடைய பார்வையிலேருந்து இப்போ நீங்கள் வந்து ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு இது என்ன, ஒரு ஸ்லோவான ஸ்டார்ட்ன்னு சொல்லலாமா? உங்களுடைய ஒரு முயற்சி அல்லது உங்களுடைய ஒரு தேர்தல் வெற்றியினுடைய ஒரு ஆரம்பத்தை வந்து மெதுவாக இப்போ இந்த எண்ணிக்கையை காட்டுகிறதா எடுத்துக்கொள்ளலாமா சார்?
3: ஆமாம், இது வந்து முதல் கட்டம் தபால் வாக்குகளும். அடுத்தது முதல் கட்டில் நகரப்பகுதியில் தான் இது இப்போதைக்கு வெளியே வர தொடங்கியிருக்கிறது. அதிமுகவோ இல்லை கூட்டணியில் இருக்கிறவர்களோ பெரும்பாலும்
1: கிராம அலைன்ஸுக்கே பேசலாம்.
3: அதான் அதிமுக தான் சொல்கிறேன், அதிமுக எங்களுடைய கூட்டணி தான். அதிமுக பாமக கூட்டணி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பலம் கிராமப்புறங்களில், அதனால் அங்கே கிராமப்புறங்களினுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னும் தொடங்கப்படவே இருக்கே இருக்காது. அதனால் அங்கே வரும்போது தான் எங்கள் கூட்டணியினுடைய எழுச்சி பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவே கிராமங்கள் வாழ்கிறது, தமிழ்நாடும் கிராமங்களில் வாழ்கிறது, மக்களாட்சியும் கிராமங்களில் தான் வாழ்கிறது. அதனால் நீங்கள் அதிமுகனுடைய கூட்டணியினுடைய வெற்றி, பாமகனுடைய கூட்டணி வெற்றிலாம் வந்து எனக்கு கிடைத்த தகவல்படி பாமகவே 3 தொகுதியில்

0: முன்னிலையில் இருக்கிறோம். இந்த அங்கங்கே கலத்தில் எங்களுடைய கட்சிக்காரங்க சொன்ன தகவல் படி, அதனால் அங்கங்கே இருந்தது இங்கே ரீச் ஆகிறதுக்கே இன்னும் கொஞ்சம் தாமதமாக இல்லை.
1: அதில் அதிமுக ப்ளஸில் அது இருக்குது, பாமகவும்
0: இருக்குது இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இன்னும் போக போக எங்களுக்கு வந்து இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி நாங்கள் வந்து கண்டிப்பாக இலக்கு அடைவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
2: இதில் மூத்த முக்கியமான துணைக்கர்ணா சார், இப்போ இந்த பார்வை வந்து இது இனிஷியல் நீங்கள் பல தேர்தலில் பார்த்தவர். ஆக்சுவலாக இந்த பார்வை பார்க்கும்போது இந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுடைய வாக்குகள் படிப்படியாக இது வந்து ஒரு ஒரு ஒரு பிரிந்து விழுந்து
1: இண்டிகேஷன் என்ன சார்,
2: பிரிந்து இருக்கிறதா இல்லை வந்து எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க?
3: இல்லை, நிச்சயமாக இப்போ தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டு வருகிறது. இந்த தபால் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 400,000 மேற்பட்ட தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. இதில் வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலைன்னு போட்டிருக்காங்க. என்னென்னா, தபால் வாக்குகள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், பணியாற்றுவர்களில் பெரும்பாலோர்
1: சார் ஈக்குவலாக தாவைக்காவும் அந்த 13 வருது பாருங்கள்.
3: இல்லை, இது ஒரு பெரிய மாற்றம் தான். இதுவரையிலுமான தேர்தல்கள், இதுவரையிலும் 1952 நம்ம பார்க்குற அந்த 16 தேர்தல்களை விடவும் இந்த 17வது தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு இருமுனை போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இருமுனை போட்டி தான். நீங்கள் 1952-57 காலகட்டத்தில் காங்கிரஸே ஏகபோகமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 67 திராவிட கட்சி பெறுறீங்க அண்ணா தலைமையில், 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, 71 திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சரானதுக்கு பிறகு, 72 பிறகு பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வந்தது. இப்போ அந்த நிலைப்பாடு இந்த 2026 மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இது மாதிரி ஒரு மூன்றாவது சக்தி என்று களத்திற்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், மறுமலர்ச்சி திமுக ஆகட்டும், மற்ற கூட்டணி
1: கட்சிகள்,
3: அந்த மூன்றாவது அணி என்பது ஒருபோதும் தமிழகத்தில் எடுபடவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் தாவேக்கா என்கிற புதிய சக்தியை விஜய் கொண்டு வந்ததற்கு பிறகு அது ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இந்த 2026 தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஒரு ஒரு புள்ளி, ஒரு தொடக்க புள்ளி தான். இப்போ இன்றைக்கு இந்த பதிவான வாக்குகளில் திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு அடுத்த நிலையில் தாவேக்கா, மூன்றாவது இடத்தில் அதிமுக அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான வருவை தான் இருக்குது. அப்போ மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களோ அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இது மூலமாக கிடைக்குது. ஆனால் நம்ம இவிஎம் மிஷினை எடுத்து உண்மையிலே மக்கள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 4,80,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இவர்களுடைய வாக்கு என்பது எங்கு போய் சேர்ந்திருக்கிறது, தாவேக்கா யாருடைய வாக்குகளை சேதப்படுத்தியிருக்கிறார், பிரித்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடியே களப்பணி தீவிரமாக இறங்கி எங்கள் ஆட்கள் இருக்கிறாங்க, மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது, நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பர்செப்ஷன், அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போடு 7வது முறையாகவும் நாங்கள் வருவோம் அப்படின்னு. ஏற்கனவே கடந்த நான் சொன்ன மாதிரி 8-9 மாதத்துக்கு முன்னாடியே வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு சொல்லி ஓர்டிங்ஸ் போட்டு 200+ களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற 50-52 துறைகளில் பணியாற்றுகிற அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்குமே களத்திற்கு வந்து போராட்ட நிலையில் இருக்கிறதுனால இந்த அரசுக்கு எதிரான மனப்போக்கு மக்களிடம் இருக்கிறது. எனவே மீண்டும் ஆல்டர்னேட்டிவ்னா அதிமுக தான். அப்போ எங்களுடைய பிரச்சாரம் என்பது புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி, ஜெயலலிதா ரெட்டலை, இதனுடைய செல்வாக்கு என்பது அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களுடைய ஆதரவு என்பது எங்களுடைய கூட்டணி பலம். எனவே மீண்டும் நாங்கள் இவங்க 8வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறார். இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஆதரவளியுங்கள் அப்படின்னு தாவேக்கா விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார், நானும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நல்லாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தாவேக்காவுக்கு ஒரு கணிசமான வாக்குகளை கொடுத்து கணிசமான இடங்களை பெறுகிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்தால் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் பார்க்குற போது கிட்டத்தட்ட ஒரு 18-20%ங்கிறாங்க, 20% தாண்டியும் கூட வருவாங்க. அது எத்தனை சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகுதுன்னுப்பாங்க, எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம காலங்கமெல்லாம் கிட்டத்தட்ட அந்த 50-60 ஆண்டுகளாக திமுக வெர்சஸ் அதிமுகனு இருந்த அந்த நிலை மாறுவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. கணிசமான இடங்களை அவங்க பெறுவதற்கு
2: திராவிட இயக்க ஆய்வாளரும்
1: இடங்களா கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா?

0: இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாங்கலாம்.
1: திராவிட இயக்க ஆய்வாளராக நீங்கள் 1977 தேர்தலில் ஞாபகம் வச்சுருப்பீங்க சார்.
0: அன்னைக்கு
1: வந்து அதிமுக வந்து அன்னைக்கு வந்து 30% வாக்குகள், 31% வாக்கு வாங்கி நீங்கள் ஆட்சியை பிடித்தார் திரு எம்ஜிஆர் அவர்களை. அதே மாதிரியான ஒரு 4 முனை போட்டி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கதா நினைக்கிறீங்களா?
0: இல்லை இல்லை, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 1972 தொடங்கிய எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த மக்கள் செல்வாக்கு, அவருக்கான அந்த தனித்த ஆதரவு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆதரவு, ஒரு தன்னெழுச்சியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்தது. அதனால தான் 73 அவர் சந்தித்த முதல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் மத்திய ஆட்சி கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில ஆட்சி கட்சி, மிகப்பெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 அரசியல் சக்திகளை, அந்த வேட்பாளர்கள் எல்லாமே பிரபலமானவர்கள். ஆனால் ஒரு புதிய வேட்பாளர் ஒரு புதிய சின்னத்தோடு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பதிவான 542,000 வாக்குகள், 260,000 வாக்குகள் ரெட்டளிக்கு கிடைச்சது. அது ஒரு மகத்தான வெற்றியாக தான் இருந்தது. அதனுடைய நீட்சியாக 74 புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. 77, 80, 84 ஒரு 3 தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய அளவிற்கானது இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து 1953 வந்துட்டு ஒரு 19-20 திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பங்கேற்கிறார். 57, 62, 67, 71 தேர்தல் வெற்றிக்கு அவர் காரணகர்த்தாவாக இருக்கிறார், அவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அந்த அதனுடைய நீட்சியாக கட்சி தொடங்குகிற பொழுது பொது வெளிகளில் 1963-62 காலகட்டத்திலேயே அவர் எம்எல்சியாக இருக்கார். 67 எம்எல்ஏ, 71 எம்எல்ஏ. அப்போ ஒரு அரசியல் புரிதலோடு அவருடைய பயணம் வந்தது. அதோட திரு விஜயனுடைய இந்த செல்வாக்கை ஒப்பிட முடியாதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு மாற்றத்தை
2: ஒப்பிட முடியாதுங்க சார். பட் திராவிட இயக்கத்தினுடைய பார்த்தீங்கன்னா
1: ஒரு இந்த முன்னிலை நிலவரங்கள் மட்டும் சொல்லிடுறேன். தேர்தல் ஆணையத்திலேருந்து இந்த முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் சுப்பிரமணியம் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை, அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை. திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் முன்னிலை. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் ஜெயக்குமார் முன்னிலை. காட்பாடி தொகுதியில் திமுக திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அங்கே அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை. விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஸ்ரீபெரும்புதூர் தாவேக்கா வேட்பாளர் தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை. திருச்சி கிழக்கில் தாவேக்கா தலைவர் திரு விஜய் முன்னிலை. ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. விருதாச்சலத்தில் தேமுதிக வேட்பாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை. ரெண்டு முக்கியமான செய்திகளை நம்ம இதில் பார்க்குறோம் சார். ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் முன்னிலை, பிரேமலதா அவர்களும் இந்த இடத்துல முன்னிலை வகிக்கிறார். அப்போ நீங்கள் வந்து வழக்கமாக நாம் பார்க்கக்கூடிய நபர்களாக இல்லாதவர்களும் இந்த முறை வந்து பல இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். நீங்கள் வந்து திமுக தரப்புலேருந்து இதை எப்படி கவனிக்கிறீங்க? மீன் இது ஆரம்பக்கட்ட நிலை தான், பட் ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு ட்ரெண்டு, வேறு விதமான ட்ரெண்டு ஒன்று பார்க்குறோமோ? கூட்டணி கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வாக்குகளை வந்து பெற்று கொண்டு முன்னாடி வருகிறார்கள் என்று பார்க்குறீங்களா சார்?
3: இல்லை சார், இது ஒரு கட்சின்றதை பார்க்குறது இதை விட ஒரு சினிமா பிரபலத்தின் மூலியமாக இது அரசியலுக்கு வருபவர்களுக்கு முதல் தேர்தலிலே வாக்குகள் அவர் நிற்கக்கூடிய இது தொகுதியில் வெல்றது வந்து இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிரஞ்சீவி செக்யூர்டு 16.8% ஓட்டு அவரோட ஃபஸ்ட்டு தேர்தலில். விஜயகாந்த் அவர்கள் சுயேட்சையாக நிற்கிறப்போ கூட 8.6% வாங்கினார் அவருடைய முதல் தேர்தலில். அப்படி பார்க்குறப்போ சினிமா பிரபலத்தோடு வருகிற போது அவர்களுக்கு பெருசாக வந்து பப்ளிசிட்டி தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டு தான் வராங்க சினிமா, அதாவது சினிமாவிலேருந்து, அதாவது இதை நோக்கி வராங்க. அவர்களை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்ம வந்து குமுலேட்டிவாக பார்த்தா தான் தெரியும். அவர் ஒரு தொகுதியில் முன்னிலை என்பது ஒரு சினிமா பிரபலத்தால் விழுகிற வாக்குகளை தவிர்த்து அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்து, அதாவது மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சுருக்காரா, மக்களுக்கு ஏதாவது பணிகள் செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்த்து விழுந்த வாக்குகள் கிடையாது. நம்ம பார்த்தோம், சினிமாவுக்கு போனால் சினிமாவில் பார்த்தோம், சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார், அவருக்கு விழுற வாக்குகளாக தான் நான் பார்க்குறேன் இந்த நேரத்தில். அதே மாதிரி அக்கா பிரேமலதா அவர்கள்
2: அதில் ஒரு அதிருப்தி தெரியலையா உங்களுக்கு?
3: இல்லை, அதிருப்தி என்பதை விட அதுதான் நான் சொன்னேன், அதிருப்தின்னு எனக்கு எதுவும் தெரியல இதில். ஆட்சியின் மீதான அதிருப்தின்று நம்ம இதில் பார்க்க முடியாது. ஒரு சினிமா பிரபலத்தின் மூலியமாக அவருக்கு விழுந்த வாக்குகள்

0: தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அக்கா பிரேமலதா அவர்கள் இந்த தேர்தலில் போட்டிட்டார்.
1: இல்லை இல்லை டோட்டலாக இல்லை, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கிறாங்கன்றது.
0: இல்லை தபால் வாக்குகளை பார்த்து
1: இல்லை ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க.
0: இல்லை எண்ணிக்கை
2: ரவுண்டு தான்
0: என்னது இல்லை இல்லை இல்லை இன்னும் முதல் ரவுண்டு ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து தபால் வாக்குகளுடைய முடிவுகள் தான், தபால் வாக்குகள் தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து நம்ம இவிஎம்மோட
1: சேர்ந்து போயிட்டுருக்கான்.
0: எண்ணுகிற போது அதான் க்ளோஸ் ஃபைட் இருக்கும் எல்லா தொகுதியில, சில தொகுதிகளில் க்ளோஸ் ஃபைட் இருக்கும். ஒரு 100 ஓட்டுல ஜெயிக்கலாம். போன முறை டி நகர் இதெல்லாம் 173 ஓட்டுல வந்து வந்து திமுக ஜெயிச்சது. அதே மாதிரி நிறைய தொகுதிகள்லாம் வந்து சொற்ப வாக்குகள் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த முறையும் ஒரு சில, அதாவது ஒரு 100-200 ஓட்டுகள் கூட ஒரு 20 தொகுதிகளில் ப்ளே பண்ணலான்றது என்னோட ஒரு அசம்ஷனாக பார்க்குறேன். ஸோ அதனால் நம்ம இறுதி ரவுண்டு வரையும் வந்து வெயிட் பண்ணால் தான். நீங்கள் இவிஎம் மிஷின் ஸ்டார்ட் பண்ணோடனே விஜய் வந்து பின்தங்கி கூட இருப்பார். நீங்கள் தபால் ஓட்டை பார்த்து நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. அதனால் இந்த இந்த தேர்தல் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை தருது.
1: நான் துரை கர்ணா சார்கிட்ட தான் கேட்க வந்தேன். ஒரு ஒரு திராவிட இயக்கத்தினுடைய எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. அந்த யங்ஸ்டரை அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு திராவிட கட்சிகளும்?
3: இல்லை இல்லை, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் அடுத்தடுத்த தலைமுறை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த தொடக்க காலத்தில் 49 கட்சி தொடங்கிய போது இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்தவருடைய அவருடைய பையன் அவருடைய பேரன் அந்த மாதிரி குடும்ப ரீதியாகவே அது இருக்கும். மிகப்பெரிய அளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை சார்ந்த மிகச்சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருந்ததுனால இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், நாவலர் ஆகட்டும், சொல்லின் செல்வர் ஈ வி கே சம்பத் ஆகட்டும், இப்படி பலருமே அங்கே இருந்தாங்க. மிகச்சிறந்த எழுத்தாளர்கள்
1: பேச்சாளர்கள்,
3: அந்த இளைஞர்களுடைய ஈர்ப்பு வந்தது. குறிப்பாக 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மாணவ சமுதாயத்தையும் இளைஞர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஈர்த்தது. அதற்கு பிறகுதான் இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பு வேணும்னு தான் 72-73 திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞர் மன்றம்னே அவர் தான் தொடங்குறாரு. 80 தான் அதிகாரபூர்வமாக இளைஞர் அணினு வருது. அந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்காக அந்த பார்வையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இளைஞர் அணி என்கிற ஒரு பொறுப்பு
1: கையில் எடுத்தாரு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு தானே எடுத்தாரு. அதுக்கு பெரிய குரல் செவி மடுக்குலியோ மக்கள் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு?
3: இல்லை, அது ஒருபோதும் தமிழ் மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்க டெல்லி வெர்சஸ். இங்கே யார், திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா? இதுதான் இப்போ கடந்த 50-60 ஆண்டுகளாக இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. தவிர இதை தாண்டி இப்போ டெல்லி வெர்சஸ் என்பது பிரச்சாரத்திற்கு பயன்படுமே தவிர அதை வந்து இங்கே ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. நம்ம பொதுவாகவே தமிழ் மக்களினுடைய எண்ணம் உணர்வு என்பதும் நம்ம யார் ஆள வேண்டும் யார் நம்ம ஆளக்கூடாது என்கிற அந்த நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலின் போது இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தேர்தலில் ஒரு அலை இருக்கும். ஆனால் இந்த 2026 எந்த அலையும் இல்லை. திமுக ஆதரவு அலையும் இல்லை, திமுக எதிர்ப்பு அலையும் இல்லை. அதிமுகவினுடைய பெரித்த அளவில் ஆதரவு அலை என்கிற மாதிரியும் இல்லை, எதிர்ப்பு அலைகளும் இல்லை. தாவேக்கா என்கிற புதிய சக்தி, இது ஒரு புதிய அலையாக வருதுன்னா இது வந்து மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அலையாக இந்த தேர்தல் இருக்குது. இது ஒரு பரீட்சார்த்த களமாக அவருக்கு இருக்கும். எதிர்காலத்தில் என்ன வருங்கிறத நம்ம அப்புறமா தீர்மானிக்கலாம்.
4: திரு வேலாயுதம் சார், ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த கிராமம் நகரம் அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னீங்க. இனிமேல் கிராமத்தில் எடுக்கப்பட்ட இன்னும் போட்டிகளை வந்து எண்ணும்போது வேறு விதமான எண்ணிக்கைகள் வரலாம் அப்படிங்கிறீங்க. தேர்தல் களத்திலேயே அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதா சார்?
5: ஆமாம், நாங்கள் தேர்தலில் இந்த பரப்புரை களத்திலேயே அங்கே இருக்கிற எழுச்சி, அங்கே இருக்கிற இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு உணர்வு, அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை திமுகவில், அது மாதிரி தங்களுடைய வீட்டு பிள்ளைகள் ரொம்ப இந்த போதை, இந்த இளம் பெண்கள் பிரச்சனைகளெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கொந்தளிப்பாக இருந்ததை களத்தில் கிராமப்புறங்களில் காண முடிஞ்சுது. நகரப்புறங்களில் அந்த அளவுக்கு தெரியறதில்ல. ஆனால் கிராமங்களில் தான் அந்த உணர்ச்சி பூர்வமாக இது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி, அதுக்கு மாற்று வந்து இப்போ வந்து திமுக நண்பர் சொன்ன மாதிரி அவர் விஜய்ங்கிறவருடைய அந்த திரை ஈர்ப்பை தாண்டி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு அணியில் இருக்கிறவங்க தான் இதை மாற்ற முடியும். அந்த திமுகவினுடைய தீமையிலிருந்து ஒருவேளை தமிழகத்தை மீட்கக்கூடிய வல்லமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. துரை கர்ணா சார் சொன்ன மாதிரி அன்னையிலேருந்து திமுகவை தீய சக்தி தச்சின்னு சொல்லி தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எல்லோரும் சொல்லிட்டு வந்தாங்க. அதே நிலைமையை பார்க்கும்போது
1: நீங்கள் சொல்கிற அளவுக்கு திமுகவுக்கு அவ்வளோ எதிர்ப்பு

0: இருக்கானா தமிழ்நாடு?
1: ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கிராமங்களில் நீங்கள் போய் நாங்கள் பரப்புரைகளுக்கு பார்க்கும்போது ரொம்ப அதிருப்தியில் மக்கள் இருக்கிறாங்க. நிறைய இடங்களில்
0: இல்லை அந்த பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு அந்த 1000 ரூபாய்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி
1: ஏற்படுத்திச்சு. ஆனால் அதை செஞ்சுட்டு சில பேர் அதை டீஸ் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணி பண்ணும்போதெல்லாம் மக்களுடைய அந்த சுயமரியாதையே இல்லைன்னா தன்மானத்தை சீன்ற மாதிரியான பேச்சுக்கள் அந்த ஒரு இதேச்சி அதிகார போக்கில் சில அமைச்சர்கள் நடந்து கொண்டது. அது முதலமைச்சருக்கே அது நெருக்கடினா அவரே பல இடங்களில் தெரிவிக்கிற அளவுக்கு அந்த திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் ரொம்ப அலட்சியமாக மக்களை கையாண்டு விட்டார்கள் என்கிற கொந்தளிப்பு களத்தில் பார்க்க முடிஞ்சோம். அது கண்டிப்பாக தேர்தலில் கடுமையாக பிரதிபலிக்கும். அது போக போக தான் தெரியும். இந்த முதல் வட்டத்தில் ரெண்டாவது வட்டத்தில் சுற்று தெரியாது. அது போக போக தான் நீங்கள் வந்து எப்பயுமே ஜெயிக்கிறவங்க அந்த ஆம முயல் கதை தான். இப்போ மெதுவாக தான் வருவோம். நாங்கள் முன்னிலையில் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்து
2: முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்குன்னா அதையும் நான் வாசிச்சிடறேன். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 75 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை. வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கே பி முனுசாமி 283 வாக்கள் வித்தியாசத்தில் முன்னிலை. நாமக்கல் சட்டப்பேரவைத் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்கள் வித்தியாசத்தில் முன்னிலை. காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. கெங்கவள்ளி சட்டப்பேரவைத் தொகுதியில் இரண்டாம் சுற்று வந்துருச்சு. ஆக்சுவலாக அங்கே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கெங்கவள்ளி சட்டப்பேரவைத் தொகுதியில் இரண்டாம் சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வாசுதேவநல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நடந்துருச்சு. இப்போ பொட்டி திறந்துட்டாங்க. பெட்டியிலேருந்து ரெண்டாவது பொட்டியும் இப்போ எண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை வந்து என்ன விதமான ஒரு இது வந்து ஒரு ரெண்டாவது ரவுண்டு போக ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களில் சார். ஸோ அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் துரைக்கொண்டா சார்?
3: இல்லை, இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 25-26 சுற்றுகள் வரைக்குமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் என்பதால் 100, 200, 500, 1000 வாக்குகள் முன்னிலை வருவது டக்குன்னு சரிஞ்சு மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்துடும். அப்போ குறைந்தபட்சம் நாம் வந்து ஒரு 12 மணி நிலவரத்தில் அப்போ வந்து ஒரு 10 சுற்றுகளாவது முடிந்து வருகிற பொழுது தான் யார் அதிக இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத வச்சு ஆட்சி அமைப்பதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா ஒரு பகுதியில் இப்போ சென்னையிலே நகர்பகுதிகளில் நம்ம வாக்குகளை என்றபோது அந்த ஒரு டிவிஷனில் பார்ப்போம், ஒரு 1500-2000 வாக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலைன்னு இருப்பான். இன்னொரு வட்டத்தில் பார்க்குறபோது அப்படியே மாறிடுது. ஆமாம், அதனால் இது நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 சுற்றுகளாவது முடிந்ததற்கு பிறகு தான் ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு நமக்கு கிடைக்குங்கிறது தான் என்னோடய பார்வை. பொதுவாகவே இந்த 2026 தேர்தல் என்பது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை.
2: ஒரு சமீபத்திய விஷயத்தை பார்க்குறோம். ஆச்சரியமான விஷயம், இப்போ வந்து இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் முதல் இடத்துல வந்து தாவேக்காருக்கு 17 இடங்கள்லையும் திமுகவும் அதிமுகவும் 15 இடங்களில் தலா 15 இடங்களில் இன்றைக்கு வந்து முன்னிலை வைப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்லேருந்து வெளிகிறது. அதே சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பிற ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமான சில எண்கள் வருகின்றன.
0: சன் நியூஸில் கூட 77 தாவேக்கா முன்னிலை போடு வருது.
2: ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான முன்னிலை பார்த்தீங்கன்னா தாவேக்கா 78, அதிமுக வந்து 59, திமுக 53 என்ற நிலவையும் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அஃபிஷியலாக இப்போ தேர்தல் ஆணையத்திலேருந்து வெளியே வரக்கூடிய செய்தியிலேருந்தே பார்த்தீங்கன்னா 47 முன்னிலை, அதில் தாவேக்கா 17 முன்னிலை, திமுகவும் அதிமுகவும் வந்து தலா 15 முன்னிலை என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. திரு ரஜினி சார் அவர்கள், இப்போ இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தேர்தலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா சார்?
4: இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இது சேலஞ்சிங்காக காம்ப்ளிகேட்டடாக வந்து திமுக ஃபஸ்ட் அணுக கிடையாது. நாங்கள் வந்து மக்களை நம்பி அணுகணும். இன்றைக்கி நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அவர்கள் என்ன தீர்ப்பளித்தாலும் நாங்கள் செய்து விட்டு தான் வந்து ஓட்டு கேட்குறமே தவிர இதை செய்ய போகிறோன்னு சொல்கிறது வேறு. ஃபஸ்ட்டு செய்த சாதனைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு மக்களை வந்து நேரடியாக சந்தித்தோம். இப்போது முன்னிலை வகிக்கிற கட்சி என்பது முழுமையாக 10 தொகுதிகளில் கூட பிரச்சாரம் பண்ணாத ஒரு கட்சி. இன்றைக்கி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பது ஒரு அதுதான்
2: எனக்கு தெரிந்து. அவர்கள் வந்து ஒரு அவரது திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு 30 தொகுதிகளுக்குள்ளே தான் போய் பிரச்சாரம் பண்ணதாக பார்த்தோம்.
4: பட்

0: நேரடியாக கேண்டிடேட்டை நிற்க வச்சு நம்ம பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் போட்டு எல்லோரும் வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சார ஸ்டைலில் நான் பார்க்க கிடையாது. எங்கேயும் போயிட்டு அவர் வந்து வாக்கு சேகரித்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு, அவர் நிற்கிற தொகுதியிலே எத்தனை தெரு இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது, எத்தனை வார்டு இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் மக்களை வந்து சந்தித்திருக்கு. அதுதான் சொன்னேன், இந்த ஒரு வேவ் வந்து அந்த ஒரு நடிகர் என்ற ஒரு பிம்பத்தால் வருகிற ஒரு இதுதான். அது இரண்டாவது மூன்றாவது சுற்று செல்லும்போது அப்படியே தலைகீழாக மாறும். அதனால் இந்த இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த மாதிரி, இது ஏற்கனவே சாரும் சொன்னார், ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் தான் தெரிய வரும், இது வந்து ஒரு ஃபைனல் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எலெக்ஷனை ரொம்ப நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வந்து மூன்றாவது ஒரு இதை வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுனது இல்லை. அதிமுக திமுக பாஜக வரும்போது கூட பாஜக வந்து திமுக மேலேயும் இது அதிமுக மேலேயும் சவாரி பண்ணாதான் இது அவங்களுக்கும் ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி இந்த இதில் 2014 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்குறப்போ மோடி ஏற்றுக்கல. அன்றைக்கி வந்து இரண்டே இடங்களில் தான் ஜெயிச்சது, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார், அதுக்கப்புறம் இது அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் ஜெயித்தார். அதனால் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் திமுகவின் பக்கம்தான் இருக்கும். இது இந்த எண்ணிக்கையை பார்த்து நாம் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழலில்னா நான் பார்க்குறேன்.
1: துரை கிருஷ்ணா சார், ஆக்சுவலாக நீங்கள் நான் 1977 உதாரணத்தை எதுக்கு எடுத்தேன்னா, இப்போ கண்ணெதிரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், இப்போ தாவேக்கா வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையிலே கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு வந்து வந்திருக்கிறது. தனியார் தொலைக்காட்சிகள் சொல்லக்கூடிய எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ இது வந்து நாம் ஏன் இப்படி ஒரு திருப்பியும் வந்து திரு எம்ஜிஆர் அவருடைய எழுச்சியையும் திரு விஜய் அவருடைய எழுச்சியும் ஒப்பிடுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ என்ற எண்ணம் உங்களுக்கு
2: தோன்றுகிறது?
3: இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய தொடக்கம் முதலே இளைஞர்கள், இளம்பெண்கள், புதியவர்கள், அரசியலுக்கு வர வரும் ஒரு புதியவர்கள், இதை தாண்டி விஜயனுடைய ரசிகர்கள் போட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற நடிகர்களை விடவும் விஜய்க்குன்னு ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். திரு விஜய் சொன்னது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விசில் இருக்குது, ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருடைய நம்பிக்கை இப்போ பலிதமாகுதோ அப்படிங்கிற மாதிரி இந்த இதுவரையிலுமான ரிசல்ட் நமக்கு சொல்லுது. அடுத்து என்னென்னு தெரியல. அதே மாதிரி அவர் தொடக்கத்தில் சொன்னார், 1967 பிறங்கிறான்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது மாதிரி, 1977 புரட்சியில் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி 2026 தாவேக்கா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு ஒப்பீடு சொன்னார். நான் அதில் என்ன மாறுபட்டேன்னா, பிறகு அண்ணா 49 தொடங்கி 18 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு 67 ஒரு மகத்தான கூட்டணியை, ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கி அவர் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அதே மாதிரி புரட்சி எம்ஜிஆரும் 72 கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள், நான் சொன்ன மாதிரி 74 புதுச்சேரியில் ஆட்சி, தொடர்ந்து மக்களுக்காக அவர் பாடுபட்டதுனார். 77 வரும்போது 4 முனை போட்டி வந்தது. அப்போ வந்து காங்கிரஸ்ஸு நம்ம திமுக எல்லாத்தையுமே வீழ்த்தி அவர் ஒரு வெற்றியை பெறுகிறார். நான் 33.2% வாக்குகள் இருப்போம், வெற்றியை பெறுகிறார். இப்போ இன்றைய சூழலில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று கடந்த 50-60 ஆண்டுகளாக பலரும் பேசி வந்தாங்க. கடந்த தேர்தலின் போதும் கூட, அதுக்கு முன்னாடியும் கூட ஒரு மாற்று வேணும், மாற்று வேணும் அப்படிங்கிற
2: பேசி தோத்து போனாங்க
3: இருந்தது. ஆமாம். அப்போ அந்த மூன்றாவது அணி என்பதை ஏற்கக்கூடிய மனநிலையில் இதுவரையிலுமான தேர்தலில் மக்கள் மனநிலை இல்லை. இப்போ இந்த தேர்தலில் வருகிற இந்த ரிசல்ட் பார்க்குற பொழுது, அப்போ மாற்றத்தை மக்கள் விரும்பி விஜய்க்கு, தாவேக்காவுக்கு, விசிலுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அப்படின்னு இருக்கு. இது நான் தொடக்கத்தை சொன்ன மாதிரி
2: இது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் தெரியுது.
3: இல்லை இல்லாமல்
2: ஒரு அங்க அசம்பிளி நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி.
3: இல்லை, அது எந்த மாதிரியான முடிவை நோக்கி போகுதுங்கிறது நம்ம பகல் 1 மணிக்கு மேலே தான் பண்ண முடியும். ஆனால் இந்த வேகம் என்பது உண்மையிலேயே ஒரு எதிர்பாராத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பல குடும்பங்களில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் போய் தாத்தா நீ விசிலுக்கு தான் போடணும், அம்மா நீ விசிலுக்கு தான் போடணும், அப்படின்னு மன்றாடி போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க, பார்த்தோம் நம்ம வலைதளங்களில் பார்த்தோம். ஸோ இது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது இதுவரையிலுமான ரிசல்ட் தெரியுது. முழுமையான தாக்கமா பகல் ஒரு மணிக்கு மேலே
2: தெரியும்
1: சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தீங்கன்னா, இன்றைய இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா, முன்னிலை நிலவரமே வந்து 70, அதில் வந்து தாவேக்கா 27, அதிமுக 24, திமுக 20. விஜய் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பேச்சில் வந்து தனக்கு எதிரி வந்து திமுக தான்

0: சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து அதிமுகவை சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இப்போ 24-27 தான் இப்போ போட்டி போட்டுக்கொண்டிருக்கின்றன. அப்போ உண்மையிலேயே வந்து இப்போ அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக இது மாறுகிறதுன்னு நினைக்கிறீங்க சார்?
1: ஆமாம், இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கிறது அப்படிதான் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், நீங்க அந்த திரை நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது இன்னும் இந்த அர்பன் தான். இன்னும் அந்த முதல் சுற்று இன்னும் டீப் லெவல் வில்லேஜஸ்லாம் போகும்போது தான் இந்த இப்போ 25-2 தான் வித்தியாசம் இருக்குது பாருங்க.
0: ஆமாம்,
1: விஜய்க்கும் அதிமுகவுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸ் உள்ள ரூரல் போக போக டக்குன்னு ஏடிஎம்கே எமர்ஜ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதை அவர் தண்டி அவர் ரெண்டாவதாக ஒரு எனக்கு என்னக்கு என்ன தோணுது இதை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக அதிமுக வந்து முன்னிலை வந்து விஜய் ஒருவேளை எதிர்கட்சி ஆகி திமுக வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுமோன்ற நிலைமையில் இங்கே கலை நிலைமை
0: சூழ்நிலை ஒருவேளை வந்து விஜய் முதல்வர் ஆகி
1: எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி ஆனால் அப்படி தான் இப்போ இருக்கிற ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தோணும். ஆனால் நான் சொன்ன பாருங்கள், அந்த ரூரல் ஓட்டு வர வர தான் ஏடிஎம்கேனுடைய எமர்ஜ் ஆகும். அப்போ இவர் பின்தங்குவார், விஜய் பின்தங்கும் போது அதிமுக முன்னிலை வரும்போது இது ஆளுங்கட்சியாகவும் அவங்க எதிர்கட்சியாகவும் வருவாங்க, மூன்றாம் இடத்துக்கு திமுக போயிடும் போல இருக்கிறது.
0: ஒரு நிமிஷம் இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இப்போ சமீபத்திய விவரத்தை மட்டும் படித்து விடுகிறேன். தாராபுரம் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. தென்காசி அஇஅதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்தில். வாசுதேவநல்லூர் திமுக வேட்பாளர் ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகி ராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. தென்காசி சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை. திருச்சுழி சட்டப்பேரவையில் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை. தருமபுரி பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும் பாப்பிரெட்டிப்பட்டி அஇஅதிமுக வேட்பாளர் திரு மரகதம் வெற்றிவேலும். அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை. கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை. என்னுடைய ஆச்சரியம் திரு துரைகிருஷ்ணா அவர்கள் வந்து நீங்கள் திருச்சுழி அப்படின்னு சொன்னீங்கனாவே நீங்கள் வந்து திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாக தான் நம்ம சொல்ல முடியும். அங்கே வந்து தாவேக்கா வேட்பாளர் முன்னிலை அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கண்ணதில் நம்ம அந்த மாதிரியான ஒரு ஒரு வெற்றி சூழ்நிலைகள் மாறுதல்கள் வந்து ஒரு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோன்னு தெரிகிறது சார்.
2: இல்லை இல்லை, இப்போ இந்த நிலை இப்படியே தொடருமே என்றால் நிச்சயமாக ஒரு கணிசமான அளவிற்கு இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கணிசமான இடங்கள் ஒரு அறுதி பெண்பான்மை 120 மேலே கிடைக்காம அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சர்க்கார் கொண்டு கூட ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிலையில் இதுவரைக்குமான கிட்டத்தட்ட 3 சுற்று, எத்தனாவது சுற்று?
0: 2 சுற்று முடிந்தது,
2: 2 சுற்று முடிந்து 3வது சுற்றுலையும் இன்னும் ஒரு பின்னிலைங்கிற மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த அந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பொது வெளிகளில் பொது மேடையில் ஒரு பிரேமலதாவே கூட ஒரு கருத்தை சொன்னாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் பிரச்சனை தவிர வேறு என்ன நீங்கள் சொல்ல முடியும்னு, இந்த 2 முக்கிய பிரச்சனைகளும் இந்த போதை கலாச்சாரம் என்கிற இந்த 3 விஷயங்களும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஒரு ஆழமான பாதிப்பை உருவாக்கி இருக்குது. அதனுடைய மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இதுவரைக்கும் திமுக அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களும் கூட, இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் விஜயனுடைய ஆதரவாளர்களை தாண்டி இதுவரையிலும் திமுக அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட தாவேக்காவுக்கு வாக்கு போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் தான் இதுவரையிலுமான நிலையில் நமக்கு தெரியுது. இதே கருத்து இதே நிலைப்பாடு பகல் 1 மணிக்கு மேலே வரைக்கும் நீடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை தாவேக்கா விஜய் வந்து உருவாக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன்.
0: ஒரு செய்தி இப்போது இது வந்து மாநில செய்திப்பிரிவிலிருந்து கிடைச்சிருக்க ஒரு செய்தி. அஇஅதிமுக 20 தொகுதிகளும், தாவேக்கா 18 தொகுதிகளும், திமுக 9 தொகுதிகளும், காங்கிரஸ் 2 தொகுதிகளும், தேமுதிக 1 தொகுதியிலும், பாமக 1 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை என்ற சூழ்நிலை இப்போ வந்து வந்திருக்கிறது. திரு ரஜினி சார், நீங்கள் வந்து சொல்லணும் இப்போ என்னென்னா இது வந்து உண்மையாகவே அதிருப்தியினுடைய வெளிப்பாடாக இதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாமா? இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரம் இன்னும் வாக்குகளாக கன்வெர்ட் ஆமீன் வெற்றிகளாக கன்வெர்ட் ஆகலை, ஆனால் முன்னிலை நிலவரம் அப்படி

0: ங்கிறதே வந்து அவர் வைத்த ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது இல்லையா. இது திமுக தான் எங்களுடைய நேரடி எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை இளைஞர்கள் கொடுத்துருக்கிறதாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாமா சார்?
1: இல்லை சார், இளைஞர்களை வந்து அரசியல் வகைப்பட்டு அவங்க அரசியல்லாம் புரிஞ்சு அரசியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வாக்கு இந்த முன்னிலை வந்து வந்திருக்காது தான் என்னோடய ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு அவரோட பிரச்சாரத்தில் பார்க்க முடியுது, கட்சி தொடங்கிய போதிலிருந்து அவர் பேசுகிற பேச்சில் கூட ஒரு கொள்கை பிடிப்பே இல்லாத தான் பேசினார். ஸோ அதை வந்து அரசியல் வயப்படுத்த முடியல. இவர்களெல்லாம் எல்லா கட்சிக்கும் இந்த இது இருக்குது. இளைஞர்களை நாம் வந்து தவற விட்டோமோ, இளைஞர்கள் வந்து அரசியல் வயப்படுத்த எல்லா கட்சிகளும் வந்து தவற விட்டதோ, அதிமுகவாக இருக்கட்டும், இன்றைக்கு திமுகவில் இளைஞரணி இருக்குது, நாங்களும் வந்து பயிற்சி பாசறை என்று இளைஞர்களுக்கு வந்து நடத்தி வருகிறோம். இந்த வாக்குகள்லாம் பார்க்குறப்ப நான் தாவேக்காக ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்தவரே கேட்டேன், கேண்டிடேட் பேர் என்னென்னு. கேண்டிடேட் பேர்லாம் தெரியாது, கேண்டிடேட் எந்த ஊர் தெரியாது, யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அவருக்கு போட்டோம் சார், ஏன்னா எங்கள் வீட்டில் பேரன் வந்து வந்து சிக்ஸ்த்து படிக்கிறான், அவன் வந்து ஓட்டு போட சொன்னான், அதனால் போட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகள் வந்து சில பேரண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டு தான் வரணும், ஏன்னா அவர் வந்து திரையில் வர்றார், சர்க்கார் படத்தில் வர்றார், மெர்சல் படத்தில் வந்து டைலாக் பேசுகிறார், அதில் அந்த டைலாக் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது
2: ஒரு அப்பீலே விட்டாங்க. அது மாதிரி குழந்தைங்கள்லாம் சொல்லுங்க அவங்க.
1: ஆ இல்லை, இந்த மாதிரியான அதாவது தேர்வு டென்த்து பாஸ் ஃபெயிலு ஃபெயில் ஆனால் உங்களுக்கு வந்து இது பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் தேர்தலுக்கு முதல் முதலாக வரலாற்றில் இதுதான் ஃபஸ்ட்டு முறை குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறது இந்த தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். இந்த தேர்தலில் வந்து அதுதான், இது வந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிட்டி சைட் டவுன் சைடு ஓட்டு தான். சிட்டி சைட் டவுன் சைடு ஓட்டு வந்து அந்த ஒரு அதான் அந்த அந்த ஒரு இது ரசிகர் வேவ் இருக்கும். நீங்கள் அர்பனில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரூரல் சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட ஒரு பாமர மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை வசதிகளை திமுக செய்து கொடுத்தது. அதனால் இன்னும் நம்ம கிராமப்பகுதிகளுக்கு இந்த ரவுண்டு வந்து தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு போகிறப்போ கொஞ்சம் கிளியர் கட்டு தெரியும். இதை வைத்து நம்ம எந்த முடிவு எடுத்துட முடியாது.
2: 190 இது தொகுதி பல டிவிக்களில் 190 மேலே போயிட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 89-90 கிட்ட லீடில் வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு லீடு இருக்குது இல்லையா? இது ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாமா சார்? துரைகர்ணா சார், இல்லை இவர் நம்ம வெங்கடேசன் சார்,
0: இல்லை இப்போ
2: ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு பிரேக்கே இல்லை.
0: இல்லை இப்போ அந்த இனிஷியலாக வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர்ஸ் பார்க்கும்போது, இப்போ இந்த 87 தொகுதி இப்போ வெளியில் இப்போ நம்முடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடியது 73 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து 87 இடங்களிலும், அதிமுக வந்து ஒரு 60 இடங்களிலும், திமுக ஒரு 53 இடங்களிலும்
2: முன்னிலை.
0: ஆமாம், ஏடிஎம்கே இருக்குது. இப்போ இதில் என்ன செய்தி இப்போ வருகிறது என்றால், இது வந்து இப்போ துரைகுருணா சார் சொன்ன மாதிரி பொட்டிகள் முழுமையாக எண்ணிப்போ முடியும் போது கூட, ஒரு சூழல 100 வாக்குகள், ஒரு சில 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் கூட நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கடைசி நேரம் வரைக்கும் நம்ம கடைசி போட்டி என்ற வரைக்கும் கூட நம்ம இதை வந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போதைக்கு என்னென்னா, இந்த அர்பன் கான்ஸ்டுவன்சிஸ் ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ் இன்னும் இந்த பிரித்து நமக்கு இன்னும் தெரிய வரல. தெரிய வரும்போது நமக்கு அதுக்கான ஒரு வித்தியாசம் தெரியும் தான்.
3: இந்த முன்னிலை நிலவரம் கூட இந்த 500-1000 என்பதெல்லாம்
0: மாறிடும்.
3: சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் குறைந்தபட்சம் ஒரு 5000-6000 வாக்குகளை தாண்டி முன்னிலைன்னு போயிடுச்சா, அது பிரேக் ஆகாது, அது அப்படியே வெற்றியை நோக்கி தான்.
2: நான் பல தேர்தலில் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எந்த தேர்தலில் ஒன்றா பாருங்கள், எது ரொம்ப மேக்ஸிமம் லீடில் வருதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நிற்கிறதெல்லாம் குறைஞ்சினே வந்துருக்கு சார். ஓட்டி அந்த மேக்ஸிமம் லீடு வந்து எப்போவுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது லாஸ்ட் எலெக்ஷன்லேயும் சரி, நீங்கள் இப்போ அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு தெரியும், கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டு தெரியுது.
4: லீட் ஆகிடுச்சு பாருங்க.
0: ஆமாம், இப்போத்திய நிலவரம் என்னென்னா, தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறதுலே 75 முன்னிலை நிலவரங்களில் தாவேக்கா 27, அதிமுக 28, திமுக 20 என்ற சூழ்நிலை இப்போ வந்திருக்கிறது. ஒரு இடத்துல வந்து கூடுதலாக அதிமுக முன்னிலை நிலவரம் வகிக்கிறது. பட்டு நீங்கள் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னும் படிப்படியாக இந்த நிலைமை மாறுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது. ஆனால் வந்து இது வந்து ஒரு சார் வேலாயுதம் சார், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த ஒரு லீட் அப்படிங்கிறது நீங்கள் படிப்படியாக இப்போ ரூரல் வாக்குகள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா?
5: இப்போ வந்து செய்தி வேறு வந்து சேர்ந்து அப்டேட் ஆகிறதுக்கு வரைக்கும் போனால் இன்னும் சில தொகுதிகள் என்ன தொடங்கவே தொடக்க நிலை செய்தியே சிலதில் வரல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீப் ரூரல் அதெல்லாம் இன்னும் எண்ணி வந்ததுன்னா நீங்கள் அதிமுக வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இது எல்லாமே ஓவராலாக இப்போ ஒரு பார்வையே விஜய் மேலே முதல் பார்வையே. இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா முதல்ல அதிமுக வந்திருக்கு, ஆனால் முதல்ல விஜயை தான் சொல்கிறீங்க. அது என்ன காரணம்னா, அது ஒரு டீஃபால்ட் அட்டென்ஷன் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த எடுத்த உடனே எதெல்லாம் அவங்க

0: ஸ்டார் இதாக இருக்கும், அதெல்லாம் தான் முதல்ல செய்தியாக வருது. அது என்ன இயற்கையான ஈர்ப்பு, அதுலேருந்து நீங்கள்
1: பார்த்தீங்கன்னா இயற்கையெல்லாம் இல்லை சார், இயற்கையான ஈர்ப்பெல்லாம் இல்லை. என்னென்னா இயல்பாகவே நம்ம தப்பு கொடுக்குறாரு.
0: இப்போ பாருங்க, அதிமுக 30 வந்துருச்சு, 3 தாண்டிச்சு பாருங்க.
2: இல்லை ஆக்சுவலி தகவல் எல்லா கணிப்புகளுமே ஒரு ப்ரீ நோஷன் வச்சுன்னு பண்ணதாக ஒரு தோற்றம் இப்போ வருது இல்லையா. அது எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இல்லை ப்ரீ போல் அந்த ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், எல்லாமே இவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் லெவலில் தான் இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்க, இந்த ரெண்டு தான் வந்து மேஜர் ஃபோர்ஸு அப்படின்றத மைண்டில் வச்சுன்னு இந்த ஒரு ஒரு எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு இதை எடுத்துக்கலாமா?
3: இல்லை, கருத்து கணிப்புகள் எப்பவுமே அவங்கவுங்களுடைய மனநிலை ஒரு சார்பு நிலை பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வாக்களித்த மக்கள்கிட்ட இருந்து பெரும்பாலுமே நம்ம விஷயங்களை வாங்க முடியாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட எல்லாம் போய் நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா
0: சொல்ல மாட்டோம்,
3: எங்களுக்கு எது பிடிச்சதோ அதை போட்டுங்க, அதே தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை ஏன் இது பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னா, இந்த விஜய்க்கு விசிலுக்கு வாக்களித்தவர்கள் பூரா வந்து வெளியில சொல்லிட்டாங்க, நாங்க மட்டும்
0: இல்லாங்க.
3: ஆமா ஆமா, அது வந்து பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. அதனுடைய நீட்சி தான் நம்ம இப்ப பாக்குறோம். அதாவது இதுவரையிலுமான இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களத்துக்கு வந்து நம்ம நான் குறிப்பிட்ட பல விஷயங்கள், அரசியலில் துறைதோய்ந்த வல்லுநர்கள் 6 அரசியல் கட்சிகள் கூட வந்து அவங்க மக்கள் நல கூட்டணின்னு வந்து ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 18% 20% மட்டும் வாக்குகள் வாங்குவார், வெற்றி எளிதல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பார்வையும் இருந்தது. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் சொல்லிச்சு, இந்தியா டுடேவா. அப்புறம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், 41%, 130 என்னமோ இடங்கள்ல வெற்றி பெற்று தவிக்க வரும்னு ஒரு ஐபிஎஸ் அவர். 234 தொகுதிகளில் 2,34,00,000 2,34,00,000 ஆட்களை வச்சு காவல்துறை, ஓய்வு பெற்ற காவல்துறை எல்லாம் வச்சு பண்ணினேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதெல்லாம் அதை நோக்கி போகுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று, இந்த முறை இதுவரையிலும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தொங்கு சட்டசபை வந்து விடுமோங்கிற மாதிரியும் கூட நமக்கு தெரியுது. யார் யாரோடு இணைந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க? இப்போ காங்கிரஸ் சார்ந்த பிசிகா, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க.
0: மன மாற்றத்தையே தெரியும்,
3: மன மாற்றம். சிபிஎம் ஆகட்டும், பிசிகா ஆகட்டும், இப்போ கூட்டணியில் பங்கானா பிரேமில்லாதாவே 4ஆம் தேதிக்கு மேலே சொல்கிறேங்கிறாங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஆக இந்த முறை கூட்டணி ஆட்சி, அது தாவேக்கா தலைமையிலையா, அதிமுக தலைமையிலையா, திமுக தலைமையிலா அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ இதுவரையிலுமான நிலை இருக்கிறது.
0: பகல் திமுக தலைமையில் இருக்க வாய்ப்பு இல்லை போல தெரியுது.
1: இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இந்த இப்போ வந்து பல தொகுதி இடங்களில் 2 சுற்று ரவுண்டு முடிஞ்சிருக்கிறது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 1 சுற்று ரவுண்டு, வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா 1ல் சுற்று முடிஞ்சிருக்கிறது. அங்கே தாவேக்கா குமார் வந்து 3,856, திமுக ஹசன் மௌலானா, அதாவது காங்கிரஸ் ஹசன் மௌலானா வந்து 2,458, அதிமுக அசோக் வந்து 2,005, நாதாக்கா கீர்த்தனா வந்து 352, டிநகரில் தாவேக்கா ஆனந்த் வந்து 3,558, அதிமுக சத்யநாராயணன் வந்து 1,951. இங்கேயும் தாவேக்கா ஆனந்த் வந்து முன்னிலை வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து முன்னிலை நிலவரங்களாக வெளியே வந்து சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் வந்து கூடுதலான ஒரு விவரங்கள் வந்து, அதாவது பொதுவாக இப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா, பல இடங்களில் 2 ரவுண்டு எண்ணி முடிச்சிருக்கதான் நமக்கு தெரியுது. 1 ரவுண்டு சில இடங்களில், சில தொகுதிகளில் 2 ரவுண்டும் எண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக
4: இப்போ ஆண்டிப்பட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லோக்கிராஜன் மகாராஜன் ரெண்டு பேருமே வந்து பிரதர்ஸ்.
1: ஆமாம்,
4: ஒரு பிரதர் திமுக நிற்கிறார், அவரோட பிரதரே வந்து ஏடிஎம்கே நிற்கிறார். அங்கே வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 563 வாக்கு வித்தியாசத்துல தான் ஏடிஎம்கே முன்னிலையில இருக்கு.
2: ட்ரெண்ட் இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 3வது சக்தி ஒரு டாமினன்ட் பண்றது, இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தமிழ்நாட்டு வரலாற்றுல.
3: அதுதான் சொல்றேன்,
2: ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் படித்தவங்க, பெருசாக சிந்தித்து ஓட்டு போடுவாங்க, இது வடநாடு இல்லைன்னு பேசின அந்த பெருமைகள்லாம் அடித்து சுக்குநூறாக போயிடுச்சா சார்?
0: ஆமாம் ஆமாம் சார், உண்மைதான் அது. நீங்கள் அவர் தம்பி ரஜினி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா கட்சிகளுமே இளைஞர்களை அரசியல் மயப்படுத்த, கொள்கை வெளிப்படுத்த தவறிட்டாங்கன்ற ஒரு பாடம் இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய பாடமாக இருக்குது. இப்போ எங்கள் பாமகவை பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த குடிக்கு போதைக்கு எதிராக தொடர்ந்து இளைஞர்களை வந்து பேசின அளவுக்கு கூட எந்த கட்சி தலைவர்களும், பெரிய பெரிய கட்சிகள் இதை பேசாமல் விட்டுட்டதனுடைய விளைவு தான் இந்த திரை ஈர்ப்புலேயோ இல்லை இதுலேயோ போயிருந்தோம்.

0: ஆனால் அந்த இளைஞர்களுக்குள்ள அடி மாற்றம் என்னென்னா, ஏதோ ஒரு புதுசு நடக்கணும், இந்த பழைய சித்தாந்தங்கள் வந்து ஏதோ ஒரு தவறு கொண்டு போயிட்டுருக்கு, இன்னும் வளர்ச்சி வேற ஒரு விதமான மாற்றம் நமக்கு தேவைன்னு எதிர்பார்க்கும்போது அவங்க ஒரே ஒரு ஒரு அதீத எதிர்பார்ப்பில் தான் விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு அவர் நிறைவேற்றுவாரா, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த இளைஞர்களை வழி நடத்துவாரா, இல்லை அந்த அரசியல் சக்தியை சரியான பாதையில் கொண்டு போவாரான்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் எதிர்காலத்தில் எடுக்க போட முடிவு பொறுத்து தான் இருக்குது. அந்த வகையில் வந்து நம்ம தமிழ்நாடு இளைஞர்களை இன்னும் தத்துவார்த்தமாக கொள்கை ரீதியாக இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுவும் ரொம்ப காலமாக ஆட்சியில் இருந்த திராவிட இயக்கங்கள், இது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரியில் மாணவர் சங்கம், மாணவர் மன்றம், இலக்கிய மன்றம் இதெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய தலைவர்கள் போய் பேசுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாவலர், கண்ணதாசன், சம்பத்து இவங்கெல்லாம் போய், அண்ணாலாம் போய் பச்சைப்பெண் கல்லூரிக்கெல்லாம் எப்படி, அண்ணாமலை பல்கலைக்கழகம்லாம் எப்படி இருந்ததுன்னு வரலாறுல படிக்கும்போது அந்த மாதிரி கொள்கை வழி தத்துவ வழி அரசியலை இன்றைய இளைஞர்களுக்கு இந்த அரசியல் இயக்கங்கள் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதும் இந்த தேர்தல் முடிவுகள் மூலிமா சில
1: படிக்கும்போதெல்லாம். இன்டர் காலேஜ் சேர்மன் எலெக்ஷன் நடக்கும் சார், எல்லா காலேஜுக்கும் சேர்த்து நான் ஓட்டு போட்டிருக்கேன். சென்னையில் நடந்திருக்கு இன்டர் காலேஜ் சேர்மன் சொல்லி. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோட்டை விட்டு இப்போ ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது காலேஜஸ்ஸை.
2: இல்லை, இப்போ நம்ம டாக்டர் வேலாயுதம் சொன்ன மாதிரி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள், அரசியலில் பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்களுக்கு ரெண்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. 73 ஆண்டுகள் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி, 53 ஆண்டுகளாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஃபுல் ஆயிடுச்சு. பல பிரிவுகள், இளைஞரணி, மாணவரணி, வழக்கறிஞர் பிரிவு, பொறியாளர் பிரிவு, இப்படி பல 20-28 பிரிவு, 30 பிரிவுகள்லையும் போட்டு முழுமையாயிடுச்சு. அப்போ இந்த தாவேக்கா என்பது இப்போ வருகிற அந்த ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கான ஒரு இடமாயிடுச்சு. அவங்க பிரதான கட்சி பொறுப்புகள்லையும் சரி, அவங்க போடுற அந்த பிரிவுகள், நான் சொன்ன இந்த 18 பிரிவுகள், 20 பிரிவுகள் இருக்குல்ல, இந்த பிரிவுகளுக்கும் போடுறதுக்கு லட்சக்கணக்கானோருக்கு பொறுப்புகளை நியமிக்கக்கூடிய ஒரு புதிய அமைப்பாக, புதிய இயக்கமாக இருக்கிறது. அப்போ அந்த அரசியல் ஆர்வம் விஜயனுடைய ரசிகர்களை தாண்டி பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணிக்கிற பல இளைஞர்களுக்கு தங்களுக்கு ஒரு புதிய அமைப்பில் புதியதில் பொறுப்புகள் வேணும்னு, இந்த தேர்தலை தாண்டி அடுத்து வருகிற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் லட்சக்கணக்கானோருக்கு வாய்ப்பு இருக்குது. கிராம வார்டில் தொடங்கி பஞ்சாயத்து, பேரூர், ஒன்றியம், நகரம்,
1: ஒரு கணக்கு.
2: அப்போ இங்கே போனோம்னா திமுக அண்ணா திமுகவில் போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது, தாவேக்கால போனால் நமக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற மனப்போக்கு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக வந்துவிட்டதோ அப்படிங்கிற பார்வை தான் இது மூலமாக நம்ம தெரியும்.
0: ஆமாம் சார், இப்போ திமுக பெரிய பெரிய முதலைகள்லாம் கட்சியில் இருக்கும்போது அவங்க சின்னவங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம ஒரு வேளை இருக்கிறாங்களோன்ற விவாதம்லாம் ரெண்டு எல்லாம் கட்சியிலும்
1: இருக்கிறாங்க.
0: அதை தான் அந்த இது வந்து இளைஞர்கள் மத்தியில் தாக்கம் ஏற்படுத்துறது சார் சொல்கிறத நான் வழிமொழி தான் செய்கிறேன்.
3: இன்னொரு ஒரு சமீபத்தில் ஒரே நிமிஷம் ஒரு முன்னிலை நிலவரங்கள் படிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்க 83 அப்படிங்கிற முன்னிலை நிலவரத்தில் இன்னைக்கு அதிமுக 32, தாவேக்கா 29, திமுக 22. அதாவது ஒரு சற்று நேரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவினுடைய ஒரு எண்ணிக்கை பெருமளவு முதல்ல கூடின வேகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடலை, அது வந்து ஒன்று ஒன்றாக தான் இப்போ கூடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இப்போ 23 ஆகி இருக்கிறது. அப்போ இயல்பாகவே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு எண்ணிக்கை வந்து திமுக அதிமுக மிகவும் பின்னணியில் இருந்தது, அது இப்போ கிட்டத்தட்ட 31 இடங்களில் வந்து இன்றைக்கி முன்னிலை வந்து லீடு எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அதே வந்து தாவேக்கா இப்போ கொஞ்சம் சற்று பின்தங்கி இருப்பதாக, அதாவது கூடுதலான எண்ணிக்கை வந்து முதல்ல கூடின வேகம் இப்போ இல்லை. அப்போ என்னென்னா நம்ம படிப்படியாக நம்ம சொன்ன மாதிரி 2வது சுற்று 3வது சுற்று எண்ணிக்கைகள்லாம் வந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து வரும்பொழுது இந்த நிலைமையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் ரஜினி சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி நேரமாகவே இந்த திமுகவினுடைய முன்னிலை நிலவரம் 20-21 இருந்தது, இப்போ தான் 24 வந்திருக்கு. இது எப்படி இருக்குது உங்களுடைய
4: சார்? ரொம்ப ரொம்ப ரொம்ப க்ளோஸ் காலில் இருக்குது. ஏன்னா மதுரையில் வந்து பிடிஆர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 4 வாக்கில் வந்து முன்னிலையில் இருக்கார். அதே மாதிரி வேப்பநல்லியில் வந்து கேபி முனுசாமி நினைக்கிறேன், கேபி முனுசாமி வந்து 952 வாக்குகளில் முன்னிலையில் இருக்கார். அதுக்கு வந்து திமுக வந்து டஃப் கொடுக்குது. அங்கே வந்து தாவேக்கா வந்து இன்னும் வந்து 1000 ஓட்டு கூட தாண்டல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்குது. நீங்கள் க்ளோஸாக இருக்க தொகுதிகள் எடுத்தினாவே அதில் ஒரு 20 தொகுதிகள் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் வேகம் எடுக்கிற போது இது அப்படியே மாறலாம், இது அப்படியே முன்னிலை நிலவரங்கள் அதற்கு மாறலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக,
4: ஏன்னா இது எது வேணா நடக்கலாம். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ்ன்ற மாதிரி உங்களுக்கும் நீங்களும் பேசிகிட்டே இருப்பீங்க. தாவேக்கா முன்னிலை, இருங்க ஒரே நிமிஷம், திமுக முன்னிலை அப்படின்னு ஒன் ஹவருக்கு நீங்களே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இந்த தேர்தல் வந்து நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுருக்கு. இதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான்

0: ஒரே ஒரு செய்தி. இப்போ கூடுதலாக இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலை பற்றி, இதுவரை 102 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அதில் வந்து அஇஅதிமுக 36, தாவேக்கா 38, திமுக 19, காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2, பிஜேபி, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார்கள். காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவள்ளி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ரூட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர் என்பதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி. ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 102 பார்த்தீங்கன்னா
1: 30 ஏடிஎம்கே ஒரு லீட் எடுக்குது பாருங்க.
2: இது
1: ரொம்ப ஸ்லோ தான்.
0: ஆமாம்,
1: ஆனாலும் ஒரு ஒரு ஒரு ஒரு ஆத்தென்டிக் நியூஸ் இது.
0: ஆமாம்,
2: இல்லை அதான் இப்போ பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அதிமுக பிரச்சாரம் செய்து வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த பிரச்சாரம் என்பது அது பலன்களித்திருக்கிறது அப்படின்னு. இன்னொன்று, திமுக வெர்சஸ் டிவிகேன்னு களத்துக்கு போன விஜயவும் வரவேற்றிருக்கிறார்கள். இப்போ மாற்று அதிமுகவா தாவேக்காவா, இப்போ மாற்றம் வருகிறது என்று வருகிற பொழுது இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள யார் அப்படிங்கிற மாதிரியான இதுவரையிலுமான ரிசல்ட் தெரியுது. நம்ம தம்பி ரஜினி டாக்டர் சொன்ன மாதிரி கிராமப்பகுதியில், நான் தொடக்கத்திலே சொன்னேன், இப்போ 2 மூன்றாவது சுற்றில் தான் நமக்கு இதுக்கு வந்திருக்கு. குறைந்தபட்சம் 10 சுற்றுகளுக்கு மேலே போகிற போது 4,000, 5,000, 6,000 வாக்குகள் முன்னிலை. இப்போ 156 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டு, 1,000 ஓட்டு முன்னிலை என்பது அப்படியே மாறும். நான் சொன்னேன்ல, ஏரியா வைஸாக வர்ற போது அப்படியே மாறும். ஸோ இந்த மாற்றம் என்பது பகல் 1 மேலே வருகிற பொழுது தான் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் இந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இணையாக இந்த முன்னிலை நிலவரம் வருவது என்பது உண்மையிலேயே, நீங்கள் இளைஞர்கள் புதிய வாக்காளர்களை தாண்டி, நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி காலமெல்லாம் திமுக அதிமுகவுக்கு வாக்களித்திருந்த வாக்காளர்களும் கூட இன்றைக்கு தாவேக்காவுக்கு விசிலுக்கு போட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த ரிசல்ட் நமக்கு தெரியுது.
0: அடுத்த கட்ட இன்னொரு தொகுதி முன்னணி நிலவரத்தையும் பார்த்துருவோம். இப்போ வந்து 114 தொகுதிகளுக்கு, கடந்த முறை சொன்னபோது 108 சொன்னேன், இப்போ 114 தொகுதிகளுக்கு தொகுதிகளில் வந்து முன்னிலை நிலவரம் வந்திருக்கு. இதில் அதிமுக 41, தாவேக்கா 45, திமுக 19, காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில் முன்னிலை நிலவரம் வந்திருக்குது. சார், இப்போ ஒரு செய்தி நாம வந்து இதில் புரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது அதிமுகவில் வந்து திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தலைமையில் தான் இந்த அதிமுக இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். தன்னுடைய தலைமையில் தான் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். ஆனால் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொண்டார். ஆனால் இன்றைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் தன்னுடைய எடுத்த முடிவானது சரியாக இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையை தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
2: இல்லை, நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித்துறை எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ரெட்டலை என்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. காலமெல்லாம் அதை நம்ம பார்க்குறோம், ஒரு 25-30% வாக்குகள் இருக்கும், அது அங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆட்சி மாற்றம் என்று வருகிற பொழுது திமுகவுக்கு மாற்றாக அதிமுக தான் அப்படிங்கிற பொழுது, எனவே இந்த நிலைப்பாடு என்பது.
0: ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இப்போ செய்திகளை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
3: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 114 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் அஇஅதிமுக 41 தொகுதிகளிலும், தாவேக்க 45 தொகுதிகளிலும், திமுக 19 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர்,

எடப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்றுமுன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. விழுப்புரம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி விஜயா முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.

தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. விழுப்புரம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி விஜயா முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். இத்தொகுதியில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் முன்னிலை வகிக்கிறார். காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை வகிக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் திரு பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கில் தவேக தலைவர் திரு விஜய் முன்னிலை வகிக்கிறார். ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோபிச்செட்டி பாளையத்தில் தவேக வேட்பாளர் திரு செங்கோட்டையன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஷோலிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சரவணன் 369 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு லட்சுமணன் 3205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். குன்னூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 86 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே பி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு விஜய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலை பெற்றுள்ளார். காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியின் 2வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாராபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்திலும், வாசுதேவன் நல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகிராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும், பாப்பிரெட்டிப்பட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வரகதம் வெற்றிவேலும், அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை வகிக்கின்றனர். கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகிக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளரை விட 110 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். செய்யாறு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் 1302 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் 703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்குமார் 962 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார்.
பொள்ளாச்சியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் 644 வாக்குகள் வித்தியாசம்

0: அரசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பண்ருட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு மோகன் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நாகேந்திரன் முன்னிலை பெற்றுள்ளார். திருவண்ணாமலையில் மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு அருள் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே ஏ பாண்டியன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மதுரவாயல் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ரேவந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு பாலசுப்ரமணியன் முன்னிலை வகிக்கிறார். குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஃபரிதா புருஷோத்தமன் முன்னிலை பெற்றுள்ளார். சேந்தமங்கலம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சந்திரசேகரன் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ஹரீஷ் முன்னிலை வகிக்கிறார். காங்கேயம் தொகுதியில் மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு மணி 722 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பிரபாகரன் 1040 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெய்வேலியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் 990 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சீர்காழியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சக்தி 625 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 912 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு 428 வாக்குகள் வித்தியாசத்திலும், மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். மணப்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஜயகுமார் 522 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேடசந்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பரமசிவம் முன்னிலை வகிக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, நம்முடைய இந்த கட்டத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் இருக்கக்கூடிய 154 தொகுதிகளில் நிலவரம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதிமுக 57, தாவேக்கா 63, திமுக 33. சார், நீங்கள் பேசும்போது நிறைய கண்ணிதழில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ திருப்பியும் வந்து அதிமுக படிப்படியாக தன்னுடைய பலத்தை வந்து உறுதி செய்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ 3 சுற்றுகள் வந்து சில இடங்களில் முடிந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. எப்படி இப்போ இந்த ஒரு ட்ரெண்டு வந்து செட் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா?
3: ஆமாம் சார், கிட்டத்தட்ட இப்போ அதிமுக தான் நான் சொன்ன திரும்ப திரும்ப இன்னும் டீப் ரூரல் போகலை. இது நமக்கு செய்திகள் கிடைக்கிறதே ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருக்கிற தொகுதி நிலவரங்களும் உடனடியாக செய்தி வர நிலவரங்களும் தான் வருது. இதில் இப்போ அதிமுகவும் இல்லை பாமகவும் பார்த்திங்கன்னா டீப் ரூரலில் தான் ரொம்ப ரிச்சு ஓட்டு இருக்கும். அது வரும்போது தான் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ தாவேக்கா கூட அர்பன் ஓட்டுனால தான் இது லீடிங்கில் இருக்குது. இதை தாண்டிடா ஆனால் தாவேக்காவினுடைய முன்னிலையே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தாவேக்கா வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதை தாண்டி அதிமுக வந்துடும். ஆனால் இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா, திமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். திமுக மீது கடுமையான அதிருப்தியை அவங்க இன்னும் வந்து தாவேக்கா விஜய் வந்து திமுகவை கடுமையாக சாடனத்தினுடைய விளைவு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் அது இன்னும் நல்ல ஆழமான அரசியலோடு பார்க்கும்போது அதிமுக முதல் இடத்துக்கும் தாவேக்கா ரெண்டாவது இடத்துக்கும் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு துணையாக தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்புகளும்
2: இப்படி நாம பார்க்கலாமா சார்? அதாவது பொதுவாக வந்து ஒருவேளை இப்படி நாம பார்ப்போம். அதாவது பொதுவாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு போகாது, அதை வந்து தாவேக்கா பிரித்து விடும்னு சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்திருப்பதாக நம்ம பார்க்கலாமா?
3: ஆமாம், கண்டிப்பாக சார். அந்த அதிருப்தியை வந்து நீங்கள் எடப்பாடியாரோ டாக்டர் அன்புமணி அவர்களோ எங்கள் தலைவரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, மக்களில் திமுக பண்ண அநியாயங்களை எடுத்து சொல்லும்போது மக்கள்கிட்ட இருந்த ஆர்ப்பரிப்பு பார்த்திங்கன்னா, அது நமக்கு ஆதரவான அலையாக நம்ம பக்கம் வீசினதை கண்கூட நம்ம களத்தில் பார்த்தோம். அதனால் திமுகனுடைய அதிருப்தி அலை அதிமுகவுக்கு வந்திருக்கிறது. விஜய் மட்டுமே அதை ஸ்கோர் பண்ணிடுவாருன்ற நிலைமை இல்லை. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கட்சி. பாமகவானாலும் அதிமுகவானாலும் பல களங்களை தேர்தல் களங்களை கண்ட கட்சி. அந்த கட்சியே மக்கள் வந்து ரொம்ப நிராகரிக்கலை, இவங்களை நம்புகிறாங்க. அடுத்தது மாற்றாய்

0: அங்கே இருப்பாங்கன்னு. ஆனால் இவர் இந்த இளைஞர்களை ஈர்ப்பில் இவர் வந்து கூட நிற்கிறார தவிர, அதிமுகவும் பாமகவும் இருக்கிற பாரம்பரியம், அந்த அரசியல் அனுபவம், ஆட்சி அதிகார நிர்வாகம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அதனால் வந்து அவங்க துணையாக இருந்து எப்படியோ தமிழ்நாட்டினுடைய நலன் தானே எல்லாருக்கும் முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் திமுக மேலே இருக்கிற அதிருப்தியை மக்கள் கடுமையாக வெளிப்படுத்திருக்கிறாங்கன்றது இதில் நல்லா தெரியும்.
1: நீங்கள் இந்த 68 இப்போ தாவேக்கா, ஆமாம் இது அதிமுக 61, திமுக 35. இப்போது இந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டான லீடு, அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் தான் இன்றைக்கி வந்து உண்மையாகவே ஒரு லீடு எடுத்துக்கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம கண்ணு எதிரில் தெரியுது. இது இந்த ட்ரெண்டு இப்போ ஒரு மாதிரி செட் ஆகிட்டதாக உங்களுக்கு தோணுதா சார்?
2: கண்டிப்பாக அப்படி தான் தெரியுது. நான் எப்போவுமே வந்து ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க, டிஎம்கே தான் பெரிய லீடு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரி தான் இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு. மேபி இன்னும் 2-3 ரவுண்டில் இதில் ஒரு சேஞ்ச் வருமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களும் ஒப்பீனியன் போல் எடுத்தவங்களும் சொன்னதுக்கு மாறி, அது ஒப்பீனியன் போல் இருந்தாலும் எக்ஸிட் போல் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த ஓட்டு போயிட்டு இருக்கிறது, தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கிளியர் ஆகலாம். பட் இது எவ்வளோ தூரம் யாருக்கு யாருக்கு இறங்கும்னு தெரியல. அதிகபட்சம் ஓட்டு இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 500-2000 தான் இருக்குது இல்லையா, இப்போ நிலைமையில் 1000 தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் சார்.
1: இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ வந்து 168 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து தாவேக்கா 69,
2: இது வந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு.
1: அதில் வந்து அதிமுக வந்து 62, தாவேக்கா 69, திமுக 36. இப்போ இதில் ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னென்னா, திமுக வந்து ஈட்டி வரக்கூடிய அந்த முன்னிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதாவது படிப்படியாக அது வந்து வேகம் மற்ற கட்சிகளுடைய வேகமாக முன்னிலை பெற்று வரும்போது திமுக வந்து அந்த அளவுக்கு வேகமாக முன்னிலை பெற்று வரவில்லை.
2: இல்லை, முன்னிலை பெற்று வர்றது மட்டும் இல்லை, சரிஞ்சுதான் வந்திருக்கு. 36-62 ரொம்ப கம்மியான ஒரு போட்டி தானே இல்லையா, ஏறக்குறைய ஒரு 25 மேலே இருக்குன்னா இப்போவே இது ஒரு லீடு தானே உங்களுக்கு காட்டுது.
1: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி 1/3 மேலே லீடு இது காமிக்குது, அது உண்மைதான். அதே சமயத்தில் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 3 ரவுண்டுகளில் தான் இப்போ எண்ணப்பட்ட ஒரு வாக்குகளாக இருக்க வேண்டும். இப்போ இது வந்து ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 15 ரவுண்டுகளாக போகும்போது அப்போ இந்த மாற்றங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல. என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த 69 என்னென்ன தொகுதிகள் நம்ம பிரித்து பார்த்தோம்னா, இதில் வந்து ரூரலும் இருக்கா அர்பனும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த தாவேக்கா பெற்று இருக்கக்கூடியது, நீங்கள் சார் சொல்கிற மாதிரி நீங்கள் இது வந்து பெரும்பாலும் இன்னும் ரூரல்லேருந்து முழுமையான ஒரு பிக்சர் வரலங்கிறீங்களா?
0: ஆமாம் சார், நீங்கள் முன்னிலையே பார்த்தீங்கன்னா 168 தான் வந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 80 கிட்ட நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ 80 இன்னும் முன்னிலை நிலவரமே தெரியல. இந்த 80 யாருக்குங்கிறனு வரும் அந்த இடங்களில் தான் அதிமுக வருங்கிறனா அந்த 80. அது இல்லாமல் இதுலேயும் வந்து நீங்கள் அடுத்தடுத்த உள்ள டீப்பு ரவுண்ட்ஸ் போகும்போது
2: இவங்க வந்து சார், இவங்க வந்து அப்படியே சொல்லிட மாட்டாங்க மற்ற தொலைக்காட்சிகள் மாதிரி.
0: ஆமாம் ஆமாம்,
2: தேர்தல் கமிஷன் தலையிட்டு இருந்த ஆல் இண்டியா ரேடியோனுடைய தொலைக்காட்சி வந்து கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஆத்தன்டிக்கான நியூஸை. பட் மற்ற ஊடகங்கள்லாம் நிறைய தொகுதிக்கே வெளியிட்டிருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக இதே ஒரு ட்ரெண்டு தான் அங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதே ட்ரெண்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக
0: குறைஞ்சிட்டு
2: தான் வருது. பட் இதில் வந்து திமுகவுக்கு மாற்றாக அதிமுக எமர்ஜ் ஆகிறதுக்கு பதிலாக மூணாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதிமுக விட அதிகமாக இருக்கு. நீங்கள் அதிகாரபூர்வமான தகவலில் கூட தாவேக்கா வந்து அதிகமாக இருக்கு. ஏதோ ஆரம்பத்தில் போஸ்டல் ஓட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். இதில் நிச்சயமாக ரூரல் ஓட்டம் இருக்குது, நீங்கள் அதை புறக்கணிச்சிட முடியாது. ரூரல்னு இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோம், ஏறக்குறைய வந்துடுச்சு அவங்களுக்கு 200 மேலே
0: முன்னிலை நிலவரம்
2: வெளியே வந்துச்சு.
0: அது தான் அதிமுக அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது தான் சார். நீங்கள் முதல்ல பெட்டிகளில் எந்த மாதிரி பெட்டி, சில பெட்டியில் சும்மா ஒரு 500 இருக்குன்னா சில பெட்டியில் திடீர்னு 2000 இருக்கும்.
2: ஆனால் நீங்கள் தாவேக்காவை பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எங்கேயுமே அவங்க லீடு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு கன்சிஸ்டன்ட் லீடு இருக்கு பாருங்க.

0: இருக்காங்க, பாஜக வந்து இதுவாக இருக்காங்க.
1: ஸோ பாண்டிச்சேரியில் வந்து சார் எப்பயுமே ஒன் டு ஒன் டைரக்ட் ரிலேட்டட் கேண்டிடேட் சார், நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி.
2: இல்லை இவங்க அங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்றுத்தில் கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்ல வர.
1: அந்த அதான் அங்கே ஒரு அரசியல் தெளிவு வேறு மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு உள்ளதாக இருக்குது புதுச்சேரி, ஆனால் அந்த அளவுக்கு திரை மோகமோ ஈர்ப்போ அங்கே வந்து மயக்கலையோன்னு தோணுது. அதனால் அங்கே தான் அது ஒன் டு ஒன் பாலிட்டி சின்ன ஏரியா, அதனால் அந்த மாதிரியானக்கெல்லாம் தெரியுது.
0: இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சேனல்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பரில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 100 இடங்களில் முன்னிலையை பெற்றதாக வந்து வந்திருக்கிறது. இது வந்து அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்திகளில் 169, அதில் கிட்டத்தட்ட தாவேக்கா 70, அதிமுக வந்து 60, திமுக 38 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு வேறு ஒரு விஷயத்தை சொல்லுது சார் ஆக்சுவலாக. அதாவது இது வந்து தெளிவாக திமுக அரசு மீது அல்லது அவருடைய செயல்பாடுகளின் மீதான விமர்சனமாக இதை நம்ம முழுசாக எடுத்துக்கலாமா சார்?
1: ஆமாம் சார், உறுதியா. இது கடுமையான அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்க மக்கள், கடுமையான அதிருப்தின்றதை விட கோபத்தில் இருந்திருக்காங்க. அவங்க கோபத்தில் தான் கண்ணாமன்னா நீ இதுக்கு போடாமல் வேற எதுக்காக போடுறதுல தான் போய் நிறைய இங்கே விழுந்துருக்கிறாங்களே தவிர, இவங்க ரொம்ப அநியாயமான இது சார். எத்தனை சாராயத்தில் எத்தனை பெண்களுடைய பாலியல் சிக்கல்,
0: ஒரு சைலண்ட் வேவ்னு சொல்லலாமா சார்? இந்த அதிருப்திங்கிறது ஒரு சைலண்ட் வேவா?
1: சைலண்ட் வேவ் இல்லை, சத்தம் போட்ட வேவே தான். ஏற்கனவே விசில் சத்தம் தான் கேட்டுதே, சத்தம் போட்ட வேவே தான். இவங்க இவங்க பண்ணதுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காங்க மற்ற கடும் கோபத்தில் இருந்திருக்கிறாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், இப்போ இளைஞர், அடுத்த பெண், குறிப்பாக பெண்களுக்கு சார், அடுத்த தலைமுறை தன்னுடைய தலைமுறைகள்லாம் போதைக்கு ஆளாயிடுவாங்களோ, சீரழிஞ்சிடுவாங்களோ, நிறைய விதவிதமான போதைகள், வெறும் சாராயம் சிகரெட் இருந்த நிலைமையை தாண்டி என்னென்னமோ பேர் சொல்கிறான். அதெல்லாம் வந்து பள்ளிக்கூட அளவில் கல்லூரி அளவில் வந்ததெல்லாம் அடுத்த தலைமுறையை காக்க பெண்கள் கொஞ்சம் உஷாராகி தான் திமுக எதிரான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க.
0: ஒரே ஒரு நிமிஷம், இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தை சொல்லிடுறேன். இது வந்து 160 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் வந்திருக்குன்னா, இதில் தாவேக்கா 68, அஇஅதிமுக 51, திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் புதிய தமிழகம் தலா 1. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது.
1: இதுதான் சார் ரொம்ப முக்கியமான செய்தி. இது நீங்கள் கடைசியில் சொன்னது, இந்த தலைவர்கள் இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்துட்டாங்கன்றதுக்கு மக்கள் கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பொறுப்பு மிக்க தலைவர்கள். முதலமைச்சர் அதை தாண்டி பாருங்கள், ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எவ்வளோ பின்தங்கியிருக்காரு, மா சுப்பிரமணியம். நான் எவ்வளோ தூரம் சுகாதார சீர்கேடு, எத்தனை மரணங்கள், எத்தனை மருத்துவத்தில் மேம்படுத்த வேண்டிய இடங்களை விட்டு போட்டது. போன அதிமுக ஆட்சியில் சார் 11 மருத்துவக் கல்லூரியை எடப்பாடியார் கொண்டு வந்தார். இந்த தடவை 5 கால ஆட்சி, அதுவும் அவர் இருந்தது கொரோனா காலம், 2 முழுக்க கொரோனாவில் போயிடுச்சு, 2 தான் அவர் முழுமையாக ஆட்சி பண்ணார். அப்போயே அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கூட 5 கொண்டு வரல. அப்போ மாசு மேலே கோபம் மக்களுக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து வெளிப்படுத்து, மக்கள் ரொம்ப கூர்மையாக அரசியலை கவனிக்கிறாங்கங்கிறதும் இதில் தெரியுது.
0: உமாபதி சார், ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது வரைக்கும் இந்த கவுண்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 ஆரம்பித்து இப்போ 8:10-10:20 ஆகுது, கிட்டத்தட்ட 2.5 மேலே பார்த்தீங்கன்னா, இன்னும் நாத்தாக்கா எங்கேயுமே ஒரு முன்னிலையே வகிக்கலை. இது வந்து ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து பெரும்பாலும் இந்த நாத்தாக்காவுடைய வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் வந்து இதுலேருந்து ஏற்படுது அவங்களுக்கு.
2: ஆரம்பத்திலேருந்தே ஏதோ சீமான் மட்டும் முன்னிலைன்னு போட்டாங்க, எப்போவுமே அவங்க பாவம் முன்னிலை வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா, உதயநிதி பின்னடைவுன்னு போடுறாங்க. உதயநிதிக்கெல்லாம் அந்த தொகுதிக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காருன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதில் இது ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது சார் தாவேக்காவுக்கு. அவங்க வந்து மெஜாரிட்டியை நோக்கி போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் ஒரு புறந்தள்ள முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறாங்க.
0: ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு, 171 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்குன்னா, அதில் வந்து தாவேக்கா 73, அஇஅதிமுக 54, திமுக 29, காங்கிரஸ் 5, பாமக 4, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில் முன்னிலை இடம் பெற்றிருக்கிறாங்க.
2: பல இடங்களில் 2 மேஜர் பார்ட்டிஸ்னுடைய கேண்டிடேட் வந்து ட்ரைலிங் பின்னடைவு, இவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க.

0: இது தமிழ்நாட்டுக்குமே எனக்குமே கூட இது புதுசாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இதுவரையிலும் வந்து நம்ம நிறைய தேர்தல் பார்த்துட்டோம், ஓட்டு போட்டிருக்கோம், ஆனால் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வந்து தனியாக நின்று எந்த சப்போர்ட்டும் யாரும் போகல அவரை அப்படின்னு அந்த ஸ்கிப்பு டயத்துவரும், யாரும் வந்து அவர் கூட போக தயாராக இல்லை அப்படின்லாம் நக்கலடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அதுவும் ஒழுங்காக பிரச்சாரத்துக்கு போகலை, நிறைய குறைபாடுகள் அவர் மேலே சொல்லப்பட்டது. பட் ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பல ஊருக்கு அவர் போகவே இல்லைங்க, பல கேண்டிடேட் வந்து ஊர் பேரே தெரியாது
1: சார். மக்கள் அதிருப்தி தான் சார், மக்கள் கோவத்தில் இருந்துருக்கு
0: இல்லை அப்படின்னா அது ஏடிஎம்கேவுக்குள்ள போயிருக்கணும்
1: சார். அதை தாண்டி இவங்களுடைய இதில் வந்து என்னென்னா புதுசாக வரும், இன்னும் பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாரோன்னு நம்பினாங்களோ என்னமோ, ஆனால் கடந்த ஆட்சி மேலே இருந்த கடும் கோபம் வெளிப்பட்டுருக்கு.
2: இப்போ பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, ஒருத்த நாடில் வந்து அசோக், இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர்கள். இவங்கெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மிக வலிமையான திமுக வேட்பாளர்கள் இருக்காங்க.
0: ரொம்ப அறிமுகமானவங்க எலெக்ஷனுக்கு.
1: அவங்க பண்ண அராஜகம் அக்கிரமம் இதெல்லாம் வந்து மக்கள் பொறுத்துக்காம தான் இவங்கெல்லாம் வரவே விடக்கூடாது, அரசியலிருந்தே அப்புறப்படுத்தணுன்ற அளவுக்குலாம் கோபமாக சில பேர் பேசுனாங்க. இவங்க துடை தெரியப்பட வேண்டும்.
2: அப்போ உண்மையாகவே இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை பூர்வமாக தாங்க யாரை தேர்வு செய்யணும்ன்ற எண்ணத்துல தானே இருக்கிறதா தான்.
1: அதுதான் சார், அதுல ஒரு முக்கா வரைக்கும் சரியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது யார் வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருந்தாங்க. எங்க தலைவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பதில் மக்கள் முதல்ல தெளிவாகணும் தான் சொன்னது. அதுல ஆளக்கூடாது என்பதில் திமுக ஆளக்கூடாது, அதுல தெளிவா இருந்தவங்க யார் ஆள வேண்டும் வரும்போது அந்த இடத்துல
0: நமக்கு வரலன்றதுனாலயா
1: இல்ல இல்ல, அது நாங்க எடுத்த இடத்துல முக்காவாசி வெற்றி பெற்றோம். 80% என்னன்னா இவங்களை தோக்கடிக்கணும்ன்றதுதான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல திமுக துடை தெரியும்
0: 500 கீழே உள்ளதான், 45 தொகுதிகளில் முதல் 2 இடத்துல இருக்கிற
1: அதான் எட்ஜில் நிறைய நிற்குது பாருங்க. அந்த அந்த அந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த 45 தான் தீர்மானிக்க போகுது.
2: இதான் இழுபறி தொகுதிகள்னு நம்ம சொல்கிறோம் சார். 500 ஓட்டு 1000 ஓட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அதெல்லாம் இழுபறி வாக்குகள். அதாவது இதில் வந்து நீங்கள் எந்த சமயத்தில் வேணால் ஒரு பெட்டியில் கூடுதலான வாக்குகள் கிடைத்தாலோ என்னானோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரே அப்படியே முழுசாக மாற்றமடைந்து விடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா 177, அதில் அதிமுக 62, தாவேக்கா 74, திமுக 40 அப்படிங்கிறது ஒரு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து ஒரு ஒரு
0: திமுக வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு
2: அதே சமயத்தில் நீங்கள் தாவேக்கா வந்து கணிசமான வேகத்தில் வந்து அது வாக்குகளை வந்து கூடிக்கொண்டே போய் இடங்களை வந்து கூடிக்கொண்டே போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் திமுகவும் தன்னுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. 42, 43 அது படிப்படியாக எண்ணிக்கை கூடுகிறது. ஸோ இது வந்து அந்த மாதிரியான தொகுதிகளில் தன்னுடைய பலத்தை வந்து உயர்த்தி கொண்டே வருது.
0: வெவ்வேறு பகுதி ஓட்டு
2: வந்து வரக்கூடிய செய்திகள் தானே இதெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் திரு நிர்மல்குமார் தாவேக்கா முன்னிலை என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப
1: ஆக மொத்தம் சார், நீங்கள் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட்டம் மண்ணை கவிடுச்சு. அவங்களுடைய ஆசை அபிலாஷிகளை வெளிப்படுத்தி அதனால வந்து அது மண்ணை கவிடுச்சு. இனி மக்கள் இந்த கணிப்புகளை நம்ப மாட்டாங்கன்றது ஒரு முடிவா இதுல வருது.
0: எப்பவுமே எப்படி அப்படி அவ்வளவு அக்யூரேட்டா எடுக்க முடியும் அது? பட் மத்த ஸ்டேட்ல எல்லாம் அது அவங்க சொன்ன மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் அஸ்ஸாமுக்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அங்கே எக்ஸிட் போலும் ஒப்பீனியன் போலும் என்ன சொல்லுதோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மாறி இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து லீடில் இருக்குது, அஸ்ஸாமில் பிஜேபி லீடில் இருக்குது, பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் லீடில் இருக்குது, பெங்காலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடுனாங்க பிஜேபி லீடில் இருக்குது.
1: அது நமக்கு அதான் சார். இப்போ இதே என்னுடைய மறுபடியும் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா அதிமுக வந்து மித்த தொகுதியில் லீடு வந்து முன்னிலை வந்து ஆட்சிக்கும் தாவேக விஜய் எதிர்கட்சி தலைவராகவும் ஆவார்.
2: மாற்றாகவே நடைபெறுமோ என்ற ஒரு சூழ்நிலை.
0: இந்த லீட்லயே திமுக விட அது 100% அதிகமா இருக்கு. இது 42 அது 80, இது 65 அது 80.
1: இல்ல திமுக வராது சார், திமுக போயிடுச்சு சார் மூணாவது இடத்துக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. இதில் யார் இந்த

0: அடுத்த சுற்றுக்களில் ஏறும்போது அதிமுக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதான் ஒரு இது. அதுக்காக வந்து நம்ம விஜயும் தாவேக்காவனுடைய இதை வந்து நிராகரிச்சிட முடியாத அளவுக்கு அவங்க
1: இல்லை. இப்போ இன்னொன்று, இது வந்து இப்போ நமக்கு தேவை 117 அப்படின்னு பார்க்கும்போது 117 தான் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கும். இதில் வந்து யாராவது தனிப்பட்ட அளவில் 117 தொடுறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவோ இல்லை பதினெட்டு தேவைப்படுது. 118 யார் டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் தாவேக்காவும் இந்த 118 தொடுமானு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 188 234 இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 34 தான் தொகுதிகள் வரணும் ஆக்சுவலாக. ஸோ லீடு வரணும்னா நீங்கள் ஒரு இன்னும் ஒரு 30 தொகுதி 35 தொகுதி அல்லது ஒரு 40 45 தொகுதிகள் வெளியே வரணும். 45 தொகுதிகள் வந்ததுன்னா அதில் வந்து 118 தொட்டா வந்து அவங்க தான் முன்னிலை வகிக்கிறதா நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துக்கே போகலை. அந்த 118 எண்ணிக்கை கிட்ட
2: இல்லை உங்களுக்கு 188 நிறைய 234 எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இதுவை எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னுமே சில தொகுதிகளில் ஓட்டு எண்ணாமலேவா இருப்பாங்க. அது அப்படி யோசிக்கவே முடியலையே. நான் 10:30 ஆகிடுச்சு டைமு, அதனால் அங்கங்கே எண்ணியிருப்பாங்க. நமக்கு கிடச்சிருக்காது. நம்ம வேற ஏதாவது ஊடகத்திலிருந்து எத்தனை தொகுதி கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம்.
1: இல்லை அப்படி வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கூட தாவேக்கா வந்து 98 அதிமுக வந்து 70 திமுக வந்து 63 என்ற அளவில் தான் வந்திருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மொத்தத்துக்கும் இன்னும் புதுசாக வரல.
2: 180 வந்துருச்சு, 234 வந்துருச்சு. அதில்
0: 234 எப்படி சார் உங்கள் பார்வையில் ட்ரெண்ட் இருக்குது?
2: ட்ரெண்டு வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போயிட்டுருக்கு.
1: ஆனால் இதில் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற சூழ்நிலை தான் தெரியுது சார் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 118 தொடணும்னா இன்னும் தாவேக்கா இப்போ முன்னிலை வைக்கக்கூடிய 98 சொல்லக்கூடிய இடங்களில் கூட 98 100 கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு 18 இடங்கள் தேவைப்படுகிறது.
2: இல்லை நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் வந்து பின்தங்கியிருக்கிறாங்க. என்னென்னா எஸ்பெஷலி டிஆர்பி ராஜா, அவர் தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசப்பட்ட ஒன்று. அவர் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. முக்கியமான அமைச்சர்கள் கையெண்ணூர் இது மாதிரி அமைச்சர்கள்லாம் பின்தங்கி இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு காட்டுது சார்?
1: இல்லை இப்போ இவங்களுடைய செயல்பாடுங்கிறத விட, தனிப்பட்ட செயல்பாடுங்கிறத விட கட்சியினுடைய செயல்பாடை தான் வந்து மக்கள் இந்த இடத்துல பார்க்குறாங்க. தனிநபர்களை வந்து இந்த
0: இடத்துல சார் சொன்னதில்ல சார், இந்த தொழில் முதலீடு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய மோசடியான ஒரு அறிக்கை சார். அவங்க 1000 1,00,000 கோடின்னு சொன்னதெல்லாம் பொய். அதை நாங்கள் வந்து
2: திருத்தூரில் கூட தாவேக்கா முன்னிலைன்னு நம்ம டிவியில் வருது.
0: முதலமைச்சரை யார் தோற்கடிக்கிறாங்கன்றது ஒரு
1: ஆச்சரியமானதா
0: இருக்கு.
1: இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவர செய்தி வந்து 193 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதுல வந்து தாவேக்கா வந்து 85, அஇஅதிமுக 61, திமுக 35, பாமக 5, பிஜேபி 2, காங்கிரஸ், தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, புதிய தமிழகம் தலா 1 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இதில் முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் இதில் பல இடங்களில் தாவேக முன்னிலை வகித்துக்கொண்டே போகிறது. பல இடங்களில் வந்து பாமக பார்த்திங்கன்னா சோழிங்கல், பெண்ணாகரம், தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை தொகுதிகளில் பாமக முன்னிலை வகிக்கிறது. திமுகவும் நிறைய இடங்களில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க ஒரு செய்தி என்னென்னா, இந்த போட்டி இப்பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த 234 வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, 118 அந்த மேஜிக் நம்பரை யாராலையுமே இப்போ தொட முடியாதோ என்ற இடம் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 199 வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 87 தான் தாவேக்கா. அவங்களும் அந்த 118 மேஜிக் நம்பர்கிட்ட வரல. அதிமுக 70 தான் இருக்குது, திமுக 41 தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணியோடு சேர்த்து அப்படி பார்க்கும்போது தாவேக்காவால் கூட நீங்கள் அவர்கள் என்ன வேகமாக முன்னேறி கொண்டு சென்றாலும் அந்த ஒரு இன்னும் வெறும் 34 தான் வெளியே வர வேண்டும். தகவல்கள்
2: ஹங் அசம்பிளி நோக்கி போய்,
1: ஹங் அசம்பிளி ரெண்டு பேர் தான் இப்போ வந்து முன்னிலையில் இருக்க போகிறாங்க. ஒன்று தாவேக்கா, இன்னொன்று அதிமுக தான்

0: அதிகமான இடங்களை பெற்று வரப்போகிறார்கள். அப்போது அவங்க ரெண்டு பேரில் ஏதோ ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்க போகிறோம்.
1: இல்லை, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் விஜய் முதலமைச்சராகவும் எடப்பாடி துணை முதலமைச்சராகவும் மாதிரி தானே வருது.
0: சரிங்க சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம இந்த விவாதத்தை தொடருவோம்.
1: நியூஸா?
2: இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரு பிரேக் வேண்டாமா?
3: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை இன்னும் சற்று நேரத்தில் நேயர்கள் கேட்கலாம். அதுவரை திரைப்பட பாடல்கள்.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஆராய்ச்சி ஆச்சரியத்துக்கு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 214 தொகுதிகளில் வந்து இப்போ முன்னிலை நிலவரம் வந்து வெளிவந்திருக்கிறது. அதில் அதிமுக 71 தொகுதிகளிலும், தாவேகா 97 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும். அதாவது திமுக வந்து ஒரு டிஸ்டன்ட் இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து தாவேகா கிட்டத்தட்ட 98, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தொகுதிகள் கிட்ட தான், 18 தொகுதிகள்லாம் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரணும். என்ன இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 3-4 செய்திகள் இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இப்போ வந்து தாவேகாவும் தனித்து 118 என்ற அந்த மேஜிக் எண்ணை வந்து அவரால் தொட முடியுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அதிமுகவும் வந்து தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறது. ஆனாலும் அவர்களாலும் வந்து எவ்வளோ தூரம் வந்து வேகமாக தங்களுடைய எண்ணிக்கையை வந்து முன்னிலைப்படுத்தி கொள்ள முடியும் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான செய்தி இப்போ வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து படிப்படியாக அந்த தாவேக்காவுடைய எண்கள் 100 தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் வந்து இந்த இடத்துல வந்து படிப்படியாக தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, பல அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள். இதையும் நம்ம கண்ணெதிரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உமாவதி சார், இப்போ இவங்களால் வந்து ஒரு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை தாவேகா கூட பெறாது என்ற ஒரு நிலை இப்போ இருக்குதா தெரியுதா உங்களுக்கு?
2: இல்லை, இப்போது நீங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து குறையிற சீட்டு எல்லாமே தாவேகாவுக்கு போயிட்டுருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சார் அவர் லைனில் இருக்கார், இந்தாங்க.
1: ஓகே,
2: சொல்லுங்கள். இதுவும் போட்டுக்கோங்க.
1: இப்பொழுது நமது தொலைபேசியில் திரு கனக சபாபதி, பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். வணக்கம்.
1: இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலவரங்களை நீங்கள் தொடர்ச்சி பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா முன்னிலை நிலவரங்களில் 216 இடங்களில் வந்திருக்கு. அதில் வந்து தாவேகா 100 இடங்களும், அதிமுக கூட்டணி வந்து 71 இடங்களும், திமுக கூட்டணி வந்து 44 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக நமக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறன சார். இப்போ இந்த தாவேகாவுடைய ஒரு வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
3: அதாவது இந்த இந்த முன்னிலைகளை இப்ப பார்க்கும்போது, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு பார்க்கும் போதுங்க, திமுக ஆட்சி மேல கூட்டணி மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்ப்பை வந்து இது வெளிப்படுத்துது. திமுக கூட்டணிய அந்த குடும்ப ஆட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல இப்போ ஒண்ணு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்த்தப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேகா 2 வருடத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பாக இந்த 4-5 மாதங்கள்ல தான் செயல்பாடுகள் ஓரளவுக்கு இருந்தன. ஆனா அவர் வந்து பிரபலமானவர், அறிமுகமான நடிகருங்கிறதுனால இளைஞர்க மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார். அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்து கணிசமாக வாக்கு வாங்குவார்ங்கிறது இப்ப நாங்கெல்லாம் இந்த தேர்தலும் போதும் தேர்தல் அன்றைக்கும் அதற்கு பின்னாலும் இந்த மேற்கு தமிழ்நாட்டு பகுதியில போகும்போது, பிரயாணங்கள் போகும்போது கவனித்தோம். ஆனா அதிகமான எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக அவருடைய அவருக்கான அந்த கட்சிக்கான வாக்குகள் இருக்கின்றன. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது. மூணாவதாக திமுக

0: கூட்டணி வருகிறது. அதனால திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அது தோற்கடிக்கப்பட்டுவிடும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இது வந்து ரெண்டாக பிரிந்திருக்கின்றன. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். நாம் இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போனா முடிவுகள் நமக்கு தெரிய வருங்க. அதனால எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு காரணமே நான் நினைக்கிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்பதை நாம் உணர்கிறேன்.
1: இப்போ இப்படி பார்க்கலாமா சார், இந்த அதிமுக அந்த அதிருப்தி வாக்குகளை அதிமுக கூட்டணி அதிருப்தி வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யலைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்?
0: இல்ல, முழுமையாக அதாவது பிரிந்து விட்டன என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்க மத்தியில பெரிய செல்வாக்கு இருந்தது, அவர் பிரபலமான நடிகர், அதனால இளைஞர்க மத்தியில் இடம் பிடித்திருந்தார். பல இடங்கள்ல நாங்க போகும்போது சொன்னாங்க, என்னுடைய 10 வயசு பையன் சொன்னானுங்க, 15 வயசு பையன் சொன்னானுங்க, நீங்க விஜய்க்கு தான் போட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்றாரு, பாட்டி சொல்றாரு. ஆக அந்த தாக்கம் வந்து பல இடங்கள்ல இருந்ததை நாம பாக்குறோம். அதனால இப்ப வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது இரண்டாக பிரிந்து விட்டது. அதுல வந்து இவர் இளைஞர் மத்தியில ரொம்ப அறிமுகமான நடிகர் முகம் அப்படிங்கறதுனால அவருக்கு அதிகமாக போய்விட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனா
2: சார், ஒரு சின்ன கேள்வி, இப்போ இதுவரையில திமுக ஓட்டு போடலன்னா அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா திமுகவுக்கும் போட்டாங்க. நிறைய நேரங்களில் வந்த மூன்றாவது ஒரு சக்தியை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரெண்டு கட்சியும் ஒதுக்கிட்டு மூன்றாவதாக வந்த விஜயா மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? எல்லா கட்சி மேலேயும் ஒரு அதிருப்தின்னு எடுத்துக்கலாமா?
0: இல்லை, மக்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து புதிய ஒரு நபருக்கு போட்டு பார்க்கலாம் என்று எண்ணம் வந்திருக்கிறது. அவர் பிரபலமான நடிகராக இருப்பதனால, அறிமுகமான முகமாக இருப்பதனால அவருக்கு வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் கருத்தாக தோன்றுகிறது. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைப்பு இல்லை. மாற்று திட்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மக்களிடத்துல அது விவாதிக்கப்படவில்லை. அப்புறம் அவர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லை. அதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில அவர் வந்திருக்காருங்கிறது பார்க்கும்போது பெரும்பாலான இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மக்கள் வந்து பிரபலமான நடிகர், அறிமுகமானவர் அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமானவர்கிற முறையில் அவரை தேர்ந்தெடுத்துறாங்க எனக்கு தோணுதுங்க.
1: இன்னொரு செய்தி சார், இப்போ அவர் திமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிச்சிருப்பதை போலவே அதிமுக கூட்டணியினுடைய வாக்கு வங்கியும் சரிச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரால் இவ்வளோ தூரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்று கிட்டத்தட்ட 99 இடங்கள் வரைக்கும் அவர் வந்து முன்னிலை வைக்க முடியாது இல்லைங்களா?
0: இருக்கலாங்க. அதாவது திமுகவை அவர் அதிகமாக வாக்கு வங்கியை வாங்கியிருக்காரு. மற்ற கட்சிகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சிகளினுடைய வாக்குகளும் அவருக்கு போயிருக்கலாம். இளைஞர்கள் இப்ப திமுக எதிர்ப்பு நமக்கு வர வேண்டிய வாக்குகளே கூட, இயற்கையாக வர வேண்டிய வாக்குகளே கூட அவருக்கு நிறைய போயிருக்குது. இல்லாட்டி இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி 99 இடத்துல வந்து முன்னிலை வகிக்கிறதுங்கிறது முடியாதுங்க.
1: அப்போ நீங்கள் முன்னாடி தேர்தலுக்கு முன்னதாக நீங்கள் வந்து தாவேக்காவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை கூட்டு வரணும்னு எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து வெற்றி பெற்றிருந்தா இன்றைக்கு வந்து இது ஒரு மிக பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறியிருக்கும் இல்லைங்களா?
0: அதாவதுங்க, இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து கடைசி ஒரு வாரத்தில் தான் அதிகமாக தெரிஞ்சதுங்க. முதல்ல வந்து அவர் தாக்கம் செய்வார் என்று இருந்தது. கடைசி ஒரு வாரத்துல தான் வந்து அவருடைய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக தெரிஞ்சது. இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முழு இம்பாக்டே நமக்கு வந்து தெரிய வருதுங்க. நாம வந்து என்ன நினைச்சோம்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், ஆகவே இது போதும் அப்படிங்கிறது தான் நாம நினைச்சோமுங்க. ஏன்னா அவருக்கு வந்து அமைப்பு கிடையாது, பெரிய கொள்கைகள் அவர் வந்து விளக்கல. உங்களுக்கு தெரிய, அவருடைய வேட்பாளர்கள்ல பாதி பேர், 118 பேர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அவருக்கு நேராக கூட அறிமுகமாயிருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுங்க. அதனால வந்து நாம இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இது வச்சு நாம திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று நாம் நினைத்தோம். ஏனென்றால் நம்ம கட்சிகளுக்கெல்லாம் அந்த திமுக எதிர்ப்பு என்று இருக்கிறது. மற்றபடி நம்முடைய கொள்கைகள்ல பெரும்பாலானதுல ஒத்து போற கொள்கைகளாக இருந்தது.

0: ஆகவே நாம் இதை வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தாவேகா திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது.
1: இதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா, தாவேகாவும் கூட இன்றைக்கு தேதியில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பரான 118 தொடுவாரா என்று தெரியவில்லை. அப்போனா இது ஒரு ஹங் அசம்பிளியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சார்?
0: ஆமாங்க, இப்போ அப்படித்தான் போகுதுங்க. அவர் வந்து மேஜிக் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஆரம்ப கட்டத்தில் தெரிகிறது. எது வேணாலும் மாறலாம், ஆனால் இப்போ நமக்கு தெரிகிறது வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தானுங்க. அதனால இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பின்னால என்ன செய்யலாம் என்பதை உட்கார்ந்து பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அவரும் தனியா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
1: இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாகத்தான் உருவாக போகிறது என்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாமா சார்? அப்படித்தான் தோணுது.
0: ஆமா, இப்ப வந்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையில இப்ப தொங்கு சட்டமன்றம் தான் இப்ப தெரியுதுங்க.
2: சார், இப்போ நீங்க ஒரு தேசிய கட்சியா மூன்றாவது அணின்னு முன்வைக்கப்பட்ட போது, தேசிய கட்சிகள்லாம் முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் வந்து மக்கள் அவ்வளோ எடுத்துக்கல. விஜய்க்கு மட்டும் இவ்வளோ பெரிய பேராதரவு எதுக்கு சார் கொடுத்துருப்பாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி?
0: அதாவது பெரும்பாலான இளைஞர்கள் பொது வாக்காளர்கள் வந்துங்க, அவங்க ஜனநாயகத்தில் வந்து யார் விரும்பினாலும் யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனா அவங்க வந்து இந்த பாரம்பரியமான கட்சிகள் வச்சுக்கலாம், பல நாட்கள் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை மீறி அவருக்கு போடுறாங்கன்னு சொன்னா அவருடைய தனிநபர் கரிஸ்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆளுமை, அதை வைத்துதான் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. ஆனா அந்த பர்சனாலிட்டி தனிநபர் மூவி கரிஸ்மா வச்சுதான் போட்டிருக்கிறதாக எனக்கு தோணுதுங்க.
2: சார், பல இடங்களில் அவர் பல விமர்சனங்கள் என்னென்னா, அவர் ஒழுங்காக தொகுதிக்கு போல, பிரச்சாரம் பண்ணலை, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணார் அப்படின்னு பண்ணாங்க. இன்னொன்று, இப்போ ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலும் மற்ற 4 மாநிலங்கள்லேயும் அப்படியே பிரதிபலிக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் அது மாறி இருக்குன்னா?
0: இல்லை, மாறி இருக்குதுன்னா அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்குதுங்க. திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கிறது தான் இது வந்து
2: காட்டுதுங்க.
0: இருந்தாலும் முதல்ல பார்த்தா நகர்ப்புறத்துல தான் இருக்கும்னு பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாங்க. ஆனா நான் தேர்தல் போதே பார்த்தனுங்க, இங்க கொங்கு நாட்டு பகுதியில நான் கிராமங்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க. அது குறிப்பா தேர்தல் அன்னைக்கு நாங்க பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணும்போது தெரிஞ்சது. புதிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் டென்ட் போட்டு தாவேகாவுக்கு இளைஞர்கள் உட்கார்ந்திருந்தது நானே பார்த்தேன். சில இடங்கள்ல 10-15 பேர் வரைக்கும் கூட இருந்தாங்க. அதனால நம்ம எதிர்பார்த்ததை விட அவருடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: உங்களுடைய பார்வையில ஐயா, இப்ப இந்த பாஜகவுடைய 27 இடங்கள்ல எப்படி முன்னிலை நிலவரங்கள், உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி சார் இருக்கு?
0: நான் இன்னும் தொகுதி வாரியா பாக்கலீங்க, நானும் வேற தொலைக்காட்சிகள்ல இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப அகில இந்திய அளவுல பார்க்கும் போது நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அஸ்ஸாம்ல நாம 3வது முறையா பெரிய அளவு ஆட்சிக்கு வர்றோம். அதே மாதிரி புதுச்சேரியில 2வது முறையாக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. அனைவரும் பெரிய ஆவர்வலோடு எதிர்பார்த்த மேற்கு வங்காளத்துல நாம வந்து வெற்றி பெறுகிறோம். இது மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை. என்ன, மேற்கு வங்கம் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், எல்லை மாநிலம். அங்கிருந்து வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அங்க வேலி அமைக்கிறதுக்கு கூட அந்த முதலமைச்சர் நமக்கு இடம் கொடுக்க மறுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய அரசியல் முழுவதுமே எதிர்ப்பு அரசியலாக இருந்தது. மக்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கூட கொண்டு போய் சேர்த்துல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பே கமிஷன், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆகவே மேற்கு வங்காளத்தை நாம முதன்மையாக எடுத்தோம். காரணம், அது தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்தது. அதற்கான அச்சுறுத்தல் வந்து வந்துட்டு இருந்தது. ஆகவே அதுல நாம வெற்றி பெறுவோம் என்பது மிகப்பெரிய வேலை. அதே மாதிரி கேரளாவில் நாம் இந்த முறை குறைந்தது ஒரு 4-5 இடங்களாவது பெற வேண்டும் என்று நினைத்தோம். தொடர்ந்து கடந்த 15 வருஷத்துல வாக்கு சதவீதம் அங்க நம்ம பிஜேபிக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. அங்க நாம 3வது போர்ஸா தான் இருக்கிறோம். அதனால இந்த முறை அதிகமாகும் என்று உறுதியாக நம்புகிறோம். போன பாராளுமன்ற தேர்தலையே நாம 19.4 விழுக்காடு வாங்கியிருந்தோம். இந்த முறை ஒரு 3-5-6

0: சீட்டுகள் கூட வரும் என்று நினைக்கிறோம். ஆக மற்ற நாலு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு என்கரேஜிங் டெவலப்மெண்டா இருக்குது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் வென்றது அசாத்தியமான வேலை. மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் ரெண்டுமே நம்முடைய எல்லை மாநிலங்கள், அதனால வங்காளதேசத்திலிருந்து வந்து ஊடுருவல்காரர்கள் எல்லாம் பெரிய தொந்தரவு கொடுத்தது நமக்கு தெரியும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலையும் கூட திருப்பூர்ல ஒரு தீவிரவாதி பிடித்தோம், அவர் வங்காளதேசத்திலிருந்து தப்பி வந்த ஆளு. ஒரு போன வாரம் வங்காளதேசத்தினுடைய ஒரு எம்பி பேசியிருந்ததை நீங்க கேட்டிருக்கலாம், அவர் சொல்லியிருந்தாரு பாரதிய ஜனதா
1: சார் ஒரு செய்தி சுருக்கம் வருது உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறோம் சார்.
2: ஒரு 2 நிமிஷம் சார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக இதுவரை 216 இடங்களுக்கு முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அதில் தாவேகா 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 35 இடங்களிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், விசிக 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளையால் நீங்கள் லைனில் இருக்கீங்களா?
0: ஆமாம்.
2: இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட பல மூத்த அமைச்சர்கள் வந்து இந்த தரம் வந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறதுங்க ஐயா.
0: ஆமாங்க ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 25-30 வருஷத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது இல்லைங்க. தமிழகத்தையே ஒரு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்து வந்ததில்லை. திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இருக்கலாம், அப்பெல்லாம் நாங்கள் சின்ன வயசு, அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிக பெரிய மாற்றம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு புதிய கட்சி வந்து பெரிய மாற்றத்தை திருப்பி போட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக எல்லாருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயம். ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம் என்பதை பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் மக்கள் தீர்ப்பை நாம் ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்கிறோம். ஒரு விஷயம் நான் புலப்படுதுங்க, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறதான் மக்கள் வந்து மிக பெருவாரியான மக்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். காரணம் குடும்ப ஆட்சி, ஊழல், நிர்வாகமின்மை, அப்புறம் போதைப் பொருள் பழக்கம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக போனது. இதனால மக்கள் வெறுப்பாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக ஆகியிருக்கிறது.
2: ஆக அவர் வந்து கடுமையாக திமுகவை விமர்சித்தது என்பது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை பலனை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதானே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஆமா, உண்மைங்க, உண்மை, மிக முக்கியமான உண்மை. அவருக்கு அது பெரிய பலனை தந்திருக்குதுங்க. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்குது. திமுகவும் வந்து அதிகபட்சமாக கட்சி ரீதியா கொள்கை ரீதியா தாக்காம அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அவருடைய குடும்ப ரீதியாக அதெல்லாம் வந்து தாக்குதல் செய்தது அவருக்கு மேலும் தனிப்பட்ட முறையிலும் கோபத்தை உண்டு செய்திருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பெரிய அளவுல புதுமுகங்களை நிற்கத்து வைத்து யாருனே அடையாளம் தெரியாத ஆட்கள், அதுல பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள், அவர்களை எல்லாம் நிக்க வைத்து இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது.
2: மிக்க நன்றி சார், நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு
0: ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி.
2: நன்றி
1: சார். இப்போத்திய நிலவரப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சரே வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட் திமுக கோட்டையாக இருந்த சென்னையில் எல்லா இடங்கள்லையும் தாவேகா முன்னிலையில் இருக்குது.
2: எனக்கு வந்து இது 1977 தேர்தலை தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. இவங்க வந்து பல பேர் அதை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொன்னாலும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா ஒரு வலிமையான சக்தியாக தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திமுகவுடைய சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்துலையே இப்போ பார்த்தீங்கன்னா சேகர்பாபு மாதிரியான ஒரு மூத்த அமைச்சரே வந்து இன்றைக்கி பின்னடைவை சந்திக்கிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்.

0: அப்போது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த செய்தி. இதனுடைய பலன் யாருக்கு போய் சேர்ந்தது, என்ன விதமான ஒரு ஆட்சி அமையப்போகிறது, என்ன விதமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கிறோம் என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த திமுகவினுடைய ஆட்சி மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை மக்கள் மாற்றி இன்றைக்கு வாக்களித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ என்ற எண்ணம் தான் எனக்கு கிடைக்கிறது சார்.
1: சரி, தொடர்ந்து போகிறத பார்த்தா உங்களுக்கு அங்க அசம்பிளி மாதிரி கூட தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிட்டே போகுது, மற்றவங்க ரெண்டு பேர்தும் கூடுது குறையுது. பட் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு 5-6 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு வேளை தனி மெஜாரிட்டி அடையுமா சார்?
0: இப்படி தான் தெரியுது. இப்போ வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 228 முன்னிலை சொல்கிறாங்க. அதில் வந்து தாவேக்கா 105, அதிமுக வந்து 76, திமுக 46. எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்னென்னா, திமுகவினுடைய பல மூத்த அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பின்னடைவை சந்திக்கிறார்கள் என்ற செய்தி வந்து நம்ம ஆச்சரியத்தினுடைய இது. இவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் இவ்வளவு தூரம் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பார்கள் என்று தோணவில்லை. அந்த விமர்சனம் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக இன்றைக்கு வந்து தெரிகிறது. அப்போது இது வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு மனிதராக, ஒரு கட்சியாக தாவேக்காவை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து நீங்கள் மதுரையிலேருந்து இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதிகள் தாவேக்கா வேட்பாளர் 1999 வாக்குகள் முன்னிலை என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. குறிப்பாக நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லாம் மூத்த அமைச்சர், அவருக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் சரி, இந்த மாதிரி
1: ஒரு நேர்மையான அமைச்சர்.
0: ஆமாம், பாருங்கள், கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் தாவேக்கா 4, அதிமுக 4, திமுக 2 என்று முன்னிலை வந்து இப்போ வருகிறது. அப்போது படிப்படியாக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா இப்போது 106 இடங்களில் முன்னிலை வகிக்கக்கூடிய சூழ்நிலை,
1: தொடர்ந்து அது ஏறிட்டே போகும். இன்னும் ஒரு 12 தொகுதி தான் உங்களுக்கு
0: தேவை. ஆனாலும் என்னென்ன ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நம்ம வந்து 118 என்ற எண்ணிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது சிரமம். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை 118, ஆனால் தொடர்ச்சியான ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 130 இடங்களாவது கண்டிப்பாக தேவைப்படும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அப்போது இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பெரும்பான்மை ஒரு கட்சி பெரும்பான்மை என்பது இல்லாது போகும்பொழுது கூட்டணி ஆட்சியதற்கான ஒரு இடங்களை, அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இது திறந்துவிட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமையும் என்பதும் இன்னொரு
1: இவ்வளோ சீக்கிரம் கூட்டணி ஆட்சின்ற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? என்னன்னா மற்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் ரெண்டு ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் குறைஞ்சினே தான் வருது, தாவேக்கா மட்டும் அது எப்பவுமே குறையில. 106 தொகுதியில் லீடிங் வருது தாவேக்கா. திமுக பார்த்திங்கன்னா 46, இது 77 குறைஞ்சினே வருது. பட்டு தாவேக்கா பார்த்திங்கன்னா லீடில் போயிட்டே இருக்கு. இப்போ செய்தி சுருக்கம்
0: வர வேண்டியிருக்குது. அதனால்
2: வணக்கம், தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேக தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதுவரை 225 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் தாவேக்க 101 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 67 தொகுதிகளிலும், திமுக 37 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்க தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம்,

துறைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கேவிகுப்பம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, வர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, கோவில்பட்டி,

வடக்கு சேலம் தெற்கு ராசிபுரம் சேந்தமங்கலம் திருச்செங்கோடு ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி காங்கேயம் கோபிச்செட்டிப்பாளையம் அவிநாசி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு திண்டுக்கல் குளித்தலை மணப்பாறை ஸ்ரீரங்கம் திருச்சி வடக்கு திருச்சி கிழக்கு முசிறி துறையூர் பெரம்பலூர் விருதாச்சலம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை மேலூர் சோழவந்தான் மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி திருப்பரங்குன்றம் உசிலம்பட்டி பெரியகுளம் கம்பம் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை பரமக்குடி தூத்துக்குடி கோவில்பட்டி சங்கரன்கோவில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் தாவேக முன்னிலை வகிக்கிறது. செய்யூர் காஞ்சிபுரம் காட்பாடி குடியாத்தம் வாணியம்பாடி வேப்பனஹள்ளி ஹொசூர் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி கலசப்பாக்கம் அரூர் கீழ்பெண்ணாத்தூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி மயிலம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி கங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி வீரபாண்டி நாமக்கல் தாராபுரம் பெருந்துறை பவானி பவானிசாகர் சூலூர் கவுண்டம்பாளையம் உடுமலைப்பேட்டை குன்னூர் பொள்ளாச்சி பழனி நத்தம் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் துறையூர் லால்குடி அரியலூர் நெய்வேலி பண்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் பூம்புகார் வேதாரண்யம் நன்னிலம் திருவிடைமருதூர் பாபநாசம் பட்டுக்கோட்டை பேராவூரணி விராலிமலை ஆண்டிப்பட்டி ஸ்ரீவைகுண்டம் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. வேலூர் அணைக்கட்டு பர்கூர் ரிஷிவந்தியம் வீரபாண்டி அந்தியூர் கூடலூர் வால்பாறை மடத்துக்குளம் ஒட்டன்சத்திரம் வேடசந்தூர் மண்ணச்சநல்லூர் குன்னம் சீர்காழி திருவாரூர் கும்பகோணம் புதுக்கோட்டை மதுரை கிழக்கு திருமங்கலம் போடி பரமக்குடி ராமநாதபுரம் முதுகுளத்தூர் விளாத்திக்குளம் திருச்செந்தூர் வாசுதேவநல்லூர் நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சோளிங்கர் பெண்ணாகரம் செஞ்சி தருமபுரி ஜெயங்கொண்டம் மயிலாடுதுறை விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் குளச்சல் திருவாடானை விளமக்கோடு தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டியிலும் விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும் தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும் புதிய தமிழகம் கட்சி ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து கலந்துரையாடலை கேட்கலாம். அதுவரை சில திரைப்பட பாடல்கள்.

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலந்துரையாடல் தொடரும் வரை திரைப்பட பாடல்கள். கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல் படம் நினைக்க தெரிந்த மனமே.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, இந்த நேரத்திற்கான மக்கள் தீர்ப்பினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துவிடுவோம். அதற்கு முன்னால் இன்று நம்மோடு இந்த அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு குமார் ராமசாமி ஆதித்யன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துருவோம். இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அஃபீஷியலாக அரசாங்கத்தினுடைய ஒரு தேர்தல் வெப்சைட்லேருந்து வரக்கூடியது. அதில் தாவேக்கா 104 இடங்களிலும், அதிமுக 67 இடங்களிலும், திமுக 40 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளிலும், விசிக தேமுதிக அமமுக மற்றும் புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து நமக்கு வந்து பல முக்கியமான செய்திகள் வந்து தெரிய வருகின்றன. குறிப்பாக சார் ராமசாமி சார், குமார் ராமசாமி சார், ஒரு ட்ரெண்டு வந்து க்ளீனாக செட் ஆகிருச்சு. என்ன விதமான ஒரு போக்கு வந்து இப்போ உருவாக போகிறது என்பது, முன்னிலை நிலவரங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆகிருச்சு. இது வந்து ஒரு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா, எப்படி சார் இதை பார்க்குறீங்க?
2: இப்போ இருக்க நிலவரப்படி 234 தொகுதிக்கு முன்னணி நிலவரம் வந்துட்டு, அதாவது 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. அவருக்கு வந்து 118 தானே வேணும், இன்னும் 10 தொகுதி தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு பல 40 மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் 500 இருக்குது. சென்னை மட்டும்தான் விதிவிலக்கு. சென்னையில் முதலமைச்சர் உட்பட பல கிட்டத்தட்ட 30 எல்லா அமைச்சருமே கிட்டத்தட்ட பின்தங்கிட்டாங்க. எல்லாமே வாக்கு வித்தியாசம்.

0: அதுவும் 12,000 14,000 போயிட்டுருக்கு. மற்ற ஊரெல்லாம் 2,000 அப்படி கூடிகிட்ருக்கு. அதனால் இப்போ இன்னும் அடுத்த சுற்றுலாம் வரும்போது இன்னும் ஒரு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி முன்னணி நிலவரம் 115 வரைக்கும் இருந்து தமிழக வெட்டி காலத்துக்கு. அதனால் தனித்து கூட ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னமும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் சரி, தேர்தல் முடிந்த பிறகும் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு உரசல் போக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒன்று ரெண்டு கட்சிகளுக்கு வருமா, ஒன்று ரெண்டு தொகுதி வந்தால் கூட அந்த கட்சிகள்லாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்தும் அந்த கூட்டணியிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். அந்த மாதிரி ஒரு இருக்குது. இல்லாட்டா அதிமுக வந்து ரெண்டாவது பெரிய கட்சியாக, அந்த கூட்டணி ரெண்டாவது பெரிய கட்சியாக வந்திருக்கு. போன தடவை மாதிரி அவங்க அதே இதை தக்க வச்ச மாதிரி இருக்குது. திமுக வந்து எதிர்பாராத வகையில் மூன்றாவது இடத்து தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா ஆண்டி இன்கம்பன்சி வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு. ஒன்று, ரெண்டாவது திராவிட இயக்கத்துக்குன்னு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மொத்த மொத்தமாக ஒரு ஓட்டு வங்கி, பிற்பட்டோர் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள்னு ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு. அந்த ஓட்டு வங்கியை வந்து விஜயன் தமிழக வெற்றி கழகம் உடைத்து எறிஞ்சிருக்கு, தகர்த்து எறிஞ்சிருந்தான் சொல்லணும். அது அந்த அளவு புதிய ஒரு பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு பிறகு மாற்றத்தை வந்திருக்கு. அதுவும் ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது, அவர் கூட இடையில வந்தார். என்டி ராமராவ் ஆந்திராவில் பண்ணார், எடுத்த உடனே வந்து ஜெயித்தார். அதே மாதிரி அந்த ஒரு இதை வந்து விஜய் வந்து வந்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு அது பெரிய இது.
1: சார், இதுவரையில் நான் கூட நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். மூன்றாவது அணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வரும்போது ஏறக்குறைய அது ஜெயிச்சதே கிடையாது.
0: ஆமாம்,
1: பல கட்சிகள் சேர்ந்து அமைச்ச மக்கள் நல கூட்டணி கூட 6% மேலே தரல. விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது, கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது ஏற்படாத மாற்றம், இவர் மேலே என்ன நம்பிக்கையில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க?
0: இல்லை, அதாவது இதுக்கு பின்னணி என்ன பார்க்கணுன்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே அதாவது திமுக அதிமுகவை பிடிக்காமல் அதிருப்தி அடைஞ்ச பிடிக்காத ஒரு கூட்டம் வந்து ஒரு வாக்காளர் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி சீமான், அவர் வந்து ரெண்டுக்குமே எதிராக ஒரு வாக்கு வங்கிய உருவாக்கி 8% வரைக்கும் கொண்டு வச்சுருக்காரு. அப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பாரதிய ஜனதா தலைமை அண்ணாமலை கொண்டு வந்த ஒரு மாற்றம், அவரும் ரெண்டு இயக்கத்துக்கு எதிராக தான் பண்ணியிருந்தார். அது ஒரு வாக்கு வங்கி. இப்படி 2-3 வங்கி வங்கி அப்படி சேர்ந்துக்கிட்டே வரும்போது விஜய் வந்து மூன்றாவது வறும்போது ஒட்டுமொத்த இதையும் சேர்ந்து அவர் அறுவடை பண்ணிட்டார். அதான் அந்த அடிப்படையில் வந்துட்டார். இந்த இதுவரைக்கான மூன்றாவது அணிங்கிறது வந்து
1: தமிழர் கட்சி, அந்த
0: அண்ணாமலையினுடைய வருகை, அவங்களாம் புது வாக்காளரை சேர்த்துக்கிட்டே வந்தாங்க ரெண்டுமே
1: சேர்ந்து.
0: ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் நாம் தமிழரில் எங்கே ஜீரோ தான் வருது இன்னைக்கு,
1: எப்பவுமே ஜீரோ தான்
0: ஜீரோ இல்லை. வாக்கு வங்கி 8% வாங்கியிருந்தாங்க, ஓட்டு இடம் வாங்காட்டால் கூட ஓட்டு வாங்கியிருக்கோம், ஓட்டு வங்கி இந்த இடம் ஓட்டு வங்கியும் சரி இங்கே போயிருக்கோம் தமிழ் வெற்றி காலத்து போயிட்டு. அதே மாதிரி தான் அந்த மூணாவது ஃப்ரெண்டுலேருந்து இதுக்கு முன்னாலும் மூணாவது ஃப்ரெண்டு வர்ற தலைவர்லாம் விஜயகாந்த் வந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால். அவர் வந்து கடைசியில் போகிற அவரும் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டார். அதனால் அதை வந்து மாறி போச்சு. இதனால் அந்த இப்போ அந்த ஓட்டு வங்கி வந்து திமுக பக்கம் அப்படி இப்படி செய்ய போச்சு. இவங்க தான் அண்ணாமலை சீமான், இவங்க தான் தொடர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு வந்தாங்க. அதை வந்து விஜய் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் புது வாக்காளர்கள் இந்த மூணு, இது போக திமுகனாலே சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கின்னு ஒரு கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடைப்பிடி, அதை வந்து தகர்த்துருக்கு. அதே விஜய் வந்து ஒரு
1: இப்போ ரெண்டு பெரிய கட்சியும் ஒரு அலைன்ஸோடு இருக்கு.
0: அதாவது
1: ஒரு அலைன்ஸ், அதுக்கு அங்கே நிறைய கட்சி அலைன்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் அலைன்ஸ் இருக்குது. அந்த அலைன்ஸ் கட்சியினுடைய ஓட்டுக்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணாங்க. விஜய் ஏறக்குறைய தனியாக நின்னார், ஒழுங்காக எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் கூட பண்ணலைன்ற குற்றச்சாட்டு மாதிரியும் அவர் மேலே வச்சாங்க. எல்லா இடத்துக்கும் ஏறக்குறைய எடப்பாடி வந்து எல்லா ஊருக்கும் ரெண்டு தூரம் போயிட்டு வந்துட்டார். இதையெல்லாம் மீறி இவர் மேலே இவ்வளோ பெரிய அபரிமிதமான நம்பிக்கை, வெறும் அதிருப்தி மட்டும் காரணம்
0: மட்டும் இல்லை. சினிமா செல்வாக்கு பெரிய இது. முன்னால் வந்து ரஜினிகாந்த் வந்து பாட்சா படம் நடிக்கும்போது திரை உச்சத்தில் இருந்தபோது அப்போது எம்ஜிஆருக்கு வலதுகரமாக அந்த ஆரம் இறப்ப சொன்னார், இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க சிஎம் நீங்கள் தான், அவர் வரல. ஆனால் இவர் அதே மாதிரி உச்சத்தில்
1: இருந்து ஓய்வு மிஸ் பண்ணிட்டாரு,
0: மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இவரை வந்து அந்த ஓய்வு பெறும்போது வரல, அவர் பீக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்ம ரஜினியை சூப்பர் ஸ்டார் சொன்னால் கூட ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் தான், தமிழில் வசூலில் எல்லாத்தையும் பார்த்தா அதை விட்டுட்டு வந்திருக்காது. அது செல்வாக்கு ஒன்று, அது பெருசாக அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் வந்து முன்னால் மாதிரி ரெண்டு கட்சி மட்டுமே இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து பெருகிட்டே போகுது. ஒவ்வொரு கட்சியிலையும் பிஜேபி அந்த மாதிரிலாம் வலுத்து அவங்களுடைய ஓட்டு சேர்லாம் கூட்டிகிட்டே போகுது. இங்கேயும் கூடுதலாக சீட்டு, காங்கிரஸ் கூடுதல் சீட்டு, சிறுமாவளம் கூடுதல், தேமுதிக அப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி பிரிஞ்சிட்டே வருது.
1: எல்லா ஓட்டு
0: ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா திமுக ட்ரெடிஷ்னல் ஓட்டை அப்படியே பிரிச்சுட்டே வராங்க. ஈவன் இப்போ திமுகனாலே முஸ்லீம் லீக்லாம் அவங்க தான் இருக்கும். இப்போ அதிலே 6 கட்சி இருக்குது, 4 கட்சி அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ எல்லாமே பிரிஞ்சது. இந்த எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டார். இளைஞர்கள் ஜென்சி

0: தலைமுறைன்னு சொல்லலாம், அந்த ஜென்சி தலைமுறையை முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு.
1: இல்லை சார், இப்போ பொதுவாக இப்போ சொல்லுவாங்க
2: அதோட ஒரு 8-12 தானே டோட்டல் பாப்புலேஷன் ஓட்டர்
0: பாப்புலேஷன்ல. இந்த கூட ஒவ்வொன்றே கொண்டு வந்துட்டார்ல, ஒவ்வொன்று கொஞ்சமாக சேர்த்து
2: 108-110
0: இது போக
2: கிராஸ் பண்ணுவாருன்னு
0: நினைக்கிறேன். ஆமாம், இது போக ஆன்மீக வச்சு பிறகு தமிழ்நாட்டில் இந்த ஊழல், அந்த குற்றச்சாட்டு, இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பெண்கள், அதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சாரம் இருந்துச்சு. இன்னொன்று, நீங்கள் இது மாதிரி நேரில் போய் தான் இப்போ ஓட்டு கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து கிடையாது. டிஜிட்டல் யுகத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவரை சொல்லி, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கேன் சொல்லியிருக்கேன், இருந்தப்போ தான் வந்திருக்கேங்க. அதே மாதிரி அந்த இதான் பிரச்சாரத்துக்குள்ளே போகலை. இன்னொன்று, பணபலத்தையும் முறியடிச்சிருக்காங்க. இந்த திமுக அதிமுக கூட்டத்தையும் வந்து பணபலம் பெரிய அளவில் விளையாடிச்சு. அதே இல்லாமல் இவங்க வந்து அந்த பணபலம் இல்லை, வேட்பாளரே யாருன்னு தொகுதி மக்களுக்கே தெரியல,
2: தெரியாது யாருக்கும், நமக்குமே தெரியாது,
0: நமக்கே தெரியாது, அவருக்கே தெரியுமா. அவரே 105 வேட்பாளர் மற்ற கட்சியில் வந்தவங்க தான் கடைசி நிப்பாட்டினாரு, அவரே இந்த பல தொகுதி போகல.
1: ஒரு முக்கியமான செய்தி சார், பொதுவாக வந்து இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்கு, எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது பொதுவாக நேரடியாக அதிமுகவுக்கு தான் போனோம்,
0: அது இங்கே வந்துட்டு,
1: அது முழுசாக இங்கே வந்துருச்சு,
0: வந்துட்டு.
1: அப்போ இப்போ வந்து அந்த ஏன் வந்து அதிமுகவில் அந்த ஆன்டி இன்குமன்சியை முழுசாக பெற முடியல சார்?
0: இல்லை, அவங்க எப்படின்னா, அவங்க வந்து விஜய் அளவுக்கு அவங்களால களத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணலைன்னு சொல்ல முடியும். அவங்க பிரச்சாரம் ரீச் ஆகலை, பண்ணார் கஷ்டப்பட்டு எடப்பாடி பண்ணார், எல்லாம் ட்ரெடிஷ்னல் பிரச்சாரம். இவங்க வந்து புது மாடலில் இவங்க வர்றாங்க, இப்போ லேட்டஸ்ட்டு மாடலில் இவங்க வர்றாங்க, அது வந்து ரீச் ஆகிட்டு
2: சோஷியல் மீடியா.
0: கடைசி நாள் விஜய் பேசின பேச்சு வந்து எல்லாருக்கும் கடுமையாக ரீச் ஆச்சு, அந்த மாதிரிலாம் பிரச்சாரம் ஆச்சு. அதை தான் அவங்க மெயினாக பார்க்கணும். ஒரு விஜய் ஒரு அவங்களாம் நம்ம நேரில் வேட்பாளர் வரணும்னு நினைக்கிறோம், இவன் நினைச்சா விஜயனுடைய ஏலகிராம் வச்சு ஓட்டு கட்டாங்க, விஜய் கட்சி பொம்மைத்தி கொண்டு போய் ஓட்டு கட்டாங்க, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க.
2: அதுதான் சொல்கிறேன்,
0: அந்த இதுதான் அவர் ரீச் ஆகிட்டார். இன்னும் அவர் நடிகர், ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது, அது ஒரு இது. இன்னொன்று, தமிழக மக்கள் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் கொண்ட இப்போ 56 வருஷம் பாருங்கள், மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை இவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு மத சிறுபான்மை, அதுவும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. இன்னொன்று, திமுக அதிமுக உருவாக்கி வச்ச கலாச்சாரமும் அதுதான், தமிழ்நாட்டில் வந்து மத சிறுபான்மையில் ஒரு ஆளை வந்து யாரும் பின்பாயின் பண்ணி பேச மாட்டாங்க, அது அவர் பெரிய ப்ளஸ்.
2: இல்லை, திராவிட இயக்கங்களுக்கு இது ஒரு புல் ஸ்டாப்னு நினைக்கலாமா?
0: புல் ஸ்டாப்னு அது நினைப்பது, ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு அதை தன்னுடைய ஓட்டு இந்த ஆதரவை தக்க வைக்கிறாங்கிற பொருள், அது ஞாபகம் பார்க்கணும். இப்போ அடுத்த
2: வாக்குறுதிகள் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு.
0: இல்லை, வாக்குறுதி கொடுத்தாவில் அந்த இலவசம்லாம் நம்ம சொல்கிறோம், மக்கள் அதை போட்டாவே கருதலையே, 8000 கூப்பன் வேண்டாம்.
2: அவருமே கொடுத்துருக்காரு, அவருமே கொடுத்து
0: கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அதை யாரும் கருதுன மாதிரி தெரியல. இவர் தருவார், ஏன்னா கொடுத்தவங்கள ஏற்கனவே கொடுத்தவங்கள தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா அவர் 30,000 தரனார், அவர் பல்லு பிரசாத் பையன், இவங்க 10,000 கொடுத்தானே ஓட்டு போட்டாங்க. அதை பின்படி தான் இவங்க ஒன்று 5,000 கொடுத்தாங்க, அது ஓட்டு போடான்னு நினைச்சா அதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, மும்முனை போட்டியில் 3வது முனையில் வர்றவங்க 10% ஒரு நாள் வாங்க மாட்டாங்க, ஆனால் இவர் வந்து
2: கிட்டத்தட்ட
0: 35-45 வாங்கிட்டார். நாம் தமிழர் ஓட்டு, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு மெயினா இவருக்கு போயிட்டு, அதுபோல் சிறுபான்மையர் ஓட்டு முக்கவாசி போயிட்டு, பாதிக்கு மேல போயிட்டு. ஏன்னா திருமாவளவன் ரெண்டு பேரு இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் ஓட்டு கடுமையா போயிட்டு. இளைஞர் இளங்கும் பெண்ணெல்லாம் அவங்க ஈவன் சர்ச்சில் சொன்னா கூட யாரும் கேட்க மாதிரி இல்லை, அவங்களாம் அந்த இதில் போட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இந்த போதை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அது வந்து ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பெண்கள் மத்தியில் குறிப்பாகவே. அதனால் அவர் அது வந்து தான் அவருக்கு ஒரு ஆதரவு பெற்று கொடுத்தோம்.
1: ஸோ இப்போ அது வந்து இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது சார். இப்போ 118 அவர் டச் பண்ணணும், இப்போ 118 டச் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து என்ன சிக்கல் வரும்னா, இப்போ 118 கூட போதாது. என்னன்னு நீங்கள் முழுசாக ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டுகள் நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ 118 தொடரணும், ப்ளஸ் அதுக்கு மேலே குறைஞ்சபட்சம் 130 தேவைப்படும். அப்போ 130 தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு
0: நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் யாராவது வந்தால் போக வாய்ப்பு இருக்குது, அண்ணா திமுக கூட்டணியிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஜேபி தனியாக
2: விஜயகாந்த் கட்சி கூட போக,
0: விஜயகாந்த், அன்புமணி, அவங்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு,
2: இருக்கு.
0: ஆமாம், அவங்க ஏன்னா அவங்க தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியும் அவர் நம்ம தேமுதிகவும் அவர் பாடாளுமன்ற கட்சியும் ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்க மாதிரி,
1: 7 தொகுதிகள்
0: வாங்கியிருக்காங்க, ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. பிரேமலா தான் பையன், ரெண்டு பேருமே முன்னிலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்களும் வாங்கியிருக்கப்போ அவங்களில் கொஞ்சம் பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கூட சொல்லணும், ஆட்சியில் பங்கு கொடுத்தா துணை மூலம் கொடுத்தா போயிடுவாங்களே, அந்த மாதிரி இப்போ அவரே யாருங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு தானே வந்தார். ஈவன் காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க எப்படின்னு தெரியல, பட் அவங்க ஒன்று ரெண்டு பேர் ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் முன்னாலேயும் பிரச்சனை, அமைச்ச பிறகும் பிரச்சனை, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி நினைச்சது அவர் ஏற்கனவே சொன்ன

0: இங்கே தான் போகணுன்னாரு. லோக்கல் காங்கிரஸ்காரங்க வந்து அதை பா சிதம்பரம் அணியெல்லாம் அதை விரும்பலை. இப்போ அவர் சொன்னது தான் சரியாக போச்சு. அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருப்பாங்க காங்கிரஸும். அவங்களும் ஒரு புதிய எழுச்சி வந்திருக்கோம். அவங்களுக்கு காங்கிரஸ் அதை கைவிட்டாங்க, இன்னமும் அநேகமாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தலைவர்லாம் செல்வ பிறந்த கூட பின்னணியில் தான் இருக்காரு.
1: ஆமாம் ஆமாம். இப்போ என்னென்ன இல்லை, இப்போ இதில் என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு கூட்டணிகளில் பெரிய கூட்டணிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ எல்லாருக்கும். அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 125 இடங்களாவது கண்டிப்பாக நீங்கள் தாவேக்காவுக்கு கிடைத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா சார்?
0: ஆமாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம அந்த லீடிங் வந்து சரி, இப்போ எடப்பாடி வந்து 200 ஓட்டில் என்னமோ 250 ஓட்டில் ட்ரெயிலிங்கில் இருக்கான்னு சொல்கிறோம், மாறுது சில இதில். 500 ஓட்டிலே மாறிக்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் தான் கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்கு வித்தியாசம். அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும். 10 ஒரு 1 hour பார்த்தா தெரிஞ்சிடும்.
1: ஆமாம், ஏன்னா பல இடங்களில் நீங்கள் வந்து ஒரு 5000 வாக்குகள் மேலே போன இடங்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கே தவிர, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகளுக்குள்ளே தான் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான இடங்களில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது கடைசியாக
2: ஒரே ஒரு கேள்வி, பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாடு ஏறக்குறைய ஒரு பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் விஜய்க்கு விஜய் அங்கேயும் தானே தெரிஞ்சிருப்பார் வீட்டுக்கு வீடு. ஒன்றுத்தில் கூட லீடிங் கூட இல்லையே சார்.
0: பாண்டிச்சேரி கல்ச்சர் வந்து வேறு, அங்கே வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு தனிப்பட்ட கல்ச்சர் தான் அங்கே பெரும்பாலும் இருக்காது. ஒரு நடிகர் அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இல்லை. அன்னொன்று ஆட்சி காசு வாங்கிட்டு மாறுறதுலாம் அதெல்லாம் நடக்கும், தேர்தலுக்கு போகிற கட்சி தவறெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளை நம்பி போகிறான் அந்த மாதிரி ஏடிமுகே ஆளே இல்லாமல் போயிட்டு இருந்த கட்சி அங்கே இல்லாமலே போயிட்டு இருக்கு. ரெண்டு சீட்டு தான் இருக்கிற நிலமுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
2: சார் இப்போ தமிழ்நாடு ரொம்ப படித்தவங்க அது இதுன்னு சொல்கிறோம்.
0: ஆனால் தமிழ்நாடு தான்
2: இப்படி ஒரு, அதாவது ஒரு ஒரு MGR வந்தாரே ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவருக்கு, ஏற்கனவே ஒரு பாலிடிக்ஸில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே கூட ஒரு கிளாரிட்டி கிடையாது. எதை புரிஞ்சு இதை ஏற்றுக்கிட்டாங்க?
0: மக்கள் வந்து நம்ம நினைக்கிறோம், அதாவது மக்களும் பாதிக்கு பாதி மக்கள் வந்து அவரை ஏற்ற மாதிரி கிடையாது. 30-35% தான் அவருக்கு கிடைச்சிருக்கோம். ஏன்னா மீதி இவங்க ஒரு 30% வாங்கியிருப்பாங்க. அப்படி தான் மூணில் ஒரு பங்கு தான் வாங்கியிருக்காங்க.
2: அவர் பிரிப்பார். நாங்கள் எதிர்க்க எதிர்ப்பு ஓட்டை இப்போ இவர் பிரிச்சுட்டாரு.
0: இவர் வந்து திமுக ஓட்டை அதிகமாக பிரிச்சுட்டாரு. அதான் மெயின் இருப்போம். அது பெரிய
1: இப்போ முக்கியமான செய்தி சொல்கிறீங்க. அதாவது இப்போ பொதுவாக இவர் வந்து ஆன்டி இன்குமன்சி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொன்னால், இப்போ கோர் திமுக வாக்கையுமே இவர் பிரிச்சிருக்கதா தானே?
2: இவங்க பிரிச்சிருக்காங்க விஜய் ஓட்டை ஆயிடுச்சு.
1: இல்லை இல்லை, இப்போ அதுதான் இப்போ இப்போ வந்து இவங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திமுகவுடைய வாக்கையும் பிரிச்சிருக்காரு, அதிமுக வாக்கையும் பிரிச்சிருக்காருன்னு தான் நான்
0: எடுத்துக்கிறேன். திமுக தான் அதிகம் பிரிச்சிருக்காரு.
1: ஆமாம் ஆமாம், அதிகமாக ஆமாம்
0: அதிகமாக. திமுகவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்
2: ஓட் பேங்கிங் எடுத்திருக்காரு.
0: ஆமாம், அதாவது திமுக ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் ஓபிசி
2: சென்னை
0: SC ST முஸ்லீம்ஸ் இதை வந்து கண்டிப்பாக அவர் பட்டியல் மக்கள் வாட்டை கண்டிப்பாக ஏன்னா திருமாவளவனுடைய தான். அதனால தான் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து குழப்பமான கருத்துக்களை தொடர்ந்து திருமாவளம் சொல்லிகிட்டே வந்த காரணம் அவர் இங்கே போக வேண்டியவர் தான். அது வரைக்கும் அங்கேயே தான் கூட்டிகிட்டு போனோம்னு வந்தார். முடியல, எப்படியோ பிடிச்சி நிப்பாட்டாங்க, காங்கிரஸையும் நிப்பாட்டி நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த ஓட் பேங்கை கொண்டு போயிட்டாங்க அங்கே. ஏன்னா கிராமங்களில் அங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மீனவர் பகுதியில் தான் போட்டுக்கெல்லாம் கலர் அடிச்சிட்டான். அப்போவுமே விசில் தேவகெல்லாம் அடித்து ஓட்டிட்டான். அந்த கடற்கரை நம்ம கடற்கரை மாவட்டங்களுக்குல அந்த கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வரைக்கும் அந்த ஃபுல்லாக
2: அவங்க ஒரு அந்த பஞ்சாயத்துலேயே முடிவெடுத்தது தான் சொன்னாங்க.
0: ஆமாம், முடிவெடுத்துகிறாங்க. அப்படி தான் அவங்களாம் அவங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னால் கன்வெர்ட் ஆனவங்க. இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு முன்னாலே பண்ணுவாங்க. அவங்க மத்தியில் வந்து பெருவாரியான ஆதரவு விஜய்க்கு இருக்கு.
1: இல்லை இப்போ இதில் பெரிய ஒரு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு 4-corner கான்டெஸ்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நாம் சந்திக்கிறோமோ சார்?
0: 4-corner சொல்கிறோம்.
2: தொங்கு சட்டமன்றம் மட்டும் இல்லை, எப்பவுமே மூணாவதை வந்து ரிஜெக்ட் பண்ண தமிழ்நாடு மூணாவதை தூக்கி மேலே வச்சிருக்கு. மற்ற ரெண்டு பேரை பக்கத்து பக்கத்தில்
0: இருக்கு. அதான் அதுக்கு வந்து பாதிக்கு போய் எனக்கு பக்கம் விஜயனுடைய தனிப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார் சினிமா நடிகர் ஒரு அதனுடைய பெரிய செல்வாக்கு பெரிய முக்கியம், அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால தான் அவர் வந்திருக்காரு
2: நினைக்கிறேன். இவருக்கு இதை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்காது.
0: தக்கன்னா இப்போ எப்படி ஆட்சி நடத்துகிறா போகுது? ஏன்னா அடுத்து எடுத்த உடனே மாநகராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரும், அடுத்து பார்லிமெண்ட் வரும். அதில் அவர் என்ன பிளான் பண்ண போகிறாருன்னு தெரியணும்.
2: அங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து
0: கொடுக்கணும் அப்படி இருக்கலாம்.
1: இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா சார், இப்போ நம்ம வந்து தாவேக்கா மற்றவங்களாம் பார்க்குறோம், நாத்தாக்கா ஒரு இடத்துல கூட அவங்க வந்து முன்னிலை வகிக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த இளைஞர் வாக்குகள் அல்லது அவர் வந்து எதிர்பார்த்த அல்லது வந்து இத்தனை நாளாகவும் கட்டுக்காத்த அந்த இளைஞர்கள் வந்து முற்றிலும் வந்து இன்றைக்கி மாறியிருக்காங்கன்னு

0: எடுத்துக்கலாமா சார்?
1: இல்லை, அவர் 10-15 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு குரூப்பை வளர்த்துக்கிட்டே வந்தார். சித்தாந்த அடிப்படையிலையும் அவங்களை வளர்த்துட்டு வந்தார். வெறுமனே ஒரு இப்போ இவர மாதிரி சினிமா கவர்ச்சி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கொள்கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். ஆனாலும் அந்த இளைஞர்கள்லாம் 20 வயசில் அந்த கட்சிக்கு வந்தவன், 30 வயசு 32 அவனோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த கட்சியில் என்ன பலன் கிடைக்கிது? எப்பவும் தனித்தனியே தோத்தே போனால் என்ன ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியல. அப்போ அவருக்கு இடையில ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அவர் பண்ணியிருக்க ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். அதனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். இன்னொன்று, அவர் கட்சியில் அதிகம் இருந்தவங்க வந்து இதே மாதிரி தான், இந்த திமுகவுடைய ஓட் பேங்க் மாதிரி அவரும் இஸ்லாமியர்கள் தலித் மக்களும் அதிகம் இருந்தாங்க.
2: இல்லை சார், இப்போ நீங்கள் பெரிய பத்திரிகை அனுபவம் உள்ளவர், நான் கேட்குறேன், அடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி போவோம்?
1: இல்லை, விஜயை வச்சு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் போக முடியும். ஏன்னா இப்போ வந்து தேசிய கட்சிகளுடைய தாக்கம் வந்து இப்போ பாஜக வந்து ரொம்பவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அண்ணாமலை வச்சு பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை இடையில மாற்றினது பெரிய ஒரு அவங்களுக்கு சர்க்கிள் ஆகிப்போச்சு. அது ஒரு பெரிய அவங்க பண்ண தப்பு. அதனுடைய அதை வந்து அந்த இதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர் ஒரு குரூப் வந்து அவங்கெல்லாம் நாங்கள் இங்கே தான் போடுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், விசிலுக்கு போடணும் தான் சொல்லிட்டு.
2: கடைசியில் அண்ணாமலையே ஒரு பெரிய இதுன்னு தான் சொல்லியிருந்தோம்.
0: இப்போ நம்ம வந்து நம்முடைய அரங்கத்தில் திரு வினோபா பூபதி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய கூட்டணியினுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்துக்கோ.
2: எத்தனை தொகுதியில் சார் முன்னணியில் இருக்கிறீங்க?
3: இன்னும் ஃபோர்த் ரவுண்ட், மேக்ஸிமம் ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. ஸ்டில் அனதர் 10 ரவுண்ட்ஸ் இருக்குது நிறைய இடத்துல. ஆவரேஜாக வி ஆர் வெரி பாசிட்டிவ். எங்களோட கவுண்ட் வந்து 10+ வரும் அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது இந்த ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இவங்க எல்லோரும் பேசியிருப்பீங்க ஏற்கனவே, இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றாங்க. டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி நல்லா ப்ளே ஆகிருக்குது, அது நல்லா விசிபிளாக தெரியுது. பீப்புள் வந்து திமுக ஆளுகிற திமுக அரசு மேலே ஒரு தங்களுடைய ஆதங்கத்தை, தங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்கன்றது தான் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ். இது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நிறைய அமைச்சர்கள் குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து
2: இல்லை, முதலமைச்சர் துணை முதல்வர் உட்பட எல்லாமே ட்ரையலிங் தான்.
3: ஆமாம், அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். அதாவது ரூலிங் பார்ட்டி பீப்புளோடைய மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கே தெரியும், அர்பன் ஏரியாஸில் வந்து ரொம்ப காலமாகவே நகர்ப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அது ஓட்டு வந்து இப்போ புதிய கட்சியான தாவேக்கர் வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் பார்க்க முடியுது. இன்னும் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00 மேலே தான் ஒரு கிளியர் இண்டிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியுன்றது என்னுடைய
2: இது ஒரு இண்டிகேஷனாக நீங்கள் ஏற்றுக்கலாம்.
3: இண்டிகேஷன் பட் ஸ்டில் அனதர் 10 ரவுண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய கான்ஸ்டிடுவன்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வந்தேன், ஹோப்ஃபுல்லி 3000 to 4000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் சிலர் இருக்காங்க, சிலது 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. அதாவது தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற தொகுதிகளில் பல தொகுதிகள், அதிமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கிற தொகுதிகள். நான் என்ன நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம்
0: அடுத்த
3: ரவுண்ட்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகி வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது.
0: ஸோ அந்த ஒரு 1000 or 2000 வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேஞ்ச் வரும் நம்புறீங்க?
3: நம்புறேன், கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா இன்னும் அதாவது 10 ரவுண்ட்ஸ் இருக்குது. 10 ரவுண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரவுண்ட்ஸு. ஏன்னா இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு ஒரு பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரேஷனலைஸ் த பூத் டூ ஆல்மோஸ்ட் 900 to 800 ரூட்ஸ். இப்போ
2: காலையிலேருந்தே சார் இந்த லீடிங் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே ஈக்குவலாக வந்தது, தாவேக்கா கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்த பிறகு கன்சிஸ்டண்ட்டாக அது அப்பர் ஹேண்ட் எடுத்துனே இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இது அதிகமாக அது குறையுது. இப்போ தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது, அவங்க போய் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கான அவங்களுக்கு அந்த மேண்டேட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலையோ?
3: இன்னும் இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு இப்போ நீங்கள் ரொம்ப சீனியர்ஸ், யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பிஃபோர், பார்த்துருப்பீங்களே கண்டிப்பாக. நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:00 11:30 ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 140 சீட்ஸு, இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்கள வந்து இன்னும் 140, 150, 116 பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே மார்ஜின்லேருந்து ஒரு 40-50 சீட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கூட்டணியோடு சேர்த்து. ஆனால் இப்போ அந்த நிலைமை
2: இல்லை.
3: ஸோ அப்போ என்னென்னா, ஸோ வெரி நம்ம அகடமிக்காக பேசுகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, பொலிட்டிக்கல் இல்லைனா அகடமிக்காக பேசினா கூட 180 ரிக்குவயர்ட் நம்பர் நமக்கு வந்து வேணும். இன்னும் வந்து ஆஃப்டர் ஈவன் 4 ரவுண்ட்ஸில் கூட ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்தளவுக்கு

0: க்ராஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம அந்த கன்க்ளூஷனை வித்இன் 1 or 2 hours ஆகும் அப்படின்றது தான் என்னோட, அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு 1 or 2 hours நம்ம வி கேன் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 இது ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்றது நான் அகடமிக்காக சொல்கிறேன். பட் பொலிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கிவன் அ மெசேஜ், ஒரு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளியர் மேண்டேட் ஃபார் அ பர்டிகுலர் அலையன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு பீப்புள். ஒரே ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்க வந்து அந்த அந்த அந்த அலையன்ஸுக்கே வந்து கம்மியாக கொடுத்தது வந்து ரொம்ப ரேரு. அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு 2006 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ரிக்வயர்ட் மெஜாரிட்டி வந்தது அப்படி இருந்தது. அது ஒரு அக்கேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 140-150 ஒரு பார்ட்டி எடுத்திருந்தாங்கன்னா நம்ம வி கேன் கம் டு கன்க்ளூஷன். இப்போ அப்படி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலான்னா ஏர்லின்னு சொல்கிறது ரொம்ப ஏர்லி இல்லை, வி ஹவ் டு வெயிட் ஃபார் அனதர் 1 or 1.5-2 hours அனதர் ஃபார் 4-5 rounds நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக தட் வில் பி அ
1: இதே 110 அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாவும் லீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து
0: இன்னொரு 4-5 rounds அதுக்கப்புறம் அந்த லீடோட மார்ஜின்
1: என்ன,
0: இப்போ லீடோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே இருந்ததுன்னா தென் இட்ஸ் அ டிஃபிகல்ட் கேஸ். லீடோட மார்ஜின் வந்து 1,000 to 2,000, 3,000 இருந்ததுன்னா தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ், வி ஹவ் டு அனலைஸ். ஓகே, அது அந்த அந்த என்ன நவு
2: இது ஃபோர் கார்னர் கண்டெஸ்ட்னால உங்களுக்கு லீடிங் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? நான் ஈவன் 300 ஓட் கேண்டிடேட் டிசைட் இல்லையா?
0: இல்லை நம்ம ஃபோர் கார்னர் ஃபைட் அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸு, தாவேக்கா, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க. பட் என்னென்னா இந்த ஃபோர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய டென்ட்டை மேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் இது ஃபோர் கார்னர் ஃபைட்டு.
2: அவங்க பெருசாக லூஸ் பண்ணி
0: 28% 29% வில் மேக் அ பிக் மார்ஜின். இப்போ அது என்னன்னா அவரு தாமதன் கமிஷன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு இந்த ஃபோர் கார்னர் ஃபைட் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. அது இல்லாமல் நாம் தமிழில் வேறு ஏதாவது முக்கியமான தலைவர் இருக்கிற இடத்துல 1 or 2 கான்ஸ்டுவன்சியில் பார்க்கலாம். மீதி கான்ஸ்டுவன்சியில் ஃபோர் கார்னர் ஃபைட்ஸ் இல்லை, 3 கார்னராக இருக்கிறதுனால குறிப்பாக அர்பன் கான்ஸ்டுவன்சிஸில் என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன சொல்ல முடியும்னா அர்பன் கான்ஸ்டுவன்சியில் ட்ரைஃபர்கேட் ஆயிருக்கு, கிளியராக தெரியுது, விசிபிளாக தெரியுது ட்ரைகர் ஃபேட். அது வந்து இந்த பேலன்ஸ் இஸ் டில்ட்டிங் டுவர்ட்ஸ் தாவேக்கா. இப்போ நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் வந்து வேர் வெரி ஸ்ட்ராங் இன் நார்தன் தமிழ்நாடு. ஒரு விஷயத்தில் என்ன புரியுதுன்னா அதிமுக அலையன்ஸ் நார்தன் தமிழ்நாட்டில் சேஃபாக இருக்காங்க இப்போ இருக்கிற நம்பர்ஸ்.
2: ஸோ உங்களுடைய வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது
0: அதிமுக ப்ளஸ் பாமக, இந்த அலையன்ஸோட அந்த இன்டாக்ட், இந்த அலையன்ஸோட கெமிஸ்ட்ரி, இந்த அலையன்ஸோட இது வந்து விசிபிளாக ரிசல்ட்டில் எப்போ தெரியுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தமிழ்நாடு சென்னையை தாண்டி நார்த் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய சீட்ஸ் இப்போ அதிமுக வாங்கியிருக்கிற 72 அலையன்ஸோடு சேர்த்து வாங்கியிருந்த 72 சீட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியராக புரியுது என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபரை அழகாக அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
2: அவங்க ஓட் பேங்கையும்
0: நமக்கு ஆமாம் தக்க வைக்க முடியுது, தக்க முடிக்க முடியுது. ஸோ அது வந்து நமக்கு இப்போ விசிபிளாக தெரியுது. இன்னும் ஒரு
2: ஃபைவ் இந்த ட்ரெண்டு உங்களை அஃபெக்ட் பண்ணலை விஜயினுடைய இம்பாக்ட்,
0: அது வந்து மற்ற பார்ட்டிஸை அஃபெக்ட் பண்ண மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்றது ஒரு இன்ஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று நம்ம இன்னும் அது ஓவராலாக ஓட் பர்சன்டேஜ்லாம் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ டிப்பாக இருக்குது, இல்லை எவ்வளோ ஏறிருக்குன்னு வச்சு தான் நம்ம ஒரு அந்த அனாலிசிஸ்க்கு வர முடியும். கம்பேரட் நிறைய அனாலிசிஸ் தேவைப்படுது. ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ப்ரெஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இன்னும் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸுன்றது ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் ஆவரேஜாக 1000 ஓட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஒரு மிஷினுக்கு 14 machines இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 14,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த 5 rounds நம்ம வெயிட் பண்ண ரொம்ப அதிக நேரம் இல்லை, இன்னொரு 1 hour நமக்கு 1.5 hours நமக்கு ஒரு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு.
2: கிளியர் பிக்சராக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்?
0: ஸோ தட் இஸ்
2: எம்கே அலைன்ஸ் வந்து கொஞ்சம் வி ஹோட்டராக
0: என்ன நாங்கள் நான் பர்சனலாக என்ன ஹோப் பண்ணுறேன் அப்படின்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் கேன் இன்ச் டுவர்ட்ஸ் த மேஜிக் நம்பர் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு.
2: டுவர்ட்ஸ் தி மேஜிக் நம்பர்
1: உங்கள் பார்வையில் என்ன சார் இது வந்து இந்த 5 rounds
3: இப்போ இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போகுது. இப்போவுமே அவர் அதிமுக தலைவர் பொன்னையன் கூட வி ஆர் ரெடி டு அலைன் வித் டிவிக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ
1: சரி
2: அலைன்ஸ் வேர்லாம் போயிட்டாங்களா?
3: கூப்பிட்டு நாங்கள் இப்போ அவர் தான் விஜய் தான் முடிவு பண்ணணும் சொல்லியிருக்காரு.
1: சரி
3: அப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு இன்னும்
2: தகவல் ஏற்கனவே வந்து அவர் முதல்வர், நாங்கள் டெப்டி சிஎம்,
3: அவர் முதலமைச்சரே 4000 ஓட்டில் பின்னால் இருக்கார். அதனால இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்காரு.
2: ஆக்சுவலி திமுகவுனுடைய ஹிஸ்ட்ரி இல்லை சார், சிஎம் தோத்ததா இருக்கா? ஏடிஎம்கேல இருக்கு,
3: அண்ணா
2: ஏடிஎம்கேல
3: அண்ணா தோத்துருக்காங்க
2: சிஎம்மா இருந்த பிறகா?

0: கலைஞர் வந்து தோக்கலாம், அது
1: கலைஞர் தோக்கல
0: அப்படி ஏதாவது தோணுன்னா அந்த டைம்ல அவரு தேர்தலில் போட்டியிடாம இருந்திருக்காரு, மேல் சபையில போயிருந்திருக்காரு, அவரு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு, அவரு தோற்றல. இன்
2: 2011 கொளத்தூர் கான்ஸ்டுவன்சியில் தெர் வாஸ் அ ரொம்ப கேஸ்லாம் போனாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கூட அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு தான் ரீசெண்டாக அந்த கேஸ் ஒரு இது வந்துச்சு. இட் வாஸ் வெரி க்ளோஸ் ஃபைட்டு, க்ளோஸ் கண்டெஸ்டாக இருந்தது 2011. ஸோ இஃப் சீஃப் மினிஸ்டர் இஸ் ட்ரெய்லிங் பை திஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட், தென் இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் த தமிழ்நாடு பீப்புள். ஏன்னா ஹீ வாஸ் ஹெட்டிங் த கவர்மெண்ட்,
3: தி என்டையர் மினிஸ்ட்ரி
4: மினிஸ்ட்ரி எல்லாருமே ட்ரைலிங்ல
0: இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் சிஎம் வந்து அந்த தொகுதி போவார்.
3: அது ஒரு ஸ்டார் சார், ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. உதயநிதியும் அதான் பண்ணாரு, ஆனாலுமே இவங்களையே தோக்கிய அளவுக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சோ?
0: மோரி மாத்தி அங்கெல்லாம் போயிருந்தாங்க, சலுகை எல்லாம் கிடைக்கல,
3: அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சோ அந்த தொகுதியை வந்து?
0: அவருக்கு
2: அவங்களுடைய 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார்.
4: ஆமாம்,
2: இதில் 63 வாக்குறுதிகளை தான் அவங்க முழுமையாக நிறைவேற்றினாங்க, மீதி 63 வாக்குறுதிகளை அவங்க வந்து அறகுறையாக நிறைவேற்றினாங்க. நீங்கள் ஒரு 100 மார்க்ஸ்க்கு அதை பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 13 மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப ஒரு கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ்னா அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டோவை வச்சு நீங்கள் வந்து பீப்புளோட மேண்டேட்டை கிளைம் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 2016 to 2021 கோவிட் ஏராக்கு அப்புறம் பெரிய ஹோப்ஃபுல்லாக இந்த சிஎம்க்கும் இப்போ இருக்கிற மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும்.
3: பட் கம்பேர் டு அதர் இந்தியன் ஸ்டேட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் இல்லையா?
2: ஐ ஆம் நாட் டினைங், சர்டன் இண்டிகேட்டர்ஸ்
3: அதெல்லாம் தானே வந்துட்டு
2: இருக்கு. சர்டன் இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு இஸ் டாப்பிங் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ், ஐ எம் நாட் டினைங் இட். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தும் புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மோர் வென் யூ ப்ராமிஸ் மோர் டு த பீப்புள். நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க? உங்கள் ப்ராமிஸ் தான் நீங்கள் வந்து அவங்க யூபி இப்படி இருக்குது அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு போட
3: மாட்டாங்க. கம்பாரிசன் சொல்கிறேன்,
2: தட் இஸ் வாட் நீங்கள் கம்பாரிசன். அவங்க ப்ரீவியஸ் எலெக்ஷனை
0: பார்ப்பாங்க,
2: லாண்ட் ஆர்டரில் என்சிஆர்பிக்கே வந்து இவங்க டேட்டாஸை 2 வருஷமாக கொடுக்காம இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த அளவுக்கு ஸ்பைக் இன் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், அத்துமீறல்கள், குற்றச்செயல்கள் எவ்வளோ ஏறி இருக்கு, உயர்ந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு டேட்டாவை இவங்க வந்து என்சிஆர்பிக்கு கொடுக்கல. லாண்ட் ஆர்டர், ப்ரைமரி லாண்ட் ஆர்டர், ஒரு ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட்டை போனால் இட்ஸ் ப்ரீ கண்டிஷன் இஸ் பீஸ்.
3: இல்லை நான் பர்சனலாக உங்ககிட்ட கேட்குறேன், லேர்னட் பர்சன், இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த க்ரைம் இருக்கு இல்லையா, இது இண்டிவிஜுவலினுடைய ஒரு வக்கரமும் சேர்ந்து தானே
2: சார்.
3: இது கவர்மெண்ட் அலோன், கவர்மெண்ட் கேன் இதுவாது இல்லையா? எல்லாமே எல்லாமே
2: வாட் இஸ் த லா, லாஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு, ஹவு ஃபார் த லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ்டு, வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் யூ ஹேவ். இப்போ நீங்கள் போஸ்கோ ஆக்ட் இருக்குது, போஸ்கோ
3: இல்லை, அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் சொல்கிறது.
2: ஆமாம், நீங்கள் கன்விக்ஷன் ரேட் ஃபார் போஸ்ட் கமிட் அஃபென்சஸ் பாருங்கள்,
3: எல்லாத்துலேயும் கம்மி தான்.
2: ஆ, அப்போ நீங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய ப்ராசிக்யூஷனு, உங்களோட விமன் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க நீங்கள்?
3: இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் இது கம்மி, எல்லா நாட்டிலையும் கம்மி.
2: இந்த பெயிண்டிங் எல்லா ஸ்டேட்லேயும், இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும்
3: இல்லைங்க, எல்லாத்துக்கும் கம்மி. என்னென்னா கன்விக்ஷன் ரேட் இருக்குது இல்லையா, அது மாறிடுது, எல்லாத்துலேயும் மாறிடுது. இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பீரியடில் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கினா நீர்த்து போய் வச்சிடறாங்க.
2: 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தன் வீட்டிலேயோ தன்னுடைய கிராமத்திலேயோ வாஷ்ரூம் வசதி இல்லாமல் வெளியில் போகும்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டால் என்பது நம்ம எல்லாருக்கும் தலைகுணிவே இல்லை.
3: ஆமாம்,
2: முக்கியமாக யாருக்கு தலைகுணிவது? ஆளுகிற அரசாங்கம். சமூக நீதி என பேசிக்கொண்டு கடந்த 60 ஆண்டுகளாக பெண் விடுதலை என பேசிக்கொண்டு உங்களால் வந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்க முடியல, போதை வஸ்துக்களை உங்களால் குறைக்க முடியல, எதையுமே நிர்வாகத்தில் எதையுமே நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து தனி மனிதர்கள் மேலே வந்து பொறுப்பை தூக்கி போடுறதுன்றது அது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்காதுன்னு தான் என்னுடைய அனுபவம்.
3: நான் கவர்மெண்ட் சைடில் இருந்து
2: எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டேக், எவ்ரிபடி ஹேஸ் அ,
3: அதுதான்
2: அதிகமாக யாருக்கு ஸ்டேக் இருக்குது? நீங்கள் நல்லது நடந்தால் கவர்மெண்ட் கிளைம் எடுத்துக்கிறீங்களா, ஸ்டேக் எடுத்துக்க கிளைம் எடுத்துக்கு, நாங்கள் தான் எங்களால் தான் எங்களால் தான்றீங்களா? அப்போ தப்பு நடக்கும்போது யார் எடுத்துக்கணும்? அப்போ எல்லாருமே அதில் பொறுப்பு இருக்குது, பேரண்ட்ஸு, தனி மனிதர்கள் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, நம்ம தவறு நடந்தால் உடனடியாக நமக்கு வழக்கு பதியப்படும், அந்த வழக்கு உடனடியாக 3 மாத காலங்களுக்குள்ளே அந்த வழக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும், தண்டனையை வந்து நம்ம வந்து அப்பீலுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் பல பெண்களுக்கு குழந்தைகளுக்கான பாலியல் வன்குடும்ப பிரச்சனைகளை வந்து ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுது, அப்போ ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணியிருக்கீங்க?
3: அதுதான் கேட்குறேன், அது எல்லா கவர்மெண்ட்லேயும்.
0: இல்லை, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய குற்ற ஆவணத்தை வச்சு
2: என்சிஆர்பி
0: அந்த பெர்சன்டேஜோடு தமிழ்நாட்டில் குறவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒப்பிட்டு சொல்கிறத விட நம்ம என்ன, நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லையா, எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்

0: ஏற்கனவே டெவலப் ஆகாத ஸ்டேட்டு, அங்கே அதிகமாக நடக்க தான் செய்யும். நம்ம வந்து டெவலப்டு
1: மோஸ்ட் ஆஸ்பெக்ட் சொல்லுங்கள் சார். இப்போ இது வந்து இப்போ புதுசான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் மீது இப்போ எது விதமான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த கூடுதலான ஒரு வாக்குகள் அவருக்கு விழுதா? ஏன்னா இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் ஏற்கனவே எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கங்கிறதுனாலையும் அதனால் ஒரு அதிருப்தியும், அதே சமயத்தில் நீங்கள் புதுசாக வரக்கூடிய ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து கூடுதலான இடங்களும் கிடைப்பதுக்கு அந்த ஒரு புது நம்பிக்கை தான் முக்கியமான.
0: எப்போவுமே புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஆதரவு. இப்போ நம்ம முன்னாலே உதாரணம் இருக்குது, நாம் தமிழர் அண்ணாமலை புதுசாக வந்தாங்க, அவங்கள மேலே எந்த இதுவும் லவ்வும் புதுசாக ஒரு தலைவர் வந்து நம்மளை எல்லாம் கொண்டு போவார்னு மக்கள் நினைக்கிறாங்க, மாற்றத்து விரும்புகிற மக்கள். அதுக்கு அந்த சரியான வாய்ப்பை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு, அவங்களால கொடுக்க முடியல. அவங்க அங்கங்கே இடையிடையே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த விதைச்ச விதையை வந்து இவர் தன்னுடைய செல்வாக்கையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டார்.
2: சரி, இப்போது இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? இது இது ஒரு சேஞ்சுன்னு எடுத்துக்க முடியுமா?
0: ஆமாம், அது வந்து விஜய் கொண்டு மக்கள் மாற்றத்தை வந்து எப்போ நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும்.
2: ஏன்னா ஒரே இல்லை, நம்ம பீப்புள் மேண்டேட் தான் அல்டிமேட். அது அது இருக்க சொல்லி
0: வந்து நம்ம எதிர்பார்த்து, ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி உள்ள மாற்றங்கள் உண்மையிலேயே வருமாங்கிறது அவர் எப்படி ஆட்சியில் அமைச்சு எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அவரால் பண்ண முடியல, கட்சியை கலைச்சி போயிடலாம்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதை உள்கட்டமை பண்ணி அவரை நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி இவருக்கு, ஆனால் இவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, சில இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஏடிவி செங்கோட்டை வந்து அவரெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி நடத்த யார், அரசியலில் தேர்தல் நடத்துகிறதே தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நடத்துகிறாங்க தேர்தலில். அதில் ஜான் ஆரோக்கியம் சாமி தான், அவர் அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சு அதே மாடலை செஞ்சு கொண்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க.
1: இல்லைப்பட்டு எனக்கு என்னென்னா சார், இப்போ இதில் நம்ம வந்து என்ன பின்னாடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்றது அடுத்த கட்டம். ஆனால் அடிப்படையில் மக்கள் நம்பிக்கையே அவர்கிட்ட அவ்வளோ அதிகமாக இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட், அவர் ஆக்சுவலாக எந்த விதமான ஒரு ஒயிட் போர்டு அவருக்கு, அந்த ஒயிட் போர்டை வந்து நம்பி இவ்வளோ பேரை வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது
2: கையில் சாக் பீஸ் இருக்குல்ல.
0: அதாவது 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஜென்சி தலைமுறை, இவங்கெல்லாம் வந்து இவர் மேலே தான் நம்புற நம்பிக்கை வைக்கிறாங்க, வச்சிருக்க வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீனியர்லாம் அவங்களாம் அந்த
2: ரெண்டு ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் மேலே அது எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சு.
0: அடுத்து போயில 60 வருஷம் பார்த்துட்டோம்ல.
2: இல்லை அந்த கட்சிகள் மட்டும் இல்லை, இப்போ இந்த பாமக இருக்குது. ஆனால் உங்களுடைய இன்ட்ரோடு எதுவும் பெருசாக பாதிக்கலன்னு நினைக்கிறேன்.
3: நல்ல ஆக்சுவலி இட் ஆட்ஸ் வேல்யூ டு ஏடிஎம்கே அலையன்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நார்த் தமிழ்நாட்டில்
0: திமுக
3: ஒரு தொகுதி தான், ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க,
1: ஒரு
3: தொகுதி லீட்ல இருக்காங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்போ முன்னிலை நிலவரங்க மட்டும் திருப்பி சொல்லிடுறாங்க. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர் பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 62 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் 5286 தொகுதிகள் முன்னிலை வகிக்கிறார். குளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அதே தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளும் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய பட்டியல்கள் வருகின்றன. மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து என்னென்னா, நீங்கள் விஜய் வந்து
2: விஜயினுடைய வருகை அதிமுக அலையன்ஸை பெருசாக பாதிக்கலை.

0: ஏறக்குறைய அந்த 74 பழைய எலெக்ஷன்ல அப்படியே ரீடெயின் பண்றாங்க,
1: வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இப்ப இந்த தடவை வந்து அவங்க பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க அந்த படமாட சொல்லணும். இப்ப கூட இப்ப நம்ம காங்கிரஸ் 5 இடம் வந்துட்டு சொல்றீங்க, அவர் தனி மெஜாரிட்டி வரலன்னா சப்போஸ் காங்கிரஸ் போகலாம்,
0: பாமக போகலாம்,
1: துணை முதல்வர் கொடுத்தாருன்னா அவங்க, ஏன்னா ஆட்சியில் பங்கு எல்லாருமே வற்புறுத்துறாங்க,
0: அவரும் ஆட்சியில் பங்கு ஒத்துன்னு இருக்காரு.
1: ஆமா, அதனால வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா அவங்க பிஜேபி அணியில இருக்காங்க.
0: ஸோ போஸ்ட் எலெக்ஷன் வந்து வேற மாதிரி
2: ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 15 இடங்களில் வந்து தாவேக முன்னிலை வைக்கிறதா செய்திகள் வருது. இப்போ இது வந்து அப்படின்னா சென்னைங்கிற ஒரு கோட்டையை வந்து
1: மட்டும் இல்லை, சென்னை சுற்றியுள்ள காஞ்சி,
0: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே தாவேகா
2: தான். ஸோ அப்போ இயல்பா அந்த பழைய சொன்னப்பட்ட திமுக கோட்டைங்கிறது
1: தகர்ந்து போச்சு,
2: தகர்ந்து போச்சு. அப்போ அது
0: தமிழ்நாடு முழுக்கவே தான் தகர்ந்து போயிருக்கு. திருச்சியில
1: கோட்டையை சுனாமி போல போய் தகர்ப்போம் சொல்லியிருந்தாரு.
2: ஆமா,
3: சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் திருநெல்வேலியில ஏர்லி ட்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப காலையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இட் வாஸ் வெரி விசிபிள், நமக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்றது. பட் ரூரல் ஏரியாஸ்ல இப்போ நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், சில இடத்துல அர்பன்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு
2: உங்களுக்கு
3: ஒரு கான்ஸ்டுவன்சில வந்து சில கான்ஸ்டுவன்சி வந்து அர்பன் கேரக்டரா இருக்கும் வித் ரூரல் ஏரியாஸ், சிலது ரூரல் கேரக்டர் வித் அர்பன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொன்னாங்க, இன்னொரு 4-5 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் கரெக்டாகவும் நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பயஸ்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஐம் நாட் ஈவன் டினையிங் இந்த ட்ரெண்டு தான் என்னென்னா, ஒரு 5 ரவுண்ட்ஸ் 6 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா பேசும்போது இன்னும் கொஞ்சம் கான்க்ரீட்டாக நம்மளால் வந்து ஓகே இப்படி தான் காமிக்கிதா இருக்கு ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும்.
2: இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் புரியுதுங்க, ஏன்னா நீங்கள் வந்து தாவேக்கா 110 போச்சு, திருப்பி 108, 109 மேலே இங்கேயும் போயிட்டுருக்கு. அதிமுக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் 72, 70 அப்படிப்படியாக ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வருது. திமுக கூடவே இல்லை, அப்படியே 52 நிற்குது, ரொம்ப வருஷம் ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக. அப்போ என்னென்னா அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல.
3: ஏன்னா இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ் ஆன மினிஸ்டர்ஸே நீங்கள் கேம்பெயின் அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தொகுதியை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியல. அவங்க தொகுதியை தாண்டி பல பல தொகுதியில் வந்து மினிஸ்டர்ஸ் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க யூஸ்வலாக, ஆனால் பக்கத்து தொகுதி இல்லை அவங்க மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி அவங்க தேவர் லாக்ட் இன் தேர் ஓன் கான்ஸ்டுவன்சிஸ். ஸோ அது வந்து விசிபிளாக தெரிஞ்சுது, கேம்பெயின் அப்பயே நிறைய தெரிஞ்சுது. இவங்க என்னென்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ரூல் பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது அது வந்து
0: நியூஸ்
2: ஒரே ஒரு செய்தி சுருக்கத்தை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
4: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் தெரிய வந்துள்ளன. அதில் 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 63 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 4,011 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார்.

திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கி

திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பவானி, அந்தியூர், பவானிசாகர், சூலூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுமோ என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் என்ன விதமான முடிவுகளை இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் எடுப்பார்கள் என்பதில் தான் இனி வந்து நம்முடைய கவனம் வந்து மாறப்போகிறது. குறிப்பாக திரு பத்திரிகையாளர்கள்
1: சார், இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் யார் யாரெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது.
2: அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் இதே நிலைமையில் போச்சுன்னா ஒருவேளை தனியாக ஆட்சி அமைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. தொங்கு சட்டத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்.
1: இல்லை இந்த நிலையிலே பேசுங்களேன், ஒருவேளை இது கண்டினியூ ஆச்சுன்னா
2: திமுகவில் உள்ள காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க வந்து மனதளவில் பிரிஞ்சு தான் இருக்காங்க.
1: மனதளவில் தாவைக்க கூட இருக்கிறாங்க.
2: ஆமாம், அங்கே போயிட்டாங்க. ராகுல் காந்தி அதை ஏற்கனவே ஒரு முடிவு முயற்சி பண்ணார், முடியல. இனிமேல் கட்டாயம் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒன்று சீட்டர்மா வரும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களும்
1: இல்லை, இப்போது பாமக வந்து ஒரு 6 தொகுதி அப்படி முன்னிலைன்னு காட்டுறாங்க சார். பாமக ஏற்கனவே வந்து ஆட்சியில் பங்கு தருவங்கக்கிட்ட நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க.
2: ஆமாம்,
1: அப்போது ஆட்சியில் பங்கு எடுக்கிறதுக்கும் சௌமியா அன்புமணியும் லீடிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர்
2: கேரளாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஆட்சியில் பங்கு தரக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமையிருக்கு. ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்குது.
0: மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிங்க, நம்ம 2006 அனுபவம் ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து என்னென்னா திமுக ஆட்சி, பட் பிற கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு.
2: பாமக மெயினாக பாமக ஆதரவு தான்,
0: வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து
1: காங்கிரஸ்.
0: ஆமாம், கொடுத்து. பட் ஆனால் அன்னைக்கு அது சிறுபான்மையினராக ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஜெயலலிதா சார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல், இன்னும் சரியாக சொல்லணுன்னா எலெக்ஷனுக்கு முன்னோட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்றைக்கி வைக்கப்பட்டது, பேசப்பட்டது. நீங்கள் விவரம் கூட நீங்கள் வந்து திருமாவளவன் கூட அதை பற்றி மிக குறிப்பாக பேசினார். ஆக்சுவலாக இப்போ அதற்கான வாய்ப்பு கணிந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ வந்து இது மாதிரியான வெளியிலேருந்து ஆதரவுங்கிற சூழ்நிலை இனிமேல் வராது இல்லையா?
2: ஏன்னா இப்போ விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறாருங்க வரும்போது விஜய் ஏற்கனவே உறுதியாக சொல்லிட்டார், கட்சி ஆரம்பித்த உடனே அந்த இதை பண்ணிட்டார். கட்டாயம் அவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பார். அதனால் இப்போவுமே பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பாங்க. இன்றைக்கே கூட
1: சார், இப்போ ஸ்டேட் பிளேயரே மூணாக பிரிஞ்சிட்ட பிறகு திமுகவும் ரொம்ப வீக்கன் ஆகலை, 52 சீட்டில் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆகலை, 73 சீட்டில் இருக்கிறாங்க. விஜயும் தேசிய கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி 109 இருக்கிறாரு. இப்போ இனி வரும் நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட்டு தான் ஃபார்ம் பண்ணுறோன்ற நிலமை வருமா? ஏன்னா இனிமேல் 3 கார்னர் கண்டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஜயகாந்த் மாதிரி 8% நிற்கல.
2: இது பண்ணால் தான் திமுக வந்து இருக்கும்போது அண்ணாதிமுக பிரிஞ்சிச்சு இல்லை. அப்போ என்ன சொன்னாங்கன்னா டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தான் முயற்சி பண்ணி பிரிச்சுட்டு அவங்க வர்றதுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் தேசிய கட்சியே வர முடியல. ஏன்னா திமுக அதிகம் ஒரு கத்திரிக்கோள் இரு முனை மாதிரி நடுவில் புது கட்சி வர முடியாது, வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த இதையும் இது உடைச்சிட்டாரு விஜய்.
1: மூணு கட்சி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில், மூணு கட்சி உள்ள கட்சி ஆயிடுச்சு.
2: கட்டாயம் கூட்டணி தான் வரும்
1: இனிமேல்.
2: ஆமாம், இனிமே வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்க முடியாது.
1: தவிர்க்க முடியாது
2: நிலைமை போச்சுன்னா. அது விஜய் வந்து தன்னுடைய ஆதரவையும் ஓட்டை எப்படி தக்க வைக்கிறாங்கிற பார்க்க, ஏன்னா ஓட்டு வாங்குற பெருசு இல்லை. அதை தொடர்ந்து வலிப்போம்
1: அந்த நம்பிக்கை
2: வலுப்படுது. இப்போ ஆல் இந்தியா அளவில் பிஜேபி பாருங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஓட்டை தக்க வச்சு உறுதியாக்கி அப்படி கொண்டு வந்துட்டுருக்காங்க பல பல ஸ்டேட்டில். அதே தான் விஜயும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணல,
1: அது பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி.
2: ரெண்டு கட்சி இருக்குது எதிர்ப்புக்கு. ஏன்னா அவங்க எதிர்க்கு திமுக வந்து ஆளுநர்
1: இவங்க வாக்குறுதி வேறு பெருசாக இருக்குது. தாவக்கா கொடுத்து
2: நான் கணக்கு போடும்போது அதிக பட்ஜெட்டில் அதிக செலவாகிற வாக்குறுதி வந்து விஜய் கட்சி
1: விஜய் கொடுத்தது தான்.
2: அது கொடுக்க முடியாது, அதனால நிறைவேற்ற முடியாது.
1: இப்படி ஒன்று போகும்போது என்ன நிலமை வரும்?
2: ஆமாம், அதனால் நிறைவேற்ற முடியாது. அதனாலும் ஒன்று ரெண்டு கொடுப்பார், எப்படினாலும் கொடுப்பார். ஏன்னா ஏற்கனவே உள்ள திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கே அவருக்கு வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
0: இன்னொரு ஒரு செய்தி சார், இப்போ கிட்டத்தட்ட 108 பேர் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவங்கலாம் வெளி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு தான் இடங்கள் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இன்டாக்டாக அவரோட இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா?
1: அதில் எவ்வளோ பேர்,
2: அதாவது 105 பேர் என்னமோ வந்தாங்க.
1: அதில் எவ்வளோ பேர் லீடிங்கில்
2: வந்தாங்க?
0: போன வாரம் கூட பேசும்போது நீங்கள் எல்லாம் நாளைக்கு இருப்பீர்களா என்னோட அப்படின்லாம் வேற வந்து அவர் விஜய் பேசினார். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா?
2: இல்லை இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி 120 ஒரு 50 இருந்தானா அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மற்றவங்க இந்த போச்சிங்க்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ அதிக ஓட்டு ஒரு சீட்டு வாங்கும் போது அவங்களாம் வெளியே போக முடியாது. கட்சி தாவல் அடைஞ்சிட்டு
1: சார் ஆரம்பத்தில் போக மாட்டாங்க. இப்போது அந்த 115 பேரில் எத்தனை பேர் லீடிங்னு தெரியல.
2: தெரியல அதான்,
1: அது ஒன்று. இவர் ஒரு வருஷம் ஆட்சி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஆட்சி எதை நோக்கி போகுது அதை பொறுத்து.
2: ஆமாம்,
1: பிஜேபி

0: நேரம் 12:06:10. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, நம்முடைய விவாதத்தை தொடர்ச்சியாக இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போது என்ன எல்லாருக்கும் புரிந்திருக்கிறது என்றால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வந்து ஒரு 3-4 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டும். ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல தொகுதிகளில், குறிப்பாக தாவேகா பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள், 5000-க்கும் குறைவாக 2000 அல்லது 1500-க்குள்ளே பெற்றிருக்கக்கூடிய வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு என்ற ஒரு கணிதம் வந்து இப்போது நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அடுத்தடுத்த வரக்கூடிய சுற்றுகளில் எவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அந்த எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பது தெரிய வேண்டும், ஒன்று. அதே சமயத்தில் இப்போது திமுக தன்னோடது எண்ணிக்கையை பெருமளவு கூட்டிக் கொள்ளவில்லை. அதிமுக சிறுகத்தான் அது வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 4-5 சுற்றுகள் போகும்பொழுது நிச்சயமாக இந்த எண்ணிக்கையில் சிறிது வேறுபாடு ஏற்படலாம் என்ற

0: ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது.
1: இவங்களுடைய ரோல் யாருக்கான பேர் பார்க்கலாம், விஜய் பின்னணியிலே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க,
0: சொல்லிட்டு இருக்காங்க.
1: அப்படி இருக்கும்போது அவர் அப்பர் ஹேண்டு வந்துடுறல அவர், அதனால் அவர் உறுதியாக பண்ணுவார் எப்படினாலும். ஆனால் அது முன்னோட்டம் தெரியும், உள்ளாட்சி தேர்தலில் தெரியும்.
2: இல்லை பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போச்சிங்கான வாய்ப்பு இருக்குமா சார்?
1: இப்போ வாய்ப்பு கிடையாது. இவன் அப்படி நினச்சா விஜய் தான் பண்ணணும், வெற்றி தமிழக வெற்றிகளாக தான் பண்ணணும். அவர் பண்ண மாட்டார், அவருக்கு அவங்க ஆதரிக்காட்டிலும் இதே வச்சுட்டே ஆட்சி நடத்தலாம், மைனாரிட்டி கவர்மெண்டாகவே நடத்தலாம், மற்ற கட்சி வராட்டா கூட.
2: ஏன்னா
1: திமுக அதிமுக சேராதுங்கிற ஒரு இது, அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா வேறு.
0: சார், இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா கவர்னர் கூப்பிடணுமே.
1: இல்லை ஃபஸ்ட்டு இவங்கள தான் கூடணும், அதிக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும். அந்த வேலை கவர்னர் இவரை தான் கூடணும்.
0: கூப்பிட்றதுக்கு முன்னாடி தூக்கிட்டாங்கண்ணா சில பேரை, அது வந்து
1: இவ்வளோ பெரிய அளவு தூக்க அவரு நேற்றே மாமல்லபுரத்தில் ஒரு ரிசார்ட்லாம் ரெடி பண்ணிட்டு போட்டிருந்தாங்க.
2: இல்லை சார், இப்போ நீங்கள் பாமக தரப்பில் ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னீங்க,
0: ஆனால் இதெல்லாம் விவாதிக்கிறது துரதிருஷ்டம் தான். அப்படி
2: அவரு உங்களுடைய ஓட்டுகள் வந்து முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய இடங்களில் நீங்கள் வந்து தாவேகாவுனுடைய பாதிப்பை தடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம், அதாவது என்னென்னா நீங்கள் விஜயினுடைய ஒரு வருகையை உங்களால் அந்த ஏரியாக்களை தடுக்க முடிஞ்சிருக்கு, உங்களுடைய வாக்குகளை தடுக்க முடிஞ்சிருக்கு, தொகுதிகளை தடுக்க முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உத்திகளோ அல்லது எப்படி நீங்கள் வந்து அதை சமாளிச்சிங்க, அதை எப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னு ஒரு ஏதாவது உங்களால் யோசிக்க முடியுதா?
3: இல்லை, நம்ம அது ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம எல்லா டேட்டாவும் கையில் வந்தால் தான் நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். இப்போ நம்ம கையில் வருகிற தகவல் படி பார்த்தீங்கன்னா 5000 ஓட் டிஃப்ரென்ஸில் தாவாக்கா வந்து 45 சீட்ஸில் இருக்காங்க. 30 சீட்ஸில் வந்து 2000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 15 சீட்ஸில் வந்து 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ புட்டுக்கொதிரி இந்த 45 சீட்ஸ் இருக்குல்ல, இதோட இந்த சீட்ஸோட அனதர் 5 ரவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை வேணால் நம்ம வந்து ஓரளவு கன்ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை விட குறைவாகவும்
2: 30+1 15 45 சீட்டுகள் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது,
3: 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது.
2: ஆமாம்,
3: அந்த 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும்னா, நம்ம அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகளை பார்க்கும்போது பாமக வந்து வலுவாக இருக்கிற பகுதிகளில் வந்து அதிமுக வந்து தோற்கடிக்கப்படவில்லை, அதிமுக ஜெயிச்சிருக்குன்றதுனால நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, பாமகவுடைய சப்போர்ட் அண்ட் அதிமுகவுடைய அந்த அந்த அது வந்து ஓரளவு நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண, அதே மாதிரி அந்த பகுதியில் பெரிய அளவில் திமுக வெற்றி பெறலை. முக்கியமாக அது ரொம்ப முக்கியம், திமுக வந்து வெற்றி பெறலை. ஏன்னா குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் திமுக வந்து மறுபடியும் பாட்டாளிமக்கள் கட்சி முன்வைத்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் போது திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாத்தினாங்க. நாங்கள் இப்போ தரோம் அப்புறம் தரோம், 2022 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை தொடர்ந்து உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் மாநில அரசுக்கு இருக்குது, சட்டமன்றம் அதற்கான சட்டத்தை ஏற்றலாம், மாநில அரசு தேவையான தரவுகளை தயாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க.
2: 10.5%
3: ஆமாம், அதுதான் சொல்கிறாங்க. அது உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவு பாட்டாளி மக்கள் கட்சியை குறிப்பாக இணைய சமுதாய மக்களை திமுக அரசு நம்ப வைத்து கழுத்தறுத்தது. அது வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஸ்பெஷல் செஷன் வச்சு நாங்கள் உங்களுக்கு தரோம், நாங்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு நாங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் படி நீங்கள் தரவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸு, அப்புறம் 6 மந்த்ஸு, அப்புறம் 3 மந்த்ஸு, அப்புறம் 6 மந்த்ஸுன்னு சொல்லி காலத்தை வந்து கடத்தி அவங்க இப்போ பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா பிரைம் மினிஸ்டர் மோடியே என்ன சொல்லிட்டார், இதுக்கு வரப்போகிற சர்வே கேஸ் சர்வே இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்னா, நீங்கள் பேக்வர்ட்னஸ் சர்வே எடுங்க, டேட்டா இல்லாமல் உங்களால் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, பாலிசி ஷுட் பி பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எவிடன்சஸ், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாலிசி மேக் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா எடுங்கன்னு. திமுக அரசுக்கு நன்றாக தெரியும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சட்டம் இயற்றலாம், அவங்க வந்து கணக்கு எடுக்கலாம், பேக்வர்ட்னஸை பற்றி சர்வே எடுக்கலான்னு தெரிஞ்சு கூட அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடல, வேணும்னே ஈடுபடல. அப்போ நீங்கள் ஈடுபடல, நீங்கள் சமூக நீதின்னு எங்கே போனாலும் நாங்கள் வந்து சமூக நீதி பேசிட்டு, நாங்கள் சமூகநீதி ஆட்சி, நாங்கள் சமூகநீதி மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஒரு துரும்ப கூட தூக்கி போடாமல் அதில் வந்து மக்களை ஏமாற்றும் போது வட தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியில் திமுக வந்து தோற்க பிடிக்கப்பட்டிருக்கு, அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் அவர்களே, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சருக்கு போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம், 10.5 இல்லை 15% கொடுக்க போகிறோம்னு பேசினாங்க. ஆனால் செயலில் என்ன நடந்தது? அதை கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்.
2: அது வந்து உங்களால் போய் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருச்சு அவங்க?
3: 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து முதலமைச்சரை 2 முறை சந்தித்து, பல முறை வந்து கடிதங்கள் எழுதி, பல போராட்டங்களை நடத்தி, கவனயீர்ப்பு போராட்டங்களை என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். இது வந்து சமூக நீதி பிரச்சனை. இது வந்து

0: ஒரு ஒரு ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை அது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு முன்னேறணும்னா பின்தங்கிய வகுப்பினர் வந்து முன்னேறினா தான் தமிழகம் முன்னேறும். இல்லைன்னா தமிழகம் வந்து என்ன ஒன்று என்ன தான் சொன்னாலும் தமிழகம் முன்னேறாது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. மற்ற மாவட்டங்களை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இந்த டேட்டா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் இந்த பகுதியில் மட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது? ஏன் இந்த பகுதியில் மட்டும் அதிகமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்? ஏன் இங்கே மட்டும் அர்பனைசேஷன் நடக்குது? ஏன் இன்னும் வந்து ராமநாதபுரம், தருமபுரி, பெரம்பலூர், இன்னும் வந்து கிருஷ்ணகிரி இந்த ஏரியாலாம் ஏன் வந்து, கிருஷ்ணகிரி கூட ஹொசூர் சிப்காட்ச் அதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் பண்ண போறீங்க?
1: -91 சார், தாவேகா 109, மெஜாரிட்டி சீட்டை இங்கிருந்து தான் எடுத்துருக்கிறார். ஏடிஎம் காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க.
0: சிறுபான்மையர் மக்கள்களை, சிறுபான்மையர் அதாவது குறிப்பாக கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களை மிகப்பெரிய அளவில் திமுக அரசு ஏமாற்றினார்கள். அவங்கள வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் திமுக அரசு பார்க்குது.
2: கம்யூனிஸ்ட்கள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடது கம்யூனிஸ்டில் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈஸியாக கூட்டணி ஆயிடுச்சு. இந்த கேரளா ஸ்டைல்
1: கட்டாயம்
2: துணை முதல்வராக
1: சீட்டு தேவை இப்போ,
2: கட்டாயம் வாய்ப்பு இருக்கு.
1: பட் இப்போ ஏடிஎம் விட்டுட்டு இவங்க அங்க போனா இந்த அலையன்ஸும் உடைய ஆரம்பிக்கும் இல்லையா?
2: ஆமாம் ஆமாம்.
3: இல்லை இல்லை, ஏடிஎம்கேவே கூட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதியில் இவங்க அத்தனை பேருமே கூட இப்போ ஒருவேளை பாஜக மத்திய அரசு மத்திய தரப்புலேருந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா என்டையர் பாஜகவே நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அல்லது யாரெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே போய் சேர்ந்து அவங்களோட ஆட்சி அமை ஆட்சியில் பங்கெடுத்துக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களாம் செய்யலாம். ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரியான
1: பாஜக வந்து இவர் சேர்ப்பாரா?
3: இல்லைங்க சார், இல்லை இல்லை இல்லை, அதாவது
1: அவர் வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு.
3: கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு, பட் ஆனால் நடைமுறையில் அப்படி
1: பாமகவோ காங்கிரஸோ பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே கூட பிரச்சனை இல்லை விஜய்க்கு இல்லையா?
3: ஆனால் என்னென்னா இது வந்து இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா சார், ஒரு நிலையற்ற ஆட்சியாக ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான்,
2: அந்த பாதைக்கு போகுது,
3: அந்த பாதைக்கு போதுன்ற பயம் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 118 அந்த மேஜிக் நம்பர் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் 118 அப்புறம் குறைஞ்சபட்சம் நீங்கள் 125 இல்லை 130 வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 5 ஆண்டுகளாக முழுசாக கவர்மெண்ட் நடத்த முடியும். அப்போது இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு மெஜாரிட்டி மேன், ரெண்டாவது அவங்க வெளியே போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை முழுசாக அவங்களோட இருந்தால் தான் முடியும். அப்போது அதற்கான ஒரு முயற்சியில் இன்றைக்கி வந்து விஜயை வந்து அடுத்த 5 ஆண்டுகளுமே திருப்பி திருப்பி போராடி
2: எல்லாத்தையுமே கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துகிறே வேலையாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி
3: அந்த சூழ்நிலை உருவாகிடுமோங்கிற ஒரு
1: உள்ளுக்குள்ளேயே எனக்கு மந்திரி சார் புது கட்சி.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுக்குள்ளே பெரிய போட்டி இருக்கும். ஆனால் அவன் பாருங்க எவ்வளோ கான்ஃபிடண்டாக மந்திரி சபை பட்டியலே வந்துட்டு வெளியே
1: அடங்கி போவாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னென்னா ஒரு இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ.
2: ஆமாம், விஜயனுடைய விஜய் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் அந்த ஒரு கண்டிப்பு, யாரையும் பார்க்க மாட்டார் நினைச்சது, அவர் இஷ்டப்படாமல் வர்றாரு, அந்த மாதிரி ஒரு இதை செட்டப் வச்சிட்ருக்காரு.
1: இருந்துருவாங்க.
2: ஆமாம்,
1: அதிமுகலேருந்து போகிறவங்களுக்கு அப்படி.
2: ஆமாம், அவங்களுக்குலாம் அந்த பழக்கமாக இருக்கும். ஏற்கனவே ஜெயில் தாட்டி இந்த மாதிரி நடந்துச்சு
1: நடந்துச்சு அதே மாதிரி பழக்கம் இல்லை. கொஞ்சம் பேர் கூட அங்கே போகலாம் வாய்ப்பு இருக்குது.
3: ஒரு முன்னிலை நிலவரத்தை மீண்டும் ஒரு தூரம் பார்த்து விடுவோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள், 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்க தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு விஎஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4,014 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.

0: தாவேகா இல்ல சார்.
1: ஆனா அவர் இன்னொரு
0: தாவேகா கண்டெஸ்ட் பண்ணல தெரியுமா?
1: இன்னொரு தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பொதுச்செயலாளர் திரு திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை.
0: 58
1: வந்துட்டு இருக்குங்க சார் திமுக. ஆமாம், பாருங்க அங்கேயும் குறையுது பாருங்க, 104 இங்கே வந்து 58.
2: என்னன்னா டிவிகேஸ் மார்ஜின் ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் பாத்தீங்கன்னா 0-2000 ஓட்ஸ், வெரி டைட் ஃபைட். 26 சீட்ஸ். 2001-5000 ஸ்விங் சீட்ஸ் வந்து 29 சீட்ஸ் இருக்குது. 5000-10000 கம்ஃபர்டபுளாக இருக்கிறது 26 சீட்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் திஸ் 104 10000 ப்ளஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 25 சீட்ஸ். ஸோ 25 ப்ளஸ் 26 60 சீட்ஸில் ஆல்மோஸ்ட் 52-6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 சீட்ஸில் 2000-5000 டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 26 சீட்ஸில் 0-2000 இருக்காங்க. இந்த 109 திடீர்னு டிப்பானது 104 வந்ததுக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான். பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த பார்ட்டிஸ், என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அனதர் 4 or 5-6 ரவுண்ட்ஸ் டு இது பண்ணுறது.
3: பட் அந்த பாமகவுக்கும் வந்து அந்த கூட்டணி வந்து நல்ல ஜெல்லாயிருக்கு அவங்க தொகுதிகளில்.
2: அதிமுகவுக்கும்
3: ஆமாம், இங்கே தேமுதிக அதே மாதிரி திமுக தேமுதிக கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு சீட்டில். மற்ற இதெல்லாம் இப்போ அவர் சிறுமாவளம் சொல்லியிருந்தார்ல, ரெண்டு கட்சிக்காரங்களே ஓட்டு போடல.
2: விசிகே ரெண்டு சீட்டில் லீடிங் பை 500 ஓட்ஸ் இன்டூ 500 ஓட்ஸ் தான் ரெண்டு சீட்லையும். ஆமாம், ஈசியோட டேட்டாஸில் பார்க்குறேன். ஈசியோட டேட்டாஸ் அக்கார்டிங் டு ஈசி டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா,
1: இல்லை நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா 60 தொகுதி,
2: ஒரு தொகுதியில் வந்து ஒரு பண்ருட்டியில் வந்து 810 மார்ஜினு, காட்டுமன்னார் கோயிலில் 538.
0: ஈக்குவலாக 70-70-70 போவாங்களோ இல்லை சார்? இல்லை அப்படி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு பாருங்க.
2: அவள் காமாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிஸ், தே ஹவ் ப்ரெடிக்டட் 70 almost 68-70-80 அந்த மாதிரி.
0: அவினாசிலேருந்து 1000 தான்.
3: ஆமாம்,
1: இல்லை சார் இந்த முறை வந்து நீங்கள் வெறும் 100 வித்தியாசங்கள்லயே
3: போட்டு
1: இருப்பாங்க.
3: முதல் ரெண்டு பேர் வாக்கு 500 ரொம்ப இன்னும் மாறுறதுக்குலாம் சான்ஸ்
0: இருக்கு.
1: இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 29+26 கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு
2: less than 5000
1: இருக்கு. அதில் வந்து நிறைய மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரியான ஒரு இது. பட் ஆனால் எனக்கு 2-3 விஷயங்கள் சார், இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பல ரவுண்ட்ஸ் இன்னும் போனால் தான் நமக்கு தெரிய போகுது. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ இந்த இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இது எதுவுமே இந்த தரம் எடுபடலையா சார்? ஏன்னா திமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, அதிமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, விஜய் கொடுத்த வாக்குறுதியை விட அவருடைய முன்னிலை வகுத்து
3: வாக்குறுதியை பார்த்து ஓட்டு போடவே இல்லை விஜய். ஒன்லி விஜய், விசில், டிவிகே, இந்த மூணு தரம் அவன் கட்சிக்காரன் எதையும் பேசாமல்
0: தெரியல, அவனுக்கு எதுவும் தெரியாது
3: தெரியாது. அப்படிதான் நம்ம, ஆனால் நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண
0: இன்னொன்னு,
3: அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க நேரடி என்ன பண்ணாங்க எதிர்கட்சியெல்லாம் தற்கூரி அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை போட்டாங்க, அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் பண்ணதாங்க அது ஒரு இதாக ரிவர்ஸ் ஆகிட்டு பெண்கள் மத்தியில் ஒரு
2: ரூலிங் டிஎம்கே மேலே இருக்கிற ஆங்கர்
3: அதிருப்தி,
2: அது வந்து அவங்க வந்து மக்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல் ஒரு ஒரு ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடு. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாரா, இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, கிராமப்புறத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கே நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா டேட்டா தெரியுது, நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்காவது தெரியுது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது,
3: 111
2: எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு ஒரு மினிஸ்டரை பார்த்து கேட்கும்போது, அந்த மினிஸ்டர் வந்து ஒரு A4 ஒயிட் ஷீட் எடுத்து அதை காமிக்கும் போது, அதை நம்ம அரகன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை இக்னரன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை என்னென்னு எடுத்துக்கிறது, நீங்கள் வந்து எதிர்கட்சி கூட சொல்ல வேண்டாம், யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு த பீப்புள் ஹூ ஹவ் ஓட்டட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணணும், இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு,

0: இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவ்வளோ ஜாப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ ப்ரைமரி செக்டரில் இவ்வளோ, செகண்டரி செக்டரில் இவ்வளோ, டெர்ஷரி செக்டரில் இவ்வளோன்னு சொல்லி இவங்க தே ஹாவ் த ஆப்ளிகேஷன். அவங்க மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் ஒரு ஒயிட் ஷீட்டை, வெறும் ஒயிட் பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர்னால் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவங்க ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சு ஒரு சர்க்காஸ்டிக், அதை வந்து அது அது நீங்கள் அந்த அந்த ஆட்டிடியூடை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூடை வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க? அது அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் ஏற்கனவே சொன்னால், அதை தாண்டி நடுவில் ஒரு தடவை இந்த டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சது, அங்கே வந்து கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு என்னென்னா, 6 மாதம் 4 மாதம் விவசாய பயிர்களை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிலத்துலேருந்து கொண்டாந்து கொள்முதல் நிலையம் கொண்டு வரும்போது அங்கே எல்லாம் பயிர் முளைச்சிருக்கு, பயிர் முளைச்சிருக்கு. உங்களால் வந்து பயிரை பாதுகாக்க முடியாத ஒரு நாடு என்ன, ஃபுட் செக்யூரிட்டியில் எங்கே போயிருப்போம் நம்ம? ஸோ அப்போ
1: ஒரே ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் தாவேக்கா முன்னிலையில் உள்ள 104 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே முன்னிலை.
0: 15 நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான்.
1: ஆமாம்,
0: அங்கே இன்னொன்று சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா.
1: ஆமாம், அதான் 105 தொகுதிகள், 63 திமுக, 45 முன்னிலையில் இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 15 தொகுதிகள் தான்
0: 500
1: ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் ஸ்விங் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கக்கூடிய தொகுதி.
0: எனிதிங் மேன் ஹேப்பன்.
1: ஆமாம், அந்த அது இல்லாமல் நீங்கள் சொன்ன 29+26 அதையும் சேர்த்துக்கணும், அதில் என்ன வேணால் நடக்கலாம்.
2: ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்கு
1: சார். அது வாய்ப்பே இல்லை, இன்றைக்குமே அது சாத்தியம் இல்லை, அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. பட் என்னென்ன
2: 120-130 வருது,
1: அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இதில் எத்தனை பேர் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவித்து
2: நடக்காதா சார் கேட்கலாம்?
3: எது ஃபியூச்சர் நடக்கலை? ஏன்னா எடப்பாடியினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்கொடி வைக்கும் போது கட்டாயம் அந்த கட்சி பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு குரூப் இருக்குது, பிஜேபி ரொம்பவும் பிஜேபி சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்குது, அதனால் அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
0: அதே மாதிரி திமுக
3: அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த குங்கு மண்டலத்தை,
0: அதே மாதிரி திமுகலையும் வந்து திமுக வந்து மொழியோட ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து திரும்பி
3: இருக்காங்க. ஆனால் திமுக வந்து உடனடியாக வர்றாது,
0: அங்கே அதிமுகவில் அந்த ரிவோல்ட் பண்ண எல்லாரும் வெளியே போயிட்டாங்க.
1: ஆமாம்,
0: நோபடி இஸ் தேர், எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. அங்கே வெளியே போயிட்டு அவங்க திமுகலே சேர்ந்துட்டாங்க. அவங்க திமுகலே சேர்ந்த உடனே அங்கே வந்து இன்னமும் லீடர் வந்து, நான் வந்து அதிமுக பேசலை, நான் அகாடமிக்காக சொல்கிறேன், ஒரு ஒரு அகாடமிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்தளவுக்கு இல்லை. இப்போ உடையணும்னா இப்போ பெரிய டிவைஸில் 3 பெரிய பவர் சென்டர் திமுகவில் தான் இருக்குது. மருமகனா நீங்கள் வந்து கனிமொழி அவங்களா இல்லை மகனான்னு சொல்லிட்டு 3 பெரிய அகல் அங்கே தான் இருக்குது.
2: இது வந்து
0: அவங்க உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற
2: தான் சார் இருக்குது. உங்களுக்கு இப்போ டெல்லியில் நடக்கிற ஒரு விஷயம், ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர்எம்பி போனது, இதெல்லாமே வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தாங்க முன்னாடி.
0: இல்லை தட் சார்,
2: அது முடியும்
0: சார். ஆம் ஆத்மி பார்ட்டி
3: ஒரு பெரிய
0: ஆம் ஆத்மியும் நம்ம இவங்களையும் ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா, ஆம் ஆத்மி வந்து இன்ஸ்டிடியூட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு கவர்னன்ஸை நடத்தி, அதுக்கப்புறம் முழு மெஜாரிட்டியில் டெல்லிக்கு வந்து, அதுக்கப்புறம் பஞ்சாபில் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி, பஞ்சாப்லேருந்து செலக்ட் ஆன ராஜ்யசபா எம்பிஸ் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெளியே போகிறது ஒன்று. இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க போகிறது பிஜேபி, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு போகிறது ஒன்று. இப்போ புது கட்சிக்கிட்ட போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள், அதை நம்பி போவாங்களா?
2: இப்போ பதவி தானே,
0: வி டோன்ட் நோ, வி கேனாட், அந்த ரெண்டு சிச்சுவேஷனை கம்பேர் பண்ண முடியாது
2: சார்.
0: டூ வி கேனாட் கம்பேர் ஆப்பிள்ஸ் அண்ட் பியர்ஸ், அதுதான் நான் சொல்றேன். வி கேன் டூ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், அதை கம்பேர் பண்ண முடியாதுன்ற என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன்.
2: இல்லை இருக்கும், எதுவும் நடக்கலான்றது தான் அரசியல்.
1: இன்னொரு குறிப்பான விஷயம் என்னென்னா சார், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஊரு இந்த ஷிஃப்ட் வந்து அதிமுக திமுக அப்படியே நிற்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்து சரிவுங்கிறது தாவேக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, அவங்களுடைய அதாவது திமுக அதிமுகவுடைய கோர் வாக்காளர்கள் அந்த கோர் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக. அப்போ இப்போ அதில் வந்து மாற்றம் வரணும்னா இந்த தாவேக்காவுடைய எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக. பட் என்ன இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இது நாளை மறுநாள் இப்போ இவங்க அத்தனை பேருமே அவங்களோட கூட இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் சார் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை இதில் யார் வந்து குயிக்காக ஒரு ஆட்சியை கிராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது,
3: அது வந்து ஆட்சி கிராப்னா
2: இப்போ சார் சொன்ன மாதிரி 105 போன பிறகு அவரை விட்டு போக மாட்டாங்க.
1: வணக்கம், இப்போது நம்மோடு அஇஅதிமுகவை சேர்ந்த அஇஅதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.

0: வணக்கம் சார்.
1: சார், இன்னைக்கு அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலை வைத்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கும் வந்திருக்கு. இது வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூடுதலான இடங்களை பெற்று இன்னைக்கு முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் எப்படி இந்த ஒரு ட்ரெண்டை பார்க்குறீங்க சார்?
0: இல்லை, அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தை பொறுத்த அளவில் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து இந்த திராவிட முதலீட்டு கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது அந்த குடும்பத்திற்கான ஆட்சின்றது அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். அதையே எங்கள் தேர்தல் பிரச்சாரமா வச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியா போய் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்து அவங்க அதுக்கு ஒரு நிவாரணம் என்ன செய்ய முடியும்ன்றத அதை தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சு அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு சரியான ஆட்சி அமைக்கணும்ன்றதுல கவனமா இருந்தவர், மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அவர்களுக்கு நிவாரணத்தை ஆட்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திட்டமிடல்களையும் செஞ்சு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஆனா திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு விஜயனுடைய அந்த ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பால் அது திமுகவுக்கு திமுகவை வீழ்த்தணுன்ற நோக்கத்தை அவங்க பயன்படுத்தி அது அதிகமான இடங்கள்ல அவங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது எங்களுக்கு இன்னும் பெரிய தோல்வி இல்லை, எங்களுடைய இடம் தொடர்ந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை தந்திருக்க எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அது மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக குடும்ப ஆட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்த அந்த ஆட்சி இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2வது இடம் கூட வர முடியாத நிலைக்கு அது ஒரு சரிவை நோக்கி, மிகப்பெரிய சரிவை நோக்கி திமுக போயிருக்கு. அந்த வகையில் நாங்க வந்து எங்களுடைய முயற்சி முழு வெற்றியை பெறலன்றது உண்மைதான். ஆனா எங்களுடைய இலக்கு சரியான இலக்கு, அந்த இலக்குக்கு நாங்க பணியாற்றி இருக்கிறோம், அந்த உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முழுமையான வெற்றியை தந்ததால ஒரு போதுமான இடத்தை தந்திருக்காங்க. அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி
2: சார். மகிழ்ச்சி கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதிமுக போன எலெக்ஷனை விட 2-2 தொகுதி தான் மைனஸா இருக்கு இதுவரையில வந்த லீடிங்ல. ஆனால் மக்கள் திமுகவுக்கு எதிரான மண்ணில் இருந்த மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுக்காதது ஏன், எதுக்காக விஜயை தேர்ந்தெடுத்தாங்க சார்?
0: அதுதான், அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்தித்தது. ஆனால் அது வந்து திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மட்டுமே வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் அவருடைய விளம்பரத்தை அவருடைய இன்னும் சொல்ல போனா அவருடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் ஒரு திட்டமிட்டு அது இந்த இளைஞர்கள் பெண்களிடம் அவர்கள் அதை அந்த பிரச்சார யூகம் வியூகம் ஒரு புதுமையான வியூகத்தை அவங்க வைத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சீரியல் பார்த்து சினிமா பார்த்து பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் ஒரு ஈர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அது போல இன்னைக்கு சீரியலை பார்த்து அடுக்கிற பெண்கள் நிறைய இருக்கும். அதனால குடும்பத்தை குடும்பத்துல கூட சீரியல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுற பெண்கள் அந்த அளவுக்கு எப்படி சீரியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியோ அது போல இவங்களுடைய மீம்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களும் பயன்படுத்தி அவங்க விஜயம் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியா அதை கொண்டு போல சினிமா தனமா அவங்க கொண்டு போய் அந்த வியூகம் சரியா வகுத்து அதை கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வந்து வீதியில இருந்து அரசியல் நடத்திட்டு இருந்தோம், எங்களுடைய அரசியல்லாம் வெளியே வீதியில இருந்து அரசியல் ரீதியான ஒரு களம் எங்களுக்கு எங்களுக்கு களமா இருந்தது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க இந்த சினிமாக்கரமான களத்தை அவங்க தேர்ந்தெடுத்து புதிய ஒரு முயற்சி பண்ணி அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதுல எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து அரசியலோ இன்னும் சொல்ல போனா ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கலோ அதுல இல்லை. எல்லாமே ஒரு தனிநபர் சார்ந்து அவங்க செய்யப்பட்ட அந்த வியூக விளம்பரங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை அது இல்லை, தமிழ்நாட்டினுடைய தேவையில் தமிழ்நாட்டு.
2: சார், ஒரே ஒரு கேள்வி, இதுவரையில வந்து திமுக

0: அதிமுக தவிர்த்த மூன்றாவது அணியில் யார் வந்தாலும் அவங்கள மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இவர் ஒரு தேசிய கட்சி இல்லை, இவர் ஒரு மாநில கட்சியாக தான் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டிலேருந்தே வந்திருக்காரு. ரெண்டு பெரிய கட்சிகளை மக்கள் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை. ரெண்டு கட்சி வந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கா?
1: உங்களுடைய கேள்வி சரியானது, ஆனா பொருள் உள்ளது இல்லை. என்னன்னா, நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கல, அதிமுகவும் புறக்கணிக்கல. திமுகவை அவங்க வந்து வெறுக்க சொல்ல, அதுக்கு மாற்றா அவங்க தாவேகாவை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த பலகீனமோ பின்னடைவோ இல்லை. அதனால நீங்க சொல்றது இன்னைக்கு களம் அதிமுக தாவேகான் மாறிடுச்சுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. அதுல திமுக தான் தன்னுடைய நிலையையும் இடத்தையும் இழந்திருக்கு. அதனால இங்க அரசியல் வந்து சரியானது செய்யறதா வந்துட்டு இருக்கு. இனியும் எப்பவும் சொல்றோம், அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெறல. அதுல எத்தனை பேர் அது அரசியல் ரீதியா அரசியலமயப்படுத்தப்பட்டவர்கள், அல்லது அவர்கள் என்ன கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு அவங்க கிட்ட இருக்குன்றதெல்லாம் ஆட்சிக்கு அவங்க வர சொல்ல தெரியும். அதனுடைய இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில இருந்து பல்வேறு போது கலாச்சாரம்
0: போன்ற இந்த இந்த வாய்ப்பு வந்து தாவேகாவுக்கு போறதன் மூலமா அடுத்த வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் சார், எப்படி யூகிக்கிறீங்க?
1: இல்ல, அதுதான், இந்த வாய்ப்பு தாவேகாவுக்கு போயிருச்சா இல்லையான்றது தெரியல, அதை இறுதியில தெரியும். அப்படி போனாலும் அதை அவங்க எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு அல்லது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமையோ அல்லது கட்டமைப்போ இருக்காங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இல்ல. அதுக்கான அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியோ அதுக்கப்புறம் தான் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த வெற்றி முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவங்க யாருன்றதை காட்டி
0: சார். ஒரு செய்தி சுருக்கத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.
2: மக்களவைத் தேர்தல் 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலை தமிழ்ச் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7300 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8

245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரிய குளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும், கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், பிஜிபிஎம், ஏஜேயுபி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் ஒரு தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிபூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும், திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராப்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தர்பாரா தொகுதியிலும், செல்வி தீபிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர்.
புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் திமுக தலா 1 தொகுதியில்

0: சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும் கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும் RSP 3 தொகுதிகளிலும் ராஷ்ட்ரீய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும் புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி கேரளம் காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கணபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும் ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும் UPPL 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரி டங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். திப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:30 ஆகாஷவாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: சார் வணக்கம். ஆவடி குமார் சார் வணக்கம், இருக்கீங்களா லைன்ல? சார் ஆவடி குமார் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கார் இல்லைங்களா? ஆ சார் வெங்கடேஷ் பேசுறேங்க. ஹலோ, ஆ கேக்குதுங்க சார். சார் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இப்போ பார்த்தோம்னா சார், நீங்கள் கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தலில் வந்து நீங்கள் இழந்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அல்லது லீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் சார் இருக்குது. நீங்கள் அதே திமுக வந்து கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேலே வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கான ஒரு கோர் வாக்கு வங்கி அல்லது கோர் இடங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டு இருக்குதா புரிஞ்சுக்கலாமா சார் இதை?
3: என்னங்க?
2: அதாவதுங்க திமுக இழந்திருக்கக்கூடிய இப்போ இந்த லீடு வந்திருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி நீங்கள் இழந்திருக்கக்கூடியது ஒரு 4 இடங்கள் தான் இழந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேலே வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. உங்களுடைய கோர் வாக்குகளையும் உங்களுடைய கோர் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் அப்படியே தக்க வைத்து கொண்டிருக்கதாகவே நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா சார்?
3: இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு கட்டமைப்பு பலகீனப்பட்டு போச்சு, அல்லது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் பிறப்பட்டதுனால அல்ல பிரச்சனைகளை சந்தித்ததுனால இது பழைய நிலைக்கு திரும்பாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது உறுதியா இருக்குன்றதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு

0: சரியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தை காட்டியிருக்கு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகள் சரிவு இல்லைன்றது மட்டும் இல்ல, கட்டமைப்பு சரியா இருக்குன்றது நாங்க உறுதிப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு சரியா இருந்ததுனாலதான் நாங்க வந்து இந்த சூழல்ல கூட நாங்க எங்களை தக்க வைக்க முடிஞ்சது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சி, 54 ஆண்டுகள் எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொய்வில்லாம நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எந்த நிலையில இருந்த பலத்தோட இருந்தமோ அந்த பலத்தோட இன்னைக்கு இருக்கு. எங்களுக்கு களம் எங்களை விட்டு போகல, களம் எங்ககிட்ட தான் இருக்கு. இது வெற்றி தோல்விகள் சில இடங்கள்ல கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும், அது இந்த முடிவுகளுக்கு இறுதிக்கு பிறகுதான் அது ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த திமுகவுடைய தோல்வி என்பது நாங்க விரும்பியது எதிர்பார்த்தது. அதை வந்து நாங்க சரியா அறுவடை பண்றதுக்கு முயற்சி பண்ணாம இருந்திருக்கோம், அல்லது எங்களுடைய அணுகுமுறையில சில தவறுகள் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சோம். அது போலவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பலகீனப்படுத்துவதை விட நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஒரு
1: சார் ஒரே ஒரு கேள்வி இடைமதிப்பு இதுக்கு மன்னிக்கணும். இன்னும் கூட வந்து ஒரு
0: திமுகவினுடைய ஆயுதமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அவங்க உள்ள வரவிட மாட்டோன்றது மட்டும்தான். எனக்கு டெல்லிக்கு தான் தேர்தல்னு சொல்லி
2: மாறிட்டு
0: நேரடியாக அவங்க களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கோன்றதுதான் இந்த தேர்தல் இருந்து எனக்கு ஏற்படுகின்ற ஐயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் இன்னைக்கு விஜய்க்கு கிடைக்கிறதுனா அதுக்கு காரணம் அதிமுக அது போக சொல்ல அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்கா மாறிடுன்றதுனால இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் அல்லது இடதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான வாக்கு அதை மாற்றுற முயற்சியில விஜய்க்கு போட்டிருப்பாங்கன்னு என்னுடைய யூகம்.
1: ஸோ திமுக அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அலைன்ஸ் வச்சதுனால சில ஓட்டு அங்கே போயிடுச்சுன்னு சொல்றீங்களா?
0: இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டிய ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்குனா அது கிடைக்காம இன்னொரு கட்சிக்கு போச்சுன்னா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்ததுனால எங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு வராம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டா மாறிடான்ற அவங்களுடைய பிரச்சாரம் எடுபட்டதனுடைய விளைவு அந்த முடிவு வந்திருக்கிறான் என்னுடைய யோகம்.
1: சரி, இப்போ ஒரே ஒரு கேள்வி, இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அதிமுக வந்து தாவைக்காவோட ஒரு அலைன்ஸ் வைக்க ரெடியாகவே இருந்தாங்க, அது சில இடங்களில் எடப்பாடியே பேசியிருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் விஜய்க்கு குறையிற சீட்டுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து அப்படி ஏதாவது கூட்டணி அமைச்சரவைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இல்லை, நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு சரியானது, உறுதியானது, இறுதியானது, எங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் நோக்கம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போன்றதுதான் எங்களுடைய தேர்தல் இலக்கு. அதை ஒட்டி ஏதாவது சூழல் மாறுச்சுன்னா அதுக்கு நாங்கள்
3: இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு விரும்பினேன் சார். இப்போ இத்தனை நாளாக நாம் தொடர்ச்சியாக நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய ஒரு தலைமைக்கு ஒரு எப்போதுமே சந்தேகத்தை எழுப்பிக்கொண்டே இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு அவர் தான் தனிப்பட்ட அளவில் இன்றைக்கு வந்து கட்சியை வளர்த்துக்கொண்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக திரு எடப்பாடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா சார்?
0: நிச்சயமா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அந்த ஒற்றை தலைமையில் அதிமுக இருந்ததோ அது போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோம். அது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக என்ற வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ஆட்சியை அமைப்பதை பற்றி யோசிப்போம். அது இல்லைன்னா அந்த நிலைக்கு கூட நாங்கள் போகுவோம்.
2: இல்லை அண்ணா, அண்ணா திமுக வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் அமருமா, அல்ல தொடர்ந்து விஜய்க்கு இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்குமா, இல்லை ஆட்சியில் பங்கேற்று ஆதரவு கொடுக்க வாய்ப்புலாம் இருக்குதா? ஏன்னா பொன்னையன் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆதரவு அவங்க விஜய் அழைத்தால் அதை பற்றி பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறாரு.

0: இல்ல நாங்க வந்து
1: பாண்டிச்சேரி
0: வந்து இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்கிற நிலையில அதிமுக இல்லை. ஏன்னா அதிமுகவை நம்பி தமிழகத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு நிர்வாகம் தெரியும், அனுபவம் இருக்கு. இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து, போதை புழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்னா அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரான மட்டும்தான் முடியும்ன்றதை நாங்கள் உறுதியா நம்புறோம். அதுக்கான வாய்ப்பு இருந்தவருடைய வேறு எந்த விதமான ஆட்சியையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்காங்களோ, என்ன ஆதரவு தந்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் சிறப்பாக செய்வோம். அந்த வகையில நாங்க இருக்கோம். நாங்க ஆட்சியில போகணுன்றதுக்காக யார் பின்னாலேயே போக வேண்டிய அவசியம் அண்ணாதிமுக இல்லை.
2: திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கமர்சி இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை வந்து எதிர்கட்சியான அதிமுக ஏன் அந்த இதை அந்த இடத்தை நிரப்பாம கடைசியில் விஜய்க்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிட்டா?
0: ஏன்
2: இல்லை, திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கமர்சி கடுமையாக இருக்கு, எதிர்ப்பலை இருந்திருக்கு, அந்த வாய்ப்பை ஏடிஎம்கே ஏன் பெறாமல் விஜய்கை கைப்பற்ற அளவுக்கு ஏன் அதிமுக அப்படியே விட்டு கொடுத்ததுன்னு, விட்டு கொடுக்க நிலைமைக்கு ஏன் வந்துட்டீங்கன்னு?
0: இல்லை, நாங்கள் விட்டு கொடுக்கல. மக்கள் எங்களுக்கு என்ன உத்தரவு தராங்களோ நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இப்படிதான் செயல்படணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாறு அவங்க என்ன எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம்.
3: சரி, இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர மூணாவது ஒரு கட்சி அப்படி மூன்று முனை போட்டின்றது நிரந்தரம் ஆயிடுச்சா?
0: இல்லை, நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு கட்சி புதுசாக வந்திருக்குன்றதை நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது கட்சியான்றதே எங்களுக்கு கேள்விக்குறி இருக்கு. அது கட்சியா ஆட்சியான்றது அவங்களுடைய செயல்பாடுகள்.
3: மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியவே கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அடுத்த கட்ட நடவடிக்கைகள்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டுமல்ல இந்திய அரசியல்லயே எப்பவும் இருந்தது இல்லை. நேற்றைக்கு முந்தின நாளையே வேட்பாளர்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே நேரடியா வெற்றி பெற்ற உடனே இங்க வந்தோம்னா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னா அந்த வேட்பாளர்கள் மேல இப்பவே எவ்வளவு ஐயம் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல், ஒவ்வொரு வேட்பாளரோட ரெண்டு பவுன்சர்களை போட்டு அவங்களை கண்காணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சி ரீதியான ஒரு இணக்கம் இல்லாம, கட்சி கொள்கை ரீதியான ஒரு சரியான நிலைப்பாட்டுல இல்லாத யாரோ வந்தவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு
2: அதிமுக ஜா ஜே அணியா உடையும் போது இதே மாதிரி எம்எல்ஏக்களை விருதுநகர்ல கே கே எஸ் பஞ்சம் இல்ல அடைச்சு வச்சு பாதுகாக்க தான் செஞ்சாங்க.
0: நீங்க அதாவது நான் சொல்றது மேல, நீங்க சொல்றது மேல, இது அதிமுக மேல இந்த ஊடகங்கள் கற்பிக்கிற பழைய பிம்பங்கள்ல இருந்து மறுபடியும் நீங்க அதை சொல்ல வரீங்க. அதிமுக ஜா ஜே உடைய சொல்ல கூட இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்க சொல்ல நாங்க வந்து அதை வந்து சரிப்படுத்திருப்போம்.
4: சார், ஒரே நிமிஷம் சார், நம்ம இது செய்திகளுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம செய்திகளுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம் ஐயா. நன்றி,
5: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளிலும் தெரிய வந்துள்ளன. அதில் 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ உன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக 5 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 13,574 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 7,490 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7,974 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 36,700

469 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 7488 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 5820 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், அரக்கோணம், ஷோளிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு.

0: ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், அரக்கோணம், ஷோளிங்கர், கேவி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும், பிஜேபி தளி, நாகர்கோவில் தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி மற்றும் பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக பண்ருட்டியிலும், காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர், விருதாச்சலம் தொகுதிகளிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 1:06:30. மக்கள் தீர்ப்பு 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நமது இங்கே அரங்கத்திற்கு இருக்கக்கூடிய விவாதத்தை தொடர்வோம். இப்போ திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த இடைவெளியானது படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பியும் இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா 68-70 அது படிப்படியாக சரிந்து 65 வந்திருக்கிறது. திமுக 55-56 இது 61 என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தாவேக்கா 108 இடத்தில் இப்போது முன்னிலையில் அப்படியே தொடர்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், இதெல்லாம் இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மீண்டும் வந்து திமுக தன்னுடைய ஒரு வலிமையை காண்பித்து வருகிறதோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. இது வந்து ஒரு ஷிஃப்ட் ஒன்று மொல்லமாக நடக்குதோ சார். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி இப்போ சிட்டியில் சென்னை திருப்பியும் வந்து தங்களுடைய கோட்டை என்பதை வந்து இருக்கக்கூடிய திமுக வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து திருப்பியும் அந்த இடங்களை அளித்து கொண்டிருக்கிறார்களா சார்?
3: சென்னையில் வந்து ஆனாலும் அந்த அதிக எதிர்பார்த்தல ஒரு ஒட்டுமொத்தமாக 16 சீட்டு வந்து அந்த அளவுக்கு வருமா திருப்பி வருமா தெரியல. ஏன்னா பெரும்பாலும் இடங்களை வந்து அவங்க தேவைக்க வந்து வெற்றி பெற்று வெற்றி முன்னணியில் வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்களான்னு தெரியல. இண்டிவிஜுவலாக அமைச்சர்கள் வந்து அந்த பாக்கெட் வந்து மாறுறதுக்கு சென்னையில் சில பாக்கெட்லாம் ஓட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி மாறி வரும். சில சமயம் கடைசி நேரத்தை கூட தூக்கி விடும். அந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு இடங்களில் மாறுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது.

0: இந்த ஆனால் அதே மாதிரி வெளியூர்கள்லேயும் ஒரு சில இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அண்ணா இப்போ அண்ணா திமுக ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் வந்து திமுக அதுவும் இடைவெளி வந்து 5 சீட் தான் இடம் இருக்குது, ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு.
1: இப்போ ரெண்டு பேரும் எதிர்கட்சி யார் என்ன போட்டி
0: போடுறது, எதிர்கட்சி யார் என்ன போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தால் தான் அடுத்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் யாராவது அதில் பாதி உடஞ்சவர் நேரடியாக இப்போ விஜய்க்கு ஆதரிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா
2: எதிர்கட்சியாரங்களும் 1000 ஓட்ஸ் மார்ஜின் உள்ளது, டில் 3000. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா நிறைய 14 rounds உள்ள சென்னையில் இந்த சேகர்பாபு அவங்க மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6 rounds தான் எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் 8 rounds இருக்குது. ஸோ எல்லாம் இப்போ ஹாஃப்வே அல்லது ஒன் ஃபோர்த் ஆர் 1/3 அந்த அளவுக்கு தான் இப்போ கவுண்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி இப்போ இருக்குது. அப்போ ரிமைனிங் 2/3 அல்லது 3/4 கான்ஸ்டுவன்சிஸ் பூத் வந்து எண்ணணும். அப்போனா இந்த முன்ன மாதிரி 15,000, 20,000, 25,000 லீடு யாருமே இன்னும் இல்லாததுனால எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன். அதுதான் வந்து ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தோம் 52-60 டிஎம்கே கிராஸ் ஆகிருக்கு, இது வந்து 72-64 அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம அதை வந்து அதை ஃபேக்டர் இன் பண்ணணுன்றது தான் என்னோட.

0: நம்மோடு இன்றைக்கு இப்போது தொலைபேசி வாயிலாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் லைனில் இருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்களுடைய ஒரு பார்வையில் இப்போ இன்னைக்கு படிப்படியாக நீங்கள் அதிமுக தன்னுடைய வலிமையை அப்படியே தக்க வைத்து கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது. திமுக தன்னுடைய வலிமை இழந்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை? இப்போ
1: இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு தேர்தல் களத்தைத்தான் இந்த தேர்தல் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுகிற வகையில்தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். எனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் என்பதை இன்றைக்கும் இந்த தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய முடிவை பார்க்கிற போது ஒருவேளை சாய்ஸ், அதாவது தவறான முடிவை நோக்கி தமிழக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. காரணம், தமிழக மக்கள் விழிப்புணர்வு உடையவர்கள், அறிவாளிகள் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறவர்கள். இப்பொழுது இந்த முடிவை எடுக்கிற போது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மையை கொடுத்திருப்பதை போல இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத குழந்தை, பச்சிளம் குழந்தை, அந்த பொம்மையை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த பொம்மையை அந்த குழந்தை போட்டு உடைத்து விடுமோ என்ற அந்த அச்சமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் தேர்தல் முடிவு தெளிவாக வரவில்லை. இரண்டாவது இடத்திலே இருக்கிற நாங்கள், அதாவது என்டிஏ கூட்டணி, முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது இதுவரை தமிழ்நாடு கண்டிராத கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் சரியான முடிவு எடுத்தாலும் சரி, தவறான முடிவு எடுத்தாலும் சரி, அது மக்களின் முடிவை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் வருகிற அல்லது ஆட்சி அமைக்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற கட்சியாக இயக்கம்

0: வாயிலாக தலைவர்களாக இருக்க.
1: சார், ஒரே ஒரு கேள்வி.
0: என்னுடைய ஆசை
1: சார், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு மூன்று துருவ அரசியலை நோக்கி நகர்ந்துச்சா?
0: அதாவது இப்பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் மூன்று, அதாவது நீங்கள் சொல்றதை போல இது இரு துருவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா, இதுதான் இந்த தேர்தலிலே மக்கள் முன்னாலே வைக்கப்பட்ட கேள்வி. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிற தாவேக்கவர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் தான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் வேண்டும். எனவே இது இரு அந்த நீங்கள் சொன்னதை போல, அதாவது மூன்று என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று கருதுகிறேன். ஆக திமுகக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிற கட்சிகளுடைய வெற்றியாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி எதிர்கால அரசியல் அதனுடைய போக்கு போகிறதோ என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.
2: ஒரு சில இடங்களில் இப்போ சசிகலா அவர்களுடைய கட்சி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சரித்திருப்பதாகவும் பேச்சு வருகிறதே சார், அதை நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்கலையா சார் அந்த அம்மாவை?
0: இல்லை இல்லை, அதிமுக வாக்கு வங்கி நீங்கள் இப்போ வாக்கு சதவீதத்தை பார்த்தாலும் சரி, அல்லது வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் சரி, அதாவது நீங்கள் இது ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். 2016 நாங்கள் தனிச்சு நின்று ஆட்சியை பிடித்த போது எங்களுடைய கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் 41%. அதே 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் எங்களுடைய இயக்கம் பெற்ற வாக்கு சதவீதம் 39.71. எனவே எங்களுடைய மக்கள் செல்வாக்கு வாக்கு சதவீதம், எங்களுக்கு விழுகிற வாக்குகள், அது எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முடிவு கூட எங்களுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய இயக்கமும் சரி, என்டிஏ கூட்டணி கட்சிகளும் விரும்பின. அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. நாங்கள் வாய்ப்பை இழந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய வாக்கு சதவீதம் அல்லது
1: விஜய்க்கு
0: ஆதரவு எங்களுக்கு குறையவில்லை. இன்னும் ஒரு அசைக்க முடியாத, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலிலே வீரநிலை போட்டுக் கொண்டிருக்கிறது.
1: சார், ஒரே ஒரு கேள்வி. இப்போ விஜய்க்கு வந்து போதுமான அளவு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அதிமுக அதை ஆதரிக்குமா சார், வெளியில் இருந்து ஆதரவு தர?
0: அது எங்களுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எங்களை பொறுத்தவரையிலே முன்பு கூட இந்த தாவேக்காவை ஒரு கூட்டத்திலே அந்த கொடி பறக்கிற போது கூட எங்களுடைய பொதுச்செயலர் சொன்னது, எங்களுடைய கூட்டணிக்கு அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்ததால் அந்த ஒரு புள்ளியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு புள்ளியில் நாம் இணைய மாட்டோமா என்ற அந்த அடுத்த கருத்திலும் அந்த அர்த்தத்திலும், அதே போல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலர் அன்றைக்கு அதை வெளிப்படுத்தினாரே தவிர, நாங்கள் கட்டாயம் அந்த கூட்டணியிலே அவளை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தலும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை போல ஒருவேளை தாவேக்காவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஆட்சி அமைப்பதற்கு எந்தெந்த கட்சிகளினுடைய துணையை நாடப்போகிறது, எந்தெந்த கட்சிகள் இதில் இடம்பெறும், எப்படி அந்த ஆட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அமையும் என்பதை இப்பொழுது ரகசியமாக சொல்ல முடியாது. ஏன், இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட தங்களுடைய சொந்த சின்னத்திலே நிறுத்தியவர்கள் அவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் கூட இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எது எப்படி
1: சார், ஒரு கூட்டத்தில் பேசும்போது
0: எடப்பாடி எடுக்க வேண்டிய முடியும்
1: சார், ஒரு கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி சொன்னார் விஜய் நம்ம கூட வராங்க பிள்ளையார் சொல்லிப்போம், ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியும் அலையன்ஸில் இருந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு?
0: மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலே, காரணம்

0: பொன்விழா கட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. எனவே இந்த கட்சி தான் தலைமை தாங்கும் என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் விஜய் அதற்கு நேர்மாறாக எங்களுடைய கூட்டணியிலே அவர் சேர்ந்திருந்தால் யாரும் அதை ஆட்சேபித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டிக்கொண்டார். அதே போல தங்களுடைய கட்சியோடு தான் மற்ற கட்சிகள் வந்து இணைய வேண்டும், நாங்கள் தான் அதிகாரத்திலே மற்றவர்களுக்கு பங்கு கொடுப்போம் என்ற அந்த ஒரு அதீதிய நம்பிக்கையிலே அப்படி அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலே தான் அந்த கூட்டணி அமைப்பு
1: அதில் அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் அலையன்ஸ் கட்சி இருந்தது, தனியாகவே நின்று 110 தொகுதிகளில் இதுவரெல்லாம் முன்னணியில் இருக்கிறாரு.
0: இல்லை, அப்படி என்னுடைய இப்பொழுது அதாவது கிட்டத்தட்ட இப்போ இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கும் போது ஒரு 30-35 தொகுதிகள் 500 வாக்கு வித்தியாசத்தில் தான் இப்பொழுது அந்த லீடிங் போய்கொண்டு இருக்கிறது. எனவே அந்த வித்தியாசம் உடனடியாக மாறக்கூடும். எனவே என்னை பொறுத்தவரை தாவேக்கா கூட தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை நிச்சயமாக பெறாது. வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கட்சி, எப்படிப்பட்ட கட்சி என்பதை காலம் தான் தீர்மானிக்கும்.
2: ஐயா, இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இது வந்து யாருக்குமே வந்து ஒரு முழு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என வரும்போது, இந்த ஆட்சியினுடைய ஒரு வலிமையோ இல்லை இந்த ஆட்சியினுடைய நீடித்து தன்மையோ, இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமாவே மாறலாம் இல்லைங்களா?
1: திமுக அதிமுக
2: இல்லை, அதாவது என்னன்னா, இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு நீடித்த நிலைத்த ஒரு ஆட்சி. இப்போ 118 அவங்ககிட்ட இல்லை, அதே சமயத்தில் அவங்க குறைஞ்சபட்சம் 125 வைத்திருந்தால்தான் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஆட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி
0: நிச்சயமாக
2: அப்போது இயல்பாகவே இப்போ என்ன ஆகும்னா, யாரெல்லாம் வந்து போய் இப்போ விஜயோடு தங்களை வந்து இணைத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து போய் இணைத்துக்கொள்ள விரும்புவார்கள். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது கூட்டணி கட்சியினரை அன்றைய தேதியில் அவர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே வந்து பிரதான கட்சியினுடைய வேலையாக மாறிவிடாதா?
0: ஆமாம், வேறு வழி இல்லைங்களே. அதாவது தான் ஆட்சி அமைக்க வேண்டும், தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தான் தான் தன்னுடைய கட்சி தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர் தன்னுடைய அந்த பதவிக்காக அல்லது அந்த முதலமைச்சர் நிலையை எட்டுவதற்கு அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கு தேவையான கூட்டணி கட்சிகளை சேர்க்கிற போது பல்வேறு சூழ்நிலைகள் கால ஓட்டத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அது நிலைக்குமா நிலைக்காதா, அல்லது யார் அந்த இடத்தை நிரப்பப் போகிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த தேர்தல் முடிவு இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது.
2: இது வந்து ஒரு வகையில், இன்னொரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையில் கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் இதை பேசும் போது இதுக்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையாளுவதற்கான ஒரு வழிமுறையோ அல்லது உதவியோ நீங்கள் செய்யக்கூடும் அல்லவா?
0: அதாவது உதவி யாராவது கேட்டால் தானே செய்ய முடியும். கேட்காத பட்சத்திலே நாங்களாக வழியை சென்று விட முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு அதாவது கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக என்னுடைய இயக்கம் செயல்பட்டது. அதாவது அந்த எதிர்கட்சிக்கு உரிய அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளுகிற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக, ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். எனவே எங்களை பொறுத்தவரையிலே யாரையும் நாங்கள் அதாவது மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தோ அல்லது சொல்லிக் கொடுத்தோ இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு வராது. காரணம், எங்களுடைய இயக்கம் ஒரு தனித்துவமான இயக்கம். அந்த இயக்கத்திற்கு எந்தவித மாசும் ஏற்படாத அளவிற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக வழிநடத்தி செல்வார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக ஆட்சி நடத்தி ஒரு நல்லாட்சியை தருவார், ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக, மக்களுக்காக மக்களுடைய குரலை எதிரொலிக்கிற ஒரு சிறந்த எதிர்கட்சியாக அந்த பக்கையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம், செய்வோம். அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பொறுப்பிலுமே தங்களுடைய தனித்தன்மையை நிச்சயமாக நிலைநாட்டுவார். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க தலைவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்.
2: ஒரு முக்கியமான செய்தி, இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு சொன்னது என்னன்னா, இதனால் வரை திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விமர்சித்து வந்தவர்கள் அல்லது அவரால் அந்த கட்சியை வந்து பலப்படுத்த முடியாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேரையும் வாயடைக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவ

0: மிகவும் தனித்துவ தலைவராக எம்ஜிஆருக்கு பிற்பாடு, செல்வி ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு தன்னை ஒரு தனித்த தலைவராக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு விட்டார் என்று எடப்பாடியை சொல்ல முடியும் இல்லையா சார்?
1: ஆமா, நிச்சயமாக. அந்த அதாவது இவரை ஏளனம் பேசியவர்கள், எள்ளி நகையாடுவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூச்சு மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அதை நான் சொன்னதை போல இடத்தையும் தக்க வைத்திருக்கிறார், வாக்கு வங்கியும் தக்க வைத்திருக்கிறார். அதுவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர எங்களுடைய வளர்ச்சியிலே திமுகவினுடைய இந்த தேர்தல் முடிவை பார்க்கிற போது அவர் எவ்வளவு அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, வளர்ச்சி தான். எனவே அந்த வளர்ச்சி போக போக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு தளர்ச்சி என்கிற அந்த நிலைமை நிச்சயமாக வராது. நீங்கள் சொன்னதை போல எங்கள் அதாவது இந்த இயக்கத்தை சரியான முறையில் அதாவது இந்த தேர்தலில் கூட அதாவது எங்களுடைய இயக்கத்திலிருந்து சென்றவர்கள் எதிர்முகாமிலே சென்று இந்த இயக்கத்திற்கு சேதாரம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல சில தலைவர்கள், குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், எங்களுடைய கூட்டணி வரக்கூடாது என்பதற்காக திருமதி சசிகலா, பாமகவுடைய முன்னாள் நிறுவன தலைவர் ராம்தாஸ் அவர்கள் எல்லாம் எங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்தார்கள். இதெல்லாம் ரகசிய உறவு, திமுகவினுடைய ரகசிய, அதாவது திமுக ரகசிய உறவு வைத்துக் கொண்டு இவ்வளவு செய்தார்கள். ஆனால் அவர் என்ன மீடரவில்லை, அதாவது நினைக்கும் கேடு தனக்கு, நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சி வலையை பின்னினாலும் அதிலும் நாங்கள் சிக்காமல் இன்றைக்கு தப்பித்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு தனி தலைவராக, அதுவும் புரட்சி தமிழராக இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கமும் வலுவான இயக்கம, இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று பொதுச் செயலாளரும் ஒரு வலுவான தலைவர் என்பது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை என்று சொன்னாலும் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி ஐயா, உங்களோட பேசியதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், நன்றி.
0: இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் பாஜகவினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளோ வலிமையாக முன்னுக்கு வந்திருப்பது என்பதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதில்
3: முதல்ல ஒரு மூணு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் வேறு மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இனியும் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி சார் உங்களுக்கு அதிக இடத்துல முன்னணியில் இருக்கா பாஜக போட்டியிட்ட இடங்களில்?
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி நிறைய வித்தியாசங்களையும் நிறைய புதிர்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து மிகச்சிறிய கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சீரிய கட்சியாக மலர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை சிந்திக்காத ஒரு தேர்தல் காட்சிகள் இந்த களத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனால், ஒற்றை புள்ளியில் நாங்கள் எல்லாரும் எங்கள் இந்திய கூட்டணியில் இணைந்தது வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், வேரோடு மண்ணாக பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று எங்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது எங்களுக்கு, அது முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா திமுக வந்து ஒரு சாதாரண தோல்வி சந்திக்கவில்லை. அவங்க ஆட்சியில் இருந்தப்போ மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தால் ஊடகங்கள் மேலும் மற்ற இடங்கள் மேலும், அதாவது நாங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லும்போது பரிசில் பெறும் புலவர்களை வைத்துக்கொண்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்வார்களோ அதுமாரி ஊடகத்தையும் பத்திரிகையாளர்களுக்கும் பரிசல்கள் மூலம் பாராட்டுங்கள் என்று சொல்லி அவங்க ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தெளிவாக சொன்ன இந்த இடிப்பாறை இல்லாத ஏமராமன் போல இன்று திமுக கெட்டு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். முதல் விடயம் இதில் கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்று எங்களுக்கு ஏராளமான ஒரு வாக்கு எதிர்ப்பு மக்களுக்கு வந்து ஒரு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் கட்சி மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர் மனநிலை இருக்கும் மக்களுக்கு. ஆனால் இந்த முறை அதை எல்லாம் கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கிறது, ஆளும் கட்சி மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்று. ஏன்னா திமுக கோட்டையாக காலம் காலமாக சொல்லப்பட்ட சென்னை ஆகட்டும், வட மாவட்டங்கள் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், இங்கெல்லாம் துடை தெரியப்பட்டிருக்கிறது, அவங்கெல்லாம் கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் வந்து இருவர் தவிர மற்ற அத்தனை பேரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்க கூட சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். முதல்வர் தோற்று போகிறார். அதனால் இந்த இந்த ஒரு நிலை வந்து ஒரு

0: மோசமான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு இதைவிட மிகச்சிறந்த சான்று இருக்க முடியாது. ஆனால் அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதில் வந்து எங்கள் இந்திய கூட்டணியை விட தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்க வேண்டும், முழு மரியாதையோடு ஜனநாயகத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம், அந்த ஒரு விடயத்தில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற புதுச்சேரியில் அதே தாவேக்காவுடைய இந்த செயலாக்கமில்லை ஒற்றை இடங்களில் கூட அவங்க முன்னிலை கூட பெறவில்லை. அவங்க இருக்கும் இடமெல்லாம் தெரியாமல் இங்கே நாம் தமிழர் எப்படி காணாமல் போய்விட்டதோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து தேட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். தமிழகத்துக்குள்ளே தான் இருக்குது, அதே தமிழ் மக்கள் தான், அதே அந்த நடிகரின் தாக்கம் அந்த இடத்துல அதிகம் இருந்தால் கூட அந்த மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் அது வெளிப்படவில்லை. அதனால் இதை வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கணுன்னா, அங்கே ஒரு நல்லாட்சி நடைபெற்றிருக்கிறது. அப்போ வந்து அந்த ஒரு அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி தான் நடந்திருக்கிறது. ரங்கசாமி அவர்களுக்கு மக்கள் மீது அந்த இடத்துல ஆன்டி இன்குமென்சி இல்லை அந்த இடத்துல. அப்போ வந்து மக்கள் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தாவேக்கா அங்கே வந்து புறக்கணிக்கப்படுகிறது, முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. அதனால் இது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மக்கள் வந்து எந்த குழப்பத்திலும் இல்லை, அவங்க தீர்வுகளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ நமக்கு கட்சிகளுக்குள்ளே மட்டும்தான் அடுத்து யார் ஒரு தெளிவான இதில் ஆட்சி அமைப்பார்கள்.
1: ஒரே ஒரு கேள்வி, இப்போது மக்கள் வந்து ரொம்ப கோபமாக இருந்திருக்கிறாங்க. திமுக பக்கம் ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்துச்சு, அதிமுக இந்திய கூட்டணியில் ஒரு அலைன்ஸ் இருந்தது. இந்த ரெண்டு இதையும் விட்டுட்டு தாவேக்காவை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு அலைன்ஸையும் அவங்க நம்பலையா, இதுக்கு மாற்றாக நினைக்கலையா?
0: நம்பவில்லை எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஏன் என்று கேட்டால் வந்து புரட்சி தலைவர் அவர்களும் மேடம் அம்மா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதன் பிறகு நடந்த ஆட்சியிலும் கூட மக்களுக்கு வந்து பல நல்ல திட்டங்கள் சென்றிருக்கிறது. எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை, அந்த மாதிரி எளிமையாக அதிமுக இது வந்து மாநில தேர்தல், எங்கள் தேர்தல் இல்லை, அவர் தலைமையில் தான் நாங்கள் இதை சந்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வலிமையை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. அவங்களுக்கு வந்து இத்தனை பெரிய அலை வீசியும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க போன தடவை வாங்கின வாக்கு இந்த இது எந்த தொலைக்காட்சியும் நான் பார்க்கல,
1: 10 தொகுதி குறைச்சலாம் இருக்காங்க. இது மாதிரி டிடி தான்,
0: டிடியில் இருக்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கிறது 10 இடங்களில் நம்ம முன்னிலையில் இருப்போம். திமுக 48 தான் இருக்குது. இப்போ தான் நான் காரில் வர பார்த்துட்டு வந்தேன். அதனால் என்ன இதில் நான் சொல்ல வரேன்னா, வெறும் 500,000 குறைவான வாக்குகளில் தான் இந்த வித்தியாசங்களும் இருக்கிறது. இப்போ தாவேக்கா முன்னிலை என்றால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-42 தொகுதிகளில் இந்த வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா, தாவேக்காக்கு ஒரு 16-17 இடங்களில் தான் முன்னிலையில் வந்து 500 கீழே இருக்காங்க. அதே மாதிரி திமுக முன்னிலை வைக்கிறது கூட 10 இடங்களில் வந்து 500 கீழே தான் முன்னிலையில் இருக்காங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 25-30 இது ஸ்விங் வந்து என்டிஏக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினாரியோவே மாறிடும். நான் வந்து என்னுடைய கட்சி சார்பாக நான் யோசிக்கிறேன், இது ஒரு ஊகம்தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இது நீங்க கணிக்கவே முடியாது. கடைசி சுற்று நடைபெறும் வரை
1: ஒரு காலையில இருந்து ஒரு கன்சிஸ்டண்டா நீங்க பாத்தீங்கன்னா, திமுக அதிமுகவில் ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கு, பட் தாவேக்கா வந்து கன்சிஸ்டண்டா அது மேல போயிட்டு தான் இருக்கு காலையில இருந்து. இதை ஒரு ட்ரெண்டா எடுத்துக்க முடியாது?
0: கண்டிப்பாக ட்ரெண்டா எடுத்துக்கணும். உங்களுடைய பார்வை மிகச் சரியான பார்வை, நான் மறுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மறுக்கல. ஆனாலும் அதில் இருக்க வாக்கு எண்ணிக்கைங்கிற இதை நீங்கள் பார்க்கும்போது, வாக்கு எண்ணிக்கை வந்து தான் நம்மளுடைய சீட் கன்வர்ஷனாக நம்ம பார்க்கும்போது, சீட் கன்வர்ஷனுக்கு அது எவ்வளோ தூரம் வருன்றது பார்க்கணும். இன்றைக்கி அந்த 500 கொஞ்சம் பின்னாடி போய் நாங்கள் 505 வாங்கினா கூட வெற்றி எங்களுடையதாகிடும். அதனால் அதற்காக தான் சொல்கிறேன், நம்ம கடைசி சுற்று வரைக்கும் அது இருக்கும். நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், கோவை தெற்கு தொகுதியில் வந்து ஜெயக்குமார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் போட்டியிடும் போது அந்த ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் போட்டி இருந்தது. மூன்றாவது வேட்பாளராக திருமதி வானதி அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் கூட, மூன்றாவது இடத்துல தான் இருந்தாங்க. கடைசி ரெண்டு சுற்றில் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னிலை எடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அதனால் கடைசி சுற்று நடைபெறும் வரை நமக்கு வந்து இந்த வெற்றிக்கான ஒரு உறுதி வந்து இறுதி செய்யப்படாது.
1: அதனால் இன்னொன்று உறுதிப்படாத தகவல் தான், நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். தாவேக்காவை வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க, அப்போ இந்த வெற்றியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
0: இந்த தாவேக்காவின் வெற்றியில் எங்களுக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. தெளிவாக நான் சொல்கிறேன், நான் வெளிப்படையாக உள்ள கிடக்கே தெளிவாக சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் எல்லாரும் ஒன்றிணைந்திருந்தால் திமுக ஒற்றை இடம் கூட கிடச்சிருக்காது இன்றைக்கி, அதுதான்.

0: நிலைமை. நீங்க நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா அப்படி பாத்தீங்கன்னா அவங்க 42 நாங்க 60
1: இப்ப அப்டேட் பண்றாங்க. இப்ப 61ல இருந்து 62 மறுபடியும் இது போயிருக்கு, கீழே வருது, அப்டேட் ஆயிட்டு இருக்கு.
0: ஆமா,
1: அது 64 ஆயிருக்கு.
0: இது வந்து நம்ம நம்ம நம்ம கிடைக்கிற தரவுகள் பொறுத்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலயும் மாறுது. நான் எலெக்ஷன் கமிஷனை பேஸா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா 1:3:4 தான் இருக்கு ரேஷியோ. அதாவது எட்டு பங்குல 3 அதிமுகவும் 4 தாவேக்காவும் தான் எலெக்ஷன் கமிஷன் தரவுகள் படி இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 12% மக்கள் தான் திமுகவுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அவங்க அந்த கட்டமைப்பு இல்ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87.5% பேர் வந்து திமுகவை எதிர்த்து இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
2: ஒரு முக்கியமான செய்தி நம்ம இந்த தேர்தலில் சொல்லணும் சார். ஆக்சுவலா என்னன்னா கடந்த 4 தேர்தலாக 3 தேர்தல் 2019, 2021, 2024 எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா இந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை பெரும்பாலும் வைத்து கொண்டிருந்தது. இந்த முறை அந்த பிரச்சாரம் ஆனது எடுபடவில்லை என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா?
0: மிகச்சரியான பார்வை உங்க பார்வை. அதாவது அவங்க எப்பவுமே 3 வைப்பாங்க. ஒன்று வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வைப்பாங்க, அது மும்மொழி கொள்கை எதை வேணால் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்து எதிர்ப்புப்பாங்க. இந்து எதிர்ப்பு இன்னும் தெளிவாக சொன்னால் பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க அதில். அதே மாதிரி 3rd விஷயம் இந்திய எதிர்ப்பு, ஹிந்து இந்து அதாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இந்து, அப்புறம்
2: ஹிந்துஸ்தான்,
0: இது 3 எதிர்க்கிறது. இதை வைத்து தான் திமுகவுடைய எப்பவுமே எப்பப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வருது அது 3 ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை கொஞ்சம் ஸ்கைப் பண்ணுவாங்க. 2nd விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்காலம் முழுமைக்குமே பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நிதி வரலை, அது வரலன்னு பொய்யுரைகள் எல்லாம் தொடர்ந்து உரைத்து மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துவிடக்கூடாது என்பதை தடுத்து இந்த ஆட்சி வந்து எப்பவுமே ஒரு புலம்பல் அரசாகவே இருந்தது, புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆட்சி 5 காலம் முழுக்க ஆளுநரை வைத்தோ இல்லாட்டி மத்திய அரசை வைத்து ஒரு புலம்பலை மட்டுமே முன்வைத்தார்கள். மக்கள் அதை ஏற்கவில்லை என்பது மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு செய்தி இதில் வந்திருக்கு. ஏன்னா உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உன்னுடைய திறமையின்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சி திறனற்ற அரசாகத்தான் இதை பார்த்து இருக்கிறார்களே தவிர ஒரு மக்கள் வந்து அப்படி இருந்தால் ஓரளவாவது வாக்களித்திருப்பார்கள். இந்த மாதிரி இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த அரசுமே 3rd இடத்திற்கு தள்ளப்பட்டது கிடையாது. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவை சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் நிலைமையும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக ஆதரவோட உயிர்ப்போடு இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் பின்னுக்கு போறாங்க. அதை விட நீங்க 5 தேர்தல்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்திய ஒட்டுமொத்த பாரத தேசத்துல வந்து மேற்கு வங்கத்திலையும் கேரளத்திலையும் மட்டும்தான் கம்யூனிசம் உயிரோடு இருந்தது. இன்றைக்கு அந்த 2 இடத்துலையுமே அந்த ஆட்சி வேண்டாம் என்று மறுத்து இருக்கிறார்கள். 3 மாநிலங்கள், முக்கியமான மாநிலங்கள் என்று பார்க்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம், கேரளத்தில் ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம். அதே மாதிரி பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறது மற்ற மாநிலங்களில். அப்போ பார்க்கும்போது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது எங்களுடைய தத்துவம் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வைக்கிறது வந்து பாரத தேசத்தை வளர்ச்சி அடைந்த மாதிரி ஸ்வச்சித் பாரத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், விக்சித் பாரத்னு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் நாங்கள் வந்து வைக்கிற வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற தத்துவம் வந்து மக்கள்கிட்ட ஏற்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம். நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு புள்ளி சொன்னீங்க, ஒரு 10 முன்னால் வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இப்போ இல்லாமல் மோடி அவர்களை வந்து மக்கள் ரொம்ப அன்போடு பார்க்கிறார்கள், ரொம்ப விருப்பத்தோடு பார்க்கிறார்கள், அவர் ஏற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மொடக்குறிச்சியில் இப்போ வந்து சிவகிரிங்கிற ஊரில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது அவருக்கு பேசுறதுக்கான திட்டமிடல் இல்லை, ரோட் ஷோ மட்டும் நடத்திட்டு போறதா இருந்தாங்க. ஆனால் அங்கிருந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்குன்னா ஒரு வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் இத்தனை பெரிய மக்கள் பெருக்கத்தை அவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்போ அவர் என்ன சொன்னார், கீழே நிற்கிற என்ன கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னாரு. நீ தயாரானாரு, ஏன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது, அவரும் தயாராக இல்லை. அவர் ஸ்பான்டேனியஸாக அவர் ஹிந்தியில் பேச பேச நான் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து ரொம்ப உற்சாகமாக அவர் பேசினார். அதாவது அந்த இடத்துல வந்து நான் மொழிபெயர்ப்பாளர் சொல்வதற்கு முன்னாடி ஹிந்தி தெரியாத நம்ம மாநிலத்தில் கூட மக்கள் அவர் உணர்வை புரிந்து கொண்டார்கள். நான் மொழிபெயர்க்கு முன்னாடியே கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தார். எதற்கு இது சொல்கிறேன்னா ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஆங்கிலமே தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கு பாஜக தலைவர்களாகட்டும், தமிழுக்காக அவர் செய்த பணிகளாகட்டும், மோடி அவர்கள் செய்த பணிகளாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் காசி தமிழ்ச்சங்கத்துலேருந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் திருக்குறளுக்கு செய்தது அப்படின்னு.
2: இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அதாவது நீங்கள் என்டிஏ கூட்டணி வலிமை பெற்று தமிழகத்தில் திமுக

0: அமெரிக்காவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க.
1: கண்டிப்பாக.
0: ஆனால் நடந்தது இன்னும் முற்றிலும் வேறாக இருக்கிறது. அப்போ ஆனால் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் போதுமான இடங்கள் இப்போதைக்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 110 தான் இன்னி வரைக்கும் காமிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களால தேவைப்படக்கூடிய இந்த மேஜிக் நம்பரான 118 அவங்களால பெற முடியவில்லை. அப்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு இருக்குமா?
1: இல்லை, இது வந்து ரொம்ப ஊகத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கும். வெளியிலிருந்து ஆதரவு தருவதோ அவங்களை ஆதரிக்கிறதோ அதெல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்கள் எடுப்பார்கள். என்னால் அதற்கான கருத்து சொல்லவும் முடியாது. ஆனால் நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிற ஒரு விடயம் என்ன என்றால், இப்போ இருக்கிறதுல வந்து பெரிய மாற்றம் வரப்போகிறதில்ல. திமுகவுக்கு இப்போ டிடியில் வரதே நம்ம பார்த்தோன்னா நமக்கு 234 இப்போ வந்துடுச்சு. 60-64 அந்த 110 கூட்டிங்கன்னா 234 வருதுங்க. அப்படி வரும்போது ஒரு 10 சீட்டு எங்கே வேணால் ஸ்விங் ஆகட்டும், ஆகினா கூட, இன்னும் இந்த இடத்துலேருந்து ஸ்விங் ஆனால் கூட அவங்களுக்கான 118 வரப்போகிறதில்லை. அதனால் அதில் அவங்க அதை விட குறைவாகத்தான் போகிறார்கள். அதனால் அப்போ வந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு ஒரு தத்துவம். அந்த
2: சார், இன்னொரு சேஞ்சும் வந்திருக்கு. இதுவரையிலும் ரெண்டு முனை போட்டியாக இருந்தது தமிழ்நாட்டில், ரெண்டு பார்ட்டி தான் மாறி. இப்போ இன்னொரு ஸ்டேட் பார்ட்டி, தாவேக்கா ஸ்டேட் பார்ட்டியை தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் களத்தில் வந்து முதல் தடவை அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற லீடிங் அவங்களும் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க.
1: மூணு
2: இருக்கிறாங்க. மூணு துருவ அரசியலை நோக்கி தமிழ்நாடு போதா?
1: மூன்று துருவ அரசியலை நோக்கி கண்டிப்பாக நகர்ந்து விட்டது என்பது போகிறதா இல்லை போய்விட்டது என்பதற்கான தரவுகள் நம்ம கண்முன்னே காட்சியாக இருக்கிறது.
2: இங்கே தான் என்னுடைய கேள்வி. இங்கே பிஜேபியினுடைய அடுத்த கட்ட மூவாக என்ன இருக்கும்? இப்போது நீங்கள் பிடிக்க வேண்டிய இடத்த இப்போ விஜய் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அது இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த அவங்க வந்து ஒரு மூணாவது ஒரு கட்சி வந்து நம்ம எடுக்கிற என்டிஏ எடுக்க வேண்டிய இடத்த எடுத்தது எப்படி பார்க்குறீங்க?
1: மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாங்கள் தான் முதல் முறை கூட்டணி அறிவித்தோம். எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி நாங்கள் அறிவித்தோம். 25 ஏப்ரல்லையே வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அந்த அந்த மேடையில் மொழிபெயர்ப்பாளராக நானும் இருந்ததுனால எனக்கு தெளிவாக தெரியும். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த தேர்தல் வந்து அதிமுக தலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிறது. திஸ் நாட் ஆர் எலெக்ஷன், இது வந்து மாநில தேர்தல். மாநில கட்சிக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய இதுபடி தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் துணை தான் இருக்கிறோமே தவிர நாங்கள் வந்து முன்னிலையை எடுத்து எதுவுமே நடத்த முடியாது இந்த தேர்தலில். இதில் அதிமுகவுக்கு நாங்கள் முழு பலத்தோடு துணை நின்றோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டு முயற்சியில் தான் வரும், இது தேர் இழுக்கிற மாதிரி வடத்தை வந்து எல்லாரும் பிடிச்சி இழுத்துருக்குறோம். பாமக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஓரளவு
2: இங்கே பிஜேபி இது வரவங்க அடுத்த மேலே 3 தொகுதி மைனஸில் வருது. ஏடிஎம்கே 9 தொகுதி
0: மைனஸ். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா 44 தொகுதிக்கு மேலே மைனஸில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னென்னா அவங்க நிறைய இழப்பு வந்து அதிகமாக
2: சந்திச்சிருக்கு. திமுக தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. இந்த அலையன்ஸ் தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் டேமேஜ் இல்லை, பெரிய டேமேஜ் இல்லை, கொஞ்சம் அவங்க
1: கூடுதல் தான் இருக்கும். ப்ளஸ்
2: இல்லை இல்லை ப்ளஸ் இல்லை
1: மைனஸில் தான் போயிடுது. 61 தான்
2: தனியாக வந்து. ஆமாம், அது 10 தொகுதி 56 இருந்திருக்காங்க லாஸ்ட் டைம்.
1: -2
2: இது வந்து ப்ளஸ்ஸு இதில் வந்து பிஜேபி இருக்குது
0: பாருங்க. மைனஸ் வந்து அது பாருங்கள் 83 சீட்டு கிட்டே இருக்குது.
2: 83 அந்த அலையன்ஸு டிஎம்கே அலையன்ஸ் முழுக்க விஜய் எடுத்திருக்காரு. அப்போது அங்கேருந்து டிஃபீட் ஆன எதுவுமே என்டிஏ அலையன்ஸுக்கு வரல.
1: எல்லாமே வந்து
0: சாதகமாக மாறி இருக்கு.
1: இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட பாதிப்பு என்று எடுத்தால், நம்ம எல்லாம் ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இருந்ததுனால என்னுடைய கணிப்பை எல்லாம் தாண்டி எல்லா செஃபாலஜிஸ்ட் அத்தனை ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் எக்ஸிட் போல் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அத்தனை
2: தரவு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி
1: இருக்குது. அந்த மாதிரி வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா விஜயோட இம்பேக்டு யாருக்கு பாதிக்கும்னு எல்லாரும் பேசணும். ஆனால் இப்போ முடிவுகள் வச்சு பார்க்கும்போது டெமோக்ராஃபி வைஸ் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வடசென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரி திமுக கோட்டைகள் எல்லாம்
2: தகர்க்கப்பட்டிருக்கு.
1: டெமோக்ராஃபி படி திமுக அடி வாங்கியிருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனத்தின் படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிக்கு அடி வாங்கியிருக்கு இனத்தின் படி. கட்சியின் படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சுத்தமாக அடி வாங்கியிருக்கு. கட்சி ரீதியாக அவங்க பாதிப்பு, இனத்தின் ரீதியாக விசிக்கு பாதிப்பு. அதே மாதிரி நீங்கள் வந்து பெரியவர்கள் வாக்காளர்கள் எப்படி பிரிக்கிறீங்க, ஏஜ் ஃபேக்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளையோர் எல்லாருமே எல்லா கட்சியிலேருந்து போய் அங்கே போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து கன்சாலிடேஷன் ஃப்ரம் ஆல் செக்மெண்ட்ஸ். நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறீங்களோ

0: எல்லா ஸ்பெக்ட்ரம்லயும் அவங்க ஒரு கை வச்சதுனால தான் இன்னைக்கு
1: அவர் மேல ஒரு குற்ற
2: ஒரே ஒரு இது உண்மையிலேயே நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து பங்கெடுத்து கொண்டு எங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்து நம்ம படிப்படியாக காலையிலேருந்து ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேதியில வந்து நம்ம வந்து என்ன ஒரு மிக முக்கியமான பாடத்தை நம்ம வந்து பார்க்குறோம்னா, இன்னும் பல சுற்றுகள் வந்து எண்ணப்பட வேண்டி இருக்கிறது. ஸோ அந்த எண்ணங்கள் அந்த எண்ணிக்கை வரும்போது பல கட்சிகளுடைய வாக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய பல சுற்றுகள் வந்து இன்றைக்கும் வந்து அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படும் போது இல்லை நிச்சயமான ஒரு மாறுதல் ஏற்படும். இப்போ வரைக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி தாவேக்கா வந்து 109 தொகுதிகள், அதிமுக ப்ளஸ் வந்து 64 தொகுதிகள், திமுக ஒரு 61 தொகுதிகளில் இப்போதைக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பிளேயராக நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் வந்திருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கு அவருக்கான ஒரு தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக நம்முடைய நேயர்கள் சார்பில் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வந்த அத்தனை வாசகர்களுக்கும் அத்தனை நேயர்களுக்கும் எனது இனிய நன்றி வணக்கம்.
0: நன்றி.
3: நீங்களும் காலையிலிருந்து நிறைய போயிருப்பீங்களே.
4: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை மாநில செய்திப்பிரிவு.

காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம் பாடி, இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 நாம் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கின்றது. அக்டோபர் 14, 1955 வெளிவந்த மாமன் மகள் திரைப்படத்திற்காக RS மணியின் இயக்கத்தில் SV வெங்கட்ராமன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் JP சந்திரபாபு. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி, பண்ணைப்புறம், கிருஷ்ணகுமார், ஆனந்தி, பிரபு, சரண்யா இவர்களுக்காக.

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
1: மாலதி
2: மாலதி
1: மாலதி
2: நிஜமா?
1: யாரு நீ?
0: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர்.
3: ஏய் நீ பாடுனா கழுதான் கேக்க.
0: சும்மா நீங்க கேளுங்க சாரு, அந்த காலத்துல மேடை மேல ஏறி சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து கொண்டு இருக்கேன்.
3: எங்க கொஞ்சம் கொல்லு பாக்க.

0: என்ன ஸ்டாப்பிங் பிளேஸ் வரலீங்களே?
1: பிரேக் போடு.
0: போட்டேன்.
1: இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு.
1: எப்படி?
0: தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
1: உன்னை வாரி கையில போடா. ஆனா சிம்மா குரல் விஞ்ஞான பாகத்துறே வெள்ளக்காரன் கூத்த பாத்துருக்கியா நீ?
0: இல்ல சார்.
1: இல்லையா? சும்மா ஏபிசி இல்ல, சும்மா புரண்டு புரண்டு எந்திப்பாங்க. பாக்குறியா நீ? எங்க ஜகா வாங்க.

0: நெஞ்சில் நிறைந்த வகையில் அடுத்ததாக வெளிக்கவிருக்கின்றது ஜூன் 27 1969 வெளிவந்த அஞ்சல் பெட்டி. திரைப்படத்திற்காக டி ஆர் பாலுவின் இயக்கத்தில் ஆர் கோவர்த்தனம் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருச்சி, முசிறி, செவந்தலிங்கபுரம், சிவக்குமார், சரோஜா, தர்ஷன், சுபிக்ஷன் இவர்களுக்காக ஒழிக்கின்றது பாடல்.
1: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டித்தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்

நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நெஞ்சில் நிறைந்தவையோடு. இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கின்றது ஜூலை 4, 1958 வெளிவந்த அன்னையின் ஆணை திரைப்படத்திற்காக சி.எச். நாராயணமூர்த்தி இயக்கத்தில் எஸ்.எம். சுப்பையா நாயுடுவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி.எம். சவுந்தரராஜன், பி.சுசிலா. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம், நாடார் தெரு, துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி இவர்களுக்காக ஒலிக்கிறது பாடல்.

நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனி தொடரவிருக்கின்றது டோல் தமாகாதுல். நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: எல்லா இடங்களிலும் மனித சஞ்சாரம், மனிதர்கள் அதிகமாக காணப்படுகிறார்களே, கோடிக்கரை நெடுக என்று குழகர் கோவிலை அடைந்த பூங்குழலி நடையை சாத்தி கொண்டிருந்த குருக்கள் முன்னால் நின்று வினவுகிறாள். அப்போது குருக்கள், அனைவரும் பழுவேட்டரையருடைய ஆட்கள். அங்கே சற்று முன்னால் பழுவேட்டரையருடைய இளையராணி நந்தினி தேவியும் மிகவும் கவலையோடு ஒரு துர்பாகியமான ஒரு செய்தியை அறிந்து தன் வருத்தத்தை வெளிப்படுத்தி குழகரிடம் பிரார்த்தனை செய்ய வந்திருந்தாள் என்று குருக்கள் பூங்குழலியிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்.
1: நாம கலங்கி என்ன பயன் சுவாமி? எல்லாம் விதியின்படி நடக்கும் என்று நீங்களே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறீர்களே. அது போனால் போகட்டும். அவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்திருக்கும் போது நான் என் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. கையில வைத்திருக்கும் பிரசாதத்தை என்னிடம் கொடுத்து விட்டு போங்கள். நான் இங்கேயே சாப்பிட்டு விட்டு கோயிலிலேயே இருந்து விடுகிறேன் என்றாள் பூங்குழலி.
2: நீ ஒரு தனி பிறவிதான் பூங்குழலி. பெரிய மனிதர்கள் வந்தால் எல்லாரும் அவர்களை போய் பார்க்கவும் பழக்கம் செய்து கொள்ளவும் விரும்புவார்கள். உனக்கு வேற்று மனிதர்களை பிடிக்கிறதே இல்லையே. அதிலும் பெரிய மனிதர்கள்னா ஒரே பயம். பெரிய மனிதர்கள் என்றால் உன்னை கடித்து விழுங்கி விடுவார்களா? எதற்காக இந்த காட்டில் தனியாக இருக்கணும்?
0: குருக்களையா, பிரசாதத்தை கொடுக்க உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேண்டாம். என்னை வீணில் திட்டாதீர்கள்.
2: சிவ சிவா, உன்னையே நான் திட்டுகிறேன். இந்த பிரசாதம் உன் பசிக்கு போதாதே என்று பார்த்தேன். தாராளமா வாங்கிக்கோ
0: என்று அர்ச்சகரர் துணியில் கட்டி வைத்திருந்த சுவாமி பிரசாதத்தை கொடுத்தார். மூட்டையை வாங்கி பூங்குழலி பிரித்து பார்த்துவிட்டு, என் பசிக்கு இது போதாதுதான். அவ்வளவு பெரிய சுவாமிக்கு இவ்வளவு குறைவாக நைவேத்தியம் வைக்கிறீர்களே, இது நியாயமா சுவாமி? போனால் போகட்டும். அந்த கெண்டியில் என்ன இருக்கிறது? குடிக்கிற ஜலமா?
2: இல்லை, சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பால். குழந்தைக்காக எடுத்து கொண்டு போகிறேன்.
0: இன்றைக்கு நானே உங்கள் குழந்தையா இருக்கிறேன். அதையும் கொடுத்து விட்டு போங்கள். உங்களுக்கு புண்ணியம் உண்டு.
2: நல்ல பெண்ணம்மா நீ. போகட்டும், கெண்டியையாவது பத்திரமாக

0: திரு இவ்விதம் சொல்லி குருக்கள் கெண்டியையும் பூங்குழலியிடம் கொடுத்தார். அந்த சமயத்தில் தூரத்தில் எங்கிருந்தோ ஆந்தையின் குரல் கேட்டது. பூங்குழலி சிறிது திகைத்து, ஐயா இது என்ன சப்தம் என்று கேட்டாள்.
1: தெரியவில்லையா அம்மா, கோட்டான் கூவுகிறது. இந்த கோடிக்கரை காட்டில் கோட்டானுக்கு அபஞ்சம்
0: என்று சொன்னார் குருக்கள். மறுபடியும் அந்த குரல் கேட்டது. ஆமாம், கோட்டான் குரல் மாதிரிதான் கேட்கிறது என்றாள் பூங்குழலி.
1: உன்னை ஒரு கோட்டானும் ஒன்னும் செய்யாது. கோயில் பிரகார கதவை தாளிட்டு கொண்டு படுத்துக்கோ அம்மா
0: என்று சொல்லிவிட்டு குருக்கள் நடையை கட்டினார். குருக்கள் மறைந்ததும் பூங்குழலியும் புறப்பட்டாள். பிரசாதத்தை மடியில் கட்டிக்கொண்டு கெண்டியை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கோட்டானின் குரல் கேட்ட திசையை நோக்கி சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு குறுகிய வாய்க்கால் குறுக்கிட்டது. அதன் இருபுறமும் தாழம் புதர்கள் காடாக மண்டி வளர்ந்திருந்தன. அந்த வாய்க்காலின் கரையை பிடித்து கொண்டே பூங்குழலி நடந்தாள். தாழம்பூ செடிகளின் முட்கள் சில சமயம் குத்தின. அதை அவள் பொருட்படுத்தவில்லை. தாழம்பூக்கள் வெடித்து மலர்ந்து நறுமணத்தை பரப்பின. அந்த மனம் மற்றவர்களை போதை கொள்ளச் செய்திருக்கும். ஆனால் பூங்குழலிக்கு அந்த ஞாபகம் கூட வரவில்லை. கரையோடு காலடி சப்தம் கேளாதபடி மெல்ல மெல்ல நடந்து போனாள். அவள் செவிகள் வெகு கவனமாக உற்று கேட்டு கொண்டிருந்தன. காட்டு பிரதேசத்தில் இரவில் எத்தனையோ விதமான சப்தங்கள் கேட்கும் அல்லவா. அவையெல்லாம் அவளுடைய கவனத்தை கவரவில்லை. பின்னர் அவள் என்ன சப்தத்தைத்தான் எதிர்பார்த்தாள்? இதோ இருவர் மெல்லிய குரலில் பேசும் சப்தம் கேட்டது. ஒன்று ஆண் குரல், இன்னொன்று பெண் குரல். பூங்குழலி நன்றாக மறைந்து நின்று கொண்டாள். அவர்கள் பேசுவது என்னதென்பதை கவனமாக உற்று காது கொடுத்து கேட்டாள்.
2: மந்திரவாதி, இளவரசர் கடலில் விழுந்து இறந்து விட்டதாகத்தான் உன்னைப் போல எல்லோரும் நம்புகிறார்கள். பழுவேட்டரையரும் முருகி மாய்கிறார். ஆனால் நான் நம்பவில்லை
0: என்று அந்த பெண் குரல் கூறியது. பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து கடற்கரையோரமாக உலாவச் சென்ற பிறகு நந்தினி சிறிது நேரம் தனியாக இருந்தாள். கடல் அலைகளை பார்த்த வண்ணம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். ராணியம்மா என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். கலங்கரை விளக்கின் காவலர் தியாகவிடங்கரின் மருமகள் அங்கே நின்றாள்.
3: நீ யார் என்று நந்தினி கேட்டாள். என் பேரு ராக்கம்மா. எங்கே வந்தாய்?
0: இதற்கு மறுமொழி சொல்லாமல் ராக்கம்மாள் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றாள்.
3: என்னடி பார்க்கிறாய்? என் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது?
0: ராக்கம்மாள் திடுக்கிட்டு,
3: மன்னிக்கணும் அம்மா, தங்களை பார்த்ததும் இன்னொரு முகம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது
0: என்றாள்.
3: என்னடி உளறுகிறாய்? எது எப்படி இருக்க முடியாது? அந்த வாய் பேச முடியாத வெறியலுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாதுங்கிறேன். அவள் யாரது வாய் பேச முடியாதவள்? ஈழத்தில் ஒத்து இருக்கிறா. என் மாமனாருக்கு பெரியப்பா அம்மாவா. சில சமயம் இங்கேயும் வருவா. அவளுக்கும் எனக்கும் என்ன? அதான் சொன்னேன்னே, உறவு ஒன்றும் இருக்க முடியாதுன்னே. பின் ஏன் என்னை பார்த்ததும் அவளுடைய ஞாபகம் வந்தது? என் கண்களோட கோளாறுதாம்மா. உங்கள் முகம் அவள் முகம் மாதிரி இருந்ததா? முதல்ல அப்படி தான் தோணுச்சு.
0: ராக்கம்மா, இப்போது அந்த வாய் பேச முடியாதவள் இங்கே இருக்கிறாளா?
3: இல்லைங்கம்மா, அபூர்வமா எப்போவாவது வருவா.
0: மறுபடியும் வரும்போது என்னிடம் அழைத்து வருகிறாயா?
3: எதுக்காக ராணிம்மா?
0: என் முகம் மாதிரி முகமுடையவளை பார்க்க விரும்புகிறேன்.
3: அதான் என் கண்களோட பிரமன்னு சொன்னேனே.
0: எதனால் அப்படி நிச்சயமாக சொல்லுகிறாய்?
3: ராணிம்மா, தாங்கள் பாண்டி நாட்டை சேர்ந்தவர் தானே?
0: ஆமாம். நீ?
3: நானும் பாண்டி நாட்டுக்காரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் சொன்ன அந்த வாய்ப்பேச முடியாதவ சோழ நாட்டுக்காரி. ஆகையினால
0: இருந்தாலும் பாதகமில்லை. உன்னைப் போல இன்னும் சிலரும் அவளை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவளை என்னிடம் அழைத்து வருகிறாயா? அழைத்து வந்தால் உனக்கு வேண்டிய பொருள் தருவேன்.
3: ராணிம்மா, அவளை அழிச்சிட்டு வர்றது சுடற்காற்றை அழிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி தான். இருந்த இடத்துலையே அவ இருக்க மாட்டா. மற்றவங்க சொல்றதையும் கேட்க மாட்டா. வெறி பூச்சோ மாதிரின்னு சொன்னேன்னு.
0: சரி, நீ எதற்காக இப்போது வந்தாய் அதையாவது சொல்.
3: அது ராணிம்மா, சில நாளைக்கு முன்னால ரெண்டு பேர் இங்கே வந்தாங்க. உங்களோட பேரை சொன்னாங்க.
0: என் பெயரை ஏன் சொன்னார்கள்?
3: உங்களோட காரியத்துக்காக அவசரமா இலங்கைக்கு போகணும்னு சொன்னாங்க. என் புருஷனை அவங்களுக்கு படகோட்டுறதுக்கோசரம் அனுப்பி வச்சேன்.
0: திரும்பி வந்து விட்டானா?
3: வரல. அதான் கவலையாக இருக்குது. அவருக்கு ஏதாவது நேர்ந்திருந்துச்சுன்னா?
0: ஒன்றும் நேராது, கவலைப்படாதே. அப்படி ஏதாவது நேரிட்டிருந்தால் உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன். படகில் போன மனிதர்களை பற்றி

0: ஏதாவது தெரியுமா? அவங்க திரும்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் முன்னால ஆந்தையோட குரல் கேட்டுச்சே, அதை கவனிக்கலையா? கவனித்தேன். அதனால் என்ன? அது மந்திரவாதியோட குரல்னு தெரிஞ்சுக்கலையா? உனக்கு எப்படி அது தெரியும்? நீ மந்திரவாதியை சேர்ந்தவளா? ஆமா ராணிம்மா என்று சொல்லிவிட்டு ராக்கம்மாள் கையினால் கோலம் போட்டு காட்டினாள். நந்தினி அவளை வியப்புடன் முற்று பார்த்துவிட்டு, இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். மந்திரவாதி தங்களை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னை வந்து பார்ப்பதுதானே, எதற்காக காத்திருக்க வேண்டும்? இப்போ இங்க வந்த பல்லவன மந்திரவாதி சந்திக்க விரும்பல. ஈழத்துல அவனை பார்த்தாராம், தங்களோட கணவரை பார்க்கவும் விரும்பல. மந்திரவாதியை நீ பார்த்தாயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆந்த குரல் கேட்டு போயிருந்தேன், தங்களை அழைச்சிக்கிட்டு வரும்படி சொன்னாரு. குழகர் கோயிலுக்கு அருகில ஓடக்கரையில ஒளிஞ்சிருக்கிறதா சொன்னாரு. வரீங்களா ராணிம்மா? அது எப்படி நான் போக முடியும்? குழகர் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போகலாமே. நல்ல யோசனைதான். வேறு துணை வேண்டாமா? அவசியம் இல்ல. வேணும்னா சேந்த நமுதனை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம். அவன் யார்? தஞ்சாவூர் அந்த வாய் பேச முடியாத அவளோட மகன்தான் அவன். சிவசிவா, எத்தனை வாய் பேச முடியாதவர்கள் இந்த குடும்பம். சாபக்கேடு அடைஞ்ச குடும்பம். சில பேர் பிறவியிலேயே வாய் பேச முடியாது, சிலர் வாய் இருந்தாலும் பேச மாட்டாங்க. என் புருஷன் அப்படி அருமையாகத்தான் பேசுவார், நான் தான் பேச வேண்டாம் அப்படின்னு திட்டம் செஞ்சிருக்கிறேன். இலங்கை வாய் பேச முடியாதவளுக்கு மக்கள் உண்டா உனக்கு தெரியுமா? ஒரு தடவை ரெட்ட குழந்தை பெத்தாளாம். குழந்தைங்க என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. நானும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்க எத்தனையோ நாளாக முயற்சி செஞ்சு பார்க்குறேன், இது வரைக்கும் பலிகலை. தஞ்சாவூர்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான்? அவனோட மாம மகள் பூங்குழலியை தேடிக்கிட்டு வந்திருக்கிறான். அவள் இல்லை, அதனால் காத்திருக்கிறான். அவள் எங்கே போய்விட்டாள்? ஆ, நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். மந்திரவாதியை என் புருஷன் படகுல ஏற்றிக்கிட்டு போனதுக்கு மறுநாள் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்களில் ஒருத்தனை என் நாத்தி படகுல ஏற்றிக்கிட்டு இரவுக்கிரவே இலங்கைக்கு போனான். அவளுக்கு படகு விட தெரியுமா? படகு விடுறதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்களில் கோடிக்கரை காடுங்களில் சுற்றி திரியும். இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூலை முடுக்கு ஒன்றுமே கிடையாது.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நல்ல அறிவு நிலைக்கும் அறிவு திரும்பிய நிலைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பது அத்துணை எளிதன்றுன்னு மனோதத்துவ மேதைகள் சொல்றாங்க. மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத கடற்கரை சூழல்ல வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிறார் பூங்குழலி. அவ்வப்போது வேற்று மனிதர்களையும் எப்பவாவது பெரிய மனிதர்களையும் பார்க்க நேர்ந்தாலும் ஓடி ஒழிய முயல்வதை பல தருணங்களை கவனிக்கிறான். முதன் முதல் வந்தியத்தேவன் கோடிக்கரைக்கு வந்திருந்த போது நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். படகு வலிப்பது என்ன? மந்திர வித்தையா? துடுப்பை பிடித்து வலித்தால் தானே படகு போகிறது. திசை தெரிய வேண்டும் அல்லவா? நடுக்கடலில் திசை தெரியாமல் போய்விட்டார். நடுக்கடலில் திசை தெரியாவிட்டால் மூழ்கி சாகுங்கள். அதற்கு நான் என்ன செய்யட்டும்? தமக்கு ஏற்பட்ட அல்லது தம்மை சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை வச்சு பலர் வெறுப்பு வேதாந்திகளா பேசுறத அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம் அல்லவா? இத்தகைய விசித்திரமான போக்கு பூங்குழலியிடம் இருந்ததை கண்ட வல்லவரையன் தொடக்கத்துல வியப்படைஞ்சான். பணத்தாசை பிடிச்சு சேர்த்து சேர்த்து புதைச்சு வைக்கிற அக்னியை நினைக்கும் போது கடுகடுன்னு ஆயிடுற இந்த பெண்ணு பெருந்தன்மையோட நடந்துக்கிற பொன்னியின் செல்வரையே நினைச்சு உருகி பரவச நிலைக்கு போயிடுறத தம் எழுத்து ஆற்றலால உணர்த்திக்கிட்டு வரார் கல்கி. விருந்தாளிகள் வந்திருப்பது தெரிஞ்சும் சோற்றுப்பானையை கவிழ்த்து உருட்டி விடக்கூடிய மருமகள், படகோட்டும் கணவனை தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிற மனைவி ராக்கம்மாள், சோழ நாட்டு தனாதிகாரிக்கு அதிகாரியை விளங்குற பழுவூர் இளையராணியோட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டோம். இன்னொரு திடீர் திருப்பம். பேச இயலாதவளும் பித்து பிடிச்சவள் போல ஈழத்தை திரிஞ்சிக்கிட்டு போலுமான மாதரசிய தம் பெரிய தாயார்னு குறிப்பிட்டார் அருள்மொழிவர்மர். தன் அத்தைன்னு சொன்னா பூங்குழலி. தன் மாமனாருக்கு பெரியப்பன் மகள்னு உறவ சொல்றா இந்த ராக்கம்மா. இரவோடு இரவா வந்தியத்தேவனை படகுல ஏத்திக்கிட்டு போன பூங்குழலி இவளுக்கு நாத்தி. கணவனின்

0: சகோதரியை நாத்தி, நாத்தூன், நாத்தனாள் இப்படியெல்லாம் குறிப்பிடுவாங்க. மூத்த சகோதரியை மரியாதையா குறிப்பிடுற சொல் நாத்தனார். பழுவூர் இளையராணிக்கும் அந்த வெறியலுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாதுன்னு கருதிக்கிட்டு இருக்கிற அக்கம்மா கூட அவளை அழைச்சிக்கிட்டு வர்றது சுழற்காற்று அழைச்சிக்கிட்டு வர்ற மாதிரின்னு சொல்றா. கஷ்டமான இந்த வேலைக்கு பொருள் மட்டும் போதாது, பெரிய பதவியும் வேணும்னு கேட்பாளோ.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: பாரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பாரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்.

0: கூட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா, பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட்
5: 2608. பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: நேரம் 2:41. நேர்களை உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை வழங்கும் பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சி இருக்குங்க. நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு இன்று பிற்பகல் 3:15 நடைபெற உள்ளது. நேயர்கள் கலந்து கொள்ளலாம். பண்பலையின் வழக்கமான எண்களான 24, 24, 24, 24, 24, 26 மற்றும் ஒரு எண் 24, 24, 29. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.

நேரம் 2:52 கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டோல் தமாக்கா தோல் நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று நாமக்கல் மாவட்ட நேர்களுக்காக 9:00 இரவு நேர இசைத்தாளாட்டாக கொடை தென்றல், 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இணைந்தே இருங்கள், என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.

தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவைக்கா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுகவும் காங்கிரசும் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. கூடலூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு திராவிடமணி தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திரு பொன் ஜெயசீலனை விட 22,833 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் வீராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 51 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. கூடலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள திமுக 56 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவைக்கா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 19,100 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 13,500 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவைக்கா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8,048 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 54,458 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 697 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் தமக்கு அடுத்தபடியாக வந்த தாவேகாவைச் சேர்ந்த திரு மதுரை வீரனை விட 2,724 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 6,228 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 7,634 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், சோழிங்கர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர்

தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, சேந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி.

0: துண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோவில், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், மேட்டூர், பரமத்திவேலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, திருச்சுழி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி மற்றும் உதகமண்டலத்தில் சாத்தூரிலும் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: மக்களின் நாடு, நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் பிற்பகல் 3:07.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய வணக்கம் நேயர்களே. செவினிறைக்க இனிய இசையை என்றுமே இனிமையாய் தரும் நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.

0: அன்பு நேயர்களே, நம் கோடை பண்பலை நிறுபலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு வளம் வரும் பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேயர்கள் கலந்து கொள்ளலாம் பண்பலையின் வழக்கமான எண்களில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சி

0: டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் சிட்டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியாக வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
7: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: பிரிய பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:15. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இந்த நிலம், இந்த காடு, இந்த மலை, இவை எல்லாம் இயற்கையின் ஒரு பகுதி. அதே போல பழங்குடி மக்கள், இந்த பசுமை சூழலின் இதயம். காடுகளை காக்கிறவர்கள் அவர்கள், விலங்குகளோடு பகிர்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள், இயற்கையை ஆளாமல் இயற்கையோடு வாழ்கிறவர்கள் அவர்கள். இது நம்முடைய பூமி போல அவர்களுடைய பூமியும். வாழவும், சிரிக்கவும், வாழ்க்கையை ரசிக்கவும் அவர்களுக்கும் சம உரிமை உண்டு. பழங்குடி மக்கள் நாகரிகத்தின் விளிம்பு அல்ல, நாகரிகத்தின் அடித்தளம். சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
3: மேலும் விவரங்களுக்கு tholkudi.in.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
6: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
5: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
6: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
5: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
6: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
8: கோடை பல்லலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பானின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
10: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு
1: பரவச
13: உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய

0: பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: பிரிய பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:25 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: கோடை பல்லலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பானின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கோடை பல்லலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்

0: ஆம்பல்
1: அல்லி
0: அல்லது
1: பண்வகை
0: அல்லது
1: மூங்கில் ஊது கொம்பு
0: அல்லது
1: யானை
0: அல்லது
1: துன்பம்
0: அல்லது
1: சந்திரன்
0: ஆம்பல்
1: அல்லி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: கோடை பல்லலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
5: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கவின்மிகு கானங்களை தந்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உயிரெழுத்து. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனிப்பிரிய பண்பலையில் அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல், ஸ்மார்ட் தாவணி மதுரையின் வண்ண தூரிகை வரும் முன்பாய் செய்திச்சுருக்கம்.

சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 229 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அண்ணாநகர் தஞ்சாவூர் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேக 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். திமுக 57 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 50 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், பிசிக இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7544 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 78058 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 15176 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 1313 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவிக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், ஷோளிங்கர், வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, நாங்குநேரி மற்றும் ராதாபுரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள்: திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி,

கோவிந்தமங்கலம், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், உடுமலைப்பேட்டை, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், பேராவூரணி, விராலிமலை, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, திருச்சி மேற்கு, மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம்.

திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, திருச்சி மேற்கு, மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், பாளையங்கோட்டை மற்றும் நாகர்கோவில். பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர் மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ், மயிலாடுதுறை, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்

0: நம் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில் இன்னைக்கு நாம ரசிக்க போறது பாட்டுக்குள் பதில். நாங்க கேக்குற கேள்விகளுக்கான பதில் பாட்டுக்குள்ள தாங்க மறைஞ்சிருக்கு. நீங்க அதை கண்டுபிடிச்சு சொன்னா போதும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து இணையும் முதல் நேயர் யாருன்னு பாத்துருவோம். வாங்க, வணக்கம்.
8: இனிய மாலை வணக்கம் மேடம்.
7: வணக்கங்க, யாருங்க?
8: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
7: கோபாலகிருஷ்ணனா?
8: ஆமாங்க,
7: நலமாக இருக்கும் கோபால். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கோங்க.
7: சரிங்க, உங்களுக்கான கேள்வியை கேட்டுருவோமா?
8: கேளுங்க.
7: இந்த பாடலை கேட்டு வாங்க.

0: கேட்டீங்களா பாடல கோபாலகிருஷ்ணன்? உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, புவியை இரு சம பகுதிகளாக பிரிக்கும் பூமத்திய ரேகையின் இன்னொரு பெயர் என்ன?
1: அட்சரேகைங்க.
0: அட்சரேகை, எப்படி சரியா சொன்னீங்க? நாங்களும் வந்து சமூக அறிவியெல்லாம் படிச்சிருக்கோங்க.
1: பாடல்ல வந்தது,
0: பாடல்ல வந்தது அப்படியே இந்த வார்த்தையா தான் இருக்கும் அப்படின்னு மைண்ட் பண்ணிட்டீங்க அப்படிதானே? ரொம்ப நன்றிங்க கோபாலகிருஷ்ணன்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸ்.

0: ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி, மதுரை.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்ச வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்,
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: அனில் பாஸ்தா,
10: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
10: வழங்கிக் கொண்டிருக்கும்
13: நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்மலை 100.5. இது பாட்டுக்குள் பதில். நேர்களுக்கு பாடல் கொடுத்து நம்ம அதுல இருந்து கேள்வி கேட்கிறோம், அந்த பாடல்ல இருந்து பதிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் யாருன்னு பாக்கலாம். வாங்க, வணக்கம்.
14: வணக்கம்,
13: லீலாங்களா? ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறீங்க லீலாமா? சாப்பிட்டீங்களா?
14: சாப்பிட்டாச்சு.
13: சரி, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா? கேள்வி என்னன்னு எடுத்துக்க.

0: ஆற்றில் குளித்த தென்றலே.
1: கேட்டீங்களா லீலாமா?
2: இந்த
1: பாடல்ல வந்து எட்டு தொகையில அகத்தினை சார்ந்த இரண்டு நூல்களின் பெயர்கள் வந்தது, அது என்னன்னு சொல்ல முடியுமா?
2: குறுந்தொகை.
1: ஒண்ணுதான் கேட்டீங்களா? இன்னொரு முறை பாடல் கேக்குறீங்களா? கேளுங்க.

0: கேட்டீங்களா லீலாமா, இரண்டு நூல்களின் பெயர்களும் வந்துருச்சு, சொல்லுங்க. சரி, அடுத்து வரும் நேயர் வந்து அதை கரெக்டா கண்டுபிடிக்கலாங்களாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, வணக்கம். இன்னொரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க. இப்போ மாலை வணக்கம் உங்களுக்கும்.
1: நாமக்கல் மாவட்டம் மருவப்பட்டி அயன் செந்தில்.
0: செந்தில், உங்களுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்?
1: கொஞ்சம் பாட்டமாயிப்போச்சு.
0: சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பாடல் வருது, கேட்கலாமா? கேள்வி நான் அடுத்து கேட்கிறேன்.

0: காற்றில் குளித்து
1: பாடலை கேட்டீங்களா செந்தில்? முழுதாக கேட்கலையா? சரி, அவரோட இணைப்பு வந்து சரியாக இல்லை அப்படின்னு நமக்கு சொன்னாரு. நாம இப்போ கேட்டு ரசிச்சுட்டு இருக்குது பாட்டுக்குள் பதில் கோடி பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்துல. இப்போ நம்ம இணைப்பில் வந்து இணையும் இன்னொரு நேயர், அவங்க வந்து இந்த பாடலுக்களை நம்ம அந்த பாடலை கேட்டிருக்க கேள்விகளை கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். அதுக்கான பதில் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாங்க, வணக்கம்
2: சகோதரிக்கு. மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யாருங்க?
2: சிவகை மாவட்டம் ஆத்தங்குளம் சத்யவாணி பேசுறேமா.
1: சத்யவாணியா?
2: ஆமாமா.
1: சரி சத்யவாணியம்மா, கேள்விய கேக்கட்டுமா? அதுக்கு முன்னால பாடலை கேக்குறீங்களா?
2: கேள்வியும் கேட்டுட்டு பாட்ட போடுங்க.
1: அப்ப சரி, உங்களுக்கு வந்து வித்தியாசமா நம்ம பண்ணுவோம். நான் முதல்ல கேள்வியை கேட்டறேன், நீங்க பாடலை வந்து கேளுங்க, பதில கண்டுபிடிங்க.
2: சரிங்கம்மா.
1: சரி, எட்டு தொகை நூல்கள்ல அகத்தினை சார்ந்த இரண்டு நூல்களின் பெயர்கள் வந்து வரக்கூடிய பாடல்ல வரும். அகத்தினை சார்ந்த இரண்டு நூல்களின் பெயர்கள், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அகத்தினை நூல்கள் ஐந்து இருக்குல்ல, அதுல வந்து இரண்டு அந்த எட்டு தொகை நூல்கள்ல இருந்து கண்டுபிடிங்க, பாக்கலாம். பாடல கேளுங்க.

0: காற்றில் குளித்த தென்றல்.
1: கேட்டீங்களா சத்தியவாணி அம்மா, கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நற்றினை, ஐங்குறுநூறு, அகநானூறு இதெல்லாம் சேர்ந்து ஐந்து அகத்தினை நூல்கள் வந்து எட்டு தொகையில இருக்கு அப்படின்ற தகவலை சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு பாடலை கேட்டு வருவோம்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா,

0: ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
0: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி மதுரை.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு வைத்தோம்
9: அனில் பாஸ்தா.
10: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
8: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: கோடை பன்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வண்ண தூரிகையில் இது பாட்டுக்குள் பதில். நேர்கள் பாடலை கேட்கறாங்க, கேள்விகளை நாம கேட்கிறோம், பதில் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அந்த வரிசையில யார் வராங்கன்னு பாக்கலாம். வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் இனிய மாலை. வணக்கம் மேடம்.
3: மாலை வணக்கம் உங்களுக்கும். யாருங்க?
4: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமன்றா.
3: நலமா இருக்கீங்களா? நீங்க கேப்பீங்கன்னு நானே கேட்டேன். நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கும். உங்களுக்கான கேள்வியை கேட்கறதுக்கு முன்னால பாடலை கேட்டு வாங்க.
4: சரி மேடம்.

0: கேட்டீங்களா?
1: கேள்வி
0: என்னன்னா, கர்நாடக இசையில் ராகங்களின் ராணி என அழைக்கப்படும் ராகம் எது? கர்நாடக இசையில்
1: ராணி என்ன அழைக்கப்படும் ராகமா?
0: ஆமா,
1: அந்த ராகம் அந்த பாட்டுல வந்து வருதுங்களா மேடம்?
0: வந்தது, இரண்டு ராகங்கள் வந்தது. அதுல ஒரு ராகத்தை வந்து நம்ம ராகங்களின் ராணின்னு அழைக்கிறோம்.
1: கல்யாண ராணி ராகம் மேடம்.
0: இன்னொரு முறை சொல்லுங்க.
1: கல்யாணி ராகம்.
0: ஆ, சரியா சொல்லிட்டீங்க சாலமன். உங்களுக்காக நம்ம கோடை பன்மலை 100.5 ல இருந்து ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
2: Oh, all the lovers in the world, you gotta get down and get into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
6: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: சென்ற நேயர் வந்து ரொம்ப சரியா சொல்லிட்டு போனாரு. கர்நாடக இசையில் ராகங்களின் ராணி அப்படின்னா அது வந்து கல்யாணி அப்படின்னு சொல்லுவோம். அதை உடனே கேட்டவுனே வந்து கல்யாண ராகம் அப்படின்னு, அதுக்கப்புறம் திரும்ப கேட்டவுடனே கல்யாணின் அப்படின்னு அழகா சொல்லிட்டாரு. இப்போ இணைப்பில் இன்னொரு நேயர் நம்ம வண்ணத்துரிகையின் பாட்டுக்குள் பதில வந்து இணையறாங்க, யாருன்னு பாக்கலாம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: சாண்டாமலையும் வேணி நடராஜன் மேடம்.
3: வேணி எப்படி இருக்கீங்க? வேணி
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கும் வேணி. ரொம்ப உற்சாகமா இருக்க உங்களுக்கு ஒரு பாடலை கொடுத்து கேள்வி கேட்கலாமா?
4: கேளுங்க மேடம்.
3: பாடலை கேளுங்க ஃபர்ஸ்ட்.

0: கேட்டிங்களா மேனி?
1: கேட்டேங்க மேடம், கேள்வி கேளுங்க மேடம்.
0: கேள்வி வந்து சோலைமலை, அதாவது சோலைமலை அப்படின்னு இப்போ நம்ம கூப்பிட்டு இருக்கோம் ஒரு இடம், அது வந்து தமிழகத்தின் ஒரு ஆன்மீக தலம், அதோட தற்போதைய பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா
1: மேடம்? இன்னொரு பாட்டு போடுங்க.
0: இன்னொரு முறை கேட்குறீங்களா? கேளுங்க கவனமாக.

0: கேட்டிங்களா வேணி?
1: பழமுதிர்ச்சோலை.
0: பழமுதிர்ச்சோலை எங்க இருக்குது?
1: மதுரை.
0: மதுரையில இருக்கு. போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன்.
0: சரி, ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. சோலைமலை அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்த தமிழகத்தின் ஒரு ஆன்மீக தலத்தின் பெயர் தான் வந்து பழமுதிர்ச்சோலை. மதுரையில இருக்கு.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்சவானம்.
8: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: கோடைப்பண்மலை 100.5 வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் வந்து இணைய போறாங்க, உங்களை பாத்திரலாம் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: நிர்மலா, திருப்பூர் மாவட்டம் காடபாளையத்திலிருந்து பேசுறாங்க.
8: சரி நிர்மலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேடம்.
8: இல்லத்தரசியா இருக்கீங்க?
9: ஆமாங்க.
8: உங்க குரல் வந்து ரொம்ப இனிமையா இருக்கே, பாடுவீங்களா?
9: பாடுவேங்க.
8: சரி, அப்போ வரப்போற ஒரு பாடலை வந்து நீங்க பாடிக்கிட்டே அதுல என்ன பதில் மறைஞ்சிருக்குன்றத வந்து நீங்க வந்து தீர்மானிக்கணும். நாங்க கேள்வி கேட்காமலே முடியுமா?
9: முடியுங்க.
8: முடியுமா பாக்கலாம்?
9: சரிங்க.

0: ஒரு கெஸ்ட் தாங்க மேடம்.
1: சரிங்க, எதிர்பார்க்காத அளவில் இன்னைக்கு வந்து கேள்விகளை கேட்டவுடனே டக்கு டக்குன்னு நம்ம நேயர்கள் வந்து பதிலை கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நிர்மலாவுக்காக ஒரு பாடல் கேட்கலாம். மிகச்சரியாக சொன்னீங்க, நன்றிமா, வாழ்த்துகள்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: கேள்வி என்ன அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் விளையும் இந்த ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது, அது என்ன பொருள்?
1: வெற்றிலை.
0: வெற்றிலை. எப்படி மிகச்சரியா சொன்னீங்க, உடனே சொன்னீங்க.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த், நன்றி நேர்களே. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன் மற்றும் அனீஷ். கணினியில் கைவண்ணம் எம் சிக்கந்தர் ராஜா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. இனி செவ்வானம் எங்கும் இசை தூரிகையால் வண்ணம் தீட்டும் சித்திர செவ்வானம். முன்பாக செய்தி சுருக்கம்.

0: இப்போது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 15 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 219 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. அண்ணாநகர், திருவிக்க நகர், கோபிச்செட்டிப்பாளையம், தஞ்சாவூர், ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தவேக 101 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறையிலும், பாளையங்கோட்டை தொகுதியில் திரு அப்துல் வஹாபும், உடுமலைப்பேட்டை தொகுதியில் திரு ஜெயக்குமாரும், திருச்சி மேற்கு தொகுதியில் திரு கே என் நேருவும் வெற்றி பெற்றனர். மேலூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். திமுக 53 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 44 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பாமக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், விசிக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும்

0: தேமுதிக அமமுக தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 8,539 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 90,278 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 741 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 17,366 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளரும் அமைச்சருமான திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு சுதாகர் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக்கா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பவானிசாகர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கடலூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருவாடானை, தூத்துக்குடி மற்றும் ஒட்டப்பிடாரம். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, வேதாரண்யம், நன்னிலம், விராலிமலை, திருமயம், சங்கரன்கோவில், அம்பாசமுத்திரம் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சாத்தூர், தளி மற்றும் உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடி பண்பலை 100.5.

மாலையின் மந்தார நிறத்தில் மனது மெதுவாய் உருக, வானம் ஒரு ஓவியமாக விரிய, நினைவுகளெல்லாம் மலர, பூமியின் முழுவதும் பொன்னாக மின்ன, மரங்கள் மெதுவாய் துள்ள, பறவைகளின் சத்தத்தில் இனிய இசை ஒலிக்க, ஒரு நாள் முழுதும் சோர்ந்த மனதுக்கு அமைதி தரும் அழகான தருணம். இந்நேரத்தை மேலும் இசையால் அழகாக்க கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வண்ணம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: தென்னாசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: நேரமாலை 5:12. இது கோடி பண்பலை நுறுபொழியைந்தின் சித்திர செவ்வானம். தென்றல் வந்து தொடும்போது கூட அதில் உன் ஸ்பரிசம் தேடுகின்றேன். மெல்ல நுழையும் அந்த காற்றில் கூட உன் அருகாமையை உணர்கின்றேன். தொலைவில் இருந்தாலும் என்னவோ நெருக்கமாய் தோன்றும் இந்த உணர்வு தென்றல் ஒவ்வொரு முறை தீண்டும் போதும் நான் இங்கேதான் என்று நீ சொல்வது போல உணர்கின்றேன்.

கவிதையோடு கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திருச்சி வனம். தஞ்சம் தேடி வந்த என் உள்ளம் உன் நிழலில் அமைதி கண்டது. ஆனால் அந்த நிழல் கூட ஒரு நாள் மறைந்து போனது. நம்பிக்கையாக காட்டிய கனவுகள் நிசப்தமாக சிதறிப்போனது. உன் ஒரு வார்த்தை போதும் என்று நினைத்தேன். மௌனமாக விலகினாய். இன்னும் இதயம் காத்திருக்கின்றது.

தட்டும் திட்டட்டும், இங்கு இதுதான் என் சட்டம். உன்னை தான் தம்பி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டியே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா, பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரையின் நல்வாழ்த்துகள்.
6: இது சித்திர சிவனம் நம் கோடை பண்பலை 100.5. உன் பார்வைப்பட்ட நொடியில் என் பாதை முழுதும் மாற்றம் கண்டது. உன் பெயரை சொல்லும் ஒவ்வொரு முறையும் என் இதயம் துடிப்பை மறந்துவிட்டது. நீ என் உள்ளத்தில் நிறைந்து விட்டாய். நீ இல்லாத உலகம் வெறுமை. நீ இருக்கும் நொடிகளில் என் உலகமே மாறும். நான் உன்னை தேடினால் கூட உன் காதலில்தான் கிடக்கின்றேன்.

0: கோடைப்பன் விலை 100.5. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது சித்திரச்சி வனம் நம் கோடி பண்பலை 105. தேன் கலந்த சுவை போல உன் காதல் என் உள்ளத்தில் கரைகின்றது. மெல்ல மெல்ல என்னை மாற்றி என் உலகமே நீயாகிவிட்டாய். பூந்தேன் சொட்டும் அந்த நொடி போல உன் காதல் என்னை மெதுவாக நினைக்கின்றது. என் உயிர்கூட இனிமையடைந்தது நீ என் வாழ்க்கையில் கலந்துவிட்டதால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். தொட்டு பார்க்க முடியாத தூரத்தில் நீ இருந்தாலும் என் மனது தினமும் உன்னிடம் போய் திரும்புகின்றது. சொல்ல முடியாத வார்த்தைகள் என் உள்ளத்தில் சிக்கி கிடக்கின்றது. ஏங்குவது ஒரு பழக்கமாய் போயிற்று. உன்னை நினைப்பது ஒரு மூச்சாய் மாறிவிட்டது. நான் பிடிக்க நினைத்த கைகள் காலியாகவே இருக்கின்றது. ஆனால் அந்த காலியான இடத்தில் கூட நீயே நிறைந்திருக்கின்றாய், கையில் வராத கனவு. நீ

பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: Viking Bunions and Briefs.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.

0: அத்தியாயம் 21 வள்ளியின் சாபம் தொடர்ச்சி. நரசிம்ம சக்கரவர்த்தியின் சமூகத்தில் இளவரசனை பல்லவராஜ்யத்துக்கு எதிராக தூண்டிவிட்டது யார் என்ற விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அப்போது மாரப்பன் அதற்கு காரணம் ஜடாமுகுடதாரியான ஒரு கபட சந்நியாசி என்றும், அவர் அடிக்கடி பொன்னனுடைய குடிசைக்கு வருவார் என்றும் சொன்னான். அதை கேட்ட வள்ளி முணுமுணுத்தாள். இனி சக்கரவர்த்தி அவளை பார்த்து புன்னகையுடன், பெண்ணே, அடிக்கடி உன் உதடுகள் அசைகின்றன, ஆனால் வார்த்தை எதுவும் வெளியில் வர காணோம். உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமானால் பயப்படாமல் சொல்லு என்றார். உடனே வள்ளி சக்கரவர்த்தியை பார்த்து கும்பிட்டு கொண்டு, பிரபோ, இவர் சொல்வதெல்லாம் பொய். சிவனடியார் இளவரசரை தூண்டிவிட்டார் என்பது பெரும் பொய். சாமியார் பெரிய மகான். அவர் அடிக்கடி வந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தபடியால் தான் எங்கள் மகாராணி இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் இளவரசரை இந்த காரியம் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். இளவரசருடைய மனத்தை மாற்ற முயலவில்லை. சாமியார் மேல் பொய்யாக குற்றம் சுமத்துகிறவர்கள் பாவிகள், சண்டாளிகள். அவர்களெல்லாம் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்றாள். நிறுத்து பெண்ணே, போதும் சாபம் கொடுத்தது என்று சக்கரவர்த்தி சொல்லி குந்தவையை நோக்கி புன்னகையுடன், பார்த்தாயா அம்மா என்றார். பார்த்தேன். அந்த சாமியாரின் மந்திரத்தில் இந்த பெண்ணும் நன்றாய் மயங்கி போயிருக்கிறாள். இவர்களில் ஒருவராவது முழுவதும் உண்மை சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை அப்பா. ஒவ்வொருவரும் மனதில் ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் என்றாள் குந்தவி. அப்போது சக்கரவர்த்தி மாரப்ப பூபதியை பார்த்து, பூபதி, உன்மேல் ஏற்பட்ட சந்தேகம் தீரவில்லை. போனால் போகிறதென்று இந்த தடவை மன்னித்து விடுகிறேன். சேனாதிபதி பதவிக்கு நீ இப்போது ஆசைப்படுவது வீண். அந்த பதவிக்கு உன்னுடைய தகுதியை இனிமேல்தான் நீ நிரூபிக்க வேண்டும். அதுவரையில் உன் பேரில் வேறு குற்றம் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். தெரிந்ததா? இப்போது நீ போகலாம் என்று மிக கடுமையான குரலில் கூறினார். மாரப்ப பூபதி சப்த நாடியும் ஒடுங்கியவனாய் வெளியேறினான். அந்த சமயத்தில் ஒரு சேவகன் உள்ளே வந்து சக்கரவர்த்திக்கு அடிபணிந்து ஒரு ஓலையை நீட்டினான். சக்கரவர்த்தி அதை வாங்கி படித்ததும், ஓடக்காரா, நீயும் உன் மனைவியும் இப்போது போகலாம். பிறகு உங்களை கவனிக்கிறேன். உன் மனைவியை அந்த சிவனடியார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. அவருடைய மந்திரத்தில் அவள் ரொம்பவும் மயங்கி இருக்கிறாள் போல் தோன்றுகிறது என்றார். அப்போது வள்ளியின் முகத்திலே நாணத்தின் அறிகுறி தோன்றியது. திடீரென்று அது புன்னகையாக மாறியது. தலை குனிந்த வண்ணம் சக்கரவர்த்தியை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே அவள் பொன்னனை தொடர்ந்து வெளியே சென்றாள். அடுத்து அங்கே நிகழ்ந்தது என்ன சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5. இது சித்திரச்சு வண்ணம். சின்ன சின்ன சிரிப்புகள், மெல்ல மெல்ல பேசும் இரவுகள், இருவருக்கு மட்டும் புரியும் ஒரு அமைதி. என் நாட்கள் எல்லாம் கவிதையாகும். நான் எழுதும் ஒவ்வொரு வரியிலும் உன் பெயர்தான் உள்ளது. காத்திருக்கும் இந்த நேரம் கூட ஒரு இனிய வழி. ஏனென்றால் அந்த வழி

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனிய கானங்கள் காற்றின் வழிவந்து உங்கள் இதயங்களை தொட்டு நிறைவுக்கு வருகிறது. கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் மீண்டும் கேட்கலாம். சித்திர

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

அன்னை பொன்னேரியம்மன் கோவில் திருச்சி மாநகரின் வெகு அருகில் பொன்மலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது. அன்னை பொன்னீஸ்வரி என்ற திருநாமத்துடனும் மலையில் மேல் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமி என்ற திருநாமத்துடனும் அருள் புரிகின்றார். அன்னை பொன்னீஸ்வரியம்மன் அமர்ந்த கோலத்தில் நான்கு திருக்கரங்களில் டமருகம், சங்கு, சூலகம், கிண்ணம் ஏந்தி முகத்தில் புன்னகை அரும்பு அருள் பாலிக்கிறார். பொன்னீஸ்வரியம்மன் இங்கு கோயில் கொண்டதற்கு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. நாகார்ஜுன என்ற முனிவர் தினமும் காளி தேவியை வணங்காமல் எந்த ஒரு வேலையும் செய்யார். ஆனால் ஒருமுறை ரதியை கண்ட முனிவர் அவரின் அழகில் மயங்கி அவரது நினைவிலேயே இருந்ததால் ஒருமுறை அன்னை முனிவரை அழைக்க முனிவரின் செவிகளில் அன்னை அழைத்தது கொஞ்சம் கூட விளைவில்லையாம். அந்த அளவுக்கு தன் மனதை ரதிதேவியின் நினைவிலேயே வைத்திருந்தார். இதை கண்ட அன்னை முனிவருக்கு யதார்த்த நிலையை புரிய வைக்க பூலோகத்தில் சென்று பிறப்பாய். பிறகு முனிவர் தாம் செய்த தவறுக்கு பிரயாசித்தமாகவும் பூ உலகில் அழகான இந்த மலையடிவாரத்தில் நெடுநாட்கள் தவம் செய்தார். ஒரு நாள் தவம் செய்த இடத்திற்கு அருகே விக்கிரகம் ஒன்றை கண்டார். அந்த விக்கிரகத்தை வெளியே எடுத்தார். அதனுடன் பொற்காசுகள் சிலவும் இருந்தன. ஆகவே அந்த அம்பாளுக்கு ஸ்ரீ பொன்னீஸ்வரி அம்மன் என்று பெயரிட்டு வழிபட்டார்.

0: அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய எண்கோண வடிவில் கிணறு ஒன்றை உருவாக்கினார். இந்த கிணறின் மகத்துவம் என்னவென்றால், இந்த கிணற்றிலிருந்து எவ்வளவு தண்ணீரை எடுத்தாலும் தண்ணீர் ஓரிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் வியப்பான விஷயமாக இருக்கிறது என்கிறார்கள் மக்கள். கோவிலின் முகப்பை தாண்டியதும் நீண்ட மண்டபத்தை அடுத்து ராஜகோபுரம் உள்ளது. இதனைத் தொடர்ந்து மகாபண்டபம், கொடிமரம், பிறகு கருவறையில் அன்னை இரண்டு வடிவங்களில் காட்சி தருகிறார். கருவறை திருச்சுற்றில் மதுரை வீரன், கருப்பண்ணசாமி தனி சந்நிதிகளில் அருள்பாளிக்கின்றனர். இதில் பழைய திருவுருவம் பின்புறமும் அன்னையின் புதிய திருவுருவம் முன்புறமாகவும் ஒரே சன்னதியில் உள்ளனர். கன்னிமூலையில் கணபதி, மகாமண்டபத்தின் மேற்கு பகுதியில் நாகர் சிலைகள், விநாயகர், சிவலிங்கம், பாலமுருகன், கருமாரியம்மன் ஆகியோரும் நமக்கு அருள் பாலிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கருவறை வடபகுதியில் விஷ்ணு துர்க்கை, சப்தகன்னியர், நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளன. வலதுபுறம் 18 படிகளின் மீது ஸ்ரீ ஐயப்பன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பொன்மலை கோவிலின் சிறப்பில் மற்றொன்று, மலையை நோக்கி ஏறினால் மலை மீது முத்துக்குமாரசுவாமி கோவில் அமைந்துள்ளது. தன்னுடைய புதல்வனை தன்னருகே வைத்துக் கொள்ள விரும்பிய அன்னை மலை மீது தன்னுடைய மைந்தனுக்கு ஒரு அழகிய கோயிலை கொடுத்திருக்கிறாள் என்று நம்பப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் கையில் வேளுடன் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதரராக காட்சி தருகிறார். இங்கு திருமணம், குழந்தை பேர் என பல விக்ரதர்கள் நிறைவேறுவது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராக கால நேரத்தில் இங்கு துர்க்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதோடு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நாட்களில் சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் என திருவிழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். திருச்சி மாநகரின் வெகு அருகில் பொன்மலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது அன்னை பொன்னீஸ்வரி அம்மன் திருக்கோயில்.
1: உடை பண்பலை.

0: கோடை பன்மலை 100.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?

0: சட்டிகள், டிராயர்கள், நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: இப்ப நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட, அந்த வைரக்கற்களே எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாலும் கூட அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா பாத்துருக்கலாமே அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் எப்போதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன். குறை சொல்லுகிற போது என்ன அப்படின்னா, ஆனா சொன்ன உடனே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் முகம் சுருங்கி போகுங்க. அப்ப குறையே சொல்லக்கூடாதா? இல்ல, அப்படி இல்லை. ஆனா நீங்க நிறைய நிறைய சொல்லிட்டு ஒரு குறை சொல்லுங்களேன், அது தெரியாதுங்க. எப்படி அப்படின்னா, இப்ப எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்திலிருந்து. அவர் வந்த உடனே எங்க குடும்பமே அவரை பாராட்டி வரவேற்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பணக்காரரா இல்ல பெரிய அதிகாரியா கிடையாது, ஒன்னும் இல்லைங்க, சாதாரண விவசாயி, எங்களுக்கு சொந்தக்காரன் வச்சுக்கங்களேன். வருவாரு, சாப்பிட சொல்லுவாங்க. இலை போட்ட உடனே முத வார்த்தை சொல்லுவார், அற்புதமான இலைங்க, எங்க கிடைக்குது அப்படிம்பாரு. தண்ணி ஊத்துக்குவாங்க, அதுல ஏசா அப்படி குடிச்சு பார்த்துட்டு அமுதம் அப்படிம்பாரு. எனக்கு தெரியாது, ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த கார்பரேஷன் வாட்டர்ன்னு, ஒன்னும் சொல்ல மாட்டேன் நான். அடுத்தது என்ன, சாப்பாடு வைப்பாங்க, இட்லியை தொட்டு பார்த்துட்டு மல்லிகைப்பூ சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹன் இது நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அவர் போறப்ப குடும்பமே போய் அவர் பின்னாடி நின்று, அடுத்து எப்போ வருவீங்க, இத்தனைக்கே அவர் ஒன்றும் வாங்கிட்டு வந்ததில்லை எனக்கு தெரியும். ஆனா என்ன தெரியுங்களா, அவர் போற போது என்னுடைய துணைவியாரு என்கிட்ட சொல்லுவாங்க, பாத்தீங்களா எப்படி பாராட்டுறார், நீங்கள் இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன், அவர் பாராட்டிட்டு போயிடுறாருல, நான் இங்கே தானே இருக்கேன், அதே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பேன். ஆனா என்ன தெரியுங்களா, நான் கண்டுபிடிச்சேன், அவர் எல்லா பொருளையும் நல்ல விஷயத்தை பாக்குறாருங்க. தண்ணீரா குளிர்ச்சி பொருந்தி இதுதான், ஆனால் அது தருபவர்களை பொறுத்து இனிமையாக மாறுகிறது. சரி, அடுத்தது என்ன, உணவு எல்லாருக்கும் உணவு தாங்க, தருபவரை பொறுத்து அது வந்து இனிமையாக மாறுகிறது. எங்க அம்மா கையில வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமானால் பொருள் இல்லைங்க அங்க வந்து அந்த இனிமைதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரபரப்பான வாழ்க்கையில நெரிசல் மிகுந்த இந்த நகரங்கள்ல பயணப்படுற போது மனம் சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும். அப்ப யாரையாவது கோபப்பட்டு யாரையாவது வஞ்சி எதையாவது ஒன்ன சொல்வதை காட்டலாம், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு உதாரணமாக சிவபுராணமாக சொல்லி பார்க்கலாம், ஒரு பைபிள் வாசகமாக நினச்சி பார்க்கலாம். இப்போ கவனத்தை ஒரு நிமிஷம் நம்ம மாற்றிக்கிட்டு ஒரு விஷயத்தை ரசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். காரில் உட்காந்துருக்குறோம், இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது நின்று ஒரு சின்ன பையனையோ ஒரு சின்ன குழந்தையோ ஆர்ட்டியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு வினாடி மனசு ஒரு டக்குன்னு ஒரு மாறு மாறுங்க. இப்போ பார்த்தீங்களா, குறை காணுதல் என்பதை காட்டிலும் நிறை காணுகிற போது கிடைக்கிற பலன் என்ன என்பதை பார்க்குறோம். குறை காண வேணான்னு சொல்லல, குறையே காணுதல் தான் தப்பாக நமக்கு தோன்றுகிறது. எனவே நிறைவாக எதையும் செய்கிற போது நமக்கு எப்போதும் இனிமை ஏற்படும்.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: திருச்சி சாரதாஸ்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.

நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியான நினைவேசுகம் இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேர்களுக்காக. வழக்கமாக வரக்கூடிய அனைத்து நாமக்கல் மாவட்ட நேர்களும் 24 24 29 என்ற தொலைபேசி எண்ணிலையும், அறிமுக நேர்கள் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 24 24 24 கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண்ணான 0545 42 மறக்காம நீத்து வாங்க. நிரமிப்பு மாலை 6:22 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்மலை 100.5 கதம்ப மலர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை

தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு வெற்றி பெற்றார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 181 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தவேக வேட்பாளர் திருமதி பல்லவி திருவிக நகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலும், திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், திரு விக்னேஷ் முசிறியிலும், திரு விஜய சரவணன் தஞ்சாவூரிலும், திரு சரவணன் ஸ்ரீவைகுண்டத்திலும், திரு முருகன் திருநெல்வேலியிலும், திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும், டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரம் தொகுதியிலும், திரு சந்திரசேகர் சேந்தமங்கலம் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திருமதி கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும், திரு மதர் பதருதீன் மதுரை மத்தி தொகுதியிலும், திரு பிரகாசம் பூந்தமல்லி தொகுதியிலும், திரு விஜய் பிரபு மாதவரம் தொகுதியிலும், திரு விஜய் தாமு ராயபுரம் தொகுதியிலும், திரு ஆனந்த் டிநகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திரு முகமது ஃபர்வாஜ் அறந்தாங்கி தொகுதியிலும், ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியிலும், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியிலும், தமிழ்ச்செல்வி பவானிசாகர் தொகுதியிலும், மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தவிர அக்கட்சி 77 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் திரு சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலும், திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறை தொகுதியிலும், திரு ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலும், திரு கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும், திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியிலும், திரு பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியிலும், திரு கதிரவன் மண்ணச்சநல்லூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பாக்கம் திரு இ ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும், டாக்டர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும், திரு ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், திரு காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், திரு முக்கூர் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தொகுதிகளைத் தவிர அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் உதகமண்டலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பாமக 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக விசிக அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், துறையூர், பெரம்பலூர், கடலூர், கும்பகோணம், கந்தர்வக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை தெற்கு,

0: மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: செய்திகளை தொடர்வது ஷியாமளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, விராலிமலை, சங்கரன் கோவில் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவிடைமருதூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக திண்டிவனம், காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் தவேக பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதை அடுத்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தவேகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் 1 தொகுதியில் தவேகவும் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தருமபுரி சட்டப்பேரவைத் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கேபி அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 5 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இத்தொகுதியில் இருந்தவர் தற்போது 6வது முறை வெற்றி பெற்றுள்ளார். பென்னாகரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் கஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றுள்ளார். அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் அதிமுக, அதன் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் ஒரே ஒரு தொகுதியான பென்னாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 1 தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 293 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதன்படி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 176 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 75 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அஸ்ஸாமிலும் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 126 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற

0: தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 127 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதில் 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டெப்சிக் மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் மாலை 6:44. நேர்களின் செவிவசம் இசைப்பாட இது கோடைப்பன்மலையின் ஒரு புள்ளியாய்ந்தின் கதம்ப மலர்கள். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக இன்னைக்கு 7 PM ஆசையில் ஒரு குக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களின் விருப்ப பாடலை கேட்கணுமா? 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணுக்கு உங்க பேரு, ஊரு, பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் குரல் பதிவா அனுப்புங்க. பிடித்த பாடலை கேளுங்க.

0: பண்பலை 100.5 மலரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக, காலை 9 மணிக்கு வானவில் தரும் வண்ணம் குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக ஜெயம் கொண்டானவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தேனி கூழ்சாமி அமராவதி அவர்கள். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் திரை கேள்வி தூரிகை. 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில். 9:00 கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக. 10:00 நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. இவை யாவும் கோடை பண்பலை 100.5 மலரவிருக்கும் நாளைய நிகழ்ச்சிகள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
0: இன்னைக்கு 8:00 தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. இன்னைக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக நம்ம கோடை பண்பலை 100.5 தர இருக்கு 2 விளையாட்டுகள். சொல்லுக்குள் சொல் கக்க போ. இனிசை சந்தங்களோடு இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நேரம் மாலை 6:51.

இரவு மெதுவாக தனது இசையை தொடங்கும் நேரம். மனதின் ஆழத்தில் மறைந்திருக்கும் நினைவுகள் எல்லாம் இசையாய் வெளிக்கும் தருணம். அமைதியை தரும் ஒரு சிறிய இடைவெளி இது. இது உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி, உங்களது விருப்ப பாடலை வழங்கும் நிகழ்ச்சி.

உங்களது குரலோடு வளமர காத்திருக்கிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற வேண்டுமா அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குரல் பதிவியாக 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணிற்கு அனுப்பினால் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெறும். இனிவரும் ஒரு மணி நேரமும் ஆசில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: இது கோடி பண்பலை 100.5 ஆசியில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில வரும் பாடல்.
1: கோடி பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன் ரிதம் படம் நதியே நதி நதியே பாடல். நன்றி, வணக்கம்.

புள்ளி ஐந்துக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன் ரிதம் படம் நதியே நதி நதியே பாடல். நன்றி, வணக்கம்.

0: உயரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள். கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. இனி ஆசில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில வரும் பாடல் இவர்களுக்காக.
3: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து நான் செல்லும் பேசுகிறேன். ஆசை ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு தாயின் மணிக்குடி படத்திலேருந்து 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா பாட்டை போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வழங்கும் அனில் பாஸ்தா, பரவச உள்ளகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரையின் நல்வாழ்த்துகள்.
3: நேரம் இரவு 7:20. இது நம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு.
4: அன்பு சகோதரி இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள மாயலாதபுலேருந்து மாவனா முனிசாமி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வந்து ஜேஜே படத்துல இருந்து உனைநான் உனைநான் பாடல் தாங்க. இந்த பாடல் எனது நண்பர் மன்சூர்க்காக. நன்றி, வணக்கம், வாய்ப்பிருக்கு.

0: இது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல்.
1: செயல் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து குட்டியம்மாள் ரமேஷ். படம் ரோஜா கூட்டம், பாடல் ஆப்பிள் பெண்ணே நீயாரோ. நன்றி.
2: ஆப்பிள் பெண்ணே நீயாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீயா.

0: நேர்களே, உங்களது விருப்ப பாடல் இடம்பெறும் நேரமாய் கோடி பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்க 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களது குரல் பதிவினை அனுப்பலாம். இப்பொழுது யாருக்காக பாடல்?
1: இனிய நிகழ்ச்சிகள் அள்ளித்தரம் கோடை பண்பலைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன். படம் கர்ணா, பாடல் மலரே மௌனமா. நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம், இன்றைய நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. இது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனிவரும் பாடல்.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் நாகமநாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன். படம் காதலர் தினம், பாடல் ரோஜா ரோஜா. நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 7:43, இது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு.
1: இனிய குரலுக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பட ஜீன்ஸ் திரைப்படத்தில் அன்பே அன்பே கொல்லாதே பாடலை விரும்பும் மதுரை கே எஸ் கே ஆனந்தம், திவ்யாராணி, லயா சங்கீதா. நன்றி, வணக்கம்.

0: நேரமிரவு 7:48 இது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் பாடல்
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாங்கேயம்பாளையம் ஜோதிமலன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் புது வெள்ளை மழை பொழிகிறது, படம் ரோஜா. நன்றி, வணக்கம்.

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944-388-6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடல் இவர்களுக்காக.
2: கோடைப்பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்லிருந்து. எனக்கு பிடித்த பாடல் பார்வை ஒன்றே போதுமே படத்திலிருந்து துளி துளியாய். நன்றி.

நேயர்களின் விருப்ப கானங்களை காற்றலையில் தந்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேயர்களே. இனி நம் கோடி பண்பலை 100.5 இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. வருமுன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 64 இடங்களில் வெற்றி பெற்று 42 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 29 இடங்களில் வெற்றி பெற்று 30 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 25 இடங்களில் வெற்றி பெற்று 23 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி 103 இடங்களில் வெற்றி பெற்று 103 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 44 இடங்களில் வெற்றி பெற்று 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபி

0: பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 80 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 12 இடங்களில் வெற்றி பெற்று 7 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அசாம் கணபரிஷத் 8 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி மற்றும் அசாமில் மீண்டும் ஆட்சியமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களுக்கான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரேஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இந்த தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து ரஷ்ய தரப்பிலிருந்து எந்தவொரு செய்தியும் வெளியாகவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 5.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. கோடிப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவ கண்மணிகள் விளையாட தயாரா இருப்பீங்க. விளையாடுறதுக்கு முன்னால உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு கதையை கேட்டலாமா? ஒரு சிற்பி தன் வேலைக்காக 2 கற்களை எடுத்தான். முதல் கல்லை உளிய வச்சு தட்ட ஆரம்பிச்சான். கொஞ்சம் கூட அந்த கல்லால் வலி தாங்க முடியல. உடனே உடைஞ்சு விழுந்துருச்சு. இது ஆகாதுன்னு தூக்கி போட்டான். அப்பாடா, என்ன வலி! எப்படியோ இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சோம்.

0: அக இரண்டு கற்களை எடுத்தான். முதல் கல்லை உளிய வச்சு தட்ட ஆரம்பித்தான். கொஞ்சம் கூட அந்த கல்லால் வலி தாங்க முடியல. உடனே உடஞ்சி விழுந்துருச்சு. இது ஆகாதுன்னு தூக்கி போட்டான். அப்பாடா என்ன வலி, எப்படியோ இவங்கிட்டேருந்து தப்பிச்சோமே அப்படின்னு கல் நிம்மதியாயிருச்சு. இன்னொரு கல்லை எடுத்தான், கொஞ்சம் கொஞ்சமாக தட்ட ஆரம்பித்தான். அது வலியை பொறுத்துக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சது. முடிவில் அந்த கல் அழகிய சிலையாக மாறிடுச்சு. இப்போ அந்த சிலையை கோவில் உள்ளேயும், உடனே உடஞ்சு போணுச்சுல்ல அந்த முதல் கல், அதை பொதுமக்கள் நடக்கிற படியிலையும் வச்சாங்க. இப்போ நீங்களும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க தானே, இந்த கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிக்கு போனதும் பாடங்களை எல்லாம் சுமையா நினைக்காம சுகமா ஏத்துப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட விளையாட ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு உங்களுக்காக இரண்டு விளையாட்டுகள் இருக்கு. சொல்லுக்குள் சொல் கக்க போ நிகழ்ச்சியில் இணைய இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. அறிமுக மாணவர்கள் 24 24 24லையும், அனைத்து மாணவர்களும் 24 24 29லையும் கொடைக்கானலின் முன் இணைப்பு எண்ணான 045 42 இணைத்து வாங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இப்போ நம்ம இணைப்பில் ஒரு மாணவ கண்மணி இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் அப்பந்தூர்லேருந்து சரிக்கியா பேசுறேன்.
0: ஒட்டன் சத்திரம் மட்டும் எங்களுக்கு கேட்டுச்சு, பேரு சரியா கேட்கலையே தங்கம்.
1: ஹரிப்ரியா.
0: ஹரிப்ரியா, என்ன படிக்கிறீங்க?
1: 7th படிக்கிறீங்களா?
0: 7ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. எப்படி இருக்கு விடுமுறை எல்லாம் ஹரிப்ரியா? 7ஆம் வகுப்பு முடிச்சிட்டீங்க, அப்ப 8ஆம் வகுப்பு போறீங்கா அப்படின்னு தெளிவா சொல்லணும்ல ஹரிப்ரியா. சாரியா, சரி பரவாயில்ல. இப்போ வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு விடுமுறை? எங்கெல்லாம் போய் சுத்தி பாத்தீங்க ஹரிப்ரியா?
1: ஆத்தூர்ல இருக்கோம்.
0: இந்த ஊரு
1: ருத்ராபாளையம்.
0: நல்லா என்ஜாய் பண்றீங்களா?
1: ஆமாங்க.
0: சரி, அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இப்போ நம்ம என்ன விளையாட போறோம் அப்படினா சொல்லுக்குள் சொல். விளையாண்டிருக்கீங்களா அதுக்கு முன்னால?
1: விளையாண்டிருக்கேன்.
0: அப்ப ரொம்ப சுலபம் உங்களுக்கு. உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை தரேன். ஆராய்ச்சி நிலையம். ஹரிப்ரியா
1: அக்கா,
0: ஆராய்ச்சி நிலையம்
1: வேற சொல்ல,
0: வேற சொல்லவா? நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி நிலையம், நிறைய இதுல எழுத்துகள் இருக்கு, நீங்க நிறைய வார்த்தைகளை உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: அடுத்து என்ன சொல்லலாம்?
1: நிலையம்.
0: பாத்தீங்களா, இரண்டு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஹரிப்ரியா. அடுத்து ஹரிப்ரியா,
1: நிலை.
0: நிலை பாத்தீங்களா, மூன்று வார்த்தைகள். சூப்பர். அடுத்து அம்மா கிட்ட கேட்காதீங்க, நீங்களே வந்து அந்த எழுத்துக்களை மாத்தி போட்டீங்கன்னா சுலபமா கண்டுபிடிச்சலாம். இரண்டு எழுத்து சொற்கள் நிறைய இருக்கு இதுல.
1: நிலம்.
0: நிலம் இல்லையே இதுல, எல்லாம் வரலடா.
1: நிறம்.
0: நிறம் வராது. நிலையம். நிலையம் இருக்குல்ல, அதை பாதியா பிரிங்க. நிலையம் நான்கு எழுத்துகள். நிலை, நிலையா இருக்கிறது சொல்லுவோமா? அப்புறம் நீர் வராது, ஆனா நீரோட சம்பந்தப்பட்ட இன்னொரு இடம் இருக்கு, குளம். இதை வந்து இப்படியும் கூட சொல்லுவோம். ஆவல ஆரம்பிக்கும். அங்கெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் இல்லையே, ரூவே இல்லையே நான் சொன்ன எழுத்துல, நான் சொன்ன வார்த்தையில. ஹரிப்ரியா, ஹரிப்ரியா,
1: அலை.
0: ஆலை சொல்லலாம, அலை சொல்ல முடியாதுல்ல, ஆலை சொல்லலாமா? அப்புறம் ஆராய்ச்சியில ராவ வந்து கட் பண்ணிருங்க, எடுத்துருங்க ராவ. இப்ப சொல்லுங்க ஹரிப்ரியா.
1: அக்கா,
0: ஆராய்ச்சி இருக்குல்ல, அதுல ராவை எடுத்துட்டு மீதி எழுத்துக்களை சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆய்ச்சி சொல்லலாமா? அப்படின்னா பாட்டின்னு அர்த்தம். ஆசி சொல்லலாமா? நமக்குலாம் யாராவது ஆசி கொடுப்பாங்களா, நல்லா இருமா அப்படின்னு. ராசி சொல்லலாமா? சிலை சொல்லலாமா? சிலை சொன்னீங்களா, சரி நல்ல பொண்ணு, சிலை சொல்லிருக்கீங்க. நிலை வந்து நான் சொன்னேன் இல்லையா? அப்புறம் அந்த நீர்நிலையோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து ஆயம். ஆயம் அப்படின்னா குளம்.

இத்தனை வார்த்தைகள் இருக்கு. அடுத்த முறை நீங்க வரும்போது ரொம்ப சிறப்பா விளையாடணும். இருந்தாலும் பரவாயில்ல, 3 வார்த்தைகள் நீங்க கண்டுபிடிச்சிங்க. உங்களை பாராட்டும் விதமா உங்களுக்காக ஒரு பாடல் தருது நம்ம கோடை பண்பலை, கேட்கலாம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் இரவு 8:15. இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு மாணவர்கள் ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்தாச்சு, பேசலாம்.
3: நான் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடில இருந்து நூறு சாயினா பேசுறேன்.
2: சாகினா, என்ன படிக்கிறீங்க சாகினா?
3: 12th போறேன்.
2: 12ஆம் வகுப்பு போறீங்க. என்ன பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு சயின்ஸ் பிடிக்கும்.
2: அறிவியல். நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவீங்களா? வீட்டுக்குள்ளே ஏதாவது பொருட்கள் எல்லாம் எடுத்தா மாட்ட திட்டலாம் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா? அப்போ உற்சாகமாக சொல்லணும்ல, பக்கத்தில் அம்மா இருக்காங்களா?
3: இல்லை,
2: அதெல்லாம் இல்லை. ஆ, சரி ஷாகினா, நீங்கள் வந்து பெரிய பொண்ணாக இருக்கனால உங்களுக்கு வந்து சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? நிறைய வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ம், சரி. உங்களுக்கு வந்து நான் கொடுக்கிற வார்த்தை வந்து நட்சத்திர கூட்டம்.
3: அது என்ன பண்ணணும்?
2: அது என்ன பண்ணணுமா? நட்சத்திர கூட்டம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் விளையாடினாங்களா ஒரு மாணவி, ஆராய்ச்சி நிலையம் சொன்னால் ஆராய்ச்சின்னு ஒரு சொல் கண்டுபிடிச்சாங்க, நிலையம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த வார்த்தைக்குள்ளேருந்து எழுத்துக்களை மாற்றி போட்டிங்கன்னா நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும்ல. எத்தனை வார்த்தைகள் உங்களால கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை சொல்லலாம். நீங்க
3: நட்சத்திர கூட்டம் சொல்லுங்க.

0: நட்சத்திர கூட்டம். இப்போ ஆராய்ச்சி நிலையம் சொன்னேன், அந்த மாணவி ஆராய்ச்சி சொன்னாங்க, நிலையம் சொன்னாங்க, நிலை, சிலை, ஆலை, இந்த மாதிரி அந்த வார்த்தைக்குள்ளேருந்தே நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிச்சாங்கல்ல. அதே மாதிரி நீங்க நட்சத்திர கூட்டம்ன்ற வார்த்தையிலிருந்து நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும்.
1: சரி,
0: முயற்சி பண்ணுங்க.
1: நட்சத்திரம்,
0: அப்புறம்
1: கூட்டம்,
0: கூட்டம், அப்புறம் நிறைய இருக்கு. இரண்டு எழுத்து சொற்கள் இருக்கு, மூன்று எழுத்து சொற்கள் இருக்கு, நான்கு எழுத்தும் இருக்கு.
1: நட்சத்திரம் இருக்கா? நட்சத்திரம்
0: அப்படி எதுவும் இல்லை. கூட்டம்ல இருக்க இட்ட வந்து எடுத்துருங்க.
1: கூடம்,
0: கூடம். அப்புறம் நட்சத்திரல, நட்சத்திரத்திலேருந்து கூட ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாம். நான்கு எழுத்து, ஐந்து எழுத்து வார்த்தை.
1: நட்சத்திரம்,
0: சத்திரம் சொல்லலாமா?
1: சத்திரம்.
0: அப்புறம்
1: வேற க்ளூ கொடுங்களே.
0: க்ளூ கொடுக்கவா? சாவல இன்னொரு வார்த்தையும் கூட இருக்கு. இறுதியில் இருக்க மூன்று எழுத்துக்களை சேர்த்தீங்கன்னா வரும்.
1: திரம்,
0: சாவல ஆரம்பிக்கும் சொன்னேன்.
1: சத்திரம்,
0: சத்திரம் சொல்லிட்டீங்க. அப்புறம்
1: கூட்டம்,
0: கூட்டம் சொல்லிட்டீங்க. சால ஒரு இரண்டு எழுத்து வார்த்தையும் இருக்கு. சதி சொல்லலாமா?
1: சதி,
0: சதி மாதிரி இன்னொரு வார்த்தையும் இருக்கு.
1: நதி,
0: நதி. சிறப்பு. அப்புறம் இன்னொன்னும் இருக்கு, ஒரு பேர். ரொம்ப அழகான, ரொம்ப அழகான பெண்ணை எப்படி சொல்லுவாங்க? ரதி சொல்லலாமா?
1: ரதி.
0: தொழில்ல ஏதாவது அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல? நட்டம். அப்புறம் அப்புறம் நம்மளை காப்பாத்துறதுக்காகவே எழுதப்பட்டது, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அம்பேத்கர் அப்படின்னு சொன்னாலே இதை தான் நமக்கு வந்து நினைவில் வரும். சட்டம் சொல்லலாமா? திடம் சொல்லலாமா?
1: சரி,
0: இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் தரத்துக்குனால ஒரு விளம்பர இடைவேளை கேட்டு வரலாம்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: கோடை பன்மலை 100.5 ஏதோ இளமை பேசுகிறது. நேரம் இரவு 8:25. இன்னைக்கு மாணவ கண்மணிகள் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ அப்படின்ற இரண்டு விளையாட்டுகளை நம்மளோட சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் முனிசிபல் காலையில இருந்து முத்துமாரி பேசுறேன்.
0: முத்துமாரி, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய வின் பண்ணிருப்பீங்க தானே? விடுமுறையில பயனுள்ளதா ஏதாவது கத்துக்கிறீங்களா? இல்லையா? ஏன் ஏதாவது முயற்சி பண்ணலையா? நிறைய நாட்கள் இருக்கே விடுமுறையா?
1: இல்லை.
0: இசை ரொம்ப பிடிக்கும். சரி, இனிமே வந்து கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரியா? இப்போ நம்ம வந்து என்ன விளையாட போறோம் அப்படின்னா கக்கப்போ. ஒரு வார்த்தையோட ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாலையும் நான் ஒரு எழுத்தை சேர்த்து சொல்லுவேன். நீங்க அந்த எழுத்தை நீக்கிட்டு எனக்கு அந்த வார்த்தையை சொல்லணும், பொருளுள்ள ஒரு வார்த்தையை சொல்லணும். கேக்கலாமா? சின்ன வார்த்தை தான். அவி, அடு, அவி, அவி,
1: அபி,
0: அவி, அவி, வி, வி, விரல் சொல்லுவோம்ல, விரல். அவி,
1: அவி,
0: அடு,
1: அது,
0: அடு, அடு, அடுப்பு சொல்லுவோம்ல, அடு, அடு, அக,
1: அக,
0: அதை,

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்லி
0: நம்ம நேயர்களை நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல.
0: திரும்ப சொல்லவா?
1: ஆ
0: அபி.
1: அபி
0: அபி இல்ல, அவி. அவி விரல்னு சொன்னேல்ல, விரலுக்கு வரும்ல வி,
1: ஆ
0: விலை விரல் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த வி. அவி. ஆ அடு,
1: அடு,
0: அக,
1: அக,
0: அதை.
1: அசை,
0: அதை அதை அதை
1: இப்ப என்ன பண்ணுங்கக்கா?
0: முதல் எழுத்தை நீக்கிட்டு எனக்கு வார்த்தை சொல்லுங்க. கோ, அதுதான் சரி. அபி. ஆ விடு. ஆ சரிங்க. ஆ
1: இடுக
0: விடுக. அதை அதையில இருக்க ஆவ நீக்குங்க. விடுக.
1: விடுக்கை.
0: விடுகதை. சரி, ரொம்ப சிறப்பு முத்து மாதிரி முயற்சி பண்ணீங்க. அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, மாணவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழை நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய படிங்க. உங்கள் ஒவ்வொரு பள்ளியிலையுமே வந்து நூலகம் இருக்கும், அதில் படித்து பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் தான் உங்களால் ரொம்ப சுலபமாக சொல்ல முடியும். இப்போ ஒரு பாடலை கேட்டு வரலாம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நம்ம கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேர்களுக்காக. இப்போ நம்ம விளையாடிட்டு இருக்கோம் கோடைப்பண்மலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:35 இணைப்பில் வரும் கண்மணி, வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், வந்தாச்சு. பேர் சொல்லுங்க.
2: ஹரிஷ் ரூபன்.
1: ஹரிஷ் ரூபன், என்ன படிக்கிறீங்க?
2: 8th முடிச்சு 9th
1: போறீங்க. எங்க இருந்து பேசுறீங்க கண்ணா?
2: நான் விருதுநகர்.
1: சரி, விட்டு விட்டு கேக்குது உங்களோட இணைப்பு. நீங்க பேர் சொல்லும்போது நல்லா கேட்டுச்சு ரூபன். சரி, கொஞ்சம் நீங்க வந்து வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க. வீட்ல உள்ளவங்க கேக்கட்டும். நீங்க வந்து அப்பதான் சிறப்பா விளையாட முடியும். சரியா? சரிம்மா. இப்போ நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னா, சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? வார்த்தை சொல்லவா? பட்டினம் பாக்கம். பட்டினம் பாக்கம்.
2: பட்டி.
1: பட்டி.
2: பாக்கம்.
1: பாக்கம். பட்டினம். பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
2: பாட்டி.
1: பாட்டி. சூப்பர். அடுத்து வேற யாரையும் உதவிக்கு கூப்பிடாதீங்க, நீங்களே முயற்சி பண்ணுங்க. குறைவான வார்த்தைகள் சொன்னாலும் மகிழ்ச்சி தான். நீங்களே விளையாடுனீங்கன்ற ஒரு நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பட்டினம் பாக்கம்.
2: பட்டி. பட்டி.
1: பட்டி. ஆ, சொல்லிட்டீங்க. பட்டி சொல்லிட்டீங்க, பாக்கம், பாட்டி, மூன்றுமே சொல்லிட்டீங்க. இரண்டு எழுத்து சொற்கள் எல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம். நிறைய வார்த்தைகள் இருக்குது.

0: ஓரெழுத்து வார்த்தை
1: படி
0: கூட இருக்கு. ஆ,
1: படி
0: படி. ஆ, அடுத்து. ப குறிலுக்கு பதிலாக பா நெடில் போட்டாலும் வருமே ஒரு வார்த்தை.
1: பான் நெடில்
0: ஆ, பா
1: பாடி
0: பாடி அப்படின்னா என்னது? பாடுறத சொல்லலாம், ஒரு வினைச்சொல் இருக்கு. அப்புறம் படை, கவசம் சொல்லுவாங்களே, படையெல்லாம் இருக்குள்ள மன்னர்கள், அவங்களோடதையும் பாடின்னு சொல்லுவாங்க முல்லை நிலத்தில். ஆ, அடுத்து மூன்று எழுத்து வார்த்தைகள் கண்டுபிடிங்க. இந்த பாக்கம் சொன்னீங்கல்ல, பா நெடிலுக்கு பதிலாக பா குறில் சேர்த்தா, டக்குன்னு சொல்லுங்க, எவ்வளோ யோசிக்கிறீங்க. பாக்கம், பாக்கம் இருக்குல்ல, அதில் அந்த பால் இருக்க துணைக்காலை வந்து எடுத்துருங்க.
1: பக்கம்,
0: பக்கம், பக்கத்தில் இருந்து முயற்சி பண்ண வேணாம், என்னோட விளையாட்டை நானே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க.
1: எங்கள் அம்மா ரூம்
0: அப்படியா? ஆனால் எங்களுக்கு கேட்குதே, யாரோ முயற்சி உங்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி. அப்படியா, கோழி தான் உங்களுக்கு உதவி செய்யுதா? சரி, அடுத்து என்ன சொல்லலாம்? ஆ, இந்த குடிப்போம்ல தண்ணீர், அதை எப்படியும் சொல்லலாம், பாவில் ஆரம்பிக்கும். வெள்ளமெல்லாம் போட்டு கலந்தா கூட ஒரு வார்த்தை கிடைக்கும், தண்ணீரில் வெள்ளமெல்லாம் சேர்த்து கலந்தா கூட ஒன்று கிடைக்கும். சொல்லவா? வானகம் சொல்லலாமா? அப்புறம் அந்த காவை எடுத்துட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கிடைக்கும் வானகத்தில். கக்கக போகும் விளையாண்டுட்டு இருக்கோம். பானம் கிடைக்குமா? பணம் வந்து மூன்று சுழினா வரும். சரி, அடுத்து வந்து பா அப்படின்னு சொல்லலாம். பானா என்ன? பாடல். ஒரு எழுத்து வார்த்தை. இப்போ பட்டினம் சொல்லலாமா? அதை நீங்கள் சொல்லாமையே விட்டுட்டீங்க. சரி, பட்டினம். பட்டினம், பாக்கம், பட்டி, பாட்டி, பாடி, படி. பாகம் சொல்லலாம், பாகம்னா பகுதின்னு அர்த்தம். பகம் சொல்லலாம், கலம்பகம் மாதிரி பகம், அதுவும் பாதின்னு அர்த்தம். பக்கம், பா, பானகம், பானம், இத்தனை வார்த்தைகளை சொல்லலாம் ஹரிஷ் ரூபன். அடுத்த முறை வந்து நீங்கள் நிறைய வார்த்தைகளை வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக கோடைப்பண்பலையில் ஒரு பாடல் தரத்துக்கு முன்னால் நாம் இப்போ கேட்கலாம்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இணைந்திருக்கிறோம். கொடைப்பன்மலையின் உருப்பள்ளி ஐந்தலது இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கான விளையாட்டில் இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க, முயற்சியும் பண்றாங்க. இப்போ நேரம் இரவு 8:46 இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம். மாணவ கண்மணி யார் இருக்கீங்க, வந்துட்டீங்க பேசலாம்.
1: எஸ் கனிதாங்கா.
0: கனிதா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மூலனூர்ல இருந்து
0: பேசுறீங்க. மூலனூர் எங்க இருக்கு?
1: திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க.
0: திருப்பூர் மாவட்டத்தில இருந்து பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க?
1: 5வது முடிச்சு 6வது போறேன்க்கா.
0: பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க. உங்க பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்களா? வித்தியாசமா இருக்கு கனிதா.
1: கனிப்பழம்.
0: கனிப்பழம். சரி சரி, பழம் போன்று ரொம்ப இனிமையானவங்க நீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி கனிதா, நீங்க அது விடுமுறைக்கு வெளியூருக்கெல்லாம் போனீங்களா?
1: அம்மாச்சி வீட்டுக்கு போனேங்கா.
0: போயிட்டு வந்துட்டீங்களா மறுபடி? எந்த ஊருக்கு போனீங்க?
1: அரக்குறிச்சி போனேன்.
0: சரி, அங்க யாரெல்லாம் உங்களுக்கு தோழிகள் இருந்தாங்க, கிடைச்சாங்களா புதுசா யாராவது?
1: இல்லைங்கா.
0: இல்லையா? அப்ப யார் கூட விளையாடுனீங்க? வீட்டுக்குள்ளே இருந்துட்டீங்களா?
1: என் தங்கச்சி கூட தான் விளையாடு.

0: சரி சரி, தங்கச்சியோட பேர் என்ன?
1: சபர்ணா.
0: சரி சபர்ணா. இப்போ கனிதா வந்து நம்ம கக்கப்போ விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: சரி, ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாலேயும் வேறு ஒரு எழுத்தை சேர்த்து சொல்லுவேன். ம், நீங்கள் அந்த முதல் எழுத்தை நீக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொருள் உள்ள வார்த்தை கிடைச்சிரும். விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: சரி சொல்கிறேன். மசி.
1: மசி.
0: மத்.
1: மத்.
0: மதி.
1: மதி.
0: மர.
1: மர.
0: மம்.
1: மம்.
0: பக்கத்தில் யாரோ உதவி செய்கிறாங்க, கூடாது. பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கவங்க உதவி செய்யாதீங்க, மாணவர்களை தன்னால் விளையாட விடுங்க. அப்புறம் எப்படி தன்னம்பிக்கை வரும் அவங்களுக்கு?
1: நான் தான் விளையாடுறேன்.
0: சரி விளையாடுங்க, சொல்லுங்க.
1: சித்திரம்.
0: யார் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு? கேட்டுச்சு.
1: யார் சொல்லி கொடுக்கலையே?
0: சொல்லி கொடுக்கல, நீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: நான் வேற வார்த்தை சொன்னா அதையும் கண்டுபிடிப்பீங்களா? உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்.
1: ஓகே.
0: சரி வேண்டாம், ரொம்ப அழகாக விளையாடுனீங்க கனிதா. முதல் முறையாக வந்தாலும் ரொம்ப நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துகள்மா. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடி பன்மலை 100.5 கேட்டுட்டு வாங்க.

0: இது கொடிப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமர்பூண்டி இருந்து கவின்குமார் பேசுறேன்.
0: கவின்குமார், வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க. நீங்க முதல்ல பேசும்போது ரொம்ப கிளியரா இருந்தது உங்களோட வாய்ஸ். நம்ம விளையாடலாமா கவின்குமார்? கேக்க போ, விளையாடலாமா? சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: கப
1: கப
0: கனை
1: கப கனை
0: கவே
1: கனை
0: கவே கவே கவே வெட்டி வேர் சொல்லுவாங்களே, வெட்டி வேர் அந்த மாதிரி வே கவே. கல்
1: கல்
0: கல
1: கல
0: கம்
1: கம்.
0: இன்னொரு முறை சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: கப
1: கபாவங்க
0: ப குரில் ப கப
1: கபாவங்க
0: ப பட்டு சொல்லுவாங்கள பட்டு அந்த ப. பசுவுக்கு வரக்கூடிய ப கப. பக்கத்துல எல்லாம் உதவி செய்யக்கூடாது, கேட்டா உதவி செய்யலன்னு சொல்லுவீங்க. கப கனை சேர்த்துட்டீங்களா? என்ன வார்த்தை வந்தது?
1: பனை.
0: பனை. கவே சரிங்க. என்ன வந்தது? கவே பனை வே வந்துருச்சா?
1: பனை வேல்
0: கல்
1: கல்
0: கல கம்.
1: பனைவேல் பழம்.
0: பனைவேல்
1: களம் லம்.
0: என்னது?
1: பனைவேல் களம் லம்.
0: பனைவெல்லம். சாப்பிட்டுருக்கீங்களா?
1: பனைவெல்லம்.
0: சரி, நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து விளையாடி பார்க்கணும். நண்பர்கள் கூட, உங்களோட சகோதர சகோதரிகள் கூட வந்து விளையாடி பார்க்கணும், சரியா? இருந்தாலும் கவின்குமார் வந்து முதல் முறையாக வந்து முயற்சி பண்ணனால அவருக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். இந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது இளமை பேசுகிறது. விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. தொடர்ந்து இந்த பாடலுக்கு அடுத்து நம்ம கேட்கலாம் கொடிப்பண்மலை 100.5 கொடை தென்றல்.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. கடலிலிருந்து காற்று கொண்டு வரும் கடல் அலை, மலையிலிருந்து வசந்தம் பாடி வரும் வானலை, இது இசை தேனலை. நேயர்களின் நேச அலை, இசை பாசவலை, அன்பலை, கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன் சலீமா ஷாஜஹான். வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? ஜீவநதி யாருமில்லாத காட்டில் தன்னோட கோபம் தனிய சீறி பாய்ந்து ஓர்ற வழியெல்லாம் செழிப்ப நிலை நிறுத்தி ஊர் சேரும்போது வயலுக்கு வாழ்வழித்து மனித உயிருக்கும் உணவளித்து நெடுங்காலமாய் தன் கடலை தேடி ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த ஜீவநதியோட அர்த்தம் புரியாம அணக்கட்டி ஆக்கிரமிச்சு ஏ நதி ஓ நதின்னு பிரிச்சு வச்சிட்ருக்கோம். மனுஷனோட சக்திக்கு அப்பாற்பட்ட நதியும் கொஞ்சம் விளையாட்டா நின்று பார்க்குது, கொஞ்சம் விளையாட்டா தூக்கி வீசுது, அப்புறம் தன்னோட போக்கில் போய்கிட்டே இருக்குது. இந்த ஜீவநதி ஒரு பெண்ணாய், ஒரு ஆணாய், ஒரு அர்த்த நாரியாய் உலக நரம்பு மண்டலத்தில் குருதியாய் ஓடிக்கொண்டே இருக்குது. கோடை பண்பலையின் இதயம் பேசுகிறேன் நிகழ்ச்சிக்கு இந்த ஜீவநதி சொல்லும் அர்த்தத்தை அன்பாய் எடுத்து சொல்ல வந்திருக்கு. இன்றைய கோடை பண்பலையின் கொடை தென்றலில் நதி என ஓடும் வாழ்

காலத்தோட கணக்குகள் நமக்கு புரியுமா? ஒரு காலத்தில் வருஷம் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்த நதி இன்னைக்கு மழை காலம் வந்தால் மட்டும் நதியாக இருக்குது. மற்ற காலங்களில் ஒரு குறு பாலைவனமாக வேடம் போட்டு நிற்கிது. இன்னைக்கு நாம் பார்க்குற பாலைவனங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் கடலாக இருந்ததுன்னு விஞ்ஞானம் விளக்கம் கொடுத்தாலும் அதுக்கு காலம் பதில் சொல்கிறதில்ல. நாம் எல்லாருமே இந்த காலத்தோட அடிமைகள் தானே? எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறோம் இந்த உலகத்தில்? அதிக வயசு உயிரோடு இருந்த மனிதர் யாருன்னு கேட்டால், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற வரலாற்று சான்று நம்மளை ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போகுது. ஜிரோமோன் கிமுரா 1897 பிறந்து 2013 வருடம் இயற்கையில் கலந்து போனார். இவரோட வாழ்க்கை 116 வருடங்கள் 54 நாட்கள். அப்படியே கொஞ்சம் பிரான்ஸ் நாட்டுக்கும் போய் பார்க்கலாம். அங்கே லூசில் ரேண்டன் அப்படின்ற பெண் 1904 பிறந்து 2023 இயற்கையோடு கலந்து போனாங்க. இவங்களோட வாழ்க்கை 118 வருடங்கள் 340 நாட்கள். ஃப்ரான்ஸ்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்தால் 1907 மார்ச் 4 பிறந்து 117 வாழ்ந்துட்டுருக்க மரிய பிரன்யாஸ் முரேராவை பார்க்கலாம். இந்தியாவில் பெங்கால் மாநிலத்தில் சிலேட் மாவட்டத்தில் சிவானந்தான்ற யோகா டீச்சர் 1896 பிறந்ததாக சொல்லப்படுது. ஆஸ்திரியாவில் மார்கரெட் ட்ரோஸ்டில், ஃபெலாரஸில் ஃபெலிஷியா ஜைகோ, சீனாவில் ஷிப்பிங், ஜெர்மனியில் சார்லோட் ரெட்ஸ்மேன், ஜமைக்காவில் யூட்டன் சாமுவேல்ஸ், மால்டாவில் மரியா ஃபரூகியா, இப்படி பலரும் 110 வயதை கடந்து சூப்பர் சென்டினேரியனாக இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாரும் 2 உலகப் போர்களை சந்திச்சிருக்காங்க. சிலர் இதில் அந்த போரில் பங்கெடுத்தும் இருக்காங்க. ஒரு குழந்தை மருத்துவரா, சமூக ஆர்வலரா, நாட்டோட ஜனாதிபதியா, ஓவியரா, ஊடகவியலாளரா, அரசியல்வாதியா, திரைக்கதை எழுத்தாளரா, பொறியாளரா, இராணுவ வீரரா, கணிதவியலாளரா, உளவாளியா, கிரிக்கெட் வீரரா, விமானியா, அனைத்தையும் துறந்த துறவியா, இப்படி பல துறைகளில் இவங்க வாழ்க்கை பயணிச்சிருக்கு. இவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது. இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டால் அவங்க பேரை கூட சிலருக்கு தெரியாது. மனித வாழ்க்கை சிலருக்கு நெடும் பயணம், பெரும்பாலானவங்களுக்கு சிறு பயணம். ஆனால் பயணம் என்னமோ ஒன்று தாங்க, அது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பினா இந்த நதி தன்னோட கடலை அடைஞ்ச பிறகும் கூட ஓடிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பிரபஞ்சமே ஒன்று தானே, நாம தான் தனித்தனியாக

நமக்காக பேசுகிற ஒருத்தரோட மனசை புரிஞ்சிக்காம நாம் அவங்களையே காயப்படுத்தி பேசினா நாம் யாரு? சிக்கல்களை மாட்டிக்கொண்ட நம்மளை காப்பாற்ற துடிக்கிற இதயத்தை குத்தி கொதறினா நாம் யாரு? மருந்து போட வந்திருக்கிற மருத்துவரை வசப்பாடி விரட்டி அடித்தா நாம் யாரு? நாம் ஏதுமே இல்லாமல் போகிறதுக்கும் நம்முடைய பூரணத்துவத்தை அடைவதற்கும் இடையே நிற்கிற நம்மளோட பொறுமையே இந்த உலகத்தோட உண்மை. கோடை பண்பலையின் கொடை தென்றலில் இன்று நதி என ஓடும் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை ஒரு நதி போலனா, அந்த நதி கடலை தேடி தானே போகணும். அது தெற்கு கடலாக இருந்தா என்ன, வடக்கு கடலாக இருந்தா என்ன, கடலை சேர்ந்தா சரின்னு ஓடுறது சரியா? இந்த திசை உங்களோட அடையாளத்தையே மாற்றுங்க. சீரான பாதையாக இருக்குன்னு தவறான பாதையில் போகிறதும், கரடு முரடாக இருக்கேன்னு சரியான பாதையை தவிர்க்கிறதும் ஒன்று தானே. மற்றவங்க போனால் போகட்டும்னு வழிவிட்டு நிற்கிறதும் நம்மளோட கைகளை கரையாக்கும். வாழ்க்கை எல்லாருக்கும் பொதுவானது. ஒருத்தருக்கு அது காதல் வாழ்க்கையாக இருக்கும், ஒருத்தருக்கு வேலை வாழ்க்கையாக இருக்கும், ஒருத்தருக்கு போராட்டம், ஒருத்தருக்கு ஏமாற்றம். இப்படி வாழ்க்கை பலவிதமாக பலருக்கு பலன்களை கொடுக்கும். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வாழ முடியுமா? நடக்காத விஷயங்க அது. நம்மோட இந்த பறந்து விரிஞ்ச உலகத்தில் யாருக்கு என்ன வாழ்க்கைன்னு தீர்மானிக்கிறது யாரு? இயற்கைன்னு சொல்லுவாங்க, இறைவன்னு சொல்லுவாங்க, இயல்புன்னு சொல்லுவாங்க, இது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை சொல்கிற எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்க தான் செய்யுது. அதை அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். எப்படி நாம் எல்லாரும் காலத்தோட கைதியாக இருக்கோமோ அதே மாதிரி தாங்க வாழ்க்கை நம்மளை சதுரங்க காய்களாக வச்சிருக்கு. இந்த சதுரங்க விளையாட்டை யார் விளையாடுறது, அதில் வெட்டுப்படுறது யார், வெற்ற காய்களாக இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது, தெரியவும் வேணாம். தெரிஞ்சு மட்டும் என்னாக போகுது? ஆனால் நம்மோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக, இயல்பாக, விறுவிறுப்பாக, பயத்தோட, தைரியத்தோட, வெகுண்டு விரக்தியாகி பலவித உணர்ச்சிகளோட வாழ்ந்து பார்ப்போம். வாங்க, இதுதானே நம்ம வாழ்க்கை. ஒரு மலை மேலிருந்து வீழ்ந்து மக்களை மகிழ்விக்கிற அருவியோட

அடர்த்தி அதிகமாகும் போது அதே மக்களோட அலறலுக்கும் இதே அருவிதான் பொறுப்பு. ஆனா அதுக்காக அந்த அருவி வருத்தப்பட போறதில்ல. அதோட இயல்பு ஆர்ப்பரிச்சு வீழ்றது, விழுந்ததுக்கு அப்புறம் ஆறா ஓடுறது. இப்படி நதிக்கு மூத்த அருவியும் கூட ஒரு வாழ்க்கை அர்த்தத்தை சொல்லுதில்ல. நம்மளோட சின்ன வயசு நினைவுகளை மீட்டெடுக்கும் போது இந்த நதி போல அருவி போல ஏதோ ஒரு இடத்துல வீழ்ந்து போறதும் காணாம போறதும் இயல்பாத்தானே இருக்கு. இறந்த காலத்தோட நினைவுகள் நமக்கு என்ன சொல்லி தருகின்றன, நாம் எப்படி இருந்தோம், நமக்கு என்ன ஆச்சு, அந்த நினைவுகள் நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தன, அந்த பாடத்தை நம்ம மறக்காமல் இருக்கோமான்னு இவ்வளவு விஷயங்கள் இந்த இறந்த காலத்தை மீட்டெடுக்கும் போது நமக்கு கிடைக்கும். அதனால தான் இன்னைக்கு கோடை பண்பலையின் இதயம் பேசுகிறேன் நிகழ்ச்சியில் ஒரு நதியா தன்னோட வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளோட வளர நினைச்ச ஒரு மனிதர் தன்னோட கடந்த கால கதையை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு. அவரோட கதை ஒரு நதியோட்டம் போல மடைத்திறந்த ஆரவாரம் கொண்டது. மாலை நேரத்தில் மீன் பிடிக்க ஏதுவான சலசலப்பு கொண்டது. நிறைவான கடலை நெருக்கி நின்று இன்னும் கலக்காத இளைப்பாறலை கொண்டது. ஆமாங்க, இந்த மனிதரோட வயது 68. நம்மக்கிட்ட இன்னைக்கு அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்க போகிறாரு. அவரோட இதயம் பேச நாம் அவர் கதையை கேட்க கொஞ்சம் காத்திருக்கலாம். இப்போது வட்டம் போடுற பட்டாம்பூச்சி நம்மளோட மனசில் ஒரு முத்தம் கொடுக்க காத்திருக்கு. காட்டில் உலாவ நாம் காற்றா மாறலாமா?

துவக்கம் எப்படி இருக்கும்? அது உங்கள் வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தையோட துவங்கலாம். உங்களுக்கு கிடைச்ச புது வேலையோட, ஒரு உறவோட பிரிவில், ஒரு திருமணத்தில் ரெண்டு குடும்பங்கள் ஒன்று சேரும்போது, ஏன் ஒரு வார விடுமுறையில் நீங்கள் பார்த்த ஒரு திரைப்படத்தோட தாக்கத்தில் கூட துவங்கலாம். உங்கள் கைபேசியில் நீங்கள் படிக்கிற ஒரு மீம் மெசேஜில், ஏன் நம்ம கோடை பண்பலையோட நிகழ்ச்சிகளில் வர ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தையிலிருந்து கூட துவங்கலாம். அப்படி ஒரு புதிய துவக்கம் நதியென ஓடும் வாழ்க்கையில் துவங்குச்சு. அந்த துவக்கத்திலிருந்து இன்னைக்கு ஒருத்தரோட கதையை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிஜக்கதையை நிழலா கேட்க தயாரா? 1956 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சி 10 வருஷம் நிறைவடைய இருந்தது. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பிறந்ததா சொன்னாங்க. பதிவு எதுவும் அந்த காலத்தில் பதியலை. அம்மாவும் அப்பாவும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது கொடுத்த தேதி தான் என்னோட பிறந்த நாள். நான் பிறந்த வருஷம் எங்கள் ஊரில் நல்ல மழை, நல்ல விளைச்சல், நல்ல செழிப்பு. என்னோட அப்பா அம்மா குடும்பம் எல்லாரும் வயலில் விளைஞ்சதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அது அவ்வளவு விளைச்சல், ஊர் முழுக்க உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருந்தாங்க. ஒரு விதத்தில் அது உண்மைன்னு நானும் நம்பினேன். எனக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எனக்கு இன்னைக்கு 68 வயசாகுது. என்னோடய கதையை சொல்லும் போதெல்லாம் நான் அந்த பஞ்சமில்லாத வருஷத்தை சொல்லி தான் தொடங்குவேன். ஏன்னா அது என்னோட சந்தோஷத்தை அதிகமாக்கும். என்னோடய ஊர் பேர் உன்னிப்பட்டி. அது ஒரு சின்ன கிராமம். எங்கள் கிராமத்தில் மயில் ஆடுற காட்சிகளை நான் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என்னோட வாழ்க்கை அந்த கிராமத்தில் ரொம்ப சில வருடங்கள் தான் நிலைச்சது. என்னோட வாழ்க்கை ஒரு இடத்துல நிற்கலை. நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். என்னோட ஓட்டம்தான் என்னோட வாழ்க்கை. நான் பிறந்த வருஷம் கிடைச்ச அந்த பஞ்சமில்லாத வாழ்க்கை என்னோட கிராமத்துக்கு திரும்ப கிடைக்க பல வருடங்கள் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க தொடங்கிட்டேன். நான் 5வது படிக்கும்போது என்னோடய வீட்டில் நான் பார்த்த முதல் மரணம் என்னோட அப்பத்தாவோடது. என் அப்பத்தா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஊரில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்குறவங்க. உடம்பு சரியில்லைனா ஊரில் கிடைக்கிற மூலிகைகளை வச்சு குணப்படுத்துகிறவங்க. அவங்களோட மறைவு எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்துக்கே ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. அவங்களோட இறுதி சடங்கை நாங்கள் மட்டும் நடத்தலை, எங்கள் ஊரே சேர்ந்து நடத்துச்சு. நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்ததோட அர்த்தம் அந்த மனிதனோட மறைவில் மக்கள் விடுற கண்ணீரில் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னோட அப்பத்தாவுக்கும் 1000 கண்கள் நீர் சிந்து ஒரு பிரியாவிடை கிடைச்சது. என்னோட வாழ்க்கையில் என்னோட ஓட்டம் அங்கிருந்து தான் தொடங்குச்சு. நான் உன்னிப்பட்டியிலிருந்து மதுரைக்கு கிளம்ப என்னோட அப்பத்தாவோட இறப்பு தான் முழு காரணமாக இருந்தது. என்னோட அப்பா அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள், இனிமே நாம் உன்னிப்பட்டியில் இருக்க வேணாம் ராசு. உன்னிப்பட்டி கிராமமே சேர்ந்து ராசு அப்பத்தாவோட இறுதி சடங்கை செஞ்சு முடித்த பிறகு ராசுவோட அப்பாவுக்கு அந்த கிராமத்தில் வேலை எதுவும் இல்லை. அதனால் அவங்க எல்லாரும் அந்த கிராமத்திலேருந்து கிளம்ப முடிவு பண்ணினாங்க. ராசுவோட பிறப்பு எப்படி அந்த கிராமத்துக்கு விளைச்சலை கொண்டு வந்து கொடுத்து புது வெள்ளம் பாய செஞ்சதோ, அதே மாதிரி ராசு அப்பத்தாவோட இறப்பு ராசுவோட வாழ்க்கையை இடம்பெயர செஞ்சது. ராசுவோட நதியலை துள்ள தொடங்கின காலம் அது. கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் நதியென ஓடும் வாழ்க்கையா ராசுவோட வாழ்க்கை கதையை கேட்டுட்ருக்கோம்.

மதுரை புது ஊர், வைகை நதி ஓடுற ஊர். பழங்கானத்துக்கு குடி வந்து சேர்ந்தப்போ எனக்கு நண்பர்கள்னு அந்த இடத்துல யாருமே இல்லை. பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து நண்பர்கள் கூட பழக தொடங்கினதுக்கப்புறம் இந்த உலகம் உன்னிப்பட்டியை விட பெருசாக தெரிஞ்சுது. பழங்கானத்தை தாண்டி மதுரைன்னு ஒன்று இருக்குது, மதுரைக்கு வெளியே உலகம் பெருசாக இருக்குன்னு எனக்கு பல புரிதல்கள் கிடைத்தன. என்னோட பள்ளிக்கூட படிப்பு கொடுத்த பாடங்களை விட விளையாட்டு வகுப்பு நிறைய புரிய வச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கபடி. நான் கபடி விளையாட மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எல்லா போட்டிகளையும் கலந்துட்டுருக்கேன். நிறைய நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன். நிறைய தோல்விகளும் கிடைச்சிது. அது கற்றுக் கொடுத்த பாடங்களை வச்சு என்னோடய வாழ்க்கையில் நான் முதன்முறையாக மதுரையை விட்டு வெளியே போய் மெட்ராஸில் நடந்த ஸ்டேட் லெவல் கபடி போட்டியில் கலந்துக்கிட்டேன். மெட்ராஸ் இப்போ எல்லாரும் சென்னைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் அது மெட்ராஸ் தான். ஆனால் நான் பார்த்த மெட்ராஸ் இன்னைக்கு இல்லை. மதுரையே பெரிய

ஊரா தெரிஞ்ச எனக்கு மெட்ராஸ் இன்னும் பெருசாக தெரிஞ்சது. மெட்ராஸ் ரொம்ப சத்தமாக இருந்தது. எனக்கு அந்த ஊரோட அழகை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சந்தோஷமும் அதே நேரத்தில் குழப்பமாகவும் இருந்தது. மெட்ராஸுக்கு வந்த முதல் நாளே மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாச்சு. கபடி போட்டி நடக்கிற மைதானத்தை பார்க்கும்போது அந்த பயம் இன்னும் பெருசாச்சு. பெரிய மைதானம், 1000 பேருக்கு மேலே கூடியிருந்தாங்க. மதுரை பக்கம் விளையாடும் போதெல்லாம் 100 பேர் 200 பேர் கூடி நிற்பாங்க. ஆனால் மெட்ராஸில் அந்த கூட்டமே என்னை பயமுறுத்துச்சு. அந்த போட்டி தொடங்குச்சு. நான் நம்பிக்கையோடு தான் விளையாண்டேன். ஆனால் எதிரணியில் இருந்தவங்களோட அஃபென்ஸ் என்னால் தாங்க முடியல. நான் ரைடு போனப்போ என்னை தூக்கி வெளியே போட்டாங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. எனக்கு ரொம்ப பலமே இல்லாமல் போனது மாதிரி இருந்தது. மொத்தம் 3 ரைடு தான் போனேன். 3 ரைடுமே என்னால் ஜெயிக்க முடியல. என்னோடய நண்பர்கள்கிட்ட நான் அன்னைக்கு பேசவே இல்லை. அங்கே தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். நான் உட்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த சுவரில் வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிருந்தாங்க. அதை என்னோட கையால் சுரண்டிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கும் ஞாபகத்தில் அப்படியே இருக்குது. என்னோட நகை இடுக்கில் அந்த சுண்ணாம்பு பாறை சொருகி ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட மனசில் இருந்த வலியை விட அந்த வலி ரொம்ப கம்மின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் நான் முயற்சி பண்ணணும்னு முடிவு பண்ணினேன். எங்கே நான் தப்பு பண்ணினேன் இந்த கேள்வியை நான் முதன்முறையாக கேட்டுக்கிட்டேன். அந்த கேள்வி தான் என்னோட வாழ்க்கையை இவ்வளோ தூரம் தாண்ட வச்சிருக்கு.

ஒரு தோல்வி தரும் வலி. அடுத்த வெற்றிக்கான உந்துதலாக இருக்கணுமே தவிர துவண்டு போகிறதுக்கான இடியாக இறங்கக்கூடாது. அப்படியே திரும்ப திரும்ப தோல்வியை பார்த்தாலும் திரும்ப எழுந்து நிற்கணும். அப்படி தானே எல்லாரும் நினைக்கணும். கோடை பண்பலையின் இதயம் பேசுகிறேன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராசு தன்னோட வாழ்க்கை கதையை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரோட இதயம் அவரோட கபடி போட்டியில் கிடைச்ச தோல்வியை எப்படி எடுத்துக்கிச்சு, அடுத்ததா என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மெட்ராஸ் போயிட்டு வந்ததே எங்கள் வீட்டில் பெரிய விஷயமா பார்த்தாங்க. இதில் நான் ஜெயிக்கலைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸில் எங்கள் பள்ளிக்கூட கபடி குழுவை ஃபோட்டோ பிடிச்சி எல்லாருக்கும் ஒரு ஃபோட்டோ தந்தாங்க. அதை பார்த்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு அதுவே ஒரு பரிசு போல தோணுச்சு. இன்றைக்கும் கூட அந்த ஃபோட்டோ என்னோட பெட்டிக்குள்ளே பத்திரமா இருக்கு. அதை பத்திரமா வச்சிருந்தது என்னோட சரஸ்வதி. எப்பவுமே நான் என்னோட சரஸ்வதின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் 2019 அப்புறம் அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கிறதில்ல. ஆமாம், சரஸ்வதி என்னோட சாமி ஆயிட்டா. அவளை பற்றி சொல்லணும்னா நான் கபடியை முழுசாக்கிறதுக்கு ஊர் ஊராக தெரிஞ்சதை பற்றி சொல்லணும். ஆமாம், அந்த தோல்வி என்னை ரொம்ப பாதிச்சிருந்தது. நான் கபடியில் இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு எல்லா ஊருக்கும் போய் கபடி விளையாடினேன். என்னோட மாஸ்டர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அப்படி ஒரு நாள் நான் கபடி விளையாட செல்லம்பட்டிக்கு போனப்போ தான் என்னோட சரஸ்வதியை முதல்ல பார்த்தேன். அப்போது அது காதலான்னு கேட்டால் தெரியலை, ஆனால் அது காதல்தான்னு புரிஞ்சிக்க சில பல வருடங்கள் ஆயின. நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது தான் சரஸ்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ மாதிரியெல்லாம் சட்டுன்னு போய் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட முடியாது. எங்கள் காதல் கல்யாணமாக மாறுறதுக்கு மதம், சாதி, பொருளாதாரம்னு நிறைய தடைகள் இருந்தன. ஆனால் என்னோட அப்பா கிட்ட நான் என்னோட மனசில் இருந்ததை சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய துணையாக எங்கள் அப்பா நின்னார். கல்லூரி படிப்பு முடிஞ்சது. காதல் கல்யாணமாக மாற எனக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு. என்னோட வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக என்னை ஒரு இடத்துல இருக்க விட்டுடுமா என்ன? வேலைக்காக நான் ஊர் ஊராக தேடி அலைஞ்சேன். நான் படித்தது இளங்கலை பொருளாதாரம். அதுக்கான வேலை மதுரையில் அப்போ சூழ்நிலைக்கு அதிகம் இல்லை. அப்படியே கிடைச்சாலும் சம்பளமும் சரியாக இல்லை. முழுசாக ஒரு வருஷம் தேடி பெங்களூரில் எனக்கு வேலை கிடைச்சது. தனியார் நிறுவனம்தான், ஆனால் நல்ல சம்பளம். எங்கள் வீட்டில் சொன்னப்போ அவ்வளோ தூரத்துக்கு போகணுமான்னு கேட்டாங்க. சரஸ்வதி எவ்வளோ நாள் காத்திருக்க முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அவர் சரின்னு சொல்லி என் கூடவே பெங்களூர் வந்து ரூம் எல்லாம் எடுத்து கொடுத்து ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு மதுரைக்கு வந்தார். குடும்பத்தோட பெங்களூர் போகலாம்னா பழங்கானத்தில் எங்கள் வீடு எங்களுக்கு ஒரு பிடிமானமாக இருந்தது. ஒரு 6 பல்ல கடிச்சிக்கிட்டு பெங்களூரில் வேலை பார்த்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் சரஸ்வதியை பொண்ணு கேட்டோம். அப்பவும் கூட பல கேள்விகள் இருந்தன. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சமாளித்து கல்யாணம் எங்கள் வீட்டு வாசல்லையே பந்தல் போட்டு நடத்தினோம். சரஸ்வதி எங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமியாக வந்தா. அந்த வீடு அவ்வளோ அழகாக மாறின.

வந்து அன்னைக்கு தானே என்னோட அம்மா சொன்னாங்க. ஆனால் அந்த 3 மாதத்தில் நானும் சரஸ்வதியும் பெங்களூருக்கே குடி போயிட்டோம். எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதில் ஒரு வருத்தம் இருந்துச்சு. வீட்டு மகாலட்சுமியை இன்னும் கொஞ்ச நாள் வச்சு பார்த்துக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க.

உலகத்துல எந்த ஒரு நாகரீகம் தொடங்குறதுக்கும் ஒரு நதி தான் காரணமா இருக்கும். அந்த நாகரீகத்தோட வீழ்ச்சிக்கும் அதே நதி தான் காரணமா இருக்கும். இயற்கை மாற்றங்கள், சூழ்நிலை சீர்கேடுகள் எல்லாம் அந்த நதியை வற்ற வச்சிருச்சுன்னா அந்த நாகரீகமே இல்லாம கூட போயிடும். ஒரு நதியால மனிதன் தழைக்கவும் செய்வான், தளரவும் செய்வான். அப்படிப்பட்ட நதியா ஓடுற வாழ்க்கை இன்னைக்கு கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. இந்த இதயம் பழங்கானத்தம் ராசு ஓடுது. இனி இதயம் பேசட்டும். பெங்களூர் எனக்கு புதுசு இல்லை, பல மாசமா அங்கிருந்து எனக்கு பழகிடுச்சு. நாங்க இருந்தது மடிவாலா பகுதியில், ஆனா சரஸ்வதிக்கு அது புது ஊருங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டா. மொழி புதுசு, மக்கள் புதுசு, கிராமத்துல வளர்ந்ததுனால அந்த பெங்களூரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஆனா என்னோட சரஸ்வதி ரொம்ப கெட்டிக்காரி, சீக்கிரமாவே கன்னடா பேச கத்துக்கிட்டா. அவளுக்கும் ஒரு வேலை வேணும்னு ஆசைப்பட்டா. அக்கம் பக்கத்துல இருக்கிற தமிழ் பேசுற குடும்பங்கள் கூட சேர்ந்து ஊறுகா போடுறது, கடலை மிட்டாய் செய்யறதுன்னு நிறைய வேலைகளை அவளை உருவாக்கிக்கிட்டா. சரஸ்வதியோட கைப்பக்குவம் யாருக்கும் வராது. பெங்களூர்ல பல இடங்கள்ல இருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. எனக்கும் ஆபீஸ்ல நிறைய பொறுப்புகள் வந்து சேர்ந்தன. எங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை நாங்க பார்த்தோம். ஆனா ரொம்ப நாளா எங்களுக்கு குழந்தையே இல்லை. பழங்கானத்தம் வரும்போதெல்லாம் எங்க அம்மாவும் அப்பாவும் பெங்களூரை விட்டுட்டு இங்க வந்துடுங்க, அப்போதான் உங்களுக்கு குழந்தை தங்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சரஸ்வதியும் சரி நானும் சரி அதுக்கு ஒத்துக்கல. பெங்களூரு எங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும்னு

தீர்க்கமாக நம்பினோம். 5 வருஷம் ஓடிடுச்சு. எங்களுக்கு முதல் பெண் குழந்தை பிறந்தது. மீனாட்சின்னு பேர் வச்சு மதுரையில் தான் வளர்த்தோம். நான் மட்டும் பெங்களூருக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய வேலையில் நான் ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அது பெங்களூரு தான். வீட்டுக்கு வந்தால் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நான் வேலையில் நிறைய கவனம் செலுத்த தொடங்கினேன். என்னோடய வாழ்க்கை என்னை ஊர் ஊராக துரத்த தொடங்குச்சு. ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைச்சிது. சென்னை, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, அகமதாபாத், நொய்டான்னு என்னோடய வாழ்க்கை என்னை ஊர் ஊராக துரத்துச்சு. ஆனால் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி எனக்கு விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் பழங்கநத்தத்துக்கு தான் திரும்ப வந்துக்கிட்டே இருந்தேன். 10 வருஷம் ஓடியிருந்தது. என்னோடய மூத்த பொண்ணுக்கு 10 வயசானப்போ என்னோடய முதல் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்கினான். 2வது பையன் தவழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசாகி இருந்தது. துணைக்கு வீட்டில் இருக்க உன்னிப்பட்டியிலிருந்து சொந்தங்கள் வந்து சேர்ந்தாங்க. என்னோடய வாழ்க்கை மட்டும் ஒரே இடத்துல நிற்கலை. அம்மா தவறினாங்க, அப்பா தவறினாரு. என்னோடய வாழ்க்கை திரும்ப என்னை துரத்திக்கிட்டே இருந்தது. குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்க ஓடினேன். ஒரு வழியாக என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு திரும்பவும் பெங்களூர் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். என்னோடய பசங்க படித்து முடிச்சிருந்தாங்க. பெங்களூர் திரும்பினப்போ எனக்கு அந்த ஊரை சுத்தமாக அடையாளமே தெரியல. கோரமங்கலாவில் தங்கி என் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ரிட்டையர்ட் ஆகிற நேரம் வந்துச்சு. அது கூடவே இன்னொரு பெரிய இடி வந்து சேர்ந்தது. அது என்னோடய சரஸ்வதிக்கு பார்வையை பறித்தது.

பார்த்துக்கிற ஒரு நபர் தன்னோட முழு வாழ்க்கையையும் அந்த வீட்டோட நலனுக்காக அர்ப்பணிக்கிறதுங்கிறது தான் அந்த வீட்டோட வளர்ச்சியாக இருக்கும். அந்த நபர் பெரும்பாலும் அந்த குடும்பத்தோட தலைவியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுன்னா அந்த குடும்பம் என்னாகும், கொஞ்சம் தடம் மாறும். அப்போ அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த ஒரு நபர் கண்டிப்பாக தன்னோட வாழ்க்கையை அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க, இல்லைனா அந்த குடும்பம் இல்லாமல் போயிடும். கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இன்னைக்கு நதியென ஓடும் வாழ்க்கையா ராசுவோட வாழ்க்கை கதையை கேட்டுட்ருக்கோம். சரஸ்வதியோட பார்வை பறி போன அந்த நேரம் ராசு என்ன செஞ்சாரு? நிறைவா ராசுவோட இதயம் என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். அம்மாவும் அப்பாவும் இறந்த காலத்தில் என்னால் பழங்கானத்தத்தில் இருக்க முடியலை. ஆனாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு தூணா நின்னது என்னோட சரஸ்வதி தான். ஆனால் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட கண்ணில் பிரச்சனை இருக்கிறத பெருசாக யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்ததுனால கடைசியாக பார்வை முழுசாக போயிடுச்சு. அப்போ தான் என்னோடய ஆஃபீஸ் வேலை எனக்கு கொடுத்தது வெறும் பணம் மட்டும்தான். என் சரஸ்வதிக்கு தேவையான உறுதுணையை அந்த பணத்தால் கொடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுது. டாக்டர்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலேயே பார்த்துருக்கணும், இனி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நான் வேலையிலேருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பழங்கானத்துக்கே வந்துட்டேன். என்னோடய சரஸ்வதிக்கு ரெண்டு கண்ணாக நான் இருந்தேன். ஆனாலும் தன்னோட பசங்க கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு சரஸ்வதி ரொம்ப வருத்தப்பட்டா. அந்த ரெண்டு கல்யாணத்துலேயும் அவளோட கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்ததுன்னு மட்டும் சொல்ல முடியாது. தன்னோட குழந்தைகள் பெற்றெடுத்த பேரன்களையும் பேத்திகளையும் தொட்டு தான் உணர முடிஞ்சது. கண்ணால் பார்க்க முடியலையேன்னு பெரிய வருத்தம் சரஸ்வதிக்கு இருந்தது. என்னோட கண்கள்லையும் அந்த ஆதங்க கண்ணீர் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அது சரஸ்வதியோட எந்த ஆதங்கத்துக்கும் ஈடாகலை. 2019 என்னோட வீட்டில் என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தாங்க. சரஸ்வதி படுத்த படுக்கையாயிட்டா. என்னோட வாழ்க்கை துணையாக வந்த சரஸ்வதி கூட நான் இருந்தது ரொம்ப கம்மியான நாட்கள் தான். என் குடும்பத்தை காப்பாற்ற செழிக்க வைக்க நான் ஊர் ஊராக சுற்றுனேன். அதுக்கு சரஸ்வதியை பயன்படுத்திக்கிட்டேன்னு எனக்கு ஒரு வருத்தம். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு சுயநலமாக இருந்துட்டோமேன்னு எனக்கு நானே கேட்டுக்கிறேன். ஆனால் சரஸ்வதி தன்னோட பேர பசங்க கைகளை பிடிச்சிக்கிட்டு யாரோட முகங்களையும் பார்க்காம அவளோட கண்களை மூடினா. கடைசியாக அவ என்ன தான் கூப்பிட்டா, எனக்கும் அந்த குரல் இன்னமும் என் மனசில் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த குரலை திரும்ப நிஜத்தில் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இன்னும் எத்தனை காலமும் காத்திருக்கேன், என் சரஸ்வதி குரலை கேட்க காத்திருக்கேன்.

ஒரு மனிதனோட வாழ்க்கை நதி போல ஓடிக்கிட்டே இருக்குங்கிறது தத்துவார்த்தமானது. அதை இன்னைக்கு ராசுவோட இதயம் பேச அவரோட வாழ்க்கை கதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு. உறவுகளோட இறப்பு, இடம்பெயர்வு, குடும்பத்தோட பிரிவு, கல்யாணம், குழந்தைகள், வேலை, ஊர் ஊரா திரிந்த காலங்கள், வீடு கட்டின மகிழ்வு, பதவி உயர்வு, குழந்தைகளோட கல்யாணம், நோய், ஆதரவு, திரும்ப ஒரு இறப்பு, வாழ்க்கை நிறைவுக்கான காத்திருப்புன்னு ராசுவோட வாழ்க்கை ஒரு முழுமையான கதையா இருந்ததில்ல. ராசுவோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கிட்டது ஒரு துளியா இருந்தாலும் அது நமக்கு உதவியா இருக்கட்டும். யோசிங்க, உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க துணை, உங்க பிள்ளைகள், உங்க பெற்றோர்னு உங்க கையில இருக்கிற நேரத்துல என்னென்ன செய்ய முடியும்னு யோசிச்சு செய்யுங்க. அது மாதிரி இன்னொரு இதயம் நம்ம கூட பேசும். உங்களது இதயமும் கோடை பண்பலையுடன் பேச விரும்பினால் எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர், இதயம் பேசுகிறேன் பகுதி, கோடை பண்பலை 100.5, ஆனந்தகிரி 4வது தெரு, கொடைக்கானல் என்ற முகவரிக்கு. நீங்கள் எழுதிய கடிதங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். 9488520565 9488520565 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும், இல்லையென்றால் உங்களது கடிதங்களை இமெயில் அனுப்புங்கள். ipkodaifm@gmail.com ipkodaifm@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு. புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் உயிராய் வருகிறது கோடை பண்பலையின் கொடை தென்றலில் நதியென ஓடும் வாழ்க்கையின் நிறைவு பாடல். கேட்டு இளைப்பாருங்கள். மீண்டும் ஒரு இதயம் பேசட்டும். அதுவரை நீங்காத அன்போடும் நெஞ்சார்ந்த நன்றிகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. கடையேழு வள்ளல்களில் பாரியை எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு ஓரியையும் எல்லாருக்கும் தெரியும். ஆதன் ஓரி அல்லது வல்வில் ஓரின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னன் கிட்ட வறுமைக்காக பரிசில் பெற வந்த புலவர் அங்கே கிடைச்ச வசதிகளில் தான் எதுக்கு வந்தோம்னே மறந்துடுறாரு. அந்த நேரத்தில் ஓரியின் பணிப்பெண் வெள்ளி நாரில் குவளைப்பூ மாலை தொடுக்கிற காட்சியை பார்க்குறாரு. நாமெல்லாம் சாதாரண நூல்லையோ அல்லது வாழை நார்லையோ தான் பூத்தொடுப்போம் இல்லையா, இவங்க வெள்ளி நாரில் பூத்தொடுக்கிறாங்க. இதை பார்த்ததும் தான் தான் எதுக்கு வந்தோம் அப்படின்றதே உணர்றாரு அந்த புலவர். அந்த பணிப்பெண் மாலை தொடுத்த காட்சியை பாடலாக வர்ணிக்கிறாரு. அதில் வியந்து போன ஓரி மன்னன் பொன் அணிகலன்கள் பூட்டிய யானையை பரிசாக கொடுக்கிறாரு. அதை பெற்ற புலவர் கேட்குறாரு, மன்னா, வந்தோருக்கெல்லாம் யானையும் நிலங்களும் பொன் பொருளும் அள்ளி கொடுத்தா உன் வளம் குன்றி விடாதா அப்படின்னு. அதை கேட்ட ஓரி சொன்னாரு, அள்ள அள்ள குறையாத கொல்லிமலை என் வசம் இருக்கும்போது, அள்ள அள்ள குறையாத கொல்லிமலை என் வசம் இருக்கும்போது என் வளம் எப்படி குறையும்னு கேட்டார். இப்படி இயற்கை வளங்கள் நிறைந்த சிறப்பான கொல்லிமலை இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட நேர்களை சந்திப்போமா இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.

0: அறிமுக அன்பர்கள் 24 24 24 என்ற தொலைபேசி எண்ணிலும், வழக்கமாக வரக்கூடிய நாமக்கல் மாவட்ட நேயர்கள் 24 24 29 என்ற தொலைபேசி எண்ணிலும், கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண்ணான 045 542 இணைத்து வாங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இப்போ இணைப்பில் வந்த இணைய முதல் நேயர், வணக்கம்.
1: சசிரம்மா, சசிரேகா அம்மாவிற்கு இரவு வணக்கங்களுடன் கைலாச மலை மலருங்கம்மா.
0: சொல்லுங்க மலரம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா எனக்கு படம் மண் வாசனைங்கம்மா. பாடல் வந்து பொத்தி வச்ச மல்லிகை போட்டு. நீங்க சொன்ன இது அருமையா இருந்ததுன்னு எங்க மாவட்டத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க. பாடல் ஏதோ உங்களுக்காக கேட்கலாம்.

0: மணி 8 நிமிடம். இணைப்பில் வரும் நேயர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு, பேசலாம்.
0: வணக்கம்.

0: சுகமான கானங்களை செவியோரம் தீட்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்மலையின் 1.5 நினைவே சுகம். நாமக்கல் மாவட்ட நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கங்கம்மா.
0: வணக்கங்க, யாருங்க?
1: நடந்து புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமிங்கம்மா.
0: சிவகாமி அம்மா, என்ன பாடல் தரலாம்?
1: எனக்கு சின்னவர் படத்துல இருந்துங்கம்மா, அஞ்சியில வானங்கிற பாட்டு வேணும்.
0: பாடல் கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்கம்மா.
0: நன்றிங்கம்மா.

0: நேரம் இரவு 10:18, இது கோடைப்பன்மலை 100.5 நினைவே சுகம். நாமக்கல் மாவட்ட நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.

0: நாமக்கல் மாவட்டம் வெட்டுக்காடு சந்த ரோடு பாபு கேல.
1: என்ன பாடல் கேட்கலாங்க?
0: அண்ணா நகர் முதல் தெருவில் இருந்துங்க. மெதுவா மெதுவா சாங்.
1: இந்த பாடல் உங்களுக்கு விரைவா வருது, கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைய வரும் நாமக்கல் மாவட்ட நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க,
0: பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் ராசி மாவட்டம் திமநாயகி முட்டி அண்ணாநகர் வந்து ராணி முருகேசன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க முருகேசன் ஐயா?
1: மணிரத்னம் படத்துல வந்து காதல் இல்லாதது வாழ்க்கை ஆகுமா?
0: இந்த உங்களுக்கு இல்லாத பாடலாம் தந்தலாம் கொடை பண்பலை இன்னொரு பிள்ளையா இந்த

0: இசை கேட்காத நாளும் முழுமையாகாது அப்படின்னே சொல்லலாம். கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. நேரம் இரவு 10:28 யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
1: நாமக்கல் மாவட்டம் பேசுறேன்.
0: கோட்டப்பாளையம்ல இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்கம்மா.
1: தேவி.
0: தேவிங்களா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?

0: நேரம் இரவு 10:32, உயிர் உருகும் உன்னத இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடிப்பன்மலை 100.5 நினைவே சுகம். நாமக்கல் மாவட்ட நேர்களோட பேசிட்டு இருக்கோம். இணைப்பில் ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: நடத்தி சாலப்பாளையம், லட்சுமி நகரம்மா.
0: சரிங்க லட்சுமி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தன்னனை தாமரை பெரியண்ணா.
0: சரிங்க, பாட கேட்கலாமா?
1: நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கம்மா.

0: இது நாமக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். நேர்களை நாளைக்கு இரவு 10 மணிக்கு வலம் வரும் நினைவே சுகம் எந்த மாவட்ட நேர்களுக்காக அப்படின்னு ஆவலோட காத்திட்ருப்பீங்க. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக தான் நாளை இரவு 10 மணிக்கு வலம் வரும் நினைவே சுகம். இப்போ நாமக்கல் மாவட்டத்திலேருந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
1: ராசிபுரம் வட்டம் சின்ன காக்காவரி என்னும் ஊரில் இருந்து திருப்பதி பேசுகிறேன் மேடம்.
0: சரிங்க, திருப்பதியை என்ன பாடல் கேட்கலாம்?
1: படத்தின் பெயர் அரமனைக்கிளி, பாடல் வரிகள் நட்டு வச்ச ரோசா செடி.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்காக பாடல் இதோ.

0: நேரம் சரியாக இரவு 10:43. இரவு நேரத்தில் ரொம்ப இதமான பாடல்களை கேட்டுட்ருக்காங்க நாமக்கல் மாவட்ட நேயர்கள் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில். இணைப்பில் வந்த இணையும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் மாரியப்பன் பேசுகிறேன் மேடம்.
0: மாரியப்பன், என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: மேடம், முள்ளும் மலரும் படத்துலேருந்து எந்தாலும் பூவில்.
0: இந்த வந்து பாடல் உங்களுக்காக கோடை பன்மலை நொறுப்பள்ளி ஆய்ந்து தருது, கேட்கலாம். நன்றிங்க.

0: வாகனத்தை இயக்கும் ஒரு இளைஞன் பாடும் பாடல். வார்த்தை ஜாலங்கள் மிகுந்த அந்த பாடலை கேட்டு ரசித்த நேரம் 10:48. இது நாமக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் ஆந்தூர் கேட்ல இருந்து ஜெகதீசன் பேசுறோமா?
0: சொல்லுங்க ஜெகதீசன், என்ன பாடல் தரலாம்?
1: புது புது அர்த்தங்கள் பார்த்ததுல இருந்து கேளு சண்முகம் அந்த பாடலாம்
0: கேட்கலாம். நன்றிங்க.

0: முடியாத உணர்வுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நேரம் இரவு 10:53. இது கோடி பன்மலை 100.5 நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நிறைவான நேயர் வந்திருக்காங்க நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: பேர் சொல்லு.
1: நாமக்கல் மாவட்டம் ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராணிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு கிழக்கு சென்னையிலிருந்து ஆத்தங்கரம்
0: கேட்கலாங்க. நன்றிமா. இந்த பாடலோடு அப்படியே நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த். நாளை இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக வளம் வர இருக்குங்க. வரும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு.

இரவு வந்து இதயம் தாலாட்டும் நேரம், இமிக்கும் நட்சத்திரங்கள் கனவுகளை சேர்க்கும் நேரம், நிசப்தம் பேசும் மெல்லிய மொழியில் நினைவுகள் மட்டும் ஓடும் மெல்லிய நினைவில், காற்றின் மெல்லிய தாளாட்டில் கனவுகள் விழித்து கொள்ள இதயம் பேசும் மௌன கவிதை இரவு. அந்த இரவை மேலும் இசையால் அழகாக்க கோடி பண்பலை 100.5 இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர்.
2: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்கள போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
2: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.

0: நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 இரவுச் சிறகு.
1: 1, 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

கோடை பண்பலை 100.5 இனி நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலை நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும், புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதொடு ராகம், 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதொடு ராகம் நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை

அமைந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும், நமது வளமையான அலைவரிசையம் கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சகவரிடம் 1948 வைசாக 15 பரபாவா சித்திரை திங்கள் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, மே மாதம் 5 தேதி 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நேர்களே, நித்தமும் நம்மை காத்து வழி நடத்தி ஒவ்வொருத்தரின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் இறைமையை இசையால் போற்றி துதித்து வணங்கிட